நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சகவரிடம் 1948 ஜெய்ஷ்டா மாதம் முதலாம் நாள், 2026 மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை, நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஒன்றை செய்யும் வல்லமை இல்லாதவருள் பயந்து இடையில் குறைப்பட்டவர்கள் பெரியோரை பணிந்து கேட்டு அவர் கூறியபடி நடந்து கொள்ள வேண்டும்.
1: ஊர்

குரலோசை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர் கே ஜீனை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன். நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வாடிய பயிரை கண்டு வாடிய மகான், வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்கள்.

0: 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி ஆர்யா. 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூரி அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்பு. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 RKG வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை. திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்ஸின் பாயிண்ட் டூ பாயிண்ட். 9:30 VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டூ பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. 10:00 சிந்தனை அரங்கம் சிறுக கட்டி பெருக வாழ்வோம் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோடி மகளிர் நேர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி அர்யா. 12:55 பன்னிசை. 1:00 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேளாண் படிப்புகள் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் வேளாண் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் சங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம் உரங்களின் சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் திலகவதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3:00 RKG திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் LSC. 3:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்ஸின் LSC. 4:00 ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில் அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் ப்ரீப்ஸின் ஊரும் உறவும். 5:00 திரை இசை. 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மேல்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே.ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். 8:00 RKG நெகின் காற்றில் வரும் காணும். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணும். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் பொன். கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்கலாம்.
1: Akashwani. The news read by Sarabjeet Kaur. Prime Minister Narendra Modi will hold talks with President of Cyprus, Nikos Christodoulis, in New Delhi today. Mr. Christodoulis arrived in New Delhi yesterday from Mumbai. He was received by Union Minister of State for Road Transport and Highways, Ajay Tamta, at the Delhi airport. The President of Cyprus is accompanied by a high-level delegation comprising Minister of Foreign Affairs, Dr. Konstantinos Kombos, Minister of Transport, Communications and Works, Alexis Vaftis, senior officials and business leaders. This is the first visit of President Christodoulis to India in his current capacity. The first international Big Cat Alliance Summit, which was scheduled to take place in New Delhi on 1st of June, has been postponed. It was being organized in conjunction with the 4th India-Africa Forum Summit, as several African countries host big cats and are important.

0: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வாடிய பயிரைக் கண்டு வாடிய மகான் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: ஞானப்பசிக்கு ஆன்மீக அமுதை வழங்கிய அருளாளர்களுக்கு மத்தியிலே வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடி சக மனிதர்களின் வயிற்று பசி கண்டு வாடிய வள்ளல் பெருமான் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்த தலைவராக அமைகிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்பு வடலூரில் அவர் உருவாக்கிய சத்திய தர்மசாலை உலக வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க நிகழ்வாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பசியின் கொடுமையை மணிமேகலை காப்பியத்திற்கு பின்பு வள்ளலாரைப் போல வேறு யாரும் அழுத்தமாக சொன்னதே இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமும் ஆன்

0: நேய உணர்வும் கொண்டு வள்ளலார் வலியுறுத்திய உயர் அறங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய நெறியாக இன்றைக்கு உலகை காத்து கொண்டிருக்கிறது. அன்புதானே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடியது. அந்த அன்பை அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும். நான் உன்னிடம் ஒரே ஒரு தவம்தான் கேட்கிறேன், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடினார். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சக உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அவருடைய உயரிய நெறி இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நெறி. வள்ளலார் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தார். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பசியினுடைய கொடுமையை அவரைப் போல வேறு யாரும் சொன்னதே இல்லை. பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர சீவகாருண்யம் ஆதலால் அதை நான் சிறப்பாக கருதுகிறேன் என்று ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினுடைய முதற் பகுதியிலே வள்ளலார் விளக்குகிறார். பசி இல்லாவிட்டால் மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லாத போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் மனிதநேயம் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளலார் கருதினார். அந்த பசியை போக்கக்கூடிய வழியை நாம் கருத வேண்டும் என்று அவர் ஒரு கொள்கையை முன்வைத்தார். பசி ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் தீ. பசி ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று. பசி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உயிரெடுக்கும் கொடிய விஷம். பசி எனும் நோய் கொடியது. அதன் வெம்மை தாங்காதவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு வள்ளல் பெருமான் அதற்கு வழியும் சொன்னார். பசியை நீக்க தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். வடலூரிலே செய்தும் காட்டினார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் பசியை நீக்குவதாக அமைந்திருக்கின்றது. சக மனிதர்களை அன்பு செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பனும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே என்று வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கொண்டே இருந்தது. அதுதான் வள்ளலார் அன்பின் வடிவத்திலே இறைவனை கண்டார். வள்ளலார் அன்பின் பிடிக்குள்ளே இந்த உலகத்தை கண்டார். வள்ளலாருடைய நெறி மிகச்சிறந்த நெறி. புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு வந்தடைகின்றன? மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றால் புண்ணியமும் பாவமும் நம்மை வந்தடைகின்றது என்று சொன்ன வள்ளலார் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் தவறு என்று சொன்னார். அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் தவறு என்று சொன்னால், முடியாத காரியங்களை நினைத்து அந்த காரியத்தை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை முடித்தல் தவறு என்று சொன்னார். வள்ளலாருடைய நெறி அற்புதமான நெறி. அவருடைய நெறி வாழ்வியல் நெறி. அவருடைய நெறி சக மனிதர்களுக்கு அன்பு பாராட்டும் நெறி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 6:14:45. அதிகாலை புலர்ந்திருக்கும் இந்த காலை வேளையில் அகலின் வெளிச்சத்தில் அகத்தை தேடுவோருக்காக காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சிகள் துவக்கமாக சுதா ரகுநாதன் பாடியிருக்கும் பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது மல்லிகா துரைபாண்டியன் குரலில் பாடல்.

0: நிறைவு பெறுகிறது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சீன்.
5: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
8: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
6: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை.
11: பூங்கொடி, இந்த சுபா எந்த நேரமும் இங்கதானே இருப்பா, அதனாலதான் தேடி வந்தேன். எங்க இருக்காளா?
12: அட, நம்ம சுபாவோட அக்கா. எப்பக்கா ஊர்ல இருந்து வந்தீங்க நீங்க?
11: இப்பதான் பஸ் விட்டு இறங்கி வர வந்து வீட்டை பார்த்தா பூட்டி இருந்தது. ஏதாச்சும் குடிக்க தாய?
12: அக்கா வீட்டு உள்ளர வாங்கக்கா நீங்க. சரி, என்ன விஷயமா இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க?
11: இல்ல, அவகிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் வந்த.
12: அப்படி என்னக்கா விஷயம்?
11: ஒன்னும் இல்லம்மா, அவதான் விவசாயம் பத்திலாம் ரொம்ப ஆர்வமா இருப்பா இல்லையா?
12: ஆமா, அதுக்காக ஊர்ல இருந்து பஸ் புடிச்சா வந்தீங்க இந்த நேரத்துக்கு.
11: சரி, என் பையன் இத குடுத்தான், சரி அவகிட்ட கொண்டு போய் குடுத்துட்டு வர, பயன்படுத்திக்குவான்னு சொல்லிட்டுதான்
12: வந்த. அப்ப சொல்லுங்கக்கா, ஏதோ முக்கியமான செய்தி சொல்றதுக்கு வந்திருக்கீங்க, என்கிட்டயே சொல்லிடுங்க, நான் சுபாக்கா வந்தோடனே சொல்றேன்.
11: நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க இல்லையா?
12: ஆமா,
11: அவங்க விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கோ, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதையெல்லாம் பாராட்டுற விதமா அவருக்கு இப்ப ஒரு விருது கொடுத்திருக்காங்க.
12: ஆமாக்கா, கடந்த 19 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரோம் நகரத்துல உணவு மற்றும் விவசாய தலைமை மையத்துல நடைபெற்ற விழாவில நம்ம பாரத பிரதமருக்கு உயரிய விருதான உணவு மற்றும் விவசாய அமைப்போட அக்ரிகோல மெடல் விருதை தந்திருக்காங்களாம்.
11: அட பாருடா, நான் சொல்ல வந்தது நீயே சொல்லிட்டியே. ஆமாமா, இந்த விருது வேளாண் உணவு அமைப்புகள் முன்னேற்றம், கிராமப்புற வளர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பை மேம்படுத்தினதற்காகவும், பசி மற்றும் வறுமையை ஒழிக்கும் FAO அதாவது உணவு மற்றும் விவசாய அமைப்பு அந்த நோக்கங்களுக்கும், நிலைத்த வளர்ச்சி இலக்குகளை முன்னேற்றுவதற்குமான நமது பாரத பிரதமர் அவர்களுடைய பங்களிப்பை பாராட்டும் வகையில வழங்கப்பட்டிருக்கு.
12: இந்த விருதை வழங்கின உணவு மற்றும் விவசாய அமைப்போட தலைமை இயக்குனர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வேளாண் உற்பத்திய உயர்த்த போறாங்களாம், உணவு பாதுகாப்ப வலுப்படுத்தி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்களாம். இது மட்டும் இல்லாம, இந்த அமைப்போட இணைஞ்சு கடந்த 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டாக முன்னெடுத்து ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களை உலக அளவுல பிரபலப்படுத்திய நம்ம நாட்டை இந்த தலைமை இயக்குனர் பாராட்டினாங்களாம்.
11: ஆமாமா, இந்த கோவிட் 19 தொற்று நோய் காலத்திலிருந்தே 80 கோடி மக்களுக்கு உணவு தள அடிப்படையிலான சமூக பாதுகாப்பு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதையும், 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நேரடி வருமான ஆதரவு வழங்கியதையும், இயற்கை மற்றும் புதுப்பிக்கும் வேளாண்மையை ஊக்குவிக்கும் முயற்சிகளையும் இந்த தலைமை இயக்குநர் சிறப்பித்து பேசினாராம்.
12: நிறைவா, இந்த விருதை பெற்ற நம்ம பாரத பிரதமர் அவங்க இந்த அங்கீகாரமே இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான சிறுநில விவசாயிகளுக்கும் நாட்டில் உள்ள அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி சமூகத்துக்கும் சொந்தமானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க.
11: அதோட இல்லாம உலகம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பிற்கு இந்த உணவு மற்றும் விவசாய அமைப்பானது உலகம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பிற்கு செய்த பங்களிப்பையும் அவர் பாராட்டியிருக்காரு. அதோட இந்த அமைப்புடன் இந்தியாவின் கூட்டாண்மையை நமது பாரத பிரதமர் அவங்க மீண்டும் உறுதிப்படுத்தியதோட, உலக அளவுல பசி மற்றும் வறுமையை ஒழிக்க அந்த அமைப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் பாராட்டியிருக்காரு. விவசாய நம்ம நாட்டுல இவ்வளவு நல்லது செஞ்ச பாரத பிரதமர் மோடிக்கு இந்த விருது கிடைச்சிருக்கிறது கண்டிப்பா வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான், இல்லையா பூங்கொடி?
12: அக்கா, நல்ல நேரத்துல நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இந்தாங்க ஸ்வீட்.
11: சரி, நான் ஸ்வீட்ட சாப்பிட்டுட்டு கிளம்புற, சுபா வந்தா சொல்லிடு.
12: கண்டிப்பாக்கா.
6: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
13: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
14: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: முகை மழை போல் இசை மழை தரும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிற நேரம் 6:40. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயிலின்
15: இன்சொல் ஆமோது. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
13: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
14: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
16: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
17: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
18: பூமெக்ஸ், வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
17: பூமெக்ஸ்.
19: வணக்கம். இந்தியமையாத திறன் பேச்சாற்றல், வள்ளுவர் அதனை அமைச்சியலில் விளக்குவதால் பேச்சாற்றலின் இன்றியமையாமை மேலும் தெளிவாகிறது. நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேசினால் நன்மை உண்டாகும், அதற்கு மாறான தீய சொற்களால் தீமைதான் ஏற்படும். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு என்கிறார் வள்ளுவர். மேலும் சொல் வன்மையை நா நலம் என்றும் போற்றுகின்றார். துரியோதனன் எடுத்துரைத்த சொல்லே மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் முதலானவர்களின் அழிவுக்கு

0: காரணமாக அமைந்தது. அதே நேரத்தில் கண்ணபிரான் கர்ணனிடம், நீ செய்த புண்ணியத்தை எனக்கு தாரிபார்த்து கொடு என்று கேட்டபோது, செய் புண்ணியம் மட்டுமல்ல, செய் புண்ணியத்தால் வருகின்ற வரும் புண்ணியத்தையும் சேர்த்து தருகின்றேன் என்று சொன்ன சொல்லால் கண்ணபிரான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டி மோட்சம் கொடுத்தார் என்பதை மகாபாரதம் உணர்த்துகிறது. தமிழகத்து அரசியல் வரலாற்றில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச்சாற்றலால் ஒரு துருவ நட்சத்திரம் போல் திகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. ஒருவர் பேசும்போது கேட்பவர்களை பிணித்து கவரக்கூடிய தன்மையை நாட வேண்டும். கேளாதவர்களும் கேட்க வேண்டும் என்ற விரும்பக்கூடியதாக அமைய வேண்டும். அதுதான் சிறந்த நான் நலமிக்க சொல் உண்மையாகும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்கிறது வள்ளுவம். சமய சொற்பொழிவாளர்களின் திலகமாக திகழ்ந்தவர் வாரியார் சுவாமிகள். கருத்துக்களை தம் பேச்சாற்றலால் மக்கள் மனதில் விதைத்து அவர்களிடையே மன தூய்மையை ஏற்படுத்தியவர். சமய இலக்கியங்கள் எடுத்தாளப்பட்ட சமுதாய சிந்தனைகளை ஆற்றொடுக்கான பேச்சாற்றலால் எடுத்துரைத்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் குன்றக்குடி அடிகளார். மக்கள் மனதில் பகுத்தறிவு கருத்துக்களை தூவி அவர்களையே சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்தவர் தந்தை பெரியார். இத்தகைய சொல்வன்மை உடையவராய், சோர்வு இல்லாதவராய், அவையோர்க்கு அஞ்சாதவராய் இருந்தால் அவரை எவராலும் வெல்ல முடியாது. சொலல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யார்க்கும் அரிது என்பது இப்பண்பு உடையவரை காட்டும்படி. கற்றவற்றை பிறர் உணருமாறு விரித்துரைக்க முடியாவிட்டால் வாசனையில்லாத மலருக்கு ஒப்பாவர். எனவே கற்றவற்றை சொல்வன்மையால் விரித்துரைத்து நறுமணமிக்க மலராய் நாம் திகழ்வோம். நன்றி.
1: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயிலின்
2: சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
3: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
4: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
3: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர்
6: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். பூமெக்ஸ்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின் போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக

0: விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா 1 அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மொய்தீன், கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். இதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அமைச்சரவையில் தமது கட்சி இடம்பெறும் என்றும், திண்டிவனம் தொகுதி உறுப்பினர் திரு வன்னியரசு அமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று பதவியேற்கும் 2 அமைச்சர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35 உயரும். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரையிலான தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கைபேசிகள் திருடு போனால் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் விளக்கம் அளித்துள்ளார். சத்துவாச்சாரியில் நேற்று மீட்கப்பட்ட 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிருச்சுன்னா, நீங்கள் 1930 கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்டு பிறகு வேற வேற லேயர்ஸோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு அவங்களால எடுக்க முடியாது. ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்துட்டா கூட வித்தின் 24 ஹவர்ஸ் தான் ப்ரிஃபர்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்க.
0: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை ஒட்டி மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி கடல் சார்ந்த பல்வேறு உருவ அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசிக்க பல்வேறு கண்காட்சிகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பல்வேறு அம்சங்களுடன் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கடலோர பகுதிகளை கருப்பொருளாக கொண்டு கடல் சார்ந்து வாழும் மீனவ பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக கடல்சார் வாழ்வியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேயிலை, காப்பி, தென்னை, நுங்கு, பாக்கு உள்ளிட்ட 10 வகை பயிர்களை கொண்டு நங்கூரம் மற்றும் தடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் மற்றும் படகில் மீனவ பெண் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சிறப்பு உருவ அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று

0: தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 49வது ஏற்காடு கோடைவிழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று காலை 11 மணியளவில் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2,00,000 கொய்மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி மற்றும் பல கண்காட்சி, காய்கறி கண்காட்சி நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. இதேபோன்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் 30,000-க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஏற்காடு கோடை விழாவின் போது படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய அளவிலான குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இருவரி செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 324,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி புதுதில்லி ONGC அணியை 85-62 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: எட்டுக்கும் எட்டும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 6:55.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேபின் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை

0: 3.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. வசந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
1: வணக்கம் நேயர்களே.
0: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: ஆரியா.
1: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்ல?
2: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்.
1: சரிம்மா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: கதை சொல்லலான் இருக்கேன்.
1: எங்க சொல்லுங்களே.
2: ஒரு காட்டுல நிறைய நாகப்பழ மரம் இருந்துச்சான். அந்த நாகப்பழ மரத்துல நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்துச்சான். அங்க பக்கத்திலே நதியில முதலை ரெண்டு இருந்துச்சான். அந்த முதலை ஒண்ணு கரைக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட கடைக்கு தான் வந்து பாத்துச்சான். கீழே கொஞ்சமா நாகப்பழம் கடந்துச்சான், அதை எடுத்து சாப்பிட்டுச்சான். அப்ப இன்னும் கொஞ்சம் நாகப்பழம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மரத்து மேலே பார்த்துச்சான். அப்ப ஒரு குரங்கு வந்துச்சான். முதலையாரே, நீங்க ஏன் இங்கே மேலே பாக்குறீங்கன்னு கேட்டுச்சான். இதோ எனக்கு பசிக்குது, நாகப்பழம் கிடைக்குமான்னு கேட்டுச்சான். அதுக்கு வந்து குரங்கு சரின்னு சொல்லிட்டு மரத்து மேலே போயிட்டு நிறைய நாகப்பழம் எடுத்து கீழே போட்டுச்சான். நன்றின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கே போயிட்டு இன்னொரு முதலைக்கு கொடுத்து, யார் உனக்கு இந்த நாகப்பழம் கொடுத்தாங்கன்னு இன்னொரு முதலை கேட்டுச்சான். ஒரு குரங்கு எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னிச்சான். அந்த குரங்கும் எனக்கு வேணும்னு சொன்னிச்சான். இந்த நாகப்பழம் எவ்வளோ இனிப்பா இருக்குமோ அந்த குரங்கு இதையும் எப்படி இனிப்பா இருக்கும்னு நினச்சி பார்த்துச்சான். என் நண்பன் அப்படி சொல்லாதேன்னு அந்த முதலை சொன்னிச்சான். சரின்ட்டு சொல்லிட்டு அந்த முதலை வந்து குரங்கை கூட்டிச்சான். நம்ம முதலை வந்து உக்காந்துக்கோ, நம்ம ரைடு போகலான்னு சொல்லி கூட்டிச்சான். அப்போ முதலை வந்து கூட்டு போயிட்டே இருக்கும்போது குரங்கு நண்பா உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னிச்சான். என்னன்னு அந்த குரங்கு கேட்டுச்சான். அப்போ உன்னை டின்னரா ஆக்க போதுன்னு சொன்னிச்சான். அதுக்கு வந்து ஏன் இப்படி பண்ண ஏமாத்திட்டேன்னு சொன்னிச்சான் அந்த குரங்கு. அப்ப குரங்குக்கு ஒரு யோசனை வந்துச்சான். நாங்க இருக்கிற குரங்குகள்லாம் இதையெல்லாம் தனியா டப்பால வச்சிருப்போம், நீ ஏன் அதை என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லலன்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் திருப்பிட்டு போச்சான் அந்த முதல. அப்ப குரங்கு வந்து கடகடன்னு ஓடி அந்த மரத்து மேல உட்காந்துக்குச்சான். ஏமா அந்த முதலையே, ஏதாச்சும் ஒரு குரங்கு வந்து இதைய வச்சிருக்குமா? இதே இருந்தால் தானே உயிரோட இருக்க முடியும், இதே இல்லைன்னா எந்த குரங்கு உயிரோட இருக்குன்னு சொல்லிச்சான். அடுத்தது அந்த முதல வந்து சோகமாக போயிடுச்சான்.
1: சூப்பராக கதை சொன்னீங்களே. நீங்கள் இப்போ குட்டியாக இருக்கீங்களா? படித்து பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: டாக்டர்.
1: நீங்கள் வருங்காலத்தில் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
2: நன்றி.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் இணைந்தோம்.
3: நேயர்கள் பன்மலையோடு இணைந்து கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேபின் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7 மணி.
7: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும்
8: அங்கமுத்து தங்கமுத்து.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
9: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
10: முனீஸ்வரா, என் குழந்தை குட்டிகளை, என் குடும்பத்தை, எங்க அக்கா தங்கச்சி குடும்பத்தை, என் மச்சான் சின்ன மச்சான் குடும்பத்தை, என் கொழுந்தியா குடும்பத்தை, உள்ள குட்டியோட மாடு கண்ண ஆடு கோழிய கவந்து பண்ணி காப்பாத்து குடுறா சாமி, என் தெய்வமே குழந்தே.
11: என்னது தம்பி தங்கமுத்து, என்னென்னவோ வேண்ட அதுவும் என்ன முனி

0: ஈஸ்வரன் கும்பிட்டு என் காலில் விழுந்து கும்பிட்றான் வேற. அப்பா மகனே எழுந்திரு, பசித்திரு, தங்கமுத்து
1: அண்ணே சிலுக்குதுண்ணே. அதே குரல், அதே கம்பீரம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, விடிய காலம்பரை முனீஸ்வரன் அச்சு அசலா உங்க மாதிரிக்கவே காட்சி கொடுத்து உங்களை உழுந்து கும்பிட்டா அவரை உழுந்து கும்பிட்டா மாதிரி சொல்லவும் தமக்குன்னு கண்ணா முழிக்கிறேன். மறைஞ்சிட்டாரு, அதான் குளிச்சு முழுகி விட்டு துண்ணூரை புசிக்கிட்டு உன் காலில் வந்து விழுந்தேன்.
0: தம்பி சொன்னா நம்ப மாட்டேனா?
1: சொல்லுங்க.
0: அதே முனீஸ்வர சுவாமி விடிய காலம்பரை என் கனவுல தோன்றி
1: தோன்றி
0: தம்பி தங்கமுத்துக்கு ஓசியில அருள் புரிய வேணாம். எனக்கு படையல் போன்றாப்புல உனக்கு படையல் போட்டு சப்பாத்தி குருமா நிமித்திய ஜாமான்கள் அத்தனையும் தலைவாழை இலை போட்டு வச்சு சாம்பிராணி போட்டு சூட கொளுத்தி காட்டுற. நீ சாப்பிட்ட அப்புறம்தான் அருள் புரிய வேண்டியதுன்னு கட்டளை இட்டுட்டாரா?
1: ஐயோ ஐயோ ஐயோ, சாமி கட்டளை இட்டுட்டாரா? செய்ய வேண்டியதான் அண்ணே. கையில மடியில காசு இல்லையண்ணே, என்ன பண்றது?
0: பெருங்கையே முழை போடுமாடா, போடா வேலையத்தவிட விழுந்து கும்பிடுறேன்னு என் கால பிராண்டிட்டீங்க.

0: டிஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேர இருதய சிறப்பு மருத்துவரால் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை,
1: அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
2: தங்கமுத்து தங்கமுத்து
3: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார்த்தரு, திருவாரூர்.
4: ஏகமனதா உன்னையே நம்மூர் கோயில் திருஷாவுக்கு மக்கள் தலைவரா தேர்ந்தெடுத்து அது என்னமா? நீ நம்பள்ள ஒத்தரு, உனக்கு கோயில் முதல் மரியாதை, மாலை பட்டு பெருவட்டம் கட்டினா எங்களுக்கு தானே பெருமை, பிளெக்சி வச்சா எங்களுக்கு தானே மகத்தான பெருமை.
5: அதெல்லாம் என்னோட கொள்கை என்ன தெரியுமா?
4: என்ன?
5: பக்தன் பக்தனாவே இருக்கணும், பூசாரியாவே ஆசைப்படப்படாது. அதை போல தொண்டன் தொண்டனாவே தான் தொடரணும், தரவனா ஆயிடப்படாது.
4: அண்ணே, நாங்க இருக்கோம், நீங்க தான் தலைவர்.
5: சொன்னா புரிஞ்சுங்கடா. நம்ம தண்ணி வண்டி தருமலிங்கா வண்டியில வச்சு தண்ணி வித்தப்ப திருவிழாவுக்கு 60 ரூபா டொனேஷன் கொடுத்தாரு. இப்ப தண்ணி ஃபேக்டரி வச்சு பாட்டில தண்ணி அடைச்சு விக்கிறாங்க. இப்பவும் அதே 60 ரூபா டொனேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா கோயில் திருவிழாவுக்கு அதுதான் கொடுக்கற பழக்கம். அப்போ ஒரு கிலோ சக்கரை பொங்கலுக்கு 60 ரூபா, இப்போ
4: 250 ரூபா கேக்குறாரு சமையல் சங்கரன்.
5: அதிகார செலவை யாரு ஒத்துக்கிறது?
4: தலைவராக அண்ணன் தான் ஒத்துக்கணும்.
5: அதே போல அதிகமா வருமானம் வரும்படி வந்தா நான் தான் எடுத்துக்குவேன் சம்பளமா.
4: அது என்னமா?
5: அப்ப போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு.

0: திருவாரூர் டிஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேர இருதய சிறப்பு மருத்துவரால் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை,
1: அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
2: தங்கமுத்து தங்கமுத்து
3: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார்த்தரு, திருவாரூர்.
4: கருப்புசாமி
5: பஞ்சாதிக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கும், அதுவும் சுகப்பிரசவம் தான், வியாழக்கிழமை ராத்திரி பிறக்கும்
4: சொன்னியாங்களே.
5: கேள்விப்பட்ட எல்லா மக்களும் உன்னோட வாக்கு பலிதத்தை பத்தி தான் மொச்சு மொச்சுன்னு பேசி.
4: எனக்கு
5: ஏதாவது மந்திர உச்சாரம் சொல்லிக் கொடுங்க. ஒரு போட்டு சத்திய ஏத்திட்டு திருவாசல ஒரு போர்டு போட்டுட்டு உட்கார்ந்துடுறேன், நான் அது காசை பார்க்கலாம்.
4: உன்னை விட எல்லாரும் என்னதான் நம்புவான். புரி சொல்லும் புள்ள நதினு போற பாட்டி விட்டு உட்கார்ற. நீ 4 காசம் தான் பாப்ப, 40 காசம் பாப்ப.
5: நீ பார்த்த அண்ணன், நான் பார்த்த அண்ணன். அண்ணே, போர்டு செலவு என்னோட, வர வர முடியல, ஆளுக்கு பாதி. என்ன சொல்றேன்,
4: எடுத்து முடியடா.

0: இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் கலைமாமணி பரகாடன் அவர்கள், கலைமாமணி விழுதியூர் சீனிவாசன் அவர்கள்.
1: இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுவும் 7:30 to 7:30 வரிசையும் பெறுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18.

0: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கிய
1: அங்கமுத்து தங்கமுத்து.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த தொற்று பாதிப்பால் சுமார் 650க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 144 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொற்று பாதிப்பு காரணமாக பொது சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி உற்பத்தி செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே எபோலா தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருவோருக்கு பயண அறிவுறுத்தல்களை இந்தியா வெளியிட்டுள்ளது.

பெற்றுள்ளது. இந்தியாவில் இந்த வகை தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் தூதர் எழுப்பியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் சீனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குள் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் 750 பேர் கொல்லப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு வருவோரை குறிவைத்தும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவது கோழைத்தனமானது என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திகழ்வதாகவும், எந்த வடிவில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது என்றும் திரு பர்வதனேனி ஹரீஷ் தெரிவித்தார். புதுதில்லியில் வரும் ஜூன் 1 தேதி நடைபெற இருந்த முதலாவது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த

0: பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திகழ்வதாகவும், எந்த வடிவில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது என்றும் திரு பர்வதனேனி ஹரீஷ் தெரிவித்தார். புதுதில்லியில் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருந்த முதலாவது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டின் தொடர்ச்சியாக புலிகள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புலிகள் மாநாட்டை பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து நடத்த இருந்தன. புலிகள் பாதுகாப்பு, சூழலியல் ஸ்திரத்தன்மை, உயிரி பன்முக பாதுகாப்பு ஆகியவற்றில் உலகளாவிய முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட இருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்பிரிக்க யூனியன் மற்றும் ஆணையத்தின் தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் போது எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டை பின்னர் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புலிகள் குறித்த உச்சிமாநாடு நடைபெறும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சைப்ரஸ் இடையே இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். மும்பை பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை விமான நிலையத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் கான்ஸ்டன்டியஸ் காம்போஸ், அலெக்சிஸ் வேஃபிடிஸ் மற்றும் உயரதிகாரிகள் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது. சைப்ரஸ் அதிபராக பதவியேற்ற பின்னர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸ் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். இன்று காலை ஜோத்பூர் செல்லும் அவர் அங்கு பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். ஜோத்பூர் தில்லி இடையே 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் விரைவு ரயிலை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே இந்த ரயில் 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டது. சபர்மதி ஜோத்பூர் இடையிலான அதிவிரைவு ரயில் ஜெய்சால்மர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் சேவையையும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கிறார். மேலும் ஜெய்சால்மரில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பெட்டி வளாகத்தையும் அவர் காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இம்மாநிலத்தில் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணி ஆணைகளை வழங்குகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய நியமனத்திற்கு மத்திய பணியாளர் நல அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் இல்லங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவிற்கு திரு ராஜீவ் சிங் தலைமை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹஸ்மா புர்ஹான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நேற்று அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அல்பதர் தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான புர்ஹான் என்ற அஞ்சுமன் குல்சார்தார் என்பவரை கடந்த 2022ஆம் ஆண்டு முக்கிய குற்றவாளியாக இந்தியா அறிவித்தது. தேடப்பட்டு வந்த புர்ஹான் முசாஃபாபாத்தின் கோஜ்கா என்ற இடத்தில் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வந்ததாகவும், நேற்று கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக சுட்டுக் கொன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026-27ஆம் ஆண்டு சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் பயணம் செய்வோருக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் என்று IRCTC அறிக்கை தெரிவிக்கிறது. கலாச்சார பாரம்பரியம், தென்னிந்தியாவின் பல்வேறு முக்கிய இடங்கள் குறித்த காட்சிகள், நவீன வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் உள்ளிட்டவை இந்த ரயிலில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைஃபை உடன் கூடிய

0: பொழுதுபோக்கு அம்சங்களும் 40 கேபின்களும் 80 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த சொகுசு ரயில் இயக்கப்படும் என ஐஆர்சிடிசி தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 5வது நாளாக நேற்று உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 47.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. பண்டல்கான் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாண்டா, பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாரணாசியில் இந்த ஆண்டு மிக அதிக அளவாக 45.6 டிகிரி செல்சியஸும் லக்னோவில் 43.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் தலைநகர் தில்லியிலும் அடுத்த சில தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
11: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
12: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
11: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
13: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
14: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
15: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
16: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
17: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட்.

0: 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice.
1: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
3: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
3: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
5: நேயர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்,
7: சைபால்.
5: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
9: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
11: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சுருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்த அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே, பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டுது பார்த்தீங்களா? தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம். அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான். கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது. அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்கை வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான்.

0: தலையாட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தான். அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான். ஞாபகம் வந்துட்டுதுன்னா என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிகிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: வானின் தாரகை தோரணங்களை விளக்கி வெளிச்ச பூக்களிடையே இசைக்கத் தொடங்குகிறது காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
8: DME, Triple ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
7: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.

மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை என்ற ஹெலன் கெல்லர் அவர்களின் சிந்தனையோடு காலை காம்போ நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது ஆர்ஜே ராஜி. இது காரைக்கால் பண்பலை 100.3 இன் காலை காம்போ.

0: காரைக்கால் பன்மலை 100.3 காலை காம்போ. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விருப்பமுள்ள நேயர்கள் தங்களுடைய விருப்பத்தை கடிதம் மூலமாக நிலைய முகவரிக்கு May 31 அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி அரசு காரைக்கால் துணை இயக்குநர் மேல்நிலை கல்வி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. 2025-26 கல்வியாண்டில் மேல்நிலை 2 பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு 8/5/2026 அன்று வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் 18/5/2026 முதல் 30/5/2026 வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பக்ரீத் பண்டிகை நாட்கள் நீங்களாக காலை 10 முதல் மாலை 5 காரைக்கால் துணை இயக்குநர் மேல்நிலை கல்வி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் நேரில் சென்று 2026 மேல்நிலை 2 துணைத் தேர்வினை எழுத விண்ணப்பிக்க வேண்டும். மார்ச் 26 மேல்நிலை 2 தேர்வெழுத விண்ணப்பிக்க தவறிய தனி தேர்வர்களும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்த 2026 மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய தேர்வு. அடுத்து மேலும் 18/5/2026 திங்கட்கிழமை முதல் 30/5/2026 வரையிலான தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் 1/6/2026 முதல் 2/6/2026 அன்று சிறப்பு அனுமதி கட்டணம் ₹1000 செலுத்தி விண்ணப்பிக்கலாம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
4: 105 கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் சிறுக கட்டி பெருக வாழ்வோம் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ.
2: அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனும் தோம்

0: இசையாலே மனங்களை கொள்ளை கொள்ளும் காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கிறோம். காலை காம்போவில் சேவை செய்திகள். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருள்மிகு பிராணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமி சனீஸ்வர பகவான் ஸ்தல பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை 10 மணிக்கு மேல் செண்பக தியாகராஜ சுவாமி வசந்த மண்டபத்திலிருந்து யதாஸ்தானம் எழுந்திருந்தது. இரவு இந்திர விமானம். நன்னிலம் வட்டம் கோவில் திருமாலம் அருள்மிகு பயசாம்பிகை சமேத மகா காளநாத சுவாமி ஆலய சோமயாக பெருவிழாவில் இன்று பகல் 12 மணிக்கு ரிஷபரூடராய் காட்சியளித்தல். இரவு 7 மணிக்கு பத்திரகாளியம்மன் சந்தன காப்பு. கீழ்வேலூர் தாலுகா இலுப்பூர் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று அம்பாள் திருக்கல்யாணம். நாச்சியார் கோயில் அமருகு ஆகாச மாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்று இரவு புஷ்ப பல்லக்கு. செம்போடை அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் சுவாமி அருள்மிகு பூர்ணாம்பிகை புஷ்கலாம்பிகை சமேத சொக்கநாத ஐயனார் சுவாமி திருவிழாவில் இன்று இரவு சுவாமி வீதியுலா. மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜை. திருமாந்துரை அருள்மிகு யோகநாயகியுடனாய அட்சயநாத சுவாமி ஆலய வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று திருவீதியுழா. திருவாரூர் மாவட்டம் தொண்டியக்காடு அருள்மிகு முத்துமாரியம்மன் காளியம்மன் ஆலய திருவிழாவில் இன்று மாலை 4 மணிக்கு திருவிளக்கு பூஜை. திருவாவடுதுறை மேலக்கடை தில்லை மகா காளியம்மன் திருநடன உற்சவத்தில் இன்று இரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் விளையாற்று விழா. கீழையூர் திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு மழை மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று மாலை 5 மணிக்கு காரப்பா குளக்கலையிலிருந்து கரகம் எடுத்தல். இரவு 8 மணிக்கு மழை மாரியம்மனுக்கு பூச்சொரிதல். கேட்டது சேவை செய்திகள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள்.

0: மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரின் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நிறுத்தப்படும் சுற்றுலா வாகனங்களுக்கு வாகன நிறுத்த கட்டணம் வசூல் செய்யும் குத்தகை உரிமை ஏலம் 27/5/2026 காலை 10:30 மாலை 5 வரை இணையதள மின்னணு ஏல முறையில் இ ஆக்ஷன் நடைபெற உள்ளது. பங்கேற்க விரும்பும் விண்ணப்ப படிவம், ஏல நிபந்தனைகள், ஏல விபர குறிப்பு போன்றவற்றை மின்னணு ஏல இணையதளமான eaction.gov.in டிஜிட்டல் கையொப்ப சான்றிதழ் விசை DSC கீயை உபயோகித்து எதிர்வரும் 20/5/2026 காலை 11:00 25/5/2026 மாலை 5:30 வரை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் PM சூரியகர் திட்டத்தின் கீழ் சூரியசக்தி மின் இணைப்பு பெற்ற வீடுகளுக்கு 13/2/2024 முதல் 31/3/2025 வரை மத்திய அரசின் மானியமாக ரூபாய் 78,000 பெற்றவர்களுக்கு மாநில அரசின் மானியமாக ரூபாய் 10,000 கிலோவாட் வழங்க இருப்பதால் நுகர்வோர்கள் தங்கள் சுய சான்று அளிக்கப்பட ஆதார் நகல் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகலையும் மின்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9095594424.
5: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
6: 10th மற்றும் 12th பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 year கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
5: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
4: நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று பகல் 1 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேளாண் படிப்புகள். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் வேளாண் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் சங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இருக்குங்க. இன்று பிற்பகல் 2 லஞ்ச் பிரேக்ல உழவை போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியில உரங்கள் சரியான உரங்களின் சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் திலகவதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்டு பயன்பெற இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் நகராட்சி ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு. மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையம் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் விளம்பர பதாகைகள் மற்றும் விளம்பர சுவரொட்டிகள் வைக்கப்படக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி உத்தரவை மீறி வைக்கப்படும் விளம்பர பதாகைகள் மற்றும் சுவரட்டிகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் நகராட்சி அப்புறப்படுத்தப்பட்டு அதற்குண்டான செலவினம் மற்றும் அபராதம் ஆகியவை வசூலிக்கப்படுவது அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. காலை காம்போ

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் என்ற இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியை தரதுக்காக ஆஜே கலியபெருமாள் வந்து காத்துட்டு இருக்காங்க. நம்ம காலை காம்போலிருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நான் ஆர்ஜே ராஜி. துளிவரும் பாட்டில் முதலாவதாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சுயநலக்காரரா நம்ம இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் சீன அதிபர் வந்து ஒரு கதை சொன்னாரு. அதாவது அவர் சிறு வயசுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப சுயநலக்காரரா இருந்திருக்காரு. எந்த பொருள் கிடைச்சாலும் அது அவருக்கு வேணும். பார்த்தீங்கன்னா அவருடைய குணமாவே மாறிடுச்சு. அந்த குணத்தை விட்டு அவர் வெளில வரவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவரோட நண்பர்கள் ஒரு ஒருத்தங்களும் அவரை விட்டு விலகி போயிட்டே இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எது கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு இவரே போய் எடுத்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு, இந்தமாரி நான் வந்து இருக்கிறதால எல்லாரும் போகிறாங்க, அதை என்னை மாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, மறுநாள் காலையில் ரெண்டு பாத்திரத்தில் வந்து நூடுல்ஸை சமைச்சு கொண்டாந்து வைக்கிறாரு. அந்த நூடுல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்து மேலே ஒரு முட்டை, வெவிச்ச முட்டை இருக்குது.

அண்ணே எது வேணும்பான்னு கேட்குறாரு. வெவிச்ச முட்டை உள்ள நூடுல்ஸை எடுத்து இம்மகிட்ட சாப்பிட்றாரு. அவங்க அப்பா இன்னொரு பாத்திரத்தில் இருந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ரெண்டு முட்டை இருக்காது உள்ள, இதில் ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது. அப்போ ரொம்ப யோசிக்கிறாரு, அடடா அவசரப்பட்டோமோ, அதை எடுத்து சாப்பிட்டு அதில் ரெண்டு முட்டை கிடச்சிருந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தார். சரின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கேட்கல. மறுநாள் என்ன பண்ணாரு, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையும் இன்னொரு இது ரெண்டு கிண்ணத்தை கொண்டாந்து கொடுத்தாரு நூடுல்ஸு. இப்போ எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னோடனே அந்த பையன் அந்த ஒரு முட்டை உள்ளதை எடுக்கல, அந்த இன்னொரு பாத்திரம் இருக்குல்ல அதை எடுத்தான். பார்த்து அதில் உள்ளே போய் தொலாவி பார்க்குறான், அதில் எந்த முட்டையுமே இல்லை. அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். அப்பாவை பார்த்து கேட்குறான், என்னப்பா நேற்று இதில் ரெண்டு முட்டை இருந்தது இதில் இல்லையே. அப்போ அவர் சொன்னார், நம்ம வந்து அனுபவத்தை எப்பயும் நம்பக்கூடாது. நம்ம வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை உன்னை ஏமாத்தி விட்டுரும். நீ நேற்று இருந்த அனுபவம் வந்து இதில் ஒரு முட்டை இருந்ததுன்னா அதில் ரெண்டு முட்டை இருக்குன்னு நினச்ச, இன்னைக்கு நான் அதில் முட்டை வைக்கவே இல்லை, ஆனால் நீ அதுதான் சூஸ் பண்ண, இப்போ நீ ஏமாந்துட்ட. அதனால் இதை வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்துக்கோ. நம்ம எதையுமே அடிப்படையை என்னானுங்கிறத புரிஞ்சிக்காம நம்ம இன்னைக்கோ கிடச்ச அனுபவத்தை வச்சு நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். மூணாவது என்ன பண்ணார், ஒரு இதில் வந்து ஒரு முட்டையும் இன்னொரு இதில் ரெண்டு முட்டையும் போட்டு முட்டை ஒரு முட்டை இருக்குது வெளியில் தெரியிற மாதிரி நூடுல்ஸை கொண்டாந்து வச்சார். இப்போ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கன்னு சொன்னார். பையன் சொன்னான், அப்பா நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு தலைவர், நீங்கள் தான் சம்பாரிச்சு கொண்டாந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்கள் தான் அந்த வீட்டை பாதுகாக்கிறீங்க, அதனால நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் எதை எடுத்து சாப்பிடுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க, மீதியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணாவது நாள் என்ன பண்ணுறாரு, அப்பா அந்த ஒரு முட்டை உள்ளதை அவர் எடுத்துக்கிறாரு, அந்த இன்னொரு கிணத்தை எடுத்து அவன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு முட்டை இருக்குது. இப்போ நேரத்தில் அப்பாவோட கண்ணு கலங்குது. திரும்பி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, மகனே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, மற்றவங்களுக்கு நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு எப்பயுமே கிடைக்கும். மற்றவங்கள்ட்ட நீ வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா நினை, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மள்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம சுயநலக்காரனாக இது எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறத அந்த தேவையில்லாத குணத்தை விட்டுட்டு இது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா மற்றவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாறுவீங்க. ஸோ எப்பயுமே நம்மள்கிட்ட கிடைச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைங்க. வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம், இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது மரணத்தின் வாயில் அருகில். வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: படைக்க ஆள் திரட்டும் வேளையில் என் உடம்பையே அநேகமாக நாசப்படுத்திக் கொண்டு விட்டேன்.

அந்த நாட்களில் நிலக்கடலை வெண்ணையும் எலுமிச்சம் பழமுமே என் முக்கியமான உணவு. அந்த வெண்ணையையே அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அதனால் உடம்புக்கு தீமை உண்டாகும் என்பது எனக்கு தெரியும். என்றாலும் அதை அளவுக்கு மிஞ்சியே சாப்பிட்டு விட்டேன். இதனால் எனக்கு லேசாக சீதபீதி ஏற்பட்டது. அதை நான் அதிகமாக பொருட்படுத்தாமலேயே அன்று மாலை ஆசிரமத்திற்கு சென்றேன். அடிக்கடி ஆசிரமத்திற்கு நான் போய் வருவது வழக்கம். அந்த நாட்களில் நான் மருந்து எதுவும் சாப்பிடுவதில்லை. ஒருவேளை பட்டினி போட்டுவிட்டால் உடம்பு குணமாகிவிடும் என்று எண்ணினேன். மறுநாள் காலை சாப்பிடாமல் இருந்ததால் உண்மையில் உடம்பு குணமாகி இருப்பதாகவே உணர்ந்தேன். ஆனால் முழுவதும் குணமடைந்து விட வேண்டுமானால் நீடித்த உபவாசம் இருந்து வர வேண்டும். ஏதாவது சாப்பிடுவதாயிருந்தாலும் பழரசத்தை தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது என்பதை அறிவேன். அன்று ஏதோ பண்டிகை நாள். மதியானம் நான் எதுவுமே சாப்பிடப் போவதில்லை என்று கஸ்தூரிபாயிடம் கூறியிருந்தேன். ஆனால் நான் சாப்பிடும் ஆசையை அவள் தூண்டிவிட்டாள். அதற்கு பலியாகிவிட்டேன். பாலையோ பாலினால் ஆனவைகளையோ சாப்பிடுவதில்லை என்று நான் விரதம் கொண்டிருந்ததால் நெய்க்கு பதிலாக எண்ணெய் விட்டு அவள் எனக்காக கோதுமை தித்திப்பு பலகாரம் செய்திருந்தாள். ஒரு கிண்ணம் நிறைய பயிற்றங்கஞ்சியும் வைத்திருந்தாள். இவைகளை உண்பதில் எனக்கு அதிக பிரியம் உண்டு. அவைகளை சாப்பிட்டேன். கஸ்தூரிபாயை திருப்தி செய்து என் நாவின் ருசிக்கு திருப்தி அளிக்கும் அளவு சாப்பிட்டால் கஷ்டப்பட வேண்டி வராது என்று நம்பினேன். ஆனால் ருசி பிசாசோ எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்தது. மிக கொஞ்சமாக சாப்பிடுவதற்கு பதிலாக வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டேன். இதுவே யமனுக்கு போதுமான அழைப்பாகிவிட்டது. ஒரு மணி நேரத்திற்கெல்லாம் சீதபீதி கடுமையாக தோன்றிவிட்டது. அன்று மாலையே நான் நதியாத்துக்கு திரும்ப வேண்டியிருந்தது. சபர்மதி ஸ்டேஷனுக்கு 10 பர்லாங் தூரம்தான் என்றாலும் அதிக கஷ்டத்தின் பேரிலேயே அங்கு நடந்து சென்றேன். ஸ்ரீ வல்லபாய் அகமதாபாத்தில் வந்து என்னோடு சேர்ந்து கொண்டார். நான் உடல் குணமின்றி இருப்பதை கண்டார். என்றாலும் பலி எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பதை நான் அவருக்கு காட்டிக்கொள்ளவே இல்லை. இரவு 10 மணிக்கு நதியாத்துக்கு போய் சேர்ந்தோம். எங்கள் தலைமைஸ்தானமாக நாங்கள் கொண்டிருந்த ஹிந்து அநாதாசிரமம் ரயிலடியில் இருந்து 1/2 மைல் தூரம்தான். ஆனால் அது எனக்கு 10 மைல் தூரம் போல இருந்தது. எப்படியோ சமாளித்துக் கொண்டு அங்கே போய் சேர்ந்து விட்டேன். ஆனால் வயிற்றில் இருந்த கடுப்பு வலி அதிகரித்துக் கொண்டே போயிற்று. வழக்கமாக போகும் கக்கூஸ் தூரத்தில் இருந்ததால் பக்கத்து அறையிலேயே ஒரு மலச்சட்டி கொண்டு வந்து வைக்கும்படி கூறினேன். இதை கேட்க எனக்கு வெட்கமாக இருந்த போதிலும் வேற வழியில்லை. ஸ்ரீ பூல்சந்திரர் ஒரு மலச்சட்டியை தேடி கொண்டு வந்து வைத்தார். நண்பர்கள் எல்லோரும் அதிக கவலையுடன் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் என்னிடம் முழு அன்பையும் காட்டி என்னை கவனித்துக் கொண்டனர். ஆனால் எனக்கிருந்த வேதனையையே அவர்களால் போக்கிவிட முடியாது. என்னுடைய பிடிவாதம் வேறு. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதபடி செய்துவிட்டது. வைத்திய உதவி எதையும் பெற நான் மறுத்துவிட்டேன். நான் மருந்து சாப்பிடுவதில்லை. நான் செய்துவிட்ட தவறுக்கு தண்டனை அனுபவிக்கவே விரும்பினேன். ஆகையால் அவர்கள் எதுவுமே செய்ய இயலாதவர்களாக பிரமித்து நின்றனர். 24 மணி நேரத்தில் 30-40 தடவை பேதியாகி விட்டது. ஆரம்பத்தில் பழரசமும் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தேன். பசியே இல்லாது போயிற்று. என் உடல் இரும்பு போல பலமானது என்று நீண்ட காலமாகவே நான் எண்ணி வந்தேன். ஆனால் இப்பொழுதோ இவ்வுடல் வெறும் களிமண் பிண்டம் போல ஆகிவிட்டதை கண்டேன். நோயை எதிர்க்கும் சக்தியெல்லாம் அது இழந்துவிட்டது. டாக்டர் கணுகா வந்து மருந்து சாப்பிடுமாறு வேண்டினார். மறுத்துவிட்டேன். ஊசியினால் குத்தி மருந்தை ஏற்றுவதாக சொன்னார். அதற்கும் நான் மறுத்துவிட்டேன். ஊசியினால் குத்தி மருந்து ஏற்றுவதை பற்றி அக்காலத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. பரிகாசத்திற்குரிய ஒன்றே. ஊசியினால் குத்தி ஏற்றும் மருந்து ஏதோ பிராணியின் நிணநீராகவே இருக்க வேண்டும் என்று நம்பினேன். ஊசியினால் குத்தி எனக்கு ஏற்றுவதாக டாக்டர் சொன்ன மருந்து ஏதோ மூலிகையின் சத்து என்பது எனக்கு பின்னால் தான் தெரிந்தது. இதை காலங்கடந்தே நான் அறிந்து கொண்டதால் அதனால் பலனில்லாது போயிற்று. தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருந்தது. நான் முற்றும் களைத்து போனேன். களைப்பின் காரணமாக ஜுரமும் பிதற்றலும் ஏற்பட்டன. நண்பர்கள் மேலும் பீதியடைந்து விட்டனர். வேறு பல வைத்தியர்களையும் அழைத்து வந்தார்கள். ஆனால் வைத்தியர்களுடைய யோசனைகளெல்லாம் கேட்க மாட்டேன் என்று இருக்கும் நோயாளிக்கு அவர்களால் என்ன செய்ய முடியும்? சேத்த அம்பாலால் தமது உத்தம பத்னியுடன் நதியாத்திற்கு வந்து என் சக ஊழியர்களுடன் கலந்து ஆலோசித்தார். அகமதாபாத்தில் இருக்கும் தமது பிர்ஜாபூர் பங்களாவுக்கு என்னை மிகவும் ஜாக்கிரதையாக கொண்டு போனார். இந்த நோயின் போது நான் பெற்ற அன்பு நிறைந்த தன்னலமற்ற தொண்டை போன்று வேறு யாரும் பெற்றிருக்க முடியாது. ஆனால் ஒரு வகையான உள்ஜுரம் மாத்திரம் இருந்து கொண்டே வந்தது. இதனால் நாளுக்கு நாள் உடல் மெலிந்து நோய் நீண்ட காலம் நீடித்து இருந்து வரும். அநேகமாக மரணத்திலேயே முடிந்துவிடக்கூடும் என்று எண்ணினேன். அம்பாளால் சேத்தின் வீட்டில் என் மீது சுரியப்பட்ட அன்பிற்கும் கவனத்திற்கும் எல்லை

தேவையே இல்லை என்றாலும் என் மனம் அமைதியே இல்லாது இருந்தது. என்னை ஆசிரமத்திற்கு கொண்டு போய் விடும்படி அவரை வற்புறுத்தினேன். என் வற்புறுத்தலுக்கு அவர் இணங்க வேண்டியதாயிற்று. ஆசிரமத்தில் இவ்விதம் நான் வழியால் படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கையில் ஜெர்மனி அடியோடு தோற்கப்பட்டு விட்டது என்றும் படைக்கு ஆள் திரட்டுவது இனி அவசியமில்லை என்று கமிஷனர் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றும் ஸ்ரீ வல்லபாய் செய்தி கொண்டு வந்தார். படைக்கு ஆள் திரட்டுவது குறித்து நான் மேற்கொண்டும் கவலைப்பட வேண்டியதில்லை என்பது எனக்கு அதிக ஆறுதலை அளித்தது. அப்பொழுது நான் நீர் சிகிச்சை செய்து கொண்டு வந்தேன். அதில் எனக்கு கொஞ்சம் சுகம் தெரிந்தது. ஆனால் உடம்பு தேரும்படி செய்வது மிகவும் கஷ்டமான வேலையாக இருந்தது. வைத்தியர்கள் பலர் எனக்கு ஏராளமாக ஆலோசனை கூறி வந்தார்கள். ஆனால் அவற்றில் எதையும் அனுசரிக்க எனக்கு விருப்பமில்லை. பால் சாப்பிடுவதில்லை என்ற விருதம் கெடாமல் மாமிச சூப் சாப்பிடலாம் என்றும் இரண்டு மூன்று வைத்தியர்கள் யோசனை கூறினர். இந்த ஆலோசனைக்கு ஆயுர்வேதத்திலிருந்து மேற்கோளை காட்டினார். அவர்களில் ஒருவர் முட்டைகளை சாப்பிடும்படி பலமாக சிபாரிசு செய்தார். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் முடியாது என்று ஒரே பதிலை நான் கூறி வந்தேன். ஆகாரத்தை பற்றிய விஷயம் எனக்கு சாத்திரங்களின் ஆதாரங்களை கொண்டு முடிவு செய்ய வேண்டியது அன்று. என் வாழ்க்கையின் போக்கு வெளி ஆதாரங்களை மேற்கொண்டும் நம்பியிராத கொள்கைகளின் வழியை அனுசரித்தது. அதனுடன் பின்னியிருப்பது எனது உணவு விஷயம். அக்கொள்கைகளை புறக்கணித்து விட்டு வாழும் ஆசை எனக்கு இல்லை. என் மனைவி, குழந்தைகள், நண்பர்கள் இவர்கள் விஷயத்தில் இரக்கமற்ற வகையில் நான் வற்புறுத்தி வந்திருக்கும் ஒரு கொள்கையை என் விஷயத்தில் மாத்திரம் நான் எப்படி கைவிட முடியும்? என் வாழ்க்கையில் முதல் முதல் ஏற்பட்ட நீண்ட நாள் தொடர்ந்த நோய் இதுதான். இந்த நோய் என் கொள்கைகளை பரிசீலனை செய்து சோதிக்கும் வாய்ப்பை இவ்வாறு எனக்கு அளித்தது. ஒரு நாள் இரவு நான் நம்பிக்கையை அடியோடு இழந்து விட்டேன். மரணத்தின் வாயில் அருகில் நின்றேன் என்றே எனக்கு தோன்றியது. அனுசுயா பெண்ணுக்கு சொல்லி அனுப்பினேன். அவர் ஆசிரமத்திற்கு பறந்தோடி வந்தார். வல்லபாய் டாக்டர் கணுகாவுடன் வந்து சேர்ந்தார். டாக்டர் என் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு, உங்கள் நாடியெல்லாம் நன்றாகவே இருக்கிறது, அபாயம் எதுவும் இல்லவே இல்லை, பலவீனம் அதிகமாக இருப்பதால் ஏற்பட்டிருக்கும் ஆயாசம் இது என்றார். ஆனால் எனக்கு மட்டும் நம்பிக்கை உண்டாகவில்லை. அன்று இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரவில்லை. சாவு வராமலேயே பொழுது விடிந்து விட்டது, ஆனால் முடிவு சமீபித்து விட்டது என்ற உணர்ச்சி மாத்திரம் விடாமல் எனக்கு இருந்தது. ஆகவே ஆசிரமவாசிகளை கீதையை படிக்க சொல்லி கேட்பதிலேயே விழித்திருக்கும் நேரம் முழுவதையும் கழித்து வந்தேன். என்னால் படிக்க முடியாது. பிறரிடம் பேசும் விருப்பமும் எனக்கு இல்லை. கொஞ்சமும் பேசினாலும் மூளைக்கு கலப்பாயிருந்தது. வாழ்வதற்காகவே வாழ வேண்டும் என்ற விருப்பமும் எனக்கு என்றுமே இல்லையாகையால் வாழ்வில் எல்லா சுவையும் போய்விட்டது. ஒன்றும் செய்ய முடியாமல் நண்பர்களிடமும் சக ஊழியர்களிடமும் வேலை வாங்கிக் கொண்டு உடல் மெல்ல தேய்ந்து கொண்டே போவதை காணும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த துன்பமாகவே இருந்தது. இவ்விதம் சதா சாவை எதிர்பார்த்து கொண்டு நான் படுத்திருந்த போது டாக்டர் தல்வல்கர் ஒரு விசித்திர ஆசாமியை அழைத்து கொண்டு அங்கே வந்தார். மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அந்த ஆசாமி. அவர் பிரசித்தமானவர் அன்று. ஆனால் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவரும் என்னை போன்ற ஒரு பைத்தியம் என்பதை கண்டுகொண்டேன். தம்முடைய சிகிச்சை முறையை என்னிடம் சோதித்து பார்ப்பதற்காகவே அவர் வந்தார். கிராண்ட் வைத்திய கல்லூரியில் அவர் அநேகமாக படித்து முடித்து விட்டார். ஆனால் இன்னும் பட்டம் பெறவில்லை. அவர் பிரம்ம சமாஜத்தில் ஒரு அங்கத்தினர் என்று பின்னால் எனக்கு தெரிந்தது. ஸ்ரீ கேல்கர் என்பது அவர் பெயர். சுயேச்சையான பிடிவாத போக்குள்ளவர் அவர். பனிக்கட்டி சிகிச்சையில் அவருக்கு அதிக நம்பிக்கை. அந்த சிகிச்சையை என்னிடம் பரீட்சிக்க விரும்பினார். அவருக்கு பனிக்கட்டி டாக்டர் என்று பெயர் வைத்தோம். தேர்ந்த டாக்டர்களுக்கும் தெரியாது போன சில விஷயங்களை தாம் கண்டுபிடித்திருப்பதாக அவருக்கு திடமான நம்பிக்கை உண்டு. தமது சிகிச்சையில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை என்னையும் தொத்தி கொள்ளும்படி செய்ய முடியாது போனது. எங்கள் இருவருக்குமே பரிதாபகாரமான விஷயமாகும். ஒரு குறிப்பிட்ட அளவு வரையில் அவருடைய சிகிச்சை முறையை நான் விரும்புகிறேன். ஆனால் அவர் அவசரப்பட்டே சில முடிவுகளுக்கு வந்துவிட்டார் என்று அஞ்சுகிறேன். அவர் கண்டுபிடித்திருப்பவைகளின் குணாதிசயங்கள் ஏதுவாக இருந்தாலும் என் உடலில் அவற்றை பரிசோதிக்க அவரை நான் அனுமதித்தேன். உடலுக்கு வெளியில் செய்யும் சிகிச்சையை பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை. உடம்பு முழுவதும் பனிக்கட்டு வைத்து கட்டுவதே அவருடைய சிகிச்சை. அவருடைய சிகிச்சையினால் என் உடம்பில் ஏற்பட்ட குணத்தை குறித்து அவர் சொல்லிக் கொண்டதை அங்கீகரிக்க என்னால் முடியாவிட்டாலும் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் பலத்தையும் என்னுள் அது நிச்சயமாக உண்டாக்கியது. இயற்கையாகவே மனநிலை உடம்பிலும் பிரதிபலித்தது. எனக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. 5 முதல் 10 நிமிடங்கள் வரை மெல்ல நடக்கவும் தொடங்கினேன். அப்பொழுது அவர் என் ஆகாரத்தில் ஒரு சீர்திருத்தம் செய்ய யோசனை கூறினார். அவர் கூறியதாவது, நீங்கள் பச்சை முட்டைகளை சாப்பிட்டால்

0: அதிக சக்தியை பெற்று சீக்கிரமாக பழைய பலத்தை அடைவீர்கள் என்று உறுதியாக கூறுகிறேன். முட்டைகள் பாலை போல தீங்கில்லாதவை. நிச்சயமாக முட்டை புலால் ரகத்தை சேர்ந்ததல்ல. முட்டைகள் எல்லாமே குஞ்சு பொறிக்கக்கூடியவை அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? அவ்விதம் குஞ்சு பொறிக்காதவைகளாக்கப்பட்ட முட்டைகளும் விற்கின்றன. என்றாலும் குஞ்சு பொறிக்காதவைகளாக்கப்பட்டு விட்ட முட்டைகளை சாப்பிடவும் நான் தயாராகவில்லை. ஆனால் என் உடல்நிலையில் ஏற்பட்ட அபிவிருத்தி பொது காரியங்களில் நான் சிரத்தை கொள்வதற்கு போதுமானதாக இருந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது மரணத்தின் வாயிலருகில். வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி இன்று இடம்பெற்றது. மரணத்தின் வாயிலருகில். வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நமக்காரை கல்பன்மலை 100.3
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொல்லுமாங்குடி.
5: ஜில்ஜில் சம்பா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
10: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
11: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
10: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
11: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
10: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
11: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும்
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: என்னடே டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது துள்ளி வரும் பாட்டு.

பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களே கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா நேர்களுக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு சில நேர்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்காக இப்போ நம்ம நிலைய தொலைபேசிகளை சொல்ல போறேன். குறிச்சு வச்சுக்கோங்க, 0436823123131 இந்த எண்ணிலும், அல்லது 0436829948 இந்த எண்ணிலும், அல்லது 0436829958 இந்த எண்களை விடாம ட்ரை பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டுக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழில் பாட்டு நிகழ்ச்சிக்காக நான் காரைக்கால் பண்புலியோடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன், அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் கடலில் கலக்காத நதி எது? இந்தியாவில் கடலில் கலக்காத நதி எது? ஏன்னா நம்ம சைடில் இருக்கிற ஆறுகள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் போய் நம்ம வந்து கடலில் கலக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்தியாவில் கடலில் கலக்காத நதி, அது நிலப்பகுதியிலேயே முடிஞ்சிருது, அந்த நதி என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கேன். அதுக்கான விடையை நம்ம காரைக்கால் பண்ணலுடைய முகநூல் பக்கத்தில் அந்த போஸ்டரின் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அந்த பதிலை கமெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களோட உங்கள் ஆர்ஜே மம்கலை பெருமாள்.

0: அப்படின்னா அதனால அதுக்காக
1: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்படுவேன்.
0: பாடமாட்டேங்க, பாடமாட்டேன். ஆனா நீங்க கேட்க போற அந்த பாட்டை நான் கொடுக்க போறேன். ஆமாங்க, இன்னைக்கு தெளிவு.

0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.

0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ஓஎன்ஜிசி.
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது.
8: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
5: மேலும் இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ். நிகழ்ச்சி துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அந்த நேயர் யாரு நம்ம கேட்கலாம். வணக்கம்.
9: ஹலோ, காலை வணக்கம் சார்.
5: வணக்கம்மா, யாரு பேசுறீங்க?
9: நன்றி.
5: ஆகாஷ்வாணி, வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 ஸ்டேடியம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நீங்களே நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது ஆர்கே ஜினி, வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கே ஜினி.
10: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய்.
5: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: PSR தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை, இதனம் காரைக்கால் FM 100.3. நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உள்ளங்கனித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. ஜெயங்கொண்டல் அதாம்மா கேட்ட அந்த பாட்டை இதோ வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
2: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
3: நிகழ்ச்சி உங்களை அசையாமல் அசர் வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ. கலர் லேபின் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவெளியில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC அடேசட்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மணி 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா. நிறைய வாரத்தில் 2 நம்ம ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஊராக தேடிப்போம் இல்லையா. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம சைடுல இருக்கிற ஊர் மாதிரி தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஊருங்களாச்சே. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில் அருகில் இருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: புலி உரும்பாடு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேர் யார் நம்ம கேட்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
2: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர்.
0: சொல்லுங்க பாஸ்கர் ஐயா.

0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் எனக்காக பாகுபலி 2 என்ற படத்தில் இருந்து பலே பலே என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: பலே பலே பாட்டு கேட்கலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நன்றி
0: நன்றி.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: துளிவர் மாட நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க? செந்தில்குமார். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு? கேக்கலாம். எல்லா குழந்தைங்களும் அப்படிதான். நன்றி நன்றி
4: நன்றி
3: நன்றி. நீங்களே நம்ம காரைக்கால் எஃப்எம்ல நீங்க துளி ஒருபாட்டு நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிற அதே வேலையில் நம்ம காரைக்கால் பண்புலியுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய நேர்கள் உங்களுடைய பதில்களை, சரியான பதில்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்கீங்க. இதுவரைக்கும் அனுப்பின நேர்கள் யாராரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து, அதே போலவே

0: அன்புராணி, அதே போலவே நாகூர் சகபர் சாதிக் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா அனப்பன்பேட்டை ஜோதி, பட்டாளம் அப்துல் ஜலீல், பாபு முள்ளக்காடுலேருந்து, அதே போல தாஞ்சி ஒட்டகம் தெற்கு ரவிக்குமரன், பட்டாளம் அப்துல் ஜலீல் ரெண்டாவது வட்டி அனுப்பிச்சிருக்காரு. அதே போலவே செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் கும்பகோணத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதே போலவே குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுடன்பட்டி அருள்குமரன் அனுப்பிச்சிருக்கிறாரு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அனுப்பிச்சிருக்கிறாங்க. பாப்பாரப்பட்டி பழனி அனுப்பிச்சிருக்காங்க. நன்னிலம் சுகுணா அனுப்பிச்சிருக்காங்க, சுகுணா சுப்பிரமணியனும் அனுப்பிச்சிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷும் அனுப்பிச்சிருக்காங்க. நன்னிலம் லக்ஷ்யா அனுப்பிச்சிருக்காங்க. அது போலவே கோமல் சரவணனும் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. ஆணிப்படம் கார்த்திகேயனும் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. அக்கரைவிட்டம் அமுதா குரணனும் குமரனும் சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டியிலிருந்து சுந்தரி பாஸ்கரும் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, பூவம் குபீர், அதுபோலவே தப்பலாம்புலியூர் வெங்கடேஷ், திருபுவனம் அலமேலு மங்கை சத்யபாமா, அதம்பார் கலைச்செல்வி செல்வம், இதை போலவே ரேவதி நகர் மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரனும் சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவாடி அசோக்ராஜ், அரியலூர் வீரதுறையும் சொல்லியிருக்கிறாங்க. மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவனும் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலைதர் பத்மாவதி ஸ்ரீதரும் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. இடங்கடி நெடுஞ்செழியன், திருவாரூர் கூடூர் இளவரசி பிரபாகரன், அதுபோலவே மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலிருந்து, நன்னிலம் சுப்பிரமணியன், நாகூர் ஏஜிஎம் முகமது ஜலீல், அது குத்தாலம் தேரடி தில்லைவேளாளன், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கரும் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணம் பேரளம், மதுரை சோமகசுந்தரம், காரைக்கால் நளினி, நீடாமங்கலம் மாவட்டம் காலாச்சேரி மணிமாறன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நேர்களும் சரியான விடையை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், நச்சிப்பிள்ளை குடும்பம் காரைக்கால் நிறைவிலிருந்து, நெம்மேலி நந்தகுமார், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜாவும் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. சீர்த்தூர் சீதா கலிய பெருமாள், இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், வளையமான் ஆட்டோதுறை, காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன், காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், இது வரைக்கும் இவங்களும் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. என்ன விடை அதை சொல்லலையே நீங்க அப்படின்றீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. திருவாரூர் காமராஜ் புட்ஸ், நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் புட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம் உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: அது என்ன விடை, சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் கடலில் கலக்காத நதி அப்படின்னா அது லூனி நதி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அந்த விடையை தான் நம்ம நேர்களை அனுப்பிச்சிருந்தாங்க. அரவல்லி மலைத்தொடரின் மேற்கே ராஜஸ்தானின் அஜ்மீர் மாவட்டத்தின் நாக்பஹார் மற்றும் நாகா மலைகளிலிருந்து உருவாகும் மிகப்பெரிய நதி தான் இந்த லூனி நதி அப்படிங்கிறது. புஷ்கர் பள்ளத்தாக்கில் உருவாக்கி தார் பாலைவனத்துடைய தென்கிழக்கில் 495 கிலோமீட்டர் பயணித்த பிறகு ரான் ஆஃப் ஹச் சதுப்பு நிலத்தில் அது முடிவடையுதுங்க. இந்த நதி இந்தியாவில் உள் வடிகால் ஆறுகளில் ஒன்றாக இது இருந்துட்டு இருக்கு. இது அரபிக்கடலை சந்திப்பதற்கு முன்பே வடிகட்டப்படுகிறது. எனவே இந்த நதி கடலில் கலக்காத ஒரே நதியாக அறியப்படுது. இப்படியே நம்ம நேர்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்கண்ணே, அந்த நேயர் கேட்ட அந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு வரலாமே.
4: சிங்க சிக்கா.

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்களேன்.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க,
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: கிங் அண்ட்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
8: DME, Triple ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
7: 25%

0: வீதம் கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
2: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனே. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்.
2: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தூணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனுமருத்துவமனைக்கு போங்கன்னு. அனுமருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனுமருத்துவமனை தஞ்சாவூர். தலைவர் மடநிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம். துகில் அம்மாவை நான் நடராஜ மதுரை சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம் நடராஜன் ஐயா, வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: பாதி.
1: போடா,
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா? உனக்கு
3: ஆனா
2: இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்கு

0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதுபோல இன்னைக்கு காலையில் 9:05 பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறோம். அதில் நானும் ஆர்ஜி ராஜியும் இணைந்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை துணையிட்ட, அதாவது கணவனாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை துணையிட்ட நீங்கள் திரு திருன்னு எதுக்காக முழிச்சிங்க, இதுதாங்க கேள்வி. அதுக்கு அதோட ஒரு போஸ்டரின் கீழே உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஆர்கேஜி நெய், வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கி ஒரு வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பன்மலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
5: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
9: திருவிளையாட்டம் வசந்தா முருகன் பாலிடெக்னிக் கல்லூரி, டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகன் பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லடை மெயின் ரோடு, திருவிளையாட்டம்.
10: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
11: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
10: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்,
11: எம்ஏ இங்கிலீஷ், எம்காம் மற்றும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
10: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
11: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நீடூர், மயிலாடுதுறை.
12: April, May, cool, cool, summer shopping, cool, cool, jolly riding, chill, chill, Mura Sands,
13: chill, chill, April, May, cool, cool,
14: Kodai Kuliruta. விதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
15: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
16: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
15: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
17: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
18: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
19: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
20: திருவாரூர் சொரக்குடி ஆரூரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
21: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆரூரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
20: ஆரூரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
1: உங்கள் இசைவிற்கு இசை தரும் காரைக்கால் பன்மலை 100.3. பாயிண்ட் டு பாயிண்டில் நேயர்கள் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிருக்காங்க.
1: எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்த அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இந்த நாள் வரைக்கும் வந்ததே இல்லைங்க, ஏற்பட்டதே இல்லை. நான் எப்போதுமே முந்திக்கிட்டு உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க பகுதியில் நிறைய முந்திரி இல்ல, முந்திரி கொட்டைன்னு
0: சொல்லுவாங்க
1: இல்லையா, அதனால அப்படி முந்திக்கிட்டாரு போல இருக்கு. அடுத்து
0: நீங்க மட்டும்தான் அரியலூர் மாவட்டத்துல இருந்து வந்த செய்தியை படிப்பீங்களா? நாங்களும் படிப்போம் இல்லன்னு ஆண்டிமடம் பாஸ்கருடைய செய்தி தான் எடுத்து வச்சிருக்கேன்.
1: என்னது?
0: ஒரு முறை வந்து பீரோல என் மனைவி தெரிஞ்ச பணத்துல வந்து தெரியாம 1000 ரூபாய் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை அந்த பணத்தை அவங்க எண்ணி பார்க்கும் போது நான் பக்கத்துலதான் நின்றுட்டு இருந்தேன். அப்ப முழிச்ச மாருங்க திரு திருன்னு அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: இந்த அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. எப்படி எங்க எனக்காகவே எடுத்து எடுத்து அங்கெங்கயும் ஒழிச்சு வச்சிருவாங்க. அதை நம்ம வந்து எப்போதுமே நம்ம கண்கள் வடிவில் ஒரு காமெடியில வரும். நம்மகிட்ட கடையில ஏதா கேமரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த படத்தை சொல்லுவாரு, நம்ம கண்ணு தான் கேமரா அப்படின்ட்டு. அதனால அவங்க எங்க ஒழிச்சு வச்சாலும் நம்ம கண்ணு தான் கேமரா கண்டுபிடிச்சிருவேன். அடுத்து பாத்தீங்கன்னா,
0: வந்து கேமராவோ இருக்கோ இல்லையோ, அவங்க மனசை நீங்க சரியா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. எதெல்லாம் ரகசியமான இடம்னு அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு அற்பட்டமா புரிஞ்சு போயிருக்கு. அதனாலயே நீங்க வந்து
1: இல்ல, ஒரு டைம் கண்டுபிடிக்க முடியாம போச்சு.
0: அப்படியா?
1: கடைசியை பார்த்தா வேற ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பக்கம் நான் போவே மாட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. எதுனா கல்யாண ஆல்பம் இருந்துச்சு, அதுல வச்சிருந்தாங்க. அதனால அந்த பக்கம் போய் பார்க்கவே மாட்டேன்னு அவங்களுக்கு
0: தெரிஞ்சிருக்கு.
1: அடுத்து காரைக்கால் பலத்தரு தளத்தருல இருந்து பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, யோசிச்சு யோசிச்சு பாக்குறேங்க, அப்படி எதுவும் நடந்ததா நினைவிலே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரிங்க. அடுத்து வந்து சொல்லியிருக்காங்க சிவபுரியில இருந்து சோமசுந்தரம், இது போல செயல்கள் இல்ல, மற்றவை தான் முழிக்க வைப்போம். அதாவது மற்றவரை அடுத்தவங்களை தாங்க நாங்க இந்த மாதிரி முழிக்க வச்சிருக்கேன், நான்லாம் முழிச்சது இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை துணையிடம் இதுவரை திரு திருன்னு விழிச்சதே இல்லைங்க. இதுவரையில அந்த வாய்ப்பே கிடைக்கல. எதுவா இருந்தாலும் கணவருடன் கலந்துதான் முடிவெடுப்பேன். அதனால அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லாம போயிட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லி, சிறு வயதுல என்னோட வாழ்க்கையில திரு திருன்னு முழிச்சு அது பயந்தது உண்டுங்க. இந்த காலகட்டத்துல பயம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு நாகூர் முகமது ரஃபிக் வந்து சொல்லியிருக்காங்க.
1: ஓகே. நாகூர் ஏஜேஎம் முகமது ஜலீல் சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்க்கை துணை துணைவி வந்து என்னை பாராட்டும் பொழுது நான் திரு திரு திருன்னு முழிப்பேன். ஏன்னா அந்த பாராட்டுக்கு நமக்கு தகுதி இல்லையோ அப்படின்னு நினைச்சு முழிப்பாரோ
0: இருக்கலாம். அடுத்து பூவம் குபேர், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு ஒரு லைன்ல முடிச்சுட்டாங்க.
1: ஓகே. தைலாடுதுறை மாவட்டம் திருவாளபுத்தூர் கடக்கம் கரகம் கிராமம் ஐங்கரன் தரணி சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வணக்கம், என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டீங்களே, அன்பு துணைவியார் கூறுவாங்க மளிகை கடைக்கு சென்று கூறிய சொன்ன பொருளை வாங்கிட்டு வந்து வச்சிருவேன், அன்பு துணைவியார் கூறிய பொருள் இல்லைன்னா நான் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு மீண்டும் மளிகை கடைக்கு சென்று விடுவேன் அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்காரு.
0: பாத்தீங்களா? சரி, நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தாய்ப்புகள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: தேதியும் சேதியும் நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை காலை 9:30 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஆமாங்க, தேதியும் சேதியும் நிகழ்ச்சி நமது பண்பலையில் இருக்கு இல்லைங்களா. அடுத்ததாக நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நினைவூட்டல் வந்து கொடுக்கணும். அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, பசும் தளிர் வந்து நிகழ்ச்சி வந்து இருக்குங்க. இந்த நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12:50 வந்து இருக்கு. இந்த நிகழ்ச்சியை வந்து நமது பண்பலையில் வழங்க இருக்கிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நீடூர். இந்த இரண்டு செய்திகளோட, இந்த நினைவூட்டலோட அடுத்ததாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சொல் அமுது நிகழ்ச்சியும் நமது பண்பலையில் இருக்கு. இந்நிகழ்ச்சியை நாளை மாலை 6:20 வழங்குகிறார்கள் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு போஸ்டர் வந்து ஃபேஸ்புக்கில், நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து திருத்துன்னு உங்கள் துணையிடம் வந்து முழிச்ச அந்த தருணங்களை வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்படியே படிச்சுக்கிட்டே வரும் பாருங்க. மயிலாடுதுறை ஜெய்ஜே நகர் ஆனந்த் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு முறை வெளிமாநிலம் போயிருந்தாங்க, அப்போ ஒருவர்கிட்ட அட்ரஸ் கேட்டேன், அவர் என்ன சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு,
13: மொழி தெரியாம முழிச்சிருக்காரு போல.
0: ஆமா, அவரு திரு திருன்னு எங்க முடிச்சாரோ அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க.
13: அடுத்து அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, எனக்கு இது போல் நடந்ததே இல்லை, நன்றி வணக்கம் அப்படின்னு போயிருக்காங்க.
0: அடுத்து வாழ்க்கை துணையுடன் திரு திரு என முடித்த அனுபவம் வந்து வித்தியாசமானதுங்க. ஒரு முறை விசேஷத்துக்காக பட்டுப்புடவை எடுக்க திருபுவனம் போனோம். வீட்டை விட்டு கிளம்பும் போது பணம் எடுத்து வைத்துக் கொள்ள என்னுடைய துணைவியார் வந்து சொல்லியிருக்காங்க, நான் அவசரத்துல தேவைக்கும் குறைவான தொகையை வந்து கவனக்குறைவா எடுத்துட்டு போயிட்டேன். பில்லு போடும் போது தொகையை எண்ணி பார்க்கும் போது பாதி கூட இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சது பாருங்க. அப்ப முழிச்ச பாருங்க திரு திருன்னு, அந்த திரு திருன்னு முழிக்கும்படியான அந்த சூழ்நிலை வந்து அப்பதாங்க இருந்தது. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து தொகையை எடுத்துட்டு போய் பில்ல செட்டில் பண்ணதெல்லாம் தனி கதை.
13: தனி கதைங்கறத கூட பாத்தீங்கன்னா அது ஆங்கிலத்துல போட்டிருக்காரு இல்லையா,
0: ஏன்னா அது தனி கதை இல்ல, தனியா தெரியும்.
13: இனிய
0: காலை வணக்கம் இருவருக்கும் சொன்னாங்க, ஒரு வணக்கத்தை உங்ககிட்ட கொடுத்தா வாங்கிக்கங்க. எப்படி சார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க தோணுது, உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்களா இல்ல நீங்களே யோசிக்கிறீங்களா சொல்லுங்க, நீங்களே யோசிக்கிறீங்களா, நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க இந்த தலைப்பு.
13: ஆமா ஆமா, அது யோசிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கட்டும் நம்ம யோசிப்போம், அதனால வந்துருச்சு. இதெல்லாம் தனியெல்லாம் உட்கார்ந்து எல்லாம் யோசிக்கிறது இல்ல, ரூம் போட்டு எல்லாம் யோசிக்கிறது இல்ல,
0: அப்படியே ஃப்ளோல வருது அப்படிங்கிறீங்களா.
13: ஆமா,
0: ஆனா நீங்க யோசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க வந்து என்னுடைய இனம். ஒரு நாள் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க சார், நான் நண்பர்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டேன். வந்த உடனே, அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா திரு திருன்னு முழிச்சா, நல்ல வேலை அடி வாங்கல சார். நாம எப்பவும் நம்ம எல்லாம் எப்பவும் வெளியில சொல்லிருக்கோம் அடி வாங்கினது எல்லாத்தையும், நமக்கு எல்லாம் சர்வசாதாரணம். நன்றி வணக்கம் கலைபெருமாள் சார், நீங்க வந்து இந்த மாதிரி முழிச்சிருக்கீங்களா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
13: கண்டிப்பா ஒரு டைம் முழிச்சிருக்கேன், திடீர்னு நான் வந்து வீட்டுக்குள்ள வெளில போய் நின்றுட்டு இருந்தேன், இங்க வாங்க சீக்கிரம் வாங்க, வந்தவங்கள கூப்பிட்டீங்களா, வான் கூப்பிட்டீங்களா, என்னங்க அது அப்படின்னு. ஒருவேளை நம்ம வீட்டம்மாவுடைய சொந்தக்காரங்க வந்து நம்ம கூப்பிடாம வந்துட்டோமோ, அந்த விருந்தாளி வந்து நம்ம கவனிக்கலன்னு உள்ள போய் பாக்குறேன், ஹால்ல வந்து வறுமை இல்ல, யாரு மன்னதா உட்காந்துருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க. ஐயோ கண்ணு தெரியாம போயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் பாக்குறேன், அப்புறம் இங்கதான் யாரு இல்லைன்னு தெரியல, ஏன் ஃபேனா ஓடி ஓட விட்டு போனீங்க அப்படின்னாங்க. அப்ப வந்து திரு திருன்னு முழிச்சு அந்த கதை நடக்கும்போது அந்த ஞாபகம். அடுத்து எஞ்சிக்குடி.

0: மின்சாரக்கண்ணன் சொல்லியிருக்காரு, திருத்திருவினை முழிச்சது வாழ்க்கையில நிறைய நடந்திருக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க சொன்ன பொருட்களை வாங்காம சொல்லாத பொருட்களை வாங்கிட்டு வந்து ஒன்னும் சொல்ல முடியாம திட்டு வாங்கும் பொழுது திருத்திருன்னு விழிச்சது. அதே போல காய்கறி கடையில எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. வெளியில போய் வேலைக்கு போயிட்டு திரும்பும் பொழுது சாப்பிட லேட் ஆகும் அப்படின்னு சொன்னா, சொன்ன நேரத்துக்கு வராம லேட் ஆகும் பொழுது தினந்தனம் திருவிடையாளர்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது எங்க வீட்டில் அப்படின்ட்டு இருக்காங்க.
1: என்ன
0: நீங்களும் இனம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம்.
1: ஆமா, கலகலப்பாக உரையாடும் இருவருக்கும் வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருபுவனம் ரவி இந்த செய்தி வந்து அனுப்பியிருக்காங்க. திருமணமான புதிதில் வந்து தங்கையை பார்க்கறதுக்காக காலைல 10 மணிக்கு வர்றேன்னு சொல்லி மறுநாள் காலையில வந்தேன். அப்போ மனைவி பார்த்து திரு திருன்னு முழிச்சம் பாருங்க, அதுதான் ஞாபகம். அதாவது அவங்க அவங்களுடைய தங்கையை பார்த்துட்டு இன்னைக்கு காலைல 10 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னவங்க அடுத்த நாள் காலையில தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்க சொல்ல வந்திருக்காங்க.
0: அது பரவாயில்லைங்க, இன்னைக்கு காலைல டியூட்டிக்கு கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு நான் அலாரமும் வச்சிருந்தேன். ஏன்னா என்ன, நானே நம்ம வீட்டை மாட்டி சொல்லுவோம்மா தூங்கிட போற எழுப்பி விடுமா அப்படின்ட்டு. திடீர்னு அவங்க எழுந்துச்சு, எங்க மணி 5:30 திடுக்குன்னு தூக்கி போடுச்சு. ஐயோ, 5 மணி நம்ம 8:30 தானே காரைக்கால் வர முடியும் அப்படின்னு திடீர்னு பக்கத்துல பாக்குறேன். மணி அங்க ஏஞ்சி பார்த்தா அவங்க தூக்கத்துல கனவு கண்டு 5:30 ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஏஞ்சி பாக்குற மணி 2:30 தான் ஆச்சு. அது ஞாபகம் வருது. நாகூர் ஜெகபத் சாதிக்க சொல்லியிருக்காரு, பள்ளியில படிக்கும் பொழுது ஆசிரியர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் தெரியாம திரு திருன்னு நான் முழிச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு
1: சொல்லியிருக்காரா. சரிங்க, இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நம்ம ஒரு போஸ்டர் கொடுத்துட்டு நேயர்களுடைய இது எல்லாத்தையும் படிக்கலன்னா திரு திருன்னு நம்ம முழிக்க வேண்டி வந்துருமோன்னு பாருங்களேன். பாட்டு கூட கொடுக்காம நான் வந்து செய்தி படிக்கிறதுக்காக வந்துட்டேன். நான் ஒரு முறை மனைவியிடம் வந்து என் நண்பருக்கு திருச்சியில கல்யாணம் அப்படின்னு போய் சொல்லிட்டு கொடைக்கானல் போயிட்டாங்க. அங்க என்னோட உறவுக்காரவங்க என்ன பாத்துருக்காங்க, நான் அவங்கள பாக்கல. அவங்க அங்க இருந்தே என்னோட மனைவிக்கு வந்து போன் பண்ணி சொல்லிட்டாங்க, உன் வீட்டுக்காரர் மட்டும் கொடைக்கானல் வந்திருக்காரு, நீ வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் மனைவி வந்து என்ன சொல்றது, எல்லாரும் ரெண்டு பேருமே போக முடியுமா, கடைய பாக்கணும்ல அப்படின்னு கௌரவமா சொல்லிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்ததும் கல்யாணம் சிறப்பா நடந்ததா அப்படின்னு கேட்டாங்க. நானும் கல்யாண பரிசு தங்கவேல் மாதிரி கதகதையா விட்டேன். உடனே கேட்டாங்க, பாருங்க கொடைக்கானல்ல குளிர் எப்படி இருந்ததுன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி தெரிஞ்சதுன்னு முழியா முழிச்சேன் பாருங்க. அப்புறம் என்ன, அர்ச்சனை தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு காட்டுமன்னார் கோயில் குழஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்த அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கணவர் பர்ஸ்ல அவருக்கு தெரியாம பணத்தை எடுத்துருவேன், அவரு பணத்தை தேடும் பொழுது நான் திரு திருன்னு முழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை, வந்து சம்பாதிச்ச காசை கொண்டு வீட்டுல கொடுத்தாதான் சோதே நம்ம வீட்டுல.
0: சரி சரி, அடுத்து காரைக்கால் நளினி வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கும் இந்த தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு என்னுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து சொன்ன மாதிரியே
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாற்றி.

0: பன்மலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
3: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
4: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: AI, டேட்டா சயின்ஸ், BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொல்லுமாங்குடி.
5: காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இதனும் காரைக்கால் பண்பலை 100.3.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
5: நேர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
9: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: BPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: BPN கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
5: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
11: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும். இன்று May 22 சர்வதேச பல்லுயிர் தினம். பல்லுயிர் பிரச்சனைகளை குறித்த புரிதலையும் விழிப்புணர்வையும் அதிகரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையால் நிறுவப்பெற்றது இன்று சர்வதேச பல்லுயிர் தினம்.

0: தமிழ் பேராசிரியர் எஸ் விருத்தாச்சலம் அவர்களின் பிறந்த நாள் என்று தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர். இவர் பல கல்வி நிறுவனங்களை தொடங்கி கல்வி சேவையாற்றியிருக்கிறார். பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். தமிழக அரசின் விருது உட்பட பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். இவர் 1940 மே மாதம் 22 பிறந்தார்.
1: சங்கர்லால் துப்பறியும் கதையின் எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்களின் பிறந்த நாள் என்று திருவிக இவருக்கு தமிழ்வாணன் என்ற பெயரை சூட்டினார். பிரபல பத்திரிகையின் ஆசிரியர், நாவலாசிரியர், கட்டுரையாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவர் இவர்.
0: கர்நாடக இசை அறிஞர் உமையால்புரம் சுவாமிநாதர் அவர்கள் பிறந்த தினம் என்று இவரின் தந்தை சிவசம்பு ஸ்ரீ தியாகராஜ பிரம்மத்தின் சீடரான உமையால்புரம் கிருஷ்ண பாகவதர் இவரது குரு. இவருக்கு 1936 சங்கீத கலாநிதி விருது உட்பட பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். இவர் 1827 மே மாதம் 22 பிறந்தார்.
1: சர்வம் தாளமையும் இந்தியன் படங்களில் நடித்தவரான தேசிய விருது பெற்ற மலையாள நடிகர் நெடுமுடி வேணு அவர்களின் பிறந்த நாள் இன்று.
0: இந்திய தாவர நோயியல் நிபுணர் தோப்பூர் சீதாபதி சதாசிவம் அவர்களின் பிறந்த நாள் என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் தாவர நோயியல் மற்றும் அறிவியல் பிரிவை துவக்கியதற்காக மிக உயர்ந்த இந்திய விருதான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது இவர் பெற்றிருக்கிறார். 1974 இவருக்கு அறிவியல் அறிஞர்களுக்கான இந்திய குடிமகன்களுக்கு வழங்கப்படும் மூன்றாவது உயர்ந்த கௌரவமான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் 1913 மே மாதம் 22 பிறந்தார்.
1: சின்ன குத்தூசி என்று அழைக்கப்பட்ட எழுத்தாளர், இதழாளர், அரசியல் விமர்சகர் என பன்முகம் கொண்டவரின் நினைவு நாள் இன்று. 1934 ஜூன் மாதம் 15 என்று திருவாரூரில் ராமநாதன் கமல இணையருக்கு ஒரே மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் இரா தியாகராசன் என்பதாகும். எழுத்தாளர் குத்தூசி குருசாமி மீது கொண்ட ஈர்ப்பால் பின்னாளில் எழுத வந்த இரா தியாகராசனுக்கு அவரை போலவே எழுதியதால் சின்ன குத்தூசி என்று அழைக்கப்பட்டார். அன்னாரின் நினைவு நாள் இன்று. ராசாராம் மோகன் ராய் அவர்களின் பிறந்த நாள் இன்று. வங்காளத்தில் உள்ள வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவர், பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர். இந்து சமுதாயத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளுக்கும் ஏனைய பிற தீமைகளுக்கும் எதிராக குரல் எழுப்பினார். எல்லா மக்களுக்கும் சாதி சமய பாகுபாடின்றி ஒன்று சேர வேண்டும் என்றும் விரும்பினார். அன்னாரின் பிறந்த நாள் இன்று. 1906 ரைட் சகோதரர்களுக்கு அவர்களின் பறக்கும் இயந்திரத்துக்கான காப்புரிமை பெற்ற நாளும் இன்றுதான். சிலோன் என்ற ஒரு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு குடியரசாகி தனது பெயரை இலங்கை என 1972 மாற்றிக்கொண்ட நாடும் இன்றுதான்.
0: நேர்களிதுவரை கேட்டது நாகப்பட்டினம் ஐபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் ஐபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் ஐபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. ஐபிஎன் கண் மருத்துவமனை.
0: இனிஷனி வழங்கியூர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி, வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். கேளுங்க, இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: இன்னைக்கு முகநூல் பக்கத்துல நம்ம ஒரு போஸ்டரும் வந்து கொடுத்திருந்தோம். நீங்க திருத்திருன்னு முழிச்சது, அதாவது உங்க துணையுடன் திருத்திருன்னு முழிச்ச அந்த சம்பவங்களை வந்து நீங்க எங்களோட பகிர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருவருக்கும் இனிய காலை வணக்கம். அந்த அனுபவம் எனக்கு இதுவரை இருந்ததில்லை, ஏன்னா நான் நல்ல பிள்ளை அப்படின்னு வழங்கைமான ஆட்டோ துரை சொல்லியிருக்காங்க.
0: ஓகே, திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, சமீபத்துல அடுப்புல வெந்நீர் வச்சதை மறந்துட்டேன், ஒரு புத்தகம் வாசிக்கிற ஆவல்ல புத்தகம் மட்டுமே நினைவில் இருந்துச்சு, 2 மணி நேரம் கழிச்சு ஒரு தீண்ட வாட அப்ப கூட எழுந்து போகல, நான் வீட்டுல யாரோ அப்படின்னு நினைச்சிட்டேன். இருந்தாலும் ஒரு குறுகுறுப்புல எட்டி பார்த்தா சில்வர் பானை சும்மா தக தகன்னு சிகப்பா மின்னுது. அப்புறம் என்ன பானை வேஸ்ட், கணவர்கிட்ட
1: அதனால அப்படி ஒரு வாய்ப்பு அமையல அப்படின்னு காரைக்கால் என்பிஎம்

0: நச்சுப்பிள்ளை அந்த அவர் வந்து கொடுத்திருக்காரு செய்தியை.
1: ஓகே, குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, ஒளிவு மறவே இல்லாத வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இது வரைக்கும் ஏற்படவே இல்லைங்க, எல்லாருக்குமே காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: சொல்லியிருக்காங்க பூம்புகார் மேலையூர்லேருந்து கோவை செம்பியன் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கூறியது போல எங்களுக்கு அந்த அனுபவம் வந்து கிடையாதுங்க, ஏன்னா என் மனதில் உள்ளது வந்து அவங்களும் அவங்க மனதில் உள்ளதை நானும் வந்து ஒரே எண்ணமாக தான் இருக்கும். சொல்லப்போனால் எங்கள் எண்ணம் வந்து ஒரே அலைவரிசையில் இருக்குது, அதனால் அதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை, இறைவன் கொடுத்த வரமாக தான் நினைக்கிறேன் இதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: இல்லை உண்மைதான், 100.3 வச்சா தான் காரைக்கால் எஃப்எம் கேட்கலாம், 100.4 வச்சா லைட்டாக கொஞ்சம் உசு போடும் இல்லையா?
0: ஆமாம்,
1: அதான் அலைவரிசர் என்றிருக்காரு. அடுத்து சோமசுந்தர பிரபு அப்படின்னு தான் அவர் தன்னுடைய அவங்களுடைய முகநூலுடைய அந்த தலைப்புல இருக்கு. என்ன ஊர் சொல்ல, நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள், நான் எப்போதும் அப்படி போதும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: நானும் ரொம்ப நேரமா யோசிச்சு ஒரு விஷயத்த வந்து
1: கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: வீட்டுல வந்து ஒரு அறையில வந்து இருக்கும் பொழுது கதவை வந்து சாத்தினா தபார்னு ஜன்னல் வந்து திறக்குது. அப்போ பார்த்துட்டு சொல்றாங்க, ஓ இங்க ஏதோ வந்து ஒரு பேய் வந்து இருக்கு போல இருக்குன்னு என் வீட்டுக்காரர் வந்து என்ன பயமுறுத்துறாரு. நானும் வந்து முழிச்சிட்டு இருக்கேன் திரு திருன்னு. அப்படி எல்லாம் ஒண்ணு வாய்ப்பு இல்லையே நமக்கு என்னன்னு. ஆனா எப்படியப்பா அந்த கதவு வந்து திறந்தது, ஜன்னல் கதவு வந்து எப்படி திறந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு அறையில வந்து அதை பத்தி அப்ப எனக்கு புரிதல் வந்து இல்ல, அதனால நானும் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்து விளக்கமா சொன்னாங்க, ஒரு அறையில வந்து காத்து வந்து வெளியில போறதுக்கோ வர்றதுக்கோ ஆன எந்த வகையும் இல்ல அப்படிங்கும் போது ஜன்னல் வந்து சாத்திருக்கு, ஆனா அது முழுவதும் டால் எல்லாம் போடல. சோ இந்த கதவை நம்ம திறந்து மூடும் போது அந்த காத்து வந்து வெளியேற துடிக்குது இல்லைங்களா, வெளியில இருந்து அந்த பிரஷரோட இதாகும் போது அது லேட்டா வந்து பாப்அப் ஆகுது, அதனால அந்த ஜன்னல் கதவு வந்து திறந்து. இப்படி ஒரு சயின்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அன்னைக்கு, ஒரு த்ரில்லான ஒரு சிச்சுவேஷன்ல.
1: கண்டிப்பா. அடுத்து மேலோட சேப்பு விஜயராகன் சொல்லியிருக்காரு, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம், எதை சொல்றது எதை சொல்லாம இருக்கிறதுனே தெரியலைங்க. சொந்த பந்தங்களுக்கும் உறவு முறைகளுக்கும் கணவன் வீட்டாருக்கும் மனைவி வீட்டாருக்கும் சபையில சேர சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யும் பொழுதுதான் அவ்வளவு சங்கடமான சூழ்நிலை இருக்கும், அவ்வளவு தாங்க அப்படின்னு இருக்காரு. அப்பெல்லாம் உண்மையிலேயே தாய்மாமனை ஃபர்ஸ்ட் கூடுவாங்க எல்லாத்துக்குமே, இல்ல தாய்மாமனை விட்டுட்டு ஏதாவது ஒரு வருத்தத்தில் விட்டுட்டு வேற ஆள் கூப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்ப சம்பந்தப்பட்டவங்க வந்து திருதிருன்னு முடிப்பாங்க, ஐயோ எங்க தாய்மாமனை விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். அடுத்து
0: இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க, இரு நல் உள்ளங்களுக்கு நான் தனியாக ஏதாவது செய்தால் தானே திரு திருன்னு முழிக்கிறதுக்கு, எல்லாமே எங்க குடும்ப தலைவிதான், அதனால எனக்கு அந்த கவலையே இல்லைங்க அப்படின்னு, கவலை இல்லாத மனிதன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே, மேமாத்தூர் அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவர் ஏதாவது கணக்கு கேட்கும்பொழுது டக்குன்னு வருஷப்படுத்தி சொல்ல தெரியாது, கரெக்டா நான் கணக்கு வச்சிருப்பேன், அதை சொல்லும் பொழுது கொஞ்சம் திரு திருன்னு விழிப்பேன் அப்படின்னு இருக்காங்க.
0: சரிங்க. அடுத்து குத்தாலம் மாரியம்மன் கோவில் என்ன ஸ்மோகன் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையே துணையாக இருக்கும் பொழுது எதுக்கு திரு திருன்னு முழிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கன்னு. அப்படியே அவங்க எங்கேயோ இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து தூக்கலாக சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இருந்தாலும் ஒரு விஷயங்க திரு திருன்னு மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் முழிச்சது உண்டுங்க, அது ஒரு முறை இருக்கு, அது ஒரு உண்மை சம்பவம். உப்பு இல்லாமல் உப்புமா செஞ்சு வாயில் போட்டேன், மெல்லவும் முடியல விழுங்கவும் முடியல அப்படின்னு திரு திருன்னு முழிச்சிருக்கேன்னு
1: சொல்கிறாங்க.
0: உப்பு இல்லைன்றது சகஜமாக அது எல்லா வீட்லேயும் நடக்கூடிய ஒன்றுதான்.
1: புதுசா கல்யாணம் ஆயிட்டு வரும்பொழுது மனைவி கேட்பாங்க, அப்ப எப்படி என்னுடைய சாப்பாடு எப்படின்ட்டு, அப்ப முழிப்போம் பாருங்க, ஏன்னா நம்ம ஒரு டேஸ்ட்ல வளர்ந்துருப்போம், அவங்க ஒரு டேஸ்ட்ல வந்து சமைச்சிருப்பாங்க, அப்போ ஒரு முழிப்பு என்ன வருதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காரு, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இரவு 8 மணிக்கு கடையில இருந்து ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு வைஃப் கிட்ட போன் பண்ணி கேட்பேன், மளிகை பொருள் காய்கறி வரி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, நானும் வாங்காம மறந்து போயிடுவேன், வீட்டுக்கு போய் மனைவியை பார்த்த உடனே எதுவுமே வாங்கலையே அப்படின்னு ஞாபகம் வரும், அப்ப மனைவி முகத்தை பார்த்து திரு திருன்னு முழிப்பு வரும் பாருங்க, கேள்வி ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: சொல்லிருக்காங்களா. அடுத்த இது வந்து யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நாகூர் அலோன்ஸ் ராஜ், என் வாழ்க்கை துணையிடம் திரு திருன்னு முழித்த சம்பவம் வந்து இன்னைக்கும் நினைவுல இருக்குங்க. என் மனைவி வந்து அமர வைத்து காலை சிற்றுண்டி வந்து பரிமாறினேன், இட்லியை வச்சுட்டு சட்னி சாம்பார் வந்து வச்சேன், இட்லி பொடி கேட்டாங்க, இட்லியை பொடி எடுத்து வச்சு நல்லெண்ணெய் ஊத்துறதுக்கு பதிலாக தேனை ஊத்திட்டாங்க, அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு நாள் பரிமாறினதே போதுங்க, இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் ஊத்துறதுக்கு பதிலாக தேனை ஊத்திட்டீங்க, நாளையில இருந்து மறக்க மாட்டேன், நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வந்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அது தேனா அவங்களுடைய சொற்கள் வந்து வருது அவங்க மனைவியிடமிருந்து. அதனால நம்மளும் தேனியே கொடுப்போமே அப்படின்னு சொல்லிதான் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: இதைத்தாங்க நானும் எதிர்பார்த்து, எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நம்ம செய்யற தப்பு வந்து அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு கரெக்டா ஒத்துக்கிறதே கிடையாது.
0: தப்பு செஞ்சது நாங்க இல்லைங்க, அவங்க வீட்டுக்காரர் தானே அப்படி கொடுத்துருக்காரு.
1: ஓகே, மதியழகன் கைலாசபுரத்துலயும் சொல்லியிருக்காரு, ஒரு பாட்டு கூட இருக்கும், ஒன்றா ரெண்டா ஆசைகள் அப்படின்ட்டு, அப்படின்னு ஒன்னா

0: அழிவலம்
1: சக்தி முருகானந்தம் சொல்லிருக்காரு, கடையில சாப்பிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பசி இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது தெரிஞ்சிடும், அப்ப நான் வந்து திரு திருன்னு முழிப்பேன். உண்மைதான். அடுத்து
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய கால வணக்கம் சார், இந்த விளையாட்டுக்கு நான் வரல, என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து
1: மன்னாருடைய சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, நம்ம காரைக்கால் பண்பலையில ஒரு விளம்பரம் அடிக்கடி வந்து போகும், சொல்றது அது கொடுத்து கேட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு, அது போல எங்க வீட்டு சாருக்கிட்ட ஒரு முறை விஷயத்த நாலு முறை சொன்னாலும் வேற ஒண்ணுதான் வாங்கிட்டு வருவாங்க, கேட்டோம்னா நான் வேறு ஞாபகத்துல இருந்துட்டேன் அப்படின்னு சும்மா திரு திரு திரு திருன்னு முழிச்சுட்டு சொல்லுவாங்க அப்படின்னு இருக்காரு.
0: எல்லார் வாழ்க்கையிலும் சில சமயம் இது போல சூழ்நிலை அமைகிறது இயல்பு தாங்க. என் துணை வியாரிடம் வந்து பல முறை நான் திரு திருன்னு முழிச்சிருக்கேன், காரணம் ஏதாவது ஒரு வேலை என்கிட்ட சொல்லிருப்பாங்க, அதை நான் மறந்துட்டு வந்துடுவேன். அப்ப அவங்க கேட்கும் போது திரு திருன்னு முழிச்சுதான்
2: பழைய சோறு, டிகிரி காப்பி, இஞ்சி மரப்பா, கடல முட்டாய், கமரகட்டு, வெள்ளரிக்காய், இளந்தப்பழம், குச்சி ஐஸ், கோலி சோடா, முறுக்கு, பஞ்சு முட்டாய், கரும்பு சாறு, மிளகா பஜ்ஜி, எள்ளு வடை, பொறி உருண்டை, ஜிகிரு தண்டா, ஜீரா தண்ணி, ஜவ்வு முட்டாய், கீரை வடை, கிர்னி பழம், அவிச்ச முட்டை, ஆஃப் பாயில், பள்ளி முட்டாய், பப்பாளி, புகையலை, போத பாக்கு, புண்ணாக்கு.

0: நாத்தனாரு மாமியாரு மாமனாரு ஓரகத்தி சக்காளத்தி தம்பிக்காரன் தங்கச்சி சித்தப்பன் பெரியப்பன் பாட்டன் முப்பாட்டன் பேத்தி கொள்ளு பேத்தி பேரன் கொள்ளு பேரன் பொண்டாட்டி வப்பாட்டி நல்ல புருஷன் கள்ள புருஷன் மச்சி நச்சி மாமனாரு கொழுந்தனாரு கொழுந்தியா மூத்தாரு பாட்டி பூட்டி அக்கா பொண்ணு அத்த பொண்ணு காதலன் காதலி டாவு டைம் பாஸ் தாய் மாமன் பங்காளி தம்பி புள்ள தத்து புள்ள சகல சம்பந்தி முறமாம முறப்பொண்ணு தலைச்சம்புள்ள இளைய புள்ள மூத்ததாரம் இளையதாரம் தொடுப்பு ஒன்னு விட்டது ரெண்டு விட்டது ரத்த சொந்தம் மத்த சொந்தம் ஜாதிகாரம் பொண்ணு எடுத்தவன் பொண்ணு தந்தவன்
1: இதெல்லாம் தூப்பு நண்பன் தான் தாப்பு இதெல்லாம் தூப்பு நண்பன் தான் தாப்பு
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம கொடுத்த போஸ்டருக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறது. பாயிண்ட் டு பாயிண்ட் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:45.
5: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வானொலி நம் வாழ்வின் ஒளி என உரைப்பர் பலர், அவர்களுள் ஒருவரை சந்திக்கலாமா?
6: நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தனமங்கலம் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னோடி விவசாயி, அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக திருச்சிராப்பள்ளி வானொலியின் நேயரான ஆர் திருநாவுக்கரசு ஐயாவை சந்திக்க போகிறோம். ஐயா வருக, வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
6: ஐயா, வானொலியோட உங்களுடைய தொடர்பு எப்படி ஏற்பட்டதுங்க?
7: நான் சிறு வயதுலேருந்து வேளாண்மை சார்ந்த உபதிகளில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அப்போது நம்ம புதுசாக தொழில்நுட்பம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா வானொலின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முத வாழ்வு செட்டு, எங்கள் அண்ணன் ஒன்றா இருக்கும்போது வாழ்வு செட்டு ஏரியெல்லாம் கட்டி ஒரு மாதிரியாக பந்தாக வச்சுருப்போம். அப்புறம் வந்து குடும்பம் பிரிஞ்சு போனோன்னே அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டார். மறுபடியும் செட்டு நான் வாங்கினேன். வேளாண்மை துறையில் என்னை வந்து உழவுர்வாத குழு அமைப்பாளராக நானாக சேரலை, அவங்களாவே நான் கருத்தாக சொல்லுவேங்கிறதுனால அவங்களே சேர்த்து விட்டாங்க.
6: வானொலி விவாத குழு
7: அமைப்பாளர்
6: என்னங்க பண்ணுவீங்க?
7: அமைப்பாளர்னா நான் ஒரு 60 விவசாயிக்கு வேளாண்மை தொழில்நுட்பங்களை அப்பப்போ சொல்லணும். எங்களுக்குன்னு திருச்சினாப்பள்ளி வானொலியில் வாரத்துக்கு ஒரு நட

0: புதன்கிழமை காலம் வரை 6:30 வரும். அன்பார்ந்த விரிவாக்க பணியாளர்களே, உழவர் விவாதக்குழு அமைப்பாளர்களே, தற்போது பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கு தாழ்வான பகுதியில் நெல் பயிர்கள் முழுவி இருக்கின்றது. இதை சரி செய்வதற்கு நீரை உடனே வடிகட்ட வேண்டும். 2 கிலோ யூரியாவுடன் 1 கிலோ ஜிங்க் சல்பேட் கலந்து வேர் மூலமாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே நம்ம வந்து இலை ஒழிவு ஊட்டமாக தெளித்து அதை திருப்பி கொண்டு வரணும்.
1: இந்த மாதிரி ஆலோசனைகளை சொல்லுவாங்க
0: சொல்லுவாங்க.
1: உங்ககிட்ட ஒரு 60 விவசாயிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்
0: சொல்லணும்.
1: இதெல்லாம் எந்த ஆண்டு நடந்ததுங்க?
0: இது ஒரு 30 வருஷம் இருக்குங்க. எங்களுக்கு 20 கார்டு இல்லை அமைப்பாளர்களும் கொடுப்பாங்க, எனக்கு 40 கார்டு கொடுப்பாங்க. 40 கார்டையும் தாண்டியும் எழுதுவேன். அப்பப்போ எழுதி சந்தேகம் கேட்குறது மக்கானாலே பதில் வரும்.
1: வானொலிக்கு எழுதுவீங்களா?
0: ஆமாங்க, திருச்சி வானொலிக்கு ஸ்டாம்பு போட்டுக்கோ. கொடுக்கும்போது பத்திரமா வச்சுக்கோங்க. அப்பத்திரமெல்லாம் சொந்தக்காரங்களுக்கு எழுதக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை இன்னும் வச்சிருக்கோம் பார்த்துக்கோ.
1: அந்த அஞ்சல் அட்டையில வந்து வானொலியோட முகவரியே அச்சிட்டு இருக்கும். அதில் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் என்ன இருக்கோ அதை எழுதி அனுப்புவீங்க. அந்த சந்தேகங்களை வந்து நிகழ்ச்சியின் மூலமாகவே பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் இது எந்த வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துச்சுங்க?
0: நமக்கு வந்து ரேடியோ நிலையத்திலிருந்து வருகிறது உண்மையான ஆழமான கருத்துக்கள்,
1: நம்பகத்தன்மை. அது வானொலியில உங்களுக்கு இருக்கு.
0: ஆமா,
1: நிச்சயமா அந்த வானொலி மூலமா வந்த தகவல்களால உங்களுடைய விவசாய முறைகள்ல வந்து மேம்பட்டு இருந்தது.
0: மேம்பட்டிருக்கு. அதோட என்னுடைய மதிப்பு கூடியிருக்கு. எல்லாத்தையும் பேசும்போது சாதாரண சொல்லுங்க. தொடர்ந்து ரேடியோ கேளியா, நீ பெரிய லாயலான.
1: இப்போ வந்து ஏதோ ஒரு முறை, இந்த முறை வந்து வானொலியில சொன்னாங்க, அதை நான் பின்பற்றினேன், அதனால என்னுடைய விவசாயம் வந்து சிறந்தது அப்படின்னு ஏதாவது உங்க நினைவுக்கு வருதுங்களா?
0: அதாவது நாம் எந்த வேளாண்மை செய்தா இருந்தாலும் அடிப்படை மண். இந்த மண் வந்து நல்லா குணாதிசயங்கள் உள்ள மண்ணா இருந்தா தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் கிடைக்கும். அப்படியே இருக்கணும்னா 6 மேல 8 கீழே இப்படி இருந்தா நல்ல மண் அர்த்தம்.
1: பிஹெச்
0: அந்த மண்ணோட காரமிலத்தன்மையை பற்றி பேசுறேன். நாகப்பட்டினம் ஏடிய வாட்டாக்குடி சுந்தரன் பேர். நாகப்பட்டினம் போனால் அப்படியே போகுது. அப்படி திருநாவசே இங்கே வந்து உட்காரு உட்காங்க. இந்த எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னார். எங்கே போனாலும் இதுக்கு ஒரு முக்கிய தத்துவம் இருக்குது. ஏன்னா இந்த திருச்சி வானொலியில் சொல்லி கொடுத்தது தான் ஆழமாக பதிஞ்சு போச்சுன்னா. அப்புறம் வந்து மின்சாரம் சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு சிக்கல் ஈபியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஊர்கலத்துக்கு. நான் போனேன். முதல் தலைப்பு என்ன பேசுனா, மின்சாரம் சிக்கனம் பண்ண கற்றுக்கணும், இந்த உண்மையத்தை நான் ஒத்துக்கணும்னு. எது தேவையோ தேவையோ அது உடனப்பட்டுக்கிறது.
1: நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும், மின்சாரமும் சேமிக்கப்படுது.
0: பொதுவாக விழாக்களுக்கு வந்து இன்ட்ரெஷன் வைப்பாங்க, அதில் வந்து என் பேர் ஊர் இருக்காதுங்க. நான் என்ன செய்வேன், அந்த விவசாயிகள் வந்து எதில் ஈடுபாடு இருக்காங்களோ அதுக்கான வார்த்தைகளை, நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் அப்படின்னு எழுதுவேன். சில பேர் கறவை மாடுகள் வச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னு வைங்க, பல்லின்றி சொல்லில்லை பசு புள்ளின்றி பால் இல்லை. அப்புறம் அந்த மர இதில் ஈடுபாடுகள் இருந்தாங்கன்னா, வெட்டி கெட்டது வெம்பு வெட்டாமல் கெட்டது பூவரசு.
1: இந்த பேச்செல்லாம் கூட வானொலி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கும்.
0: அதுவும் ஒரு பக்கம் தாங்க.
1: விவசாயம் மட்டுமல்ல,
0: எல்லாம்
1: ஒரு உடல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது தவிர வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது.
0: ஆமா ஆமாங்க.
1: இப்போ சில போட்டிகள், அதாவது வந்து பயிர் வளர்ச்சி போட்டி அப்படின்னு சொல்லி அரசு நடத்துவாங்க.
0: ஆமாங்க.
1: அந்த போட்டியிலலாம் கூட நீங்கள் நடுவராக இருந்திருக்கீங்களே?
0: ஆமாங்க ஆமாங்க. ஒரு 14 வருஷம் சீர்காழியும் 1000 பக்கம் கொடுத்துருக்கேங்க. பல பேருக்கு பல லட்ச பரிசுகளையும் வாங்கி.
1: வானொலி கேட்பது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்ததுங்க?
0: விவசாயிகளை ஊக்குவிக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, வானொலியோட உங்களுடைய தொடர்பை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிங்க.
2: வானொலியுடனான தனது நீண்டகால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் நேயரும் தேர்ந்த விவசாயியுமான நிர்த்தனமங்கலம் ஆர். திருநாவுக்கரசு அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். அருவமாய் வந்து மனதில் நீங்கா உருவம் பெற்ற வானொலியே, நீயே என் வாழ்வின் ஒளி என கவிஞர்கள் சிலர் அணிவகுத்து வருகின்றனர். முதலில் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
3: நினைவு தெரிந்த நாள் முதலாய் நீயே என் காதலி, வெகு நாட்களாய் உன்னை பார்த்ததில்லை, ஆனால் எப்போதும் உன் குரலை கேட்டதுண்டு. பாடல்கள் பலவற்றை கற்றுத்தந்தாய், வகை வகையாய் பல செய்தி சொல்லித்தந்தாய். வயலும் வாழ்வும், உழவர் உலகம், பூவையர் பூங்கா என பொங்கும் பல நிகழ்வு சொன்னாய். நீங்கள் கேட்டவை உங்கள் விருப்பம், நெகிழும் தேன் கிண்ணம் என நாங்கள் கேட்டதெல்லாம் காதுகளில் ஊட்டிவிட்டாய். நாங்கள் கேட்காததும் காதுகளில் ஊட்டிவிட்டாய். காதல் கோட்டையே உன்னால்தான் கட்டப்பட்டதோ, ஆண்டுகள் பல ஆனாலும் அடியே உன்மேல் மோகம் குறையவில்லை. அகில இந்திய வானொலியே, என் நினைவு தெரிந்த நாள் முதலாய் என்றும் நீயே என் காதலி.
2: அடுத்து

0: கவிஞர் மகாசுந்தர் அவர்கள்.
1: வானின் வழி தேனின் மொழி நாளும் ஒளி பரப்பும், காதின் வழி கருத்தின் வழி இதயம் தனை நிரப்பும், முந்தி பிறந்த வானொலியே சிந்தை மகிழ்விக்கும் தேனொலியே, பாமரர்க்கும் தமிழ்ச்சுவையை கொண்டு சேர்த்தவளே, ஊடகங்களுக்கெல்லாம் மூத்தவளே, மொழி காத்தவளே, வானொலி தாயே வணக்கம். வானொலி செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு.
0: அடுத்து கவிஞர் மாலதி அவர்கள்.
2: ஒலியால் உலகளந்த ஊற்று, மந்திரம் வைத்து பல கருத்தை பகிர்ந்து வந்த காற்று, கடந்த தூரம் கவனிக்க கானம் இசைத்த மெட்டு, மிதிவண்டி பெட்டிக்குள் மிதமாய் ஒலித்திடும் சுட்டு, காட்சிகளை விரிவு செய்யும் சின்னஞ்சிறு பட்டாசு, விரும்பிய நபருக்கெல்லாம் விருப்பப்பாட்டை விதைத்த மத்தாப்பு, வரப்பு மேட்டிலும் மேய்ச்சல் நிலத்திலும் காஷ்மீர் பூந்தோட்டம், தொண்டை கரகரத்தால் நீலகிரி தைலம் ஒரு சொட்டு, பாடும் பாட்டு கரகரத்தால் அதன் மேல் ஒரு தட்டு, அடுக்கலையில் இன்றும் அளவான ஒரு சிட்டு.
0: தொடர்ந்து கவிஞர் மைதிலி கஸ்தூரி ரங்கன் அவர்கள்.
3: தாய் எனக்கு சோரூட்டிய போது தமிழ் ஊட்டிய சேடியோ, இதயம் கனத்த போதெல்லாம் இசையால் இறகு தைத்த வானம் பாடியோ, வனம் உதிர்த்து குயில்கள் கூட இங்கு வருவது உன்னை தேடியோ, வைகரை துயிலெழுப்பி வாழ்வெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து கூட வரும் ஆல் இண்டியா ரேடியோ, இந்திய மனங்களை பிரதிபலிக்கும் ஆடியோ, இன்னும் பல நூறாண்டு வாழ்க நீ பாராண்டு.
0: நிறைவாக கவிஞர் நேசன் மகதி அவர்கள்.
4: அகில இந்திய வானொலி, அது எங்கள் காதுக்குள் நுழைந்து இதயம் வருடும் காதலி, ஆகாயத்தில் இருந்து சொட்டும் தேன் குரல் நீ, ஆதலால் ஆகாஷ வாணி நீ, தமிழ் நிலத்தில் வளம் கூட்டி கடலில் கலக்கிறது காவிரி ஆறு, காற்றலைகளில் பரவி மக்கள் மனங்களில் கலக்கிறது AIR ஆல் இந்தியா ரேடியோ. வீட்டுக்கு ஒரு வானொலி பெட்டி இல்லாத அந்த காலத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் ஒலிபெருக்கியில் நுழைந்து எங்கள் காதுகளை தேடி வந்து செய்தி சொன்ன வானொலியே, உலகமே கையடக்க கைபேசிக்குள் கத்திக் கொண்டிருக்கும் இந்நாளில் குயிலோசையாய் ஒலிக்கிறது உனது குரல். திருவள்ளுவர் காலத்தில் நீ இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பார், அகில இந்திய வானொலி இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்று. இத்தனை சிறிய பெட்டிக்குள் எப்படி மனிதர்கள் உள்ளே இருந்து பேசுகிறார்கள் என்று சிறு வயதில் வானொலி பெட்டியை உற்று பார்த்த என்னை இன்று என் குரலையும் பதிவு செய்ய வைத்த அகில இந்திய வானொலியே, உன்னை நான் வணங்குகிறேன். கலப்பை மாட்டோடு களனிக்கு செல்லும் உழவனின் வயல் வரப்பில் அமர்ந்து வயலும் வாழ்வும் பாடமெடுத்து பசுமை புரட்சி செய்த அகில இந்திய வானொலி, அது இம் மண்ணின் ஒளி. பண்பலைகளில் ஓயாது ஒளிக்கட்டும் உனது குரல், செந்தமிழர் வாழ்வில் என்றும் மாறாது இருக்கட்டும் உன் நிகழ்ச்சி நிரல்.
0: கவிமழையில் குளிர்வித்த கவிஞர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வானொலியும் நானும் என்று தனது நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள்.
5: நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BOL மாணவனாக படிக்கின்ற காலத்தில் நானும் 2-3 மாணவர்களும் லலித கலைகளை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு திருச்சி வானொலி நிலையத்தில் அழைத்தார்கள். அதுதான் முதல் நான் வானொலிக்கு வந்த வாய்ப்பு. அப்போது வானொலி நிலையம் இப்பொழுது பேருந்து நிலையத்தில் பெரியார் சிலை இருப்பதற்கு பக்கத்தில் ஒரு தியேட்டர், ராக்ஸி தியேட்டர் என்று ஆங்கில படங்கள் தான் ஓடும். அந்த தியேட்டருக்கு நேர் எதிர்ப்புறத்தில் கொஞ்சம் மேடான பகுதியில் பெரிய ஓட்டு கட்டடம், அந்த ஓட்டு கட்டடத்தில் தான் ஆல் இந்தியா ரேடியோ நிலையம் இருந்தது. முதன் முதலாக அப்போதுதான் நான் வானொலியில் பேசினேன். அதற்கு பிறகு பல காலம் ஆங்கிலத்தினிலும் தமிழிலும் பேசுவதற்கு எனக்கு இங்கு வாய்ப்பு ஏற்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், அதில் நான் வந்து ஆங்கில பேராசிரியராகவும் அந்த தொலைநிலை கல்வி இயக்குநரகத்தின் துணை இயக்குநராகவும் பணிபுரிந்தேன். அப்பொழுது எங்களுடைய தொலைநிலை கல்வி மாணவர்களுக்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொற்பொழிவாற்றுவதற்கு நாங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து இங்கு சொற்பொழிவாற்றுவோம். அதுவும் எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு சமயத்தில் புலவர் பேராசிரியர் இலக்குவனார் தலைமையில் பொங்கல் விழா கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதில் நான் பேசும் பொழுது விவசாயம் என்ற ஒரு சொல்லை சொன்ன பொழுது அவர் இடைமறித்து வேளாண்மை என்று சொல்லுங்கள் என்று என்னை சிரித்து கொண்டே திருத்தினார். அப்பொழுது நான் மாணவனாக இருந்தவன்.

0: நானும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த பேச்சை திருப்பி நான் பேசினேன். அது பொங்கல் விழா கருத்தரங்கு. ஒரு சமயம் குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்காக வந்தேன். ஒரு சமயம் எட்வின் ஆர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி பற்றி ஒரு மணி நேர சொற்பொழிவு ஆற்றினேன். அதற்கு முன்னெல்லாம் வானொலி ஒரு ஜேர்னல் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை ஆர்வமாக வீடுகளில் வைத்துக் கொண்டு டாக்குமெண்ட பார்க்கிற மாதிரி பார்த்து பார்த்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்ப்பார்கள். என்னுடைய பொங்கல் விழா பற்றிய கட்டுரையும் ஒன்று அந்த இதழில் வெளியாகி இருக்கிறது. 15 நாளைக்குரிய எல்லா நிகழ்ச்சிகளும் வரும். திருச்சி வானொலியிலே தொடர்புங்கிறது இப்போ நான் சொல்ல போனால் 70 வருஷம் அனுபவம்னு நான் சொல்லணும். நேயர்கள் நினைக்கலாம், 70 வயசு அனுபவங்கிறானே இவன், என்ன வயசு இந்த அளவுக்குன்னு நினைக்கலாம். நான் 90 தாண்டிட்டேன். பொழுதுபோக்கு காரணத்துக்காக நாடகம் இசை எல்லாம் நடத்தினதோடு கூட விவசாயத்துக்கு வேண்டிய ஏராளமான கருத்துக்களை ஜனங்களுக்கு சொன்னிச்சு. கிராமங்களில் ஒரு தனி இடத்துல பஞ்சாயத்து போர்டு சார்பாக வானொலி வச்சுருப்பாங்க. அதில் 6:30 to 7 மேலே விவசாயிகள்லாம் வயலுக்கு போயிட்டு வந்து சாவகாசமாக உட்காந்து கேட்பான், எந்த பயிரை பயிரிடுறது, அதனுடைய பருவ காலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த விவசாயத்துக்குன்னு இங்கே வானொலியில் இருந்த அதிகாரிகள் நினைக்கிறேன் அவங்க பேசுகிற பேச்சை ஆர்வமாக மக்கள் கேட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். பொதுமக்களுக்கு அதுவும் கிராம சூழலில் உள்ளவர்களுக்கு வானொலி அளவு கடந்த ஒரு செய்தி திரளாக இருந்தது. அந்த அறிவுத்திரள் என்பது எழுத படிக்க தெரியாத கிராமங்களினுடைய சிந்தனைக்கும் சென்றது. ஒரு அரிய பெரிய பணி, மக்களுக்கு நிரந்தரமாக தொண்டு புரியக்கூடிய ஒரு அருமையான சாதனம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். நன்மை மட்டுமே செய்து கொண்டிருந்த வானொலி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்.
1: மக்கள் நலம் நாடும் வானொலியை வாழ்த்தி மகிழ்ந்தார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள். வானொலியே, உனது நூற்றாண்டை நோக்கிய பயணம் என்பது அனைவருக்குமான, ஏன் அனைத்திற்குமான நலனை உள்ளடக்கிய உன்னத பயணம். உனது பயணத்தில் திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் அறிமுகமானோம். அன்று முதல் வானொலியே உன்னால் காலையில் துயில் களைத்தேன், நாள் முழுதும் உயிர் வளர்த்தேன், இரவின் மடியில் கண்ணயர்ந்தேன், இது என்றும் தொடர காற்று அலைகளிடம் பணிந்தேன். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 10 மணி.

0: உங்கள் இசைவிற்கு இசை தரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறுக கட்டி பெருக வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்புல நீங்க உங்க கருத்துக்களை வந்து நம்ம அப்போது பகிர்ந்து கொள்ளலாம். நேரடியாக தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 4368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311231 2999 80 2995 80 என்ற தொலைபேசி எண்கள் இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்துலேயும் நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்துலேயும் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடலாம். அதையும் சரியான தகுந்த நேரம் வந்து வரும்பொழுது அந்த யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம்.
1: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படின்றது. அந்த சிறுக கட்டி அப்படிங்கிறது என்ன, அந்த பெருக வாழ்வோன்றது வந்து எப்படி இந்த சின்ன சின்னதாக சேர்க்கும் பொழுது அப்படிங்கிறது நல்ல அனுபவம் வாய்ந்த நம்ம நேயர்கள் வந்து பேசும் பொழுது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய இப்போது வளர்ந்து வரக்கூடிய இந்த தலைமுறையினர் வந்து பெரியவங்க சொல்ல சொல்ல கேட்கும்போது இந்த சிறுக கட்டி பெருக வாழ்வோம் அப்படிங்கிற இந்த சொற்றொடருக்கு வந்து என்ன சரியான ஒரு இலக்கணம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்காங்க.

0: கட்டிங்கும் போது சிறுக சிறுக சேர்த்த பணம் இல்லையா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு, அங்கே வந்து அந்த குடி இருக்கிறதுக்கு, அந்த முதல் நாள் போய் தூங்கும் பொழுது அவங்க பட்ட அந்த கஷ்டமெல்லாம் அப்படியே இனிக்கும் அப்படின் தான் சொல்லுவாங்க. சரி, நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாமே. வருக, வணக்கம்.
1: வணக்கம் அம்மணி.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: அம்மனுக்கு வணக்கம். குருது மணக்குடி ராஜேந்திரன்
0: பேசுங்க ஐயா.
1: நல்ல கருத்தை சொன்னீங்க. சிறுக கட்டி பெருகா வாழ்னு அம்மனி எடுத்தோடனே வந்து அப்படின்னா, சிறுக கட்டினா என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய விரலுக்கு ஏத்த வீக்கம் வாங்க, நம்மளுடைய பொருளாதார நிலைமை என்ன, கடன் வாங்க கூடாது, உழைப்பு இருக்கணும். அன்றைக்கு அன்றைய காலகட்டங்களுக்கு ஒரு விவசாயம் தான். இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஐடி கிட்டி பல மாதிரி வந்து விட்டது. சிறுக கட்டி பெருக வாழ்னா வீக்கத்தகுந்த வீக்கம், கடன் வாங்காம கடன் நம்மளுடைய சேமிப்புக்குள், நமது வருவாய் என்னவோ அந்த வருவாய்க்குள் அதை வந்து இப்போ ஒன்னு ஒரு மன போடும். இப்ப சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டணும்னா இந்த வருஷம் இடம் வாங்குவோம், அடுத்த வருஷம் மன போடுவோம், அப்புறம் இதுல பேஸ்மெண்ட். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முதல் கூரை வீடுதான், முதலே கூரை வீடுதான், சிறுக கட்டி பெருகர்கள் கூரை வீடு. கூரை வீடு கட்டினா அதுக்கு பிறகு ஓட்டு வீடு கட்டப்பட்டது, அதுக்கு பிறகு இன்றைக்கு மாடி வீடு கட்டுறோம். அப்ப அந்த விரலுக்கு தேர்ந்து வீக்கம்னா, அந்த கடன் வாங்காமல் அடுத்தவர்கள் இது இல்லாமல் நம்மளுடைய வருமானத்துக்கேற்ற அந்த நம்ம வருமானம் என்னவோ அந்த வருமானத்துக்கு வந்து பெரு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அத்தை பண்ண, ஏதாவது நமக்கு அந்த பெரியவங்க சொல்லி கொடுத்த பாடம், சிறுக கட்டி பெருக வாழ்ன சின்ன சின்னதான ஆசைப்பட, நீ ஆசைப்படுறா வேண்டாம்னு சொல்லல, சிறுக கட்டி பெருகவான நீ சின்ன சின்ன கூட ஆசைப்பட்டு உன்னுடைய முயற்சியையும் தேடலையும் பயிற்சியையும் நல்லா வச்சுக்கிட்டு நீ உழைத்து நேர்மையான வழியில சிறுக சிறுக கட்டி நல்ல அந்த பணம் சேர்க்கக்கூடிய சேமிப்பும் சிறுக சிறுக 5 ரூபா 10 ரூபா சிறு சேமிப்புல கொண்டு போட்டு அன்னைக்கு பொருளாதாரத்தை சேர்த்தினா அது பிற்காலத்துல உனக்கு
0: முக்கியத்துவத்தை வந்து சொல்றதுக்காக தான் இந்த சொல் அப்படின்னு சொல்லலாம்.
1: 5 ரூபா போடுறது நாளைக்கு 150 ரூபா வருது பாருங்க. அந்த ஆர்டி கிரிடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படின்னா சிறுக சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய பணம் ஒரு காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை எங்கேயே கொண்டு நிறுத்துது.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எப்படி வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையும் அவரு சொல்லிட்டு இருந்தாங்க. வருக வணக்கம்.
2: வணக்கம். நல்லாங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா.
2: செந்தில் கண்ணன் பேரல மேடம்
0: பேசுங்க ஐயா.
2: சிறு துளி பெருவெள்ளம், அதாவது எதையுமே சின்ன சேர்த்து நம்ம பெருசா செலவு பண்ணோம் மேடம். வந்து நீர் வந்து சிறுக சிறுக வந்து குடகு மலையில உற்பத்தி ஆகி நமக்கு பாசனத்துக்கு வருது.
0: ஆமா, ஆறாக பெருகி வருது,
2: பெருகி வருது. அதாவது ஒரு சின்ன உதாரணம், சேமிப்பு தான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சேமிப்பு இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு போன்றது. நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி சேமிப்பா இருக்கணும், அது ஒரு செலவாவே வச்சுக்கணும். டெய்லி ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறோம்னா ஒரு 50 ரூபாய் நம்ம சேமிக்கணும்.
0: சரிங்க, சேமிப்பே ஒரு நல்ல செலவாக நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
2: சிறந்த மூலதனம், சிறந்த செலவு. வாய்ப்புக்கு நன்றி மேடம். வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்மா. வாழ்க வளமுடன்.
0: வணக்கம்மா.
3: விலமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேம்மா.
0: பேசுங்கம்மா.
3: வரவுக்குள் வாழும் பழக்கமும் முறையான சேமிப்பும் ஆடம்பரமற்ற வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நாம் நினைத்தவாறு வாழலாம்.
0: நிச்சயமா.
3: அதுக்கு சின்ன சின்ன சேமிப்பும் பிற்காலத்துல ஒரு பெரிய செல்வமாக பெரிய நிலையான மகிழ்ச்சியை நமக்கு தரும். செலவு போக சேமிக்கலாம்னு நினைக்க கூடாது, கொஞ்சம் சேமிச்சுட்டு மீதமுள்ளது நம்ம செலவு செய்யணும். அவசிய தேவைகளான கல்வி, மருத்துவம், உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அவசிய தேவைகளுக்கு போக செலவு செய்வது ரொம்ப அவசியம்.
0: சரிங்க.
3: தேவைகளுக்கு செலவு செய்யறது மிகவும் அவசியம். தகுதிக்கு மீறினா நம்ம கடன் வாங்க கூடாது. வருமானத்துக்குள்ள வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கணும். அதற்கு நமக்கு பொறுமை, நேர்மை, நிதானம் அந்த எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையே நிச்சயமா உயரும். அதுக்குதான் சொல்றாரு வள்ளுவர், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குரலுக்கு ஏற்ப நம்ம வந்து உள்ளத கொண்டு நல்லது செய்ய பழகிக்கணும்.
0: கண்டிப்பா.
3: சிக்கனமாக சேமித்து வாழ்ந்தோம் என்றால் நாம் நல்லா நன்றாக பெருக வாழலாம்.
0: கண்டிப்பா. அழகா சொன்னீங்கம்மா. சிக்கனத்தின் வந்து அதோடைய மதிப்பை வந்து வலியுறுத்தி சொன்னீங்க. நன்றி. வணக்கம் காரைக்கால் பண்பலை. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: பேசுங்க ஐயா.
4: இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்யம் சேர்த்தா

0: கன்னியாகுமரி வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க ஐயா.
0: அதாவது சிறுக கட்டி பெருக வாழ், அதாவது சிறு சேமிப்பை பத்தி சொல்றீங்க. இந்த பழமொழி வந்து பெரியவர்கள்லாம் சொல்ல நாம வந்து பல முறை கேட்டிருக்கிறோம். அதாவது இன்னொரு பொருள் கூட இதுக்கு சொல்லலாம், அதாவது வீடு சிறியதா குடிசையா இருந்தா கூட நம்ம வந்து பெருக வாழணும்,
1: வாழலாம், நிச்சயமா முடியும்.
0: அதாவது மகிழ்ச்சி பெருக, அன்பு பெருக வாழணும். அதாவது வீடு வந்து பெருசா இருக்கும், ஆனா அங்க வந்து உள்ளம் வந்து சின்னதா இருக்கும், அங்க வந்து மகிழ்ச்சி பெரிதா இருக்காது இருக்காது. குடிசை வீடா இருக்கும், ஆனா அவங்க வந்து உள்ள வந்து கோபுரமா இருக்கும், அன்பு பெரிதா இருக்கும். ஆனா எந்த வீட்டுல வாழ்கிறார் என்பது வந்து முக்கியம் இல்ல, எப்படி வாழ்கிறார் என்பதுதான் முக்கியம்.
1: சரியா சொன்னீங்க, எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். ரேணுகா
2: வாங்கி செலவு பண்ணிக்கிறோம், அதுல 1 ரூபா வந்தாலும் நமக்கு ஆதாயம் தான். ஒரு ஆடு வச்சிருக்கோம், மாடு வச்சிருக்கோம், அதுக்கும் ஒரு ஆதாயம்
1: தான்.
2: ஒரு இன்னைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறாங்களா, ஒரு 50 ரூபா எடுத்து வச்சுக்கணும். ஒரு படி அரிசி போட்டு வடிக்கிறோம், அதுல ஒரு புடி எடுத்து போட்டா ஒரு நாளைக்கு அது ஆகுது மேடம். அதான் சேமிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கணும். எவ்வளவு
1: அது நிச்சயமா அந்த ஒரு புடி. ஆமாங்கம்மா, அந்த ஒரு படி அரிசி அப்படிங்கறது அப்படி எடுத்து எடுத்து இன்னொரு இதுல நம்ம வைக்கும் பொழுது அது 1 நாள் 2 நாள் வந்து அது பயன்படும் நிச்சயமாக. அதே போலதான் ஒவ்வொரு காசும் வந்து அப்படியே எடுத்து வைக்க வைக்கதான் நமக்கான அந்த சேமிப்பு வந்து பெருகும்மா. ரொம்ப நல்லா
2: சொன்னீங்க.
1: காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
3: அன்பான வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: குத்தாலம் மாறினங்கள் என்ன மோகன்
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை.
3: உன் வியர்வை துளிகள் முத்தமிட்டு விளைந்த நெல்மணிகள் ஏக்கத்தோடு கேட்கிறது ஒரு விவசாயியை, என்னை சிறுக சேர்த்து பெருக வாழ் என்று. அதாவது சார், நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா வந்து எங்க அக்கா தங்கச்சி வந்து 4 பேர் மேடம் நடந்த உண்மை அது. 4 பெண்களை வந்து கட்டி கொடுக்கணும், திருமணம் செய்து கொடுக்கணும், நாங்க 4 ஆண் பிள்ளைகளை. ஆனா இந்த விவசாயம் தான் முக்கிய பிரதானமே. ஆனா 10 வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் அதிகமா கிடையாது. விவசாயத்தை நம்பிதான் நாங்க வாழ்க்கையை நடத்தணும். நாங்க 8 பிள்ளைகளும் படிக்கணும், அந்த பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்க நாங்க திருமணம் பண்ணிக்கணும். அப்போதே உள்ள காலத்துல வந்து இந்த விவசாயம் தான் மேடம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. சிறுக கட்டி பெருக வாழ்ன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு 2 மா நிலம் வாங்குவாங்க, அதுல ஒரு விளைச்சல் கண்டுபிடிப்பாங்க, 10 மணி 20 மணி செய்யும், அதுல சிறுக சிறுக சேர்ப்பாங்க, அப்புறம் 4 மா நிலம் வாங்குவாங்க. இப்படி நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருக செய்து அதன் மூலமா விவசாயத்தை பெருக்கி அந்த நெல்லை விட்டு அதுக்கப்புறம் ஒரு நகை சேர்த்து அந்த ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து 4 பெண்களையும் கரை சேர்த்து திருமணம் செய்து எங்களுக்கும் வீடு வாசல வந்து சேர்த்து கொடுத்தாலும் ஒரு காலகட்டத்துல வந்து வீடெல்லாம் இல்லாம பற்றி அது வேற கணக்குன்னு வச்சீங்களேன், வறுமையில வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பணியில நான் கையாண்டுட்டு இருக்கேன். எவ்வளவுதான் வருமா வந்தாலும் எங்க அப்பாவுடைய நிலைமைதான் எனக்கும் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பெரிய ஆள் ஆகணும், திடீர்னு பணக்காரனாயி ஏழை ஆயிடாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து அதன் மூலயமா நம்ம வந்து இந்த சமூகத்துல வந்து ஒரு பிரதானமா வாழணுன்ற வாழ்க்கையில இப்ப வாழ்ந்துட்டு இருக்கும் போது நானும் 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்து நானும் வந்து ஒரு சில அமைப்புல இருந்து சிறப்பா வாழ்ந்துட்டு காரணமே சிறுக கட்டி பெருக வாழ்ந்த நன்மை என்னுடைய அனுபவத்தை எல்லாருக்கும் பகிர தரோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அடிக்குது சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. PSR தங்க மாளிகை காரைக்கால். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பன்மலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், RKG நெய், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
5: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: RKG நெய்.
1: நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில் அருகிலிருந்து நேரலையாக உலாவரும். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் சிறுக கட்டி பெருக வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது எப்படி சாத்தியம், அவங்க வந்து அது எப்படி நடத்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேர்கள் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. வீடு கட்டுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, சிறுக சேமிப்பது அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு வந்து எவ்வளவு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்றைக்கான அந்த ஆன்லைன் கலாச்சாரத்தில் எப்போ என்ன பொருள் வாங்குகிறோம், அதோட விலை என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு கவனம் வந்து இல்லாமலே போகுது அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன பேச போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: கணபதி நகர் மனோகரன்.

0: ஏன்னா இந்த ஆன்லைன் கலாச்சாரத்தில் எப்போ என்ன பொருள் வாங்குகிறோம், அதோட விலை என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு கவனம் வந்து இல்லாமலே போகுது அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன பேச போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுகிறேன்.
0: பேசுங்க ஐயா.
1: அதாவது நம்ம எறும்பை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் மேடம், அது மழை காலம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதோட பொருள்களா சாப்பிட்றதுக்காக சேமிச்சுட்டு போகும், சேமிச்சு வைக்கும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தோணும், எறும்புக்கே இவ்வளவு பத்தி அறிவு, ஆறு அறிவு, அஞ்சு அறிவு படைச்சா எறும்புக்கே அப்படி இருக்கும்போது நம்ம ஆறாவது அறிவு நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காருல, அதை வச்சு நம்ம எப்படி எப்படி நம்ம சிறப்பா வாழணும், எப்படி எல்லாம் சேமிக்கணும், எப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சேமிச்சோம்னா நாளைக்கு என்ன நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு, அதுலயும் இல்லாம நம்ம மட்டும் செய்யறது இல்லாமையும் தெரியாதவங்களுக்கும் சொல்லி தரணும். அதே மாதிரியே நம்ம சின்ன குழந்தைங்களுக்கும் காசை வந்து சின்ன குழந்தையில இருந்தே அவங்கள்ட்ட ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து, நான் அப்பா கொடுக்குற காசோ இல்ல அம்மா கொடுக்குற காசோ இல்ல பாட்டி கொடுக்குற காசோ யாரா இருந்தாலும் நீ ஒரு அஞ்சு காசுக்கு பத்து காசுக்கும் வாங்கிக்கல, ஒரு இன்னொரு அஞ்சு காசு போடு அப்படின்னா அப்ப எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எங்க பாட்டிலாம். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீ வந்து எல்லா காசுலயும் செலவு பண்ணாத, உனக்கு தேவையானதை நீ வச்சுக்க, அப்பதான் உனக்கு பென்சில் பேனா ஸ்டேனு இந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு உபயோகப்படும்.
0: இப்ப
1: நீ செஞ்சாதான் உன் வாழ்க்கையில பெரியவங்களானவன நீ எப்படி எல்லாம் காப்பாத்தணும், உன் குழந்தைங்க எல்லாம் எப்படி கொண்டு வரணுங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை எப்பயுமே சிறப்பா இருக்குங்கிறது எனக்கு கருத்து. நன்றி. வரக்கணும்.
0: நன்றி. இந்த நேர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, எறும்பு வந்து சேமிக்குதுன்னு. எறும்பு சேமிக்குது சேமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னைக்காவது அந்த எறும்புடைய கூடு வந்து இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த எறும்பு கூட்டினுடைய வடிவம் வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறதுக்குள்ளே ஒரு லிக்விட் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அது நல்லா உறைஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அவ்வளவு பெரிய கட்டமைப்பு வந்து இருக்குது அந்த எறும்பினுடைய கூட்டுக்கு. நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியுது, என்ன கொஞ்சோண்டு மண்ணு தள்ளி இருக்கும் எறும்பு, அந்த கீழே கிடைக்கிற அந்த இலை இதெல்லாத்தையும் வந்து எடுத்து கொண்டு போய் அதோட உணவாக சேமித்து வைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது சிறுக சிறுக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மண்ணின் வளத்தை வந்து கூட்டுது. மழை வரும்போது என்னாகும், அந்த கூட்டில் இருக்கக்கூடியதில் தண்ணியெல்லாம் போயிடும் இல்லைங்களா, அதெல்லாம் என்னாகும், மண்ணோட மண்ணாக அப்படியே கலந்து போயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் அது கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்லாமல் அடுத்து என்ன வேலை, என் வேலை சேமிக்கிற வேலை அப்படின்னு அதை சேமிக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்து தொடருது. இப்படி எறும்பின் வந்து வச்சு பார்க்கும்போது பல விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சரி, அவங்க பேசுறது அவங்களுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல, நம்ம அடுத்த ஒரு நேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: உடையார் போலைய மகி
0: ஐயா பேசுங்க.
2: கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்கல்ல, அவங்க எல்லாம் சிறுக கட்டி பெருக வாழ்றவங்க
0: தான்.
2: என் வாழ்க்கையில மனித நேயம் உண்டு, தான தர்மம் உண்டு, பொதுநலன் உண்டு, இறை வழிபாடும் உண்டு. ஆனால் என்னுடைய வருமானம் ரொம்ப கம்மி தான். ஆனா அதை வச்சு பெருமை மிக்க பெரு வாழ்க்கை வாழ்றேன். அது எனக்கு வந்து திருப்தியாவும் இருக்கு, சீராகவும் இருக்கு, சிறப்பாவும் இருக்கு.
0: அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது திருப்தியா இருக்கீங்களா அப்படிங்கறது மட்டும்தான் இல்லைங்களா. நீங்க திருப்தியா இருக்கீங்களா, நீங்க வந்து ஒரு மன அமைதியோட இருக்கீங்களாங்கிறது மட்டும்தான் முக்கியம்.
2: மேடம், என்னுடைய வந்து வருமானம் ரொம்ப கம்மி, ஆனா என்னுடைய ரெண்டு பசங்களை நல்லா படிக்க வச்சிருக்கேன். ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சிறப்பா சீரான வாழ்க்கை அற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இது வந்து நாம வந்து நம்மதான் வடிவமைச்சுக்கணும். குறை சொல்றவங்க இன்னைக்கு இல்ல, நம்ம மண்ணோட மண்ணா மடியிற வரைக்கும் அவன் குறை சொல்லியே தான் இருப்பான். அதாவது குடிசையில வாழ்ந்தாலும் கண்ணியமா வாழ்ந்தான்னு சொல்றான் பாருங்க, அதுதான் முக்கியம்.
0: நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
5: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இந்த கனவு வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன வீடு இருக்கணும், என் வீடு வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கனவு வந்து எல்லாருக்கும் இருக்கும். அவங்களுடைய வாழ்நாளில் எப்படியும் இந்த கனவு வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற தேடலும் ஓடலோடையும் வந்து பலர் வந்து பயணித்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சிறுக கட்டி பெருக வாழ்வோம் அப்படிங்கிற இந்த சொல் வந்து, இந்த தொடர் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கும்போது, சிறுக சிறுக சேமிக்கணும் அப்படின்னு. ஃபுல்லாக வந்து நம்ம கடனையே நம்பி போகாமல் நம்ம கையிருப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம பெருக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலைகளையும் நம்ம வந்து இறங்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து சொல்லிக்கிட்டு, சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். சீர்காழி வட்டம் மேலமாசி கேசவன்.
0: கேசவன் ஐயா பேசுங்க. ஐயா
1: ஐயா சிறுக கட்டி பெருக வாழ்கம்மா. அதாவது எங்க அப்பா ஒரு கடை வச்சிருந்தாரு, சின்ன பொட்டி கடை. கடையில வந்து ஒவ்வொரு பொருளும் விக்கிறது, இந்த முட்டாய் விக்கிறது தனி காசு, கீரை விக்கிறது தனியா, மல்லிகை விக்கிறது தனியா, அந்த மாதிரி போட்டு போட்டு சிறுக சிறுக சேர்த்து வைப்பாரு. சேர்த்து வச்சு எங்க மூணு பேருக்கு கல்யாணம் பண்ணாரு, யாருக்கும் கடை வாங்காம. இன்னைக்கு நானும்

0: தொழில் வியாபாரம் சோளம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில இடத்துல அஞ்சு ரூபா காயின் வர்றது எப்படியாகும், ஒரு சில இதுக்கு சேவைக்கு போக பாக்கி நான் ஒரு சிறு சேமிப்புல போட்டு ஒரு 10,000 ரூபா வரைக்கும் நான் மாசத்துல 2,000-3,000 போட்டு வச்சிருக்கிறேன்.
1: இதே
0: மாதிரி ஒரு சிறுக கட்டி பெருக வாழ்ந்து என் குடும்பத்துல நல்லா ஆரோக்கியமா.
1: சரிங்க, ஒரு நாள் வந்து சேமிக்க முடியாம போச்சுன்னா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க?
0: கடுமையா வருத்தமா விடுங்க. ஏன்னா இன்னைக்கு போக முடியல, இன்னைக்கு வரத்த முடியல, 10 ரூபா சேமிக்க முடியலன்னு வருத்தம் நிறைய இருக்கு.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா. அடுத்த நாளைக்கு வந்து இன்னைக்கு விட்டு அந்த 10 ரூபாய் வந்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் வந்து ஏற்படும் இல்லையா?
0: இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிக்க முடியாது. இன்னைக்கு அதாவது எங்க அப்பா சொல்லுவாரு, ஓடுறவன பிடிச்சிடலாம், உழுவுறவன பிடிக்க முடியாதுன்னு சொல்லி. அப்பா கிட்ட கேட்ட, என்னப்பா பிடிச்சியே, உழவு உழுவுறவன போய் பிடிக்க முடியாதுரா? முதல் நாள் சாவடி போச்சுன்னா அது மறுநாள் நம்ம போய் அந்த விவசாயத்துல பிடிக்க முடியாது.
1: ஆமா,
0: ஓடுறவன ஓடி போய் பிடிச்சிடலாம் சொல்லுவாரு. அந்த மாரி வந்து நம்ம வந்து ஒரு முதல் நாள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு செய்யணும்னா முடியாது.
1: சரிங்க, எதிர்காலத்துல நமக்கு கிடைக்க கூடியது. இன்னைக்கு வந்து விடக்கூடாது, அது விட்டதை பிடிக்க முடியாதுன்றது ஒரு நல்ல மனநிலை அப்படின்னு, ஒரு மனப்பான்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். வணக்கம் சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம். கும்பகோணம்
1: பேசுங்க ஐயா.
2: அதுல ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா, பல பொருள் அற்பம் இருக்குமா, ஒரு பணமா இருக்காது, அது வீடு அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட கருத்து, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அனுபவத்தை சொல்லலாம் அப்படின்னு கேட்டியா, ஒரு நல்ல ஒரு 6 வயசு ஆக போறேன் அந்த அனுபவம் சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் நற்பெயர் நன்னடத்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல, மனித நேயம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒண்ணு வந்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்துட்டு வந்தாக்கா, அது மிகப்பெரிய செல்வமா வந்து 1 வட்டிக்கு 10 வட்டி 100 வட்டி போட்டு முதியவன் ஆனதுக்கு அப்புறம் உங்க நோய் நொடி இல்லாம ஒரு நல் வாழ்க்கையை வந்து கொடுக்கும். அதாவது நன்னடத்தை வேணும்.
1: கும்பகோணம்
2: எல்லாம் போயிட்டு இப்ப நான் வந்து நிரந்தர முகவர் இல்லாம இருக்கேன்னா ஜாலியா இருக்கேன். ஏன்னா உலக வானம் தான் எனக்கு.
1: சரிங்க, அது ஒரு தனி ட்ராக் தான் உங்களோடது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி ஐயா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி,
2: நன்றி.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை நம்ம வந்து அப்புறம் சொல்லலாம் இல்லையா. இப்போ வந்து நம்ம அடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது நாளைக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: உடவர்களுக்கான அறிவிப்புகள் நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: இன்சொல் அமுது நிகழ்ச்சியில் சொல் அமுது நமது காரைக்கால் பன்மலையில் நாளை 9:55 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: காரைக்கால் பன்மலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறுக கட்டி பெருக வாழ்வோம் அப்படின்ற இந்த தலைப்பில் தான் நேயர்கள் வந்து அழகாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு நேயரும் வந்து இணைப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யார் வராங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
1: மேடம்.

0: திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் தெகக்கலைஞன் சிட்டிமேன் என்கிற தியாகராஜன்
1: பேசுங்க ஐயா.
0: இன்னைக்கு நீங்க சொன்னதா நேரத்தில் சாப்பிட்டாச்சு மேடம்.
1: ரொம்ப சரிங்க ஐயா, நல்லது.
0: ஏன்னா நல்ல கருத்தை சொல்லும் போது ஏத்துக்கணும்.
1: சரிங்க ஐயா, நன்றி. கருத்தை ஏத்துக்கிட்டதுக்கும் சொல்லுங்க ஐயா.
0: அதாவது உங்க கைது இந்த சிறுகை கட்டி பெருகவள்ளின்னு சொல்லியிருக்கீங்க, அதை சிறு துளி பெருவள்ளமாவோட எடுத்துக்கலாம். எங்க மாமி சொன்னாங்க இன்றைய சேமி நாளை பெரியார காமியணும். ஒரு வசனம் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க, அதான் இன்றைய சேமி நாளைக்கு பெரியார காமி.
1: அத பஞ்ச் டயலாக் பெரிய வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்க கூடாது. இதுவும் கிடைக்கிற அன்னைக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அந்த வருமானத்தை ஈட்டும் போது அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய ஒரு தொகையா வந்து ஒரு நாள் வந்து சேரும் இல்லீங்களா.
0: எங்க தொழிலுக்கே இருக்கு மேடம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மிஷின் வச்சு ஏசி வச்சு பெரிய கடையா திறக்கறாங்க. நாங்க வந்து ஆரம்பத்துல ஒரு மிஷின் தான், அதுவும் உங்க காரைக்கால வந்தா வாங்கினோம் 22 வருஷத்துக்கு முன்னாடி.
1: சரிங்க,
0: ஒரு மிஷின் வாங்கி அப்புறம் இன்னும் 2-3 நாள் 5-6 மிஷினா வச்சு அது நீங்க சிறுக்கா கட்டி நானும் பெருசா வளர்ந்துருக்கேன் மேடம்.
1: சரிங்க ஐயா, ரொம்ப நல்லதுங்க ஐயா, சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3 அடுத்து சிந்தனை அரங்கத்தில் பேச வரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
1: பேசுங்க ஐயா.
2: சிறுக கட்டி பெருக வாழ், இது ஒரு வாழ்வியல் பண்புங்க. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய பண்பு. இன்னைக்கு முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு குறிப்பா எடுத்துங்க கர்ம வீரர் காமராஜரா, பெருகதான் வாழ்ந்தாரு. ஆனா அவங்க வாழ்க்கையில வாழ்வியல்ல பாருங்க, எல்லாம் சிறுகதான் வாழ்ந்தாரு. அவர் எளிமை. அதே மாதிரியே சொல்லுவாங்க, ஆஹா எப்படி வசதி வாய்ப்பா வாழ்ந்தாரா, வீடு காரு போனா அப்படிங்கறது முக்கியம் இல்ல, அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவருடைய வாழ்க்கையின் வழிமுறைகள் எப்படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வாழணும். என்ன பொறுத்த அளவுக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா எங்க அப்பா எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த விஷயத்துல. அதாவது பிள்ளைகளுக்கு நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தாங்க. அதாவது நம்மளுக்கு சொற்ப வருமானங்களா இருந்தாலும் அதுல வச்சே நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்தணும், அதுல எவ்வளவு மிச்சப்படுத்தணும் சொல்லி அவங்க பெரிய சொத்து சேர்க்கல எங்களை ஆளாக்கி விட்டா இருப்பாருங்க அந்த வழிமுறைகளை. அதுதான் எங்களுக்கு பெரிய சொத்து. அதே வேலையில பாத்தீங்கன்னா சிறு சேமிப்பு எல்லாம் இப்ப சொன்னாங்க, சிறு சேமிப்பு உங்களுக்கு அவசியம் தேவைதான். ஆனா சேர்த்து சேர்த்து வச்சு யாருக்கும் பயன் இல்லாம போயிடக்கூடாது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட மாநிலரை கேட்டிடுங்கள் கூடு விட்டுங்க ஆவிதான் போகிய பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவியால் அந்த பணம் தான் செய்யுள்ள. அதாவது நம்ம சேர்த்து சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் வச்சு ஒண்ணு நாம திங்கணும் இல்ல நம்ம பிள்ளைகளாவது திங்கணும், யாருக்கும் பயன்படாம போக கூடாது. அதனால சேமிப்பு அவசியம். அதே மாதிரி கஞ்சத்தனர் கூட சிக்கனவர் கஞ்சத்தனவர் இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை வானூலாவிய வாழ்க்கையா இருக்குங்கிறதாங்க என்னுடைய கருத்து.
1: நன்றி
2: நன்றிங்க.
1: நம்ம முகநூல் பக்கத்துலேயும் இந்த சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு வந்து ஒரு போஸ்டராக வந்து கொடுத்துருந்தோம். நேர்களும் வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸ்களை வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம நேர்கள் வந்து முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்களை வந்து படித்து பார்த்துடலாமா. நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதுபோல் வருமானத்துக்கேற்ற செலவு செய்து சிறுக கட்டி பெருக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்துட்டு நாமளும் அப்படியே வாழணும்னு நினைக்கக்கூடாதுங்க. விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற பழமொழி வந்து இருக்கு இல்லையா, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த செலவு செய்து சிறுக கட்டி பெருக வாழலாம்னு குத்தாலம் தேரடி தில்லை விழாலன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைத்து எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது மன அமைதியும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும். அது அப்படி இல்லாட்டி அந்த ஆகாது அளவிட்டி தாயினும் கேடிலை போகாறு அகலா கடை அப்படின்னு வருவாயை விட செலவு குறைந்தால் ஒருபோதும் கேடு வராது அப்படின்ற இந்த வள்ளுவம் சொல்லக்கூடியதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி. தேவைகளை குறைத்து கொண்டாலே வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரலாம், சிறுக சிறுக சேமிப்போம். இந்த சிறு துளி வந்து பெரிய துளியாக வந்து பெரும் ஒரு வெள்ளமாக வந்து மாறும் அப்படின்னு பாபு முல்லக்காடிலிருந்து சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நுண்ணிய நூல்கள் போல சேமிப்பு மண்ணில் மனிதருக்கு அதுவே சிறப்பு. சிறுக கட்டி பெருக வாழ்வு வாழ்ந்திட உறவுகளும் நாளும் மலரும் இங்கு. பெருவாழ்வு எறும்புகள் போல நம்ம சேமிப்போம், இல்லறத்தில் இன்பம் காண்போம், சிறுக கட்டி பெருக வாழலாம்னு அந்த முன்னோர் சொன்ன வாக்கினை

0: ஏற்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சிந்தனை அரங்கத்துக்கும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு செல்வகுமார் சொல்லியிருக்காங்க. அவங்க பெயரையும் ஊர் பெயரையும் வந்து குறிப்பிடலாம். அவங்களுடைய ஐடியை பார்த்து தான் நம்ம பேர் வந்து படிக்கிறோம். ஐயாவடி அசோக் ராஜ் கன்னிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வரவு அறிந்து செலவு செய்தாலே நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் சிறுக கட்டி பெருக வாழ்வோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். சேமிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த தலைப்பு வந்து நமக்கு உணர்த்துது. அது எப்படியெல்லாம் நேர்கள் வந்து செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிறு சேமிப்பு வந்து எவ்வளவு உதவிகரமாக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய

0: நேயர் வணக்கம்.
1: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரிலிருந்து அலவுன்ஸ் ராஜிமா
0: பேசுங்க. ஐயா,
1: சிறுக கட்டி பெருக வாழ்வோம். இன்றைய காலத்துக்கு தேவையான தலைப்புமா. அதேமா படிப்படியா தான் மெல்ல மெல்ல உயர வேண்டும். அதுதான் நிறைவான வாழ்க்கை.
0: சரிங்க,
1: இப்ப அடுத்த ஒரு ஒரு மாடி வீடை கட்டிட்டாருன்னு நம்மளும் கடன உடனே வாங்கி பார்த்து பார்த்து அந்த வீட்டை கட்டி கிரய பிரசம் முடிஞ்சதோட ரொம்ப பேர் அதை வித்துட்டு போயிடுறாங்கம்மா. என் கண்ணு முன்னால பார்த்தா என் நண்பர்கள் கூட அது மாதிரி செஞ்சிருக்காங்கம்மா. தினந்தோறும் போய் பார்த்து பார்த்து கட்டி அதை இருந்து நிம்மதியா வாழ முடியலையம்மா.
0: ஆமா, ஏன்னா நம்ம எவ்வளவு செய்ய முடியும்ன்ற அந்த கணக்கு தெரியாம போயிடுச்சு இல்லைங்களா.
1: ஆமா, நம்ம சிறுக சிறுக கட்டிய நம்ம கடை வாங்காம கட்டி இருந்தோம்னா நிம்மதியா அந்த வீட்டுல இருக்கலாம்லம்மா.
0: ஆமா,
1: கடனை வாங்கிட்டு முடிஞ்சு ஒரு வாரத்தை அந்த வீட்டை வேற ஆள்கிட்ட வித்துடுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு சங்கடமா இருக்குமா.
0: சரிங்க ஐயா, கண்டிப்பா அவங்க வந்து
1: முன்னேறதாதான் வேணாம். ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சா தான் நம்ம போக வேண்டிய தூரத்துக்கு போலாம்.
0: ஆமா, ஒரே அடியா எடுத்து வச்சா விழுந்துட
1: வேண்டியதுதான். ரெண்டு காலையும் சேர்த்து வச்சா சுத்திரம் போயிடலாம்னா தடுமாறி கீழே தான் விழுகணும்.
0: ஆமா, சரிங்க ஐயா,
1: ரொம்ப நன்றிமா.
0: நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், சொல்லுங்க.
4: சிறிய கட்டி பெருக வாய் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து அனைவரையும் சிந்திக்க வைத்த காரைக்கால் பண்பலைக்கும் மண்பலம் கொண்டாரி போறது காந்தி வணக்கங்க. வாழ்க்கையிலமா வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணி பாருவாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வந்து முதல் படியில இருந்து கீழே இருந்து மேல போனாவா வாழ்க்கையில வந்து என்னைக்கும் முன்னேற்றம் அடைய முடியும். அதே மாதிரி ஒவ்வொருவரும் வாழ்க்கையில இருந்துச்சு நம்ம காலம்பு இன்றைக்கு உழைக்கணும். உழைப்பே உயர்வுக்கு உறுதுணை. சிக்கன வந்து வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும்.
0: சரிங்க,
4: அதுமாரி ஒவ்வொருவரும் சிக்கனத்தோட கடைபிடித்து இருந்தா வாழ்க்கையில முன்னேறலாம்.
0: நன்றிங்க ஐயா, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம். தகராமுகம் வினாப்பாங்க.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிறைவு 10:40 நொடிகள்ல சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில பேச வரக்கூடிய நேயர் வணக்கம்.
7: சிவகங்கை மாவட்டத்தில இருந்து இளையாங்குடியில இருந்து குமரப்பாமா.
0: குமரப்பா ஐயா பேசுங்க ஐயா.
7: ஆமா, சிறுக சிறுக சேமிச்சாட்டம் பெண்ணுக்கு வருங்காலத்துக்கு கொஞ்சம் நல்ல உதவியா இருக்கும். பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும்னா இப்பவே இருந்து ஒரு சேமிப்பு இருந்தாத்தாம பின்னாடி படிக்க வைக்கலாம். பெண்ணுக்கு போகும்போதுதான் ரொம்ப சிரமம். இப்ப நானும் அப்படித்தான் ஒரு பஞ்சர் கடை தான் வச்சிருக்கேன். என்ன மாதிரி என்னால சேமிச்சு வச்சு இன்னைக்கு 3 பயில்களை நல்லா வேலை படிக்க வச்சிருக்கேம்மா. நல்லா முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த சேமிப்பு இல்லைன்னா அந்த ஒரு
8: திருச்சி சாரதாஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வருக வணக்கம்.
9: வணக்கம் தோழி.
0: வணக்கம்.
9: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: பேசுங்க சுமதிம்மா.
9: சிறுக கட்டி பெருக வாழ். அதாவது யோசிக்கலாம், நல்லா உயர்ந்துட முடியாது பாருங்க. சிறுக கட்டி நாம பெருக
0: வாழலாம். உங்க இணைப்பு வந்து விட்டு விட்டு கேக்குது. முழுமையா உங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டுக்க முடியலங்கனால
9: குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல இருந்தாலும்
0: உங்களோட இணைப்பு சரியா கிடைக்கல. ஆமா, நீங்க வந்து திரும்ப கூட முயற்சி பண்ணி வரலாம். கொஞ்சம் கூட கேட்கல நீங்க சொல்ல வருது. என்ன நல்லா பேசணும்னு நினைப்பீங்க நீங்க. வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம்.
10: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
10: அதாவது சேமிப்பை பத்தி நம்ம யோசிக்கிறதெல்லாம் சரிதாங்க. ஆனா இந்த

0: இப்ப எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிற முதல் முதல் அந்த விஷயங்களை முதல்ல சேமிக்கணுங்க.
1: அதாவது
0: ஆமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல சேமிப்ப வந்து நாம நிறைய சம்பாதிக்கிறோம், அதை சேமிக்கிறோம். ஆனா அதை எப்படி அதை கன்வெர்ட் பண்றது, ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை கன்வெர்ட் பண்றதுங்கிறத நம்மகிட்ட விழிப்புணர்வு அதிகமா இல்ல.
1: அந்த மடைமாற்றம் பண்ணணும் இல்லீங்களா?
0: ஆமா,
1: இந்த சேமிச்ச பொருள்ல இருந்து எதை வாங்கினா அந்த பொருள் கரையா, அந்த செல்வம் வந்து கரையாம இருக்கும்ன்றத பாக்கணும் இல்ல?
0: பாக்கணும்.
1: ஆமா, இன்னைக்கு சேமிச்ச இந்த பணத்தை வந்து நம்ம எதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறதுல வந்து கவனம் செலுத்தணும்னு சொல்லிருக்கீங்க. சிறப்பு.
0: ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ரொம்ப பேரோட வாழ்க்கையில வந்து தடுமாற்றம் நடந்ததுக்கு காரணம் மிகப்பெரிய காரணங்கள் இதுதான். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா லைஃப் நல்லா இருக்கும்.
1: நிச்சயமா, நிச்சயமா. நன்றிங்க ஐயா, நன்றி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த செல்போன் கலாச்சாரத்தில் நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும்போது எவ்வளவு பண்ணுறோம் அப்படின்னே ஒரு வழி வந்து இல்லை. எவ்வளவு காசு வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்மளுடைய வரவுக்கு மீறின அந்த செலவு அப்படிங்கிறது சேமிக்க இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுது. சேமிப்பு அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் வந்து இஎம்ஐ தான் சேமிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் வந்து பரவலாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வணக்கம் சிந்தனை அரங்கம். வணக்கம், முருகேசன் ஐயா. ஊர் பேர் மட்டும் ஒரு முறை சொல்லுங்க.
2: மேனாங்குடி, எம்.கே. முருகேசன்.
1: பேசுங்க, பேசுங்க ஐயா.
2: அதாவது இப்ப உள்ள காலகட்டத்துக்கு என்ன சில பேரு இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சா இன்னைக்கு அதை எப்படி செலவு பண்ணுங்கிற ஒரு நினைப்பிலேயே வந்து செலவு பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு தேவைக்கு என்ன வேணும், நாளைக்கு ஒரு அர்ஜென்ட் ஒரு காரியம் இருக்கு, போக வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப போய் அடுத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்குற சூழ்நிலைக்கு ஒரு உருவாக்கி இருக்கிறாங்க அவங்கள. ஏன்னா அந்த சூழ்நிலை உருவாக்காம இருக்கும்னு சொன்னா நமக்கு வந்து இப்ப இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னு சொன்னா அதுல ஒரு 10-20 ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம், நாளைக்கு நமக்கு தேவைப்படும் சொல்லி நினைக்கணும். இன்னைக்கு கதையை பாத்துக்கோ, நாளைக்கு எப்படிதான் சரி அப்படிங்கறது வந்து என்னைக்குமே வந்து நமக்கு ஒரு தடுமாற்றத்தை உண்டாகும்.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா, நல்லதுங்க ஐயா. நன்றி, நன்றி.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பன்மலை 100.3. நேரம் இப்போ 10:46 ஆகுது. சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம சேர்க்க கட்டி பெருக வாழ்வோம் அப்படின்ற தலைப்பில் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நேர்களும் வந்து அழகாக சொல்றாங்க, சேமிக்க தெரியுது ஆனால் அதை கரெக்டாக மடைமாற்றம் வந்து செய்ய தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பெருக கட்டி வாழ்வோம்னா சேமிக்கிறது எல்லாத்தையும் வீடு கட்டி தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லையா? அந்த சிறு சேமிப்பை வந்து எங்கே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன சொல்ல போகிறாங்க கேட்போமே. வணக்கம்.
8: எனக்கு வணக்கம்ங்க.
1: வணக்கம் ஐயா.
8: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்திருந்து கணேசன் பேசுகிறேங்க.
1: பேசுங்க கணேசன் ஐயா.
8: அதாவதுங்க, குருவி கூட்டம் கூட பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து பறவைகள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். இப்ப நானும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு 15 ரூபாய் வச்சு 250 ஆக்கினே, அப்புறம் கொஞ்சம் வீட்டு அடி வாங்கினே, அப்புறம் வீடு கட்டினேன், கொஞ்சம் சேர்த்து வச்சு வீடு
1: கட்டினேன்.
8: ஏன்னா நம்ம வந்து சிலர் சொல்லுவாங்க, ஆண்டு நல்லவர் நல்லவனு பூரா சொல்லி கட்டவர் நிறைய கொடுக்காரு அப்படிம்பாங்க. நாம வந்து முதல்ல நம்ம எப்படி வாழணுங்கிறது நாம நம்மளே கத்துக்கிறது. சாமி மேல எல்லாம் போய் குற்றம் சொல்லக்கூடாது.
1: நாம வந்து ஆடுதான் வந்து நீங்க அப்படியே வளர்த்துட்டே வரீங்க இல்லீங்களா? அந்த ஆடை கொண்டு போகும்போது நீங்க ஆடை பாக்கல, ஆடை பார்க்காம பறவைகளை வந்து பாத்துருக்கீங்க எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறது. ஆடு வந்து எப்படி சாப்பிடும், அங்கங்க அப்படியே நுனி புல்லா மேய்ஞ்சிட்டு போயிடும் இல்லையா? ஆமா, அதாவது நான் சொல்றதையும் அவங்க வந்து கேட்கல, அவங்க வந்து முடிச்சுட்டு பேச்சை முடிச்சுட்டு வந்து போயிட்டாங்க. ஒரு இடத்துல சேமிப்பு சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி கட்டணும்னு சொல்லி பணத்தை வந்து சேமிக்கிறோம்னா ஒரு 4 தவணைக்கு வந்து கட்டுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா முடியல அப்படின்னு விட்டுடுவாங்க. இப்படியே நிறுத்தி நிறுத்தி போகும்போது அந்த முழு பலன் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை தொடர்ந்து முழுசாக வந்து கட்டி முடிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஒரு நகை சீட்டாகட்டும், எதுவும் நம்ம செஞ்சோம்னாலும் அதை முழுசாக வந்து முடிக்கிறதுக்கு பார்க்கணும்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்க? வணக்கம்.
1: வணக்கம், நாகூரிலிருந்து ஏஜேஎன்என் முகமது ஜலீல்
0: பேசுங்க. ஜலீல் ஐயா,
1: மேடம், அதாவது வந்து சிறுகை கட்டி பெருக வாழ்கிறது வந்து அந்த காலத்து வந்து முதுமொழி மேடம். அதே சமயத்துல பாருங்க, அவங்க எல்லாம் பெரியவர்கள் சொல்றது பாத்தீங்கன்னா அனுபவத்தின் குழந்தைகள் மேடம்.
0: சரி,
1: அதே மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க, தாட்சணியம் தனநாசம். அதனால பாத்தீங்கன்னா சேமிப்பு இல்லாத வாழ்க்கை வந்து கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் மேடம். அதாவது சேமிக்கும் போது நீங்க இப்ப எல்லா நேயர்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எங்க சேமிக்கணும்னு பார்த்து சேமிக்கணும். இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு தனியார்ட்டையும் இன்னொரு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க இருக்கிற பொருளையே இழந்துடுறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வீடு கட்டும் போது நமக்கு எவ்வளவு தகுதி இருக்கு. சில பேர் இங்க நான் பாத்திருக்கேன், நான் இருக்கிற நாகூர் வசதி பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சுட்டு வருவாங்க மேடம், அவ்வளவுதான் வீடு கட்டிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கடன் கேட்பாங்க. நான் கூட சொல்றது, என் ஃப்ரெண்ட்ட கூட சொல்றேன், தேவையான அளவுக்கு வீடு கட்டிட்டான்னா இல்லப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி கட்டிட்டான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாம வந்து கடனை ஏற்படுத்திக்கிறது வந்து அதனாலதான் வந்து சிறுக கட்டி பெருக வாழ்க்கைன்றிருக்காங்க.
0: ஆமா, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு சின்ன சின்னதாக செய்யுங்க அப்படின்னு
1: சொல்லி நேர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி பாத்தீங்க, வீட்டை விக்கிறாங்க, சில பேருக்கு வீட்டை விற்காம கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க.
0: நாளைக்கு அது நம்ம முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு தேவையான அளவுக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்னு அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆசைப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக பெருசா செஞ்சிடக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நேர்களுக்கு வந்து ஒரு நினைவூட்டலையும் வந்து நம்ம கொடுத்துடலாம். நமது பண்பலையில் இன்று பகல் 1 மணிக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேளாண் படிப்புகள், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் வேளாண் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் சங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இருக்குங்க. இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்ல உழவை போற்றுவோம், உரங்களின் சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் வந்து இந்த விழிப்புணர்வை கொடுக்கறாங்க. யாருன்னா முனைவர் ஆர் திலகவதி அவர்கள் பங்கு பெறக்கூடிய நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியில. இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில் அருகிலிருந்து நேரலையாக உலா வருங்க. நேயர்களுக்கு உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், ஆர் கே ஜி நெய், மயிலாடுதுறை, கொல்லுமாங்குடி, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்
5: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறுக கட்டி பெருக வாழ்வோம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து நேர்கள் வந்து அழகாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம முகநூல் பக்கத்துலேயும் நேர்கள் வந்து கமெண்ட்ஸ்களை வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம படிக்கலாம். மீனாட்சி குடன்சி அப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து சொல்லியிருக்காங்க, சிறுக கட்டி பெருக வாழ்வது என்பது வருமானத்திற்குள் செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை மேம்படுத்தி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு குறிக்கும் ஒரு சிறந்த தமிழ் பழமொழிங்க. இது முக்கிய நோக்கங்கள் வந்து சிக்கனம் மற்றும் சேமிப்பு தாங்க. வரவுக்குள் செலவழித்து மீதமுள்ள தொகையை சேமிப்பது நீண்ட கால பாதுகாப்பை வந்து தரும். மன நிறைவு, ஆடம்பரமற்ற எளிமையான வாழ்க்கை முறை மன அமைதியை வந்து தரும். முதலீடு சேமிக்கும் பணத்தை பெருக்கி குடும்பத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இதை அடிப்படையாக கொண்டு தாங்க உங்களுடைய நிதி மேலாண்மையை வந்து நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சிறுதுளி பெருவெள்ளம் போல சேமித்து பெரும் வாழ்வு வாழலாம் அப்படின்னு பழனிவேல் ஆயக்காரன் குளத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. சிறுக கட்டி பெருக வாழ் என்றால் நமது மனதில் மனக்கோட்டை கட்டுவதை சிறுசாக கட்டணும், பிறகு நமது உழைப்பில் பெருசாக வாழணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சேத்தூர் சீதா களிய பெருமாள். காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க, வரவுக்கேற்ற செலவு செய்து சிறப்புடன் வாழ்வோமேன்னு சொல்லியிருக்காங்க. சிறுக கட்டி பெருக வாழ்வோம் என்பது வரவுக்குள் செலவை வந்து கட்டுப்படுத்தி

0: செழிப்பை பெருக்கி வளமுடன் வாழுங்கள் என்பதை குறிக்கிற ஒரு தமிழ் முதுமொழின்னு நக்கம்பாடி சுதா சொல்லியிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய கைத்தட்டல்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நச்சுப்பிள்ளை, அவங்க நிறவையிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் தனியா வீடு வாடகைக்கு பிடித்து குடிவரும் போது எனக்கு எனது பெரியப்பா வந்து சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு வாழ்த்தினார். அதற்கு பிறகு அவர் சொன்னது போல சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறுதுளி பெருவெள்ளம், சிறுக சிறுக சேமித்தால் பெருவாழ்வு வாழலாம். விரலுக்கேற்ற வீக்கம் தான் இருக்கணும், நம்முடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தாங்க நாம வாழ நினைக்கணும். வரவுக்குள் செலவு செய்து அதிலும் கொஞ்சம் சேமித்து சிறப்பாக வாழ்வோம். சிக்கனம் வேறு கஞ்சத்தனம் வேறு, சிக்கனமாக சிறப்புடன் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எளிமையாக இருப்பேன், எனது தொழில் டைலர், உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கொஞ்சம் குறைஞ்சாலும் குறையுமே தவிர நிறைவாக கிடைக்கிறது தாங்க. அந்த தினசரி வருமானத்தில் குறைவாக கிடைக்கக்கூடிய அந்த தினசரி வருமானத்தில் சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன்னு சொல்கிறாங்க. காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, சிறுக கட்டி பெருக வாழ்வோம், இது முன்னோர்கள் பழமொழி. வரவுக்குள் செலவும் கட்டுப்படுத்தி சிறிய அளவில் தொடங்கி படிப்படியாக செல்வத்தையும் வாழ்வையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது சிக்கனம் சேமிப்பு மற்றும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மேடம், மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் வந்து சொல்கிறாங்க, சிறுக கட்டி பெருக வாழ், சிறு சேமிப்பும் சிக்கனமும் இருந்தால் சிறுக கட்டி பெருக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், சிறுக கட்டி பெருக வாழ்வோம், நம்மிடம் இருக்கும் சிறு தொகை இருந்தாலும் அதில் நாம் குடும்பம் நடத்தி மகிழ்வோடு வாழ்ந்தோம்னா மனதிற்கும் மகிழ்ச்சி வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சி. கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தினா அது பெரும் துன்பத்துக்கு ஆளாகும். முடிந்தவரை கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ்வோம், மன நிறைவோடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் காலை வணக்கம் மட்டும் சொல்லிட்டு அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க போல இருக்கு. தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிங்கிறது அதிகப்படியான வருமானத்தில் மட்டும் இல்லைங்க, வரம்புக்குள்ள வழங்கும் அந்த நற்பண்பில் தான் இருக்கிறது. தன் வருமானத்தின் அளவை உணராமல் அளவுக்கு அதிகமான ஆடம்பர தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாது. மனித வாழ்க்கையின் ஆதாரமே திட்டமிடுதலும் சிக்கனத்திலும் அடங்கியிருக்கு. அளவறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பார்க்க நமக்கு பிரம்மாண்டமாக தெரியலாம், ஆனால் இறுதியில் அது அழிந்து விடும் என்கிறதே மறுக்க முடியாத உண்மை. ஆகையால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிறிய அளவிலான சேமிப்பை வைத்து திட்டமிட்டு உழைக்கும் போது எதிர்காலத்தில் பெரும் செல்வத்தோடு நிம்மதியாக வாழலாம்னு சொல்கிறாங்க. சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள், நாம் செய்யக்கூடிய சிறு சிறு சேமிப்புகளே எதிர்கால வாழ்க்கை வந்து ஒளிமயமாக்கும். எடுத்த உடனே அகலக்கால வச்சா அது நம்மை கடன் அப்படிங்கிற ஒரு புதைகுடைக்குள்ளே தள்ளிடும், மீண்டு வர முடியாத அளவுக்கு மூழ்க வைத்தும் விடும். வருமானத்துக்கு ஏற்றவாறு முன்னேறுவது வளர்ச்சியை தரும். வீண் ஆடம்பரத்தை நேசித்து வருமானத்தை கடந்து முன்னேறுவது வீழ்ச்சி தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, நாம் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தில் நாம் தினமும் சிறுக சிறுக சேமித்தோம்னா நம் வாழ்க்கையில் பெருக வாழலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கைன்னு பெருஞ்சேரி ஜார்ஜ் வந்து சொல்லியிருக்காங்க. வாடகைக்கு வீடு தேடும் போது உரிமையாளர்கள் நடத்தக்கூடிய விதம் எப்படியோ ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு தோணும். அதனால் சின்ன பறவை கூட தன்னோட கூட்டை சிறுக சிறுக தாங்க கட்டுது. அதில் பாதுகாப்பாக வாழ்வதை போல் நாமும் ஒரு நாளைக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நேருநகர் ஹனீபா வந்து சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுக கட்டி பெருக வாழ்வோம் அப்படிங்கிறது சிறந்த முதுமொழி. வள்ளுவர் சொல்வதை போல ஆகாறு அளவிடினும் தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்னு, வருமானம் குறைவாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவு செய்து வாழ்பவர்களுக்கு எந்த கேடும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுதுளி பெருவெள்ளம் போல சிறுக சேமித்து நீண்ட காலம் பாதுகாப்போடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன் என்ன சொல்லியிருக்காங்க, சிறுதுளி பெருவெள்ளம், நமது முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும், சிறுக சேமித்து பெருக வாழ வேண்டும், சிக்கனமும் எக்கணமும் தேவை, எதிர்காலத்தில் வளமான சேமிப்பு தாங்க சிறந்த பழக்கம், சிறுக சிறுக சேமித்து சிகரம் போல வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா நேர்கள் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. சிந்தனை அரங்கம்.

இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் சிறுக கட்டி பெருக வாழ்வோம் ஒரு தலைப்பு கொடுத்தாலும் கொடுத்தோம். நேர்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. சேமிப்பு அப்படிங்கிறது முதல் செலவாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அன்பு பெருக, மகிழ்ச்சி பெருக, நம்ம சிக்கனமாக இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடம்பர வாழ்க்கை வந்து நம்ம தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பெருவாழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் அழகாக ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தாங்க. நிம்மதி, ஒரு குறைவில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது தாங்க பெருவாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நன்னடத்தை, ஒழுக்கம் இதெல்லாம் இருந்தால் தானங்க அந்த பெரு வாழ்வு வந்து வாழ முடியும் அப்படின்னும் கூட கேட்டிருக்காங்க. அந்த சிறுக சேமிக்கிறது எதுக்காக, சிகரம் போல நாம் வாழ்வதற்காகனு அவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க. நேர்களில் நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அறிவிப்பாளர் ராஜி. மீண்டும் ஒரு அருமையான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே. நிறைவு பெறுவது சிந்தனை அரங்கம்.

0: வணக்கம் தோழி. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில நாம பேச போற தலைப்பு எனக்கு நான் எழுதும் கடிதம். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.
1: நூற்றி ஐந்து ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அட்

0: சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கோத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்து நேரம் கிடைக்கும். ஆனால் நம்ம மனசோட நாம் பேசிக்கிற நேரம் எவ்வளோ பேருக்கு கிடைக்குது? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு, எனக்கு நான் எழுதும் கடிதம். சில கடிதங்கள் முகவரி இல்லாமல் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தைகள் நேரடியாக இதயத்துக்கே சென்று சேரும். நீ சோர்ந்த நாட்களிலும் நன்றாக போராடினாய். உன்னை நீயே குறை சொல்லாமல் கொஞ்சம் நேசிச்சுக்கோ. ஒரு நாள் எல்லாம் சரியாகும். இப்படி நம்ம மனசுக்குள்ள நாமளே எழுதிக்கொள்ளும் உணர்வுகளின் பயணம்தான் இன்றைய நிகழ்ச்சி. அப்படின்னா மனசை கொஞ்சம் அமைதியாக்கிட்டு உங்களுக்காக நீங்க எழுதும் அந்த அழகான கடிதத்தை நினைச்சுக்கிட்டே இன்றைய நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேயர்களுக்கு கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைவரும் இந்த தோழி யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
2: சொல்லுங்க சித்ராம்மா, என்ன பாடல் வேணும்?
5: படம் பாஞ்சாலங்குறிச்சி, பாடல் உதட்டோரம் சிவப்பு மருதாணி சடங்கேற்கும், அந்த பாடல் கொடுங்க.
2: சரி, உங்களுக்காக பாடல் வரும். எனக்கு நான் எழுதும் கடிதம் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: என்னோட உடல்நலத்தை நான் பார்த்துக்கணுமா?
2: ம்,
5: சரியான நேரத்துல சாப்பிடணும்.
2: சரி,
5: ஓய்வு எடுக்கணுமா?
2: ரொம்ப முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு, சரியா?
5: ஆமா,
2: கண்டிப்பா அதை வந்து நீங்க தொடர்ந்து செய்யணும். உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க. நன்றி.
6: தன நன நானே நானே தன நன நானே தன நானே நான்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
3: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
2: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: நேர்களுக்கு RKG நெய்யின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: RKG நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வணக்கம், தொழில் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு நான் எழுதும் கடிதம் இந்த தலைப்புல நாம பேசிட்டு இருக்கோம். நம்முடன் இணைவரும் இந்த தோழி யாரு? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க தீபா. எனக்கு நான் எழுதும் கடிதம் உங்களுக்கு, நீங்க என்ன எழுதுவீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: தமிழ்ச்சில இருந்து மேடம்,
1: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாளை அரசு தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மாணவ மாணவியர் 2026-27 ஐடிஐ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. தொழில் பிரிவு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னீஷியன், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. வயர்மேன், கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ். விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/6/2026. விண்ணப்ப கட்டணம் ₹50. இணையதள முகவரி skilltraining.tn.gov.in. தொடர்புக்கு முதல்வர், அரசு தொழில் பயிற்சி நிலையம், வண்டாம்பாளை, கிடாரங்கொண்டான். தொலைபேசி எண்கள் 9442888761, 9600501169 மற்றும் 9965342967. பயிற்சி நிலையத்தின் தற்போதைய இடம் திருவிக அரசு கலைக்கல்லூரிக்கு எதிர்ப்புறம் கலைஞர் நகர், கிடாரங்கொண்டா. நேரம் 11:25 ஆகுது. வணக்கம், தொழில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: காரைக்கால் நளினி.
0: சொல்லுங்க நளினி. எனக்கு நான் எழுதும் கடிதம், நீங்க என்ன கடிதம் எழுத போறீங்க?
1: எனக்கு கடிதம் எழுதணும்னு ஆசை. ஆனா எனக்கு எழுதணும்னு ஆசை இல்ல,
0: எனக்கு ஆசை நீங்க உங்களுக்கு எழுதணும் அப்படின்னு. எழுதுங்க, படிங்க.
1: ஒரு கடிதம் எழுதினே
0: நளினி. இதெல்லாம் யாரோ எழுதின கடிதத்தெல்லாம் படிக்கலாமா நீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு என்ன எனக்கு ஆசை அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நான் இந்த டாபிக் கொடுத்தோன்னே அவங்க அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு ரெடியா வச்சுட்டு லைனை பிடிச்சி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அதெல்லாம் ஓகே, அதை கடிதமா எழுதி சொன்னீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி கரெக்டா இருக்கும்ல. இனிமே வரப்புற தோழிகள் அதை செஞ்சாங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு நீங்களே ஒரு சின்னதா ஒரு கடிதம் எழுதுங்க, அதை என்கிட்ட படிச்சுக்காமீங்க, சரியா?
1: நன்றி.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விவிவிஎன் ஆயில் வழங்கும் இன்சல் அமுது.
5: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். இன்னைக்கு நாம வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் எனக்கு நான் எழுதும் கடிதம் அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய தொழில்கள் வந்து அவங்களுக்கான என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இன்னும் அதை கடிதமாக சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த தலைப்பில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, படிச்சு தெரிஞ்சுக்கலாமா? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, இதுவே எனக்கு நான் எழுதும் கடிதம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. முற்பகல் வணக்கம் ஐயாவடி கனிமொழி, அன்பிற்குரிய பாசம் நலம் நலமறிய ஆவல், இதுவே எனக்கு நான் எழுதும் கடிதம். ஸோ அவங்க அவங்களோட நலத்தை விசாரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னா, அவரிக்காட்டில் இந்த வித்யா வீரமணி, எனக்கு நான் எழுதும் கடிதம். அன்புள்ள என்று தொடங்கி என்றும் மாறா நட்புடன் என்று முடிப்பேன். இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா வித்யா? எப்படி தொடங்குவீங்க, எப்படி முடிப்பீங்கன்னா நாங்கள் கேட்டோம். என்ன உங்களுக்கு என்ன சொல்ல

0: எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்டோம். ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா விட மாட்டீங்களே. அடுத்து, உனக்கென ஒரு நேரம் ஒதுக்குங்கள், அதில் உனக்கு பிடித்த விஷயங்களை செய், உன் உடலினை நலனில் கொஞ்சம் கவனம் காட்டு, சில நேரங்களில் டென்ஷன் ஆகிறாய், அதை குறைத்துக்கொள். சூப்பர். காரைக்கால்லேருந்து பத்மாவதி ஸ்ரீதர், அவங்க தான் இதை அனுப்பியிருக்காங்க. திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கரன், எனக்கே நான் எழுதும் மடல் அப்படின்னு டாபிக்லாம் போட்டு அழகாக எழுதியிருக்காங்க. நலம்தான் நான் அறிவேன். சூப்பர். எதையும் கடந்து போக தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்துவிடு சுந்தரி. இயற்கையை நேசிப்பதை விடாமல் அனைவரிடமும் அன்பாக இருக்கவும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமும் நல்லது, ஒரு பொழுதுகள் எனக்காகட்டும். சூப்பராக எழுதியிருக்காங்க சுந்தரி. அடுத்தது யாரு, பிரியா கண்ணன், அவங்க, வணக்கம் தோழி, எனக்கு நானே எழுதும் முதல் கடிதம், தன்னம்பிக்கையுடன் துணிவே துணை என்று வெற்றியை நோக்கி விரைந்து செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல் அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சீதா கலைய பெருமாள், எனக்கு நானே எழுதி கொள்ளும் கடிதம், எப்போதும் உண்மையை பேச வேண்டும், பேசுவதுதான் செயலாக வேண்டும், செயல்படியே நாம் நடந்து கொள்ள வேண்டும், நம் நேர்மையாய் நடந்து கொண்டால் எப்போதும் நம் மீது யாரும் எந்த பழியும் சுமத்தினாலும் கவலை இல்லாமல் இருக்கலாம், பயமும் இல்லாமல் இருக்கலாம். உண்மையே வெல்லும் என்பது உண்மையே. மனசாட்சியோடு நடந்து கொண்டால் நம்மை காப்பாற்றுவதற்கு இயற்கையும் இறைவனும் நம்மை பார்த்து கொள்ளும். இப்படித்தான் நான் எனக்கு நானே எழுதிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரம்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அலிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாருபாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நேரம் 11:41 ஆகுது. வணக்கம், தொழில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். எனக்கு நான் எழுதும் கடிதம் அப்படிங்கிற தலைப்பை இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். அடுத்து வரும் தோழி யாரு, என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க தனலட்சுமி.
5: எனக்கு நினைவு சின்னத்தில இருந்து ஏழை இளங்கிலிய என்னாசை பைங்கிலியே பாலே பசுந்தமிலே பைந்தமிலின் தென் சுவையே.
2: சரி, பாட்டை படிக்க சொல்லனா?
5: கண்டிப்பா படிக்கிறேன்.
2: கடிதத்தை படிங்க, கேட்போம்.
5: அன்பான தனலட்சுமிக்கு அன்போட எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரிடம் அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், கொடுத்து உதவுற மனப்பான்மையெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எனக்குள்ளே நானே ஒரு எடுத்துக்கிறேன்.
2: சரி, நீங்க உங்களுக்கு சொன்னதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைய வரும் இந்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருத்துறைபூண்டியில தேவி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் தேவி. என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: துள்ளாலும் மனமும் துள்ளும் பற்றி, மேகமாய் வந்து போகிறேன்.
0: சரி, உங்களுக்காக மேகமாய் வந்து போகும் பாடல். உங்களுக்கு என்ன கணிதம் எழுதியிருக்கீங்க சொல்லுங்க.
1: எனக்கு நான் எழுதணும்னா, நான் தேவி, நான் அன்புள்ள தேவிக்கு நலமா இருக்கீங்களா, உடம்ப பத்திரமா பாத்துக்கணும், வேற வேலைக்கும் சாப்பிடணும், டேப்லெட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும், அதெல்லாம் மறந்துடணும் மேடம், மாத்திரை போடுறதெல்லாம் மறந்தே போயிடும் மேடம்.
0: வேலையிலேயே
1: நேரம் போயிடுச்சு மேடம்.

0: பதினோரு மணி 53 நிமிடம் ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்க வந்தாச்சு. நிறைவா ஒரு தோழி வந்திருக்காங்க, யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கிளிபுரியிலிருந்து விஜயலட்சுமி பாலமுருகன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயலட்சுமி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சீதனம் படத்திலிருந்து வந்த அழப்பா வந்த அழப்பா அந்த பாடல் பெறுங்க.
0: சரி, உங்களுக்காக பாடல் வரும். என்ன கடிதம் எழுதியிருக்கீங்க உங்களுக்கு?

0: அப்ப நீங்க நம்ம தலைப்பே கேட்கல, பாட்டு கேட்கணும், அதுதான் உங்க குறிக்கோளா இருந்திருக்கு, சரியா?
1: ரொம்ப நாளா இப்படியே மேடம் இடைவெளி.
0: சரி, ஓகே, நன்றி. ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் வழங்கும் நண்பெண்டா.
2: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு கடிதம் அப்படின்னு பார்க்கலாம். புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி அவங்க அனுப்பியிருக்காங்க, அனைவரிடமும் அன்பாய் இருப்பதும் குடும்பத்தில் அனைவரும் நலம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்து மேமாத்தூர் அமுதாசேகர் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு நான் எழுதும் கடிதம் மனதைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ முயற்சி செய் அப்படின்னு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைரஸ் பானு கொடிக்கால் பாளையத்துலேருந்து, இனிய முற்பகல் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழந்து விடாது, உனக்கான வாழ்க்கையை நீயே வாழ், மற்றவர்களை ஒப்பிட்டு வாழாதே, இதுதான் எனக்கு நான் எழுதும் கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கிட்ட அந்த பாடல் கேட்கலாம்.
3: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட

நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் தோழி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. இனிமே வருகிறது நேர்களே தடம் எண் 100.3 இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நம்ம காரைக்கால் எஃப்எம்ல இன்னைக்கு ஒளிபரப்பாக போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டிருக்காங்க ஆர்கே ஜினை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன். 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் மயிலாடுதுறை நேரூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர் என்று பங்கேற்கும் சிறுமி ஆர் ரியா. இந்த நிகழ்ச்சி இன்று 12:50.
1: அப்ப ஒரு குரங்கு வந்துச்சான். முதலையாரே, நீங்க ஏன் இங்கே மேலே பாக்குறீங்கன்னு கேட்டுச்சான். உதயனுக்கு பசிக்குது, நாகப்பழம் கிடைக்குமான்னு கேட்டுச்சான். அதுக்கு வந்து குரங்கு சரின்னு சொல்லிட்டு மரத்து மேலே போயிட்டு நிறைய நாகப்பழம் எடுத்து கீழே போட்டுச்சான். நன்றின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கே போயிட்டு இன்னொரு முதலைக்கு கொடுத்துச்சான். யார் உனக்கு இந்த நாகப்பழம் கொடுத்தாங்கன்னு இன்னொரு முதலை கேட்டுச்சான். ஒரு குரங்கு எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னிச்சான். அந்த குரங்கும் எனக்கு வேணும்னு சொன்ன.
0: பன்னிசை அரங்கேறும் 12:55 ஒரு மணிக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேளாண் படிப்புகள். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் வேளாண் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் சங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மெல்லிசை ஒலிக்கும் 1:55. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். இதில் உழவை போற்றுவோம், உரங்களின் சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் திலகவதி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 மணிக்கு ஆர்கேஜினை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். மயிலாடுதுறை குலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்எஸ்சி 3:30. 4 மணிக்கு ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயில் அருகில் இருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பணிகள் மற்றும் உள்ளாடைகளின் ஊரும் உறவும் தொடரும். மாலை 5 மணிக்கு திரையசை, 5:15 சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் மேலை தொடர்ந்து ஒழிக்கும் பன்னிசை, 6 மணிக்கு 6:20 நாச்சியார் கோவில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: அதே நேரத்தில் கண்ணபிரான் கர்ணனிடம், நீ செய்த புண்ணியத்தை எனக்கு தாரி பார்த்து கொடு என்று கேட்டபோது, செய்புண்ணியம் மட்டுமல்ல செய்புண்ணியத்தால் வருகின்ற பெரும் புண்ணியத்தையும் சேர்த்து தருகின்றேன் என்று சொன்ன சொல்லால் கண்ணபிரான்

0: விஸ்வரூப தரிசனத்தை காட்டி மோட்சம் கொடுத்தார் என்பதை மகாபாரதம் உணர்த்துகிறது.
1: லைட்ஹவுஸ் உலகமாரி 25 40 காரைக்கால் உங்களுக்கு கிடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் மது பழக்கத்தின் தீமைகளும் மேல்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள்.
2: என்னென்னா, முதல்ல வந்து அவைலபிலிட்டி தான். அதாவது முன்னாடியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மது போதைப் பொருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஸ்கேர்சிட்டியாக இருந்தது. அது வந்து யாரோ கொஞ்சம் பேர்கள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லாமல் போனது காரணம் அவைலபிலிட்டி. ஒரு பொருள் நமக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோன்னா அதுக்குரிய அவைலபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும்.
1: இசை தூரிகை ஒளிக்குமார் 45 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 27:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் YNGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். 8:00 RKGNI வழங்கும் காற்றில் வரும் காணம். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். ஆங்கிலத்தில் செய்திகள். 9:00 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை குளமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சி இதுவரை தடம் என் 100.3 வந்தது FM எக்ஸ்பிரஸ். நிகழ்ச்சியினும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள். நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is currently holding talks with President of Cyprus Nikos Christodoulidis in New Delhi to further strengthen bilateral cooperation. They will also exchange views on issues of regional and global importance, including cooperation in multilateral fora. Several agreements will be signed and exchanged after the talks. Mr. Christodoulidis is on a 4-day visit to India. The President of Cyprus will meet President Draupadi Murmu at Rashtrapati Bhavan this evening. Prime Minister Narendra Modi chaired a meeting of the Council of Ministers in New Delhi yesterday. In a social media post, Mr. Modi said the meeting involved exchange of perspectives and best practices related to boost ease of living, ease of doing business, and further reforms in order to realize the shared dream of a Vikasit Bharat. The Election Commission today announced the schedule for the biennial elections to 24 seats of the Rajya Sabha from 10 states. Former Prime Minister H.D. Devegowda, Union Ministers George Kurian and Ravneet Singh are among the members who are completing their terms next month. 4 seats each in Andhra Pradesh, Gujarat and Karnataka, 3 seats each in Rajasthan and Madhya Pradesh, 2 seats in Jharkhand and 1 seat each in Manipur, Meghalaya, Arunachal Pradesh and Mizoram will fall vacant. According to the Commission, the notification will be issued on the 1st of next month and the polling will be held on the 18th of June. The counting of votes will take place on the same day. The Commission also announced the Rajya Sabha by-poll for 1 seat each in Maharashtra and Tamil Nadu. The seats are vacated by Maharashtra Deputy Chief Minister Sunetra Ajit Pawar and AIADMK MP C.V. Shanmugam, who were recently elected to the State Assembly. The by-poll will also be held on the 18th of next month. Union Home Minister Amit Shah has said the security of international borders must be viewed as a broader territorial responsibility rather than an isolated task to tackle the challenges. Addressing the investiture ceremony of the BSF in New Delhi today, Mr. Shah said despite vulnerabilities and multiple challenges, the force has consistently upheld the nation's pride. Mr. Shah highlighted emerging security threats, including illegal infiltration, narcotics, smuggling, circulation of fake currency, and smuggling arms and drugs. The Home Minister emphasized the need for a more integrated and comprehensive security framework and called for greater coordination among state police, central armed forces, intelligence agencies, and local administration. The Union Health Ministry has notified the inclusion of the drug pregabalin under Schedule H1 of the drugs rules to strengthen regulation and prevent misuse, particularly among youth. The decision has been taken in view of reports received from certain states regarding the misuse and abuse of pregabalin, the drug which is prescribed for the treatment of chronic pain, neuropathies and certain neurological conditions, has reportedly been misused for its sedative and associative effects.

0: நேர்களே, இனி நீங்க கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க உங்களின் கடித வழி விருப்ப தேர்வில் இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

நிர்லீதமான பாடல்களை நம்ம நேர்கள் கேட்கறதுக்காக நிறைய பேர் கடிதங்கள் எழுதிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் தொடக்கமாக இந்த நேர்கள் யாராரு அப்படின்னா, நாகப்பட்டினம் மாரிய நாட்டுத்தரு சிவா பாரதி, கீச்சாங்குப்பம் லட்சுமி, பால்ராஜ், வேளாங்கண்ணி, சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், வரத்தூர் ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன் இவர்களோடு, பொய்கை வீரன் குடிகாடு சரவணன், நெய்விளக்கு தூயமணி, மணக்குடி ராஜேந்திரன், நாகை சாமி கணேஷ், சிவா இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க. நிகழ்ச்சியோட தொடக்கமான இந்த பாட்டு அது பெரும்புள்ளி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்கிற இந்த பாட்டா.

0: நிகழ்ச்சி நமது காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரில் தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3. நேர்களை வாரத்தில் 2 நாள் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நம்ம ஒவ்வொரு ஊராக போய் நம்ம நேர்களை சந்திப்போம் இல்லையா. நேரடியாக இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் நம்ம தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஊருங்களாச்சு. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்களாச்சு. இன்னைக்கு நாம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயில் அருகிலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக ஒளி உலாவரும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொல்லுமாங்குடி.
0: நேரில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இம்யூன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும், நாளை பிறப்புகள் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சிலிண்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம், இவை இரண்டும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். இன்றைக்கி மனதிலண்டவை நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கடிதங்கள் வழியாக பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கும் அடுத்தடுத்த பாட்டு வருமா அப்படின்ற ஆர்வத்தில் ரேடியோ ஒப்பிட்டி பக்கத்துலேயே இருக்காங்க இல்லையா? யார் யார் அப்படின்னா, அடுத்த பாட்டை கேட்டிருக்காங்க அப்படின்னா, வரவக்குடி தட்சிணாமூர்த்தி, சாமிநாதன், மருதங்குடி புறாசாமி, தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிம்மையிலி அறிவழகன், பெரிய தம்பி சுப்பிரமணியன், ராமபுரம் அன்பழகன், நந்திநல்லூர் வைத்தி பாலசுப்பிரமணியன், நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா இவர்களோடு, செமினார் கோயில், கண் ஸ்ரீராமுலு, சேதுராமன், சாந்தி குருநாதன், கபிலன், சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவல்லி சங்கரன், பாண்டியன், நெய்தவாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகரன், வடலூர் நெத்தனாங்குப்பம், ராமசாமி, கலா இவர்களின் விருப்பத்திற்காக தாங்க அடுத்த பாட்டும் ஒழிக்கப் போகுது. அது SP பாலசுப்பிரமணியம், சித்ரா பாடி இருக்கிற பாட்டு, அது ஜல்லிக்கட்டு காலை படத்திற்காக.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுத.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: இதமான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மனதில் நின்றவை மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த பாட்டு எங்களுடைய விருப்பமான பாட்டாக இருக்குமா அப்படின்னு ஆர்வத்தில் ரேடியோ கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த வரிசையில் அடுத்த பாட்டு அது ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்துலேருந்து வரப்போகுதுங்க. இது SP பாலசுப்ரமணியுடைய ஜானகியருடைய குரல்களில் இந்த பாடல் தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மடதுரை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், ஃபேட்ரிக் ஜூ, டெனிஸ் ராஜ், வேலாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளைய நாகராஜன், குடந்தை மனோகரன், பாபுராஜபுரம், முகமது இக்பால், வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, செம்பியன் மகாதேவி லலிதா, மகேஸ்வரி ரித்தீஷ், இவர்களோடு அலுவலம் ஜெயலட்சுமி கணேசன், இவர்களின் விருப்பத்திற்காக தான் இந்த பாட்டும் ஒலிக்கப்போவது. இதோ அந்த பாட்டு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3. மனதிலிருந்தவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நெருங்கிட்டே இருக்கும். நிறைவா வரக்கூடிய இந்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருக்கட்டான் ஜெயதி சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன் நகுலன், கீழையூர் உத்தராபதி, தேன்மொழி, கடிச்சம்பாடி மகேந்திரன், ஆனந்த், பெருங்குடி எவிராஜன், கீழமுக்கட்டூர் செம்மனார் கோவில் அன்பழகன், வீர கடூர்கஜன், பாஸ்கர் பாலு, ஸ்ரீராமலு, மூர்த்தி இவர்களோடு திருமலை வாசல், ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கிற இந்த பாட்டு அது சாமுண்டி படத்திலிருந்தேன்.

0: நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நீங்கள் இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்லை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேர்களை உங்களின் நினைவிற்காக இன்று மாலை 4 மணிக்கு வரும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயில் அருகில் இருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக ஒளி உலாவரும்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப்பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப்பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும் ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளின் பாரம்பரிய புரிதலும் சட்டப்பேரவை நடவடிக்கையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினரவை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவியிடங்களுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து

0: அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992 முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030 நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030 குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றி அடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்க்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தென்கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவு

0: தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பீந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீத்தல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: சுனு சுனு, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
4: तुम रिपोर्ट्स लाई हो ना?
5: नहीं, मुझे लगा तुम लाए हो.
4: खिच-पिच, तुम हो ही भुलक्कड़.
5: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
3: लड़िए मत, जानिए आभा के बारे में.
6: आभा?
3: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
7: 105 நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இனி நேர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
10: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
10: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
9: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்
10: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
12: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
13: வணக்கம் பாப்பா.
14: வணக்கம்.
13: உங்க பேர் என்ன?
14: ஆரியா.
13: என்ன ஸ்டாண்டர் படிக்கிறீங்க?
14: 4th ஸ்டாண்டர்ட்.
13: எந்த ஸ்கூல்ல?
14: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்.
13: சரிம்மா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
14: கதை சொல்லலான் இருக்கேன்.
13: எங்க சொல்லுங்களே.
14: ஒரு காட்டுல நிறைய நாகப்பழ மரம் இருந்துச்சான். அந்த நாகப்பழ மரத்துல நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்துச்சான். அங்க பக்கத்திலே நதியில முதலை 2 இருந்துச்சான். அந்த முதலை 1 கரைக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட கடைக்குதான் வந்து பாத்துச்சான். கீழே கொஞ்சமா நாகப்பழம் கலந்துச்சான், அதை எடுத்து சாப்பிட்டுச்சான். அப்ப இன்னும் கொஞ்சம் நாகப்பழம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மரத்து மேலே பார்த்துச்சான். அப்ப ஒரு குரங்கு வந்துச்சான். முதலையாரே, நீங்க ஏன் இங்கே மேலே பாக்குறீங்கன்னு கேட்டுச்சான். உதயனுக்கு பசிக்குது, நாகப்பழம் கிடைக்குமான்னு கேட்டுச்சான். அதுக்கு வந்து குரங்கு சரின்னு சொல்லிட்டு மரத்து மேல போயிட்டு

0: நிறைய நாகப்பழம் எடுத்து கீழே போட்டுச்சான். நன்றின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கே போயிட்டு இன்னொரு முதலைக்கு கொடுத்துச்சான். யார் உனக்கு இந்த நாகப்பழம் கொடுத்தாங்கன்னு இன்னொரு முதலை கேட்டுச்சான். ஒரு குரங்கு எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னிச்சான். அந்த குரங்கும் எனக்கு வேணும்னு சொன்னிச்சான். இந்த நாகப்பழம் எவ்வளோ இனிப்பா இருக்குமோ அந்த குரங்கு இதையும் எப்படி இனிப்பா இருக்கும்னு நினச்சி பார்த்துச்சான். என் நண்பன் அப்படி சொல்லாதேன்னு அந்த முதல சொன்னிச்சான். சரின்ட்டு சொல்லிட்டு அந்த முதலை வந்து குரங்க கூட்டிச்சான். நம்ம முதலை வந்து உக்காந்துக்கோ நம்ம ரைடு போகலான்னு சொல்லி கூட்டிச்சான். அப்போ முதலை வந்து கூட்டு போயிட்டே இருக்கும்போது குரங்கு நண்பா உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னிச்சான். என்னன்னு அந்த குரங்கு கேட்டுச்சான். அப்போ உன்னை டின்னராக ஆக்க போதுன்னு சொன்னிச்சான். அதுக்கு வந்து ஏன் இப்படி பண்ண ஏமாத்திட்டேன்னு சொன்னிச்சான் அந்த குரங்கு. அப்போ குரங்குக்கு ஒரு யோசனை வந்துச்சான். நாங்கள் இருக்கிற குரங்குகள்லாம் இதையெல்லாம் தனியாக டப்பாவில் வச்சுருப்போம், நீ ஏன் அதை என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் திருப்பிட்டு போச்சான் அந்த முதலை. அப்போ குரங்கு வந்து கடகடன்னு ஓடி அந்த மரத்து மேலே உட்காந்துக்குச்சான். ஏமா அந்த முதலையே, ஏதாச்சும் ஒரு குரங்கு வந்து இதையத்தை வச்சிருக்குமா, இதே இருந்தால் தானே உயிரோடு இருக்க முடியும், இதே இல்லைன்னா எந்த குரங்கு உயிரோட இருக்குன்னு சொல்லிச்சான். அடுத்தது அந்த முதல வந்து சோகமாக போயிடுச்சான்.
1: சூப்பராக கதை சொன்னீங்களே. நீங்கள் இப்போ குட்டியாக இருக்கீங்களா, படித்து பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: நீங்கள் வருங்காலத்தில் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நீங்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
6: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் பண்டிசை.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேளாண் படிப்புகள் சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஆர் சங்கர் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கங்க.
1: நான் வேளாண் கல்லூரியினுடைய முதல்வர், பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஆர் சங்கர். 1992 இந்த கல்லூரியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன்.
0: சரி.
1: வேளாண் படிப்புகள், வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேளாண்
0: படிப்புகள். ஆமாம், இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு வந்து மாணவர்கள் அதிகமாக தேர்வு செய்யக்கூடிய வேளாண் படிப்புகள் அப்படின்னு சொல்லணுன்னா என்னென்ன இருக்குது சார்?
1: எங்களிடம் வந்து விவசாயம், அக்ரிகல்ச்சர்,
0: சரி,
1: தோட்டக்கலைத்துறை, ஹார்டிகல்ச்சர், இரண்டு படிப்புகளும் வந்து இளங்கலை படிப்புக்கு இருக்கிறது. முதுகலை படிப்பில் 6 டிசிப்ளின் இருக்குது. வேளாண் பொருளாதாரம், பூச்சியியல் துறை, விதை மண்ணியல் துறை, காய்கறி உற்பத்தி மற்றும் உழவியல் துறை, பிளான்ட் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பயிர் மரபியல் துறை, இந்த துறைகளின் மூலியமாக 6 வேளாண் முதுகலை படிப்பும், முனைவர் பட்டங்களுக்கான 5 துறைகளிலே முனைவர் பட்டமும் வழங்கப்படுகிறது. தற்சமயம் வந்து அட்மிஷன் சேர்க்கை புதுச்சேரியினுடைய சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி மூலியமாக நமது கல்லூரியினுடைய இளங்கலை வேளாண் அறிவியல் பட்டத்திற்கு சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வரும் 29 கடைசி நாள் இது விண்ணப்பிப்பதற்கு. அப்போ மாணவர்கள் வேளாண் பட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை தோட்டக்கலை

0: படிப்பை தேர்ந்தெடுக்கலாம்.
1: இப்போ நம்ம ஜவஹர்லால் நேரு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்ஸ்கள் இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமேவா, இல்லை அதில் என்னென்ன படிக்கலாம்னு சொல்லுங்கள்.
0: நம்ம இதுனா வேளாண், இளம்கலை வேளாண்மை, இளம்கலை தோட்டக்கலாம், தோட்டக்கலைத்துறை, இந்த இரண்டு கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நாங்கள் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா பல்வேறு சிவில் மெக்கானிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும், நம்மக்கிட்ட அப்படி இல்லைங்க. வேளாண் அறிவியல், தோட்டக்கலை அறிவியல், இந்த ரெண்டு படிப்பு தான். இந்த ரெண்டு படிப்புக்கும் விண்ணப்பிக்கலாம்.
1: சரி, அதற்கும் இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக இது பயனுள்ள வகையில் இருக்கும். வேளாண் படிப்புகள் படித்தா எந்தெந்த துறைகளில் வந்து வேலை கிடைக்கும் சார்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லைங்களா, புதிய வேளாண் இது புதிய கல்விக் கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கையை சார்ந்து நம்மளுடைய வேளாண் படிப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. மத்திய அரசு வகுத்து கொடுத்த நெறிமுறைகளை கடைபிடித்து புதிய கல்வியின் மூலம், புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் படிச்சுட்டு ஒரு மாணவர் வெளியில் போயிடலாம், சர்டிஃபிகேட் கோர்ஸ். ரெண்டு வருஷம் படிச்சுட்டு வெளியே போய்க்கலாம், டிப்ளமா கோர்ஸ். அதுக்கப்புறம் மூன்றாவது வருஷத்தில் வெளியே போக முடியாது, நான்காவது வருஷத்தில் தான் வெளியே போகலாம். நாலு வருஷம் முடிச்சுட்டு போனார்னா அவருக்கு பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஆர்டிகல்ச்சர் அப்படி விடுவாங்க. முதல் வருஷம் வெளியில் போனால் சர்டிஃபிகேட் கோர்ஸ். என்ன அப்படி இந்த திட்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னா, முதல் ஆண்டில் அவருக்கு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட், முதல் இரண்டு வருடங்களிலே அவர்களுக்கு தொழில்நுட்ப உத்தியை கற்றுக் கொடுக்கும் வகையிலே ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ் கிட்டத்தட்ட 26 பாடத்திட்டங்கள் இருக்குது. இப்போ அதில் அவருக்கு விருப்பமானதை ஒன்றை தேர்வு செய்து ஒரு ஒரு பருவத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பருவம், ரெண்டு செமஸ்டர், ஒரு பருவத்தில் ரெண்டு கோர்ஸ். அவர் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது 6 கோர்ஸ் படிச்சிருப்பார் கண்டிப்பாக. இந்த 6 கோர்ஸும் அவருடைய ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணி அவர் ஒரு ஆண்டர்பிரினராக, ஒரு தொழில் முனைவோராக போகலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு திட்டம், அது ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எடுக்கலாம், இல்லை செகண்ட் செமஸ்டரில் எடுக்கலாம், இல்லை தேர்டில் எடுக்கலாம், ஃபோர்த்தில். 26 கோர்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பயோ ஃபெர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட் ப்ரொடக்ஷன், பெனிஃபிஷியல் இன்செக்ட் ஃபார்மிங், அதாவது பயிரை சேதப்படுத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் இருக்குது, அவங்களை வளர்த்து எப்படி நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அது சம்பந்தமா. ட்ரோன் டெக்னாலஜி, இப்போ ட்ரோன் டெக்னாலஜி வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. விவசாயிகள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்கிறது ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ட்ரோன் டெக்னாலஜி ஒரு மாணவர் பயிற்சி எடுத்து அவருக்கு சர்டிஃபிகேட் வரைக்கும் கொடுத்துருவோம், ட்ரோன் ஆப்ரேட்டிங் சர்டிஃபிகேட் வரைக்கும். அது தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி அவருக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருமா, ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் வெளியே போய் ஒரு தொழில் முனைவோராக, ட்ரோன் ஆப்ரேட்டராக இருந்துக்கலாம். மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஆர்டிகல்ச்சர் நர்சரி மேனேஜ்மெண்ட், டர்ஃப் அண்ட் டர்ஃப் மேனேஜ்மெண்ட், டர்ஃப்னா லான்லாம் போடுறது, புல்தரை அமைக்கிறது, அது அது எப்படி செய்யறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி. வீடியோ ப்ரொடக்ஷன் இருக்குது, தேனி வளர்ப்பு பற்றி இருக்குதுங்க, பண்ணை கருவிகள் உபகரணங்களை மெயின்டைன் பண்ணுறது எப்படி, லேண்ட்ஸ்கேப் கார்டனிங், ஆர்ச்சர்ட் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட், ஆர்ச்சர்ட்னா பழவகை பயிர்களை வளர்த்து அவைகளை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம்னா அந்த மாணவர் வெளியில் போய் கமர்ஷியலாக ஒன்று தொழில் முனைவராகலாம், இல்லை கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், மண் நீர் மாதிரி பரிசோதனை மையங்கள் அமைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி இப்போ இது இந்த கோர்ஸுகள் அத்தனையும், 6 கோர்ஸ் வந்து இந்த ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டு பாடத்திட்டங்கள், 6 பாடத்திட்டங்களை 2 ஆண்டுகளிலே ஒரு மாணவர் எடுத்து படிப்பார். மற்ற பாடத்திட்டங்களும் இருக்கும், அவருடைய ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசினாலே. ஆகையினால் அவர் முதல் வருஷத்தில் வெளியே போனால் 4 கோர்ஸ் படித்து போயிருப்பார், ரெண்டாவது வருஷத்தில் வெளியே போனால் 6 கோர்ஸை படிச்சிருப்பார், மூன்றாவது வருஷம் நான்காவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக படிச்சிருப்பார், அதுக்கப்புறம் 4 வருஷம் முடிச்சுட்டு ஒருத்தர் வெளியே போகிறார் அப்படின்னா எம்எஸ்சிக்கு போகலாம், எம்எஸ்சி படிக்கலாம், வேளாண் அலுவலர் பணிக்கு போகலாம், பேங்க் எக்ஸாமுக்கு போகலாம், 4 வருஷம் முடிச்சுட்டும் தொழில் முனைவர் ஆகலாம். உதாரணத்துக்கு நம்ம கல்லூரிக்கு வந்து 110 லட்சத்துக்கு ஒரு திட்டம் மத்திய அரசினால செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங் யூனிட், பழம் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்துவதற்கான

0: ஒரு திட்டம் செயலாக்கப்பட 110 லட்சம் சேங்ஷன் செஞ்சுருக்காங்க மத்திய அரசு. இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மாணவர் வெளியில் போயிட்டு இந்த இடத்துல படிச்சுட்டு போனார்னா அவரே ஒரு தொழில் முனைவராக பதப்படுத்துறதை பற்றி ஒரு சென்னை செய்யலாம்.
1: ஓகே, இப்போ வந்து இப்போ பிஎஸ்சி அக்ரி அப்படிங்கிறது 4 வருடங்கள் படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பட்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம், நல்ல விஷயம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது அரசு வேலைவாய்ப்பில் வந்து வேளாண் துறை எவ்வளவு இருக்குது வேலை வாய்ப்புகள்?
0: அரசு வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வேளாண் அலுவலர், வங்கிகளில் பார்த்தீங்கன்னா வங்கிகள்லையும் வேளாண் அலுவலர் பதவிகள் இருக்கிறது.
1: சரி,
0: வங்கிகளில் வேளாண் விரிவாக்க பணிகளும் இருக்கிறது. அடுத்தது எம்எஸ்சி முடிச்சுட்டு போனாங்கன்னா ஆராய்ச்சியாளர்களாக போகலாம், ஆசிரியர்களாக போகலாம்.
1: எம்எஸ்சிலே ஆராய்ச்சியாளராக
0: நம்ம இப்போ கல்வியை பொறுத்த வேளாண் கல்வியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சிலேயே அவங்க வந்து ஆராய்ச்சி படிப்பை படிப்பாங்க.
1: ஓகே,
0: ஒரு ஆண்டு பூராவே அவங்க ஆராய்ச்சி செய்வாங்க. அதனால் அவங்க வந்து எம்எஸ்சி முடித்தவங்களே வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று முடித்தாங்கன்னா அவங்க வந்து ஆராய்ச்சியாளராகவோ இல்லை கல்லூரிகளுடைய உதவி பேராசிரியர்களாகவோ நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போக நிறைய பிரைவேட் கம்பெனிகள், தனியார் கம்பெனிகள், விதை உற்பத்தி கம்பெனிகள் இருக்குது, பூச்சி மருந்து கம்பெனிகள் இருக்குது. அதில் நம்ம மாணவர்கள் நிறைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கிறாங்க, மேனேஜர்களாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய பொசிஷன் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே யூபிஎஸ்சி தேர்வுக்கு வேளாண் கல்வி ஒரு பெரிய அடிப்படை கல்வியாக இருக்கும். காரணம்
1: என்னன்னா,
0: இந்த வேளாண் கல்வியில பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட கோர்ஸுகள் பாடங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. அவர் வந்து இப்போ யூபிஎஸ்சி போனால் ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் செகண்ட் போகும்போது அவர் வந்து ஏதாவது அவருக்கு விருப்ப பாடங்களை தேர்வு செய்யும். ஒரு பாடம் வேளாண்மையாகவும் இன்னொரு பாடம் விருப்ப பாடமாக இந்த நாங்கள் வேளாண்மையில் கற்றுக் கொடுத்ததே நிறைய இருக்குது.
1: சரி,
0: ஒரு பொருளாதாரத்தை கூட அவர் எடுக்கலாம், ஏன்னா 4 கோர்ஸ் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் இருக்குது. வேதியியலை பற்றி எடுக்கலாம், 4 கோர்ஸ் வேதியியல் பற்றி இருக்குது. ஆகையினால அவர் ஏற்கனவே அதெல்லாம் படிச்சிருப்பார்.
1: ஆமாம்,
0: ஆகையினால அவர் வந்து அதை ஈஸியாக அந்த தேர்வை கடந்து போகலாம். நம்ம கல்லூரியிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மாணவர்கள் ஆரம்பித்த இந்த 30-35 ஆண்டுகளில் 15 மாணவர்கள் மிகப்பெரிய பொசிஷனில் இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகவும், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த அசிஸ்டன்ட் எல்டிசி யூடிசி தேர்வுகள் நடந்தது இல்லைங்களா, அந்த தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் தேர்வு ஆகியிருக்கிறாங்க. எல்டிசி, யூடிசி, அசிஸ்டன்ட்டு, டெப்டி தாசில்தார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸு, இதிலெல்லாம் 40க்கும் மேற்பட்ட இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் தேர்வு ஆகியிருக்காங்க. காரணம் என்னென்னா பல்வேறு தரப்பட்ட பாடத்திட்டங்கள் இருக்கிறது, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டே போக மாட்டாங்க. பல சப்ஜெக்ட் இருக்குது, நோயை பத்தி இருக்கும், பூச்சியை பத்தி இருக்கும், சைக்காலஜியும் இருக்குது, பொருளாதாரமும் இருக்குது, ஆங்கிலமும் இருக்குது, கணிதமும் இருக்குது, புள்ளியியல் துறையில் சம்பந்தப்பட்ட பாடமும் இருக்குது, மண்ணை பத்தி இருக்குது. இப்படி பல பாடங்கள் இருக்கும்போது அவங்களுடைய நாலெட்ஜ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வேளாண்மை படி. ஆகையின் காரணமாக எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வேளாண் படித்த மாணவர்கள் மிக எளிதாக கடந்து போக முடியும்.
1: அப்போ இப்போ நம்ம வந்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னா அது வந்து விவசாயம் சம்மந்தமாக தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா துறையிலையுமே வந்து மாணவர்கள் ஷைன் பண்ண முடியும்.
0: ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாண்டிச்சேரியுடைய தேர்தல் அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா முனைவர் ஜவஹர் இருக்காங்க, அவங்க நம்ம கல்லூரியில் படித்தவங்க
1: தான்,
0: மாணவர், கல்லூரியில் படித்தவங்க தான். சட்டசபை செயலாளர் இருக்காங்க தயாலன்ட்டு, பஜன் கோவில படித்தவங்க தான். அந்த மாதிரி நிறைய பேர் தாசில்தார், டெப்டி தாசில்தார், இல்லை அதுக்கு மேலே பதவிகள்லாம் இந்த வேளாண் கல்லூரியில் படிச்சுட்டு போனவங்க இருக்கிறாங்க. காரணம் வந்து அவங்களால இவ்வளோ பாடத்திட்டங்கள் இங்கே படித்து போகும். கிட்டத்தட்ட ஒரு மாணவர் அவருடைய 4 ஆண்டு படிப்பில் ஒரு 75-80 விதமான பாடங்களை படிக்கும். அப்போ பல பாடங்களை படிக்கும்போது அவருடைய அறிவு விருத்தி ஆகிறது. அதனால் எதை

0: அவங்களால டேக்கிள் பண்ண முடியும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போட்டித் தேர்வாக இருந்தாலும் எளிதாக அவங்களால அதை அணுக முடியும்.
1: அணுக முடியும். ஓகே சார், ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து நாம பேசலாம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
4: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.

0: ஆர்கேஜி
1: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
2: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஆர்கேஜி நெய் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய்
2: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வாக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேளாண் படிப்புகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சியில தான் நம்ம இப்போ இருக்கோம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி முதல்வர் அவர்கள் நமக்கு ஆலோசனைகள் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன பாடங்கள் இருக்கு, என்னென்ன படிக்கலாம்? பிஎஸ்சிலே வந்து பல பிரிவுகள், ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு சர்டிபிகேட்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பிஹெச்டி பத்தி சொன்னீங்க, என்னென்ன அதுக்குள்ளார அவங்க மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. வேலை வாய்ப்புகளும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், அந்த வகையில வந்து தனியார் நிறுவனங்கள்ல வேளாண் பட்டதாரிகளுக்கு கிடைக்கும் வேலைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க சார்.
8: தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்க, விவசாயம் சார்ந்த தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு விதை உற்பத்தி நிறுவனங்கள் நிறைய இருக்குது, அந்த விதை உற்பத்தி நிறுவனங்களிலே இந்த வேளாண் பட்ட படிப்பு படித்தவங்க இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து, நிறைய பூச்சி மருந்துகள், நோய் கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு, இதுக்கு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், மேனேஜர், அதில் அவங்கவுங்க ஆராய்ச்சிகளும் நடத்துகிறாங்க, இந்த ஆராய்ச்சியில் போயும் சேர்ந்துக்கலாம். இது போக நிறைய ப்ரைவேட் கம்பெனி, ஐடி கம்பெனிக்கும், நம்ம ப்ரைவேட் ஐடி கம்பெனிக்கும், ஏன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் கோர்ஸு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் ரெண்டு கோர்ஸ் இருக்குது. இதை படிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறாங்க. வேளாண் துறை, வேளாண் பட்ட படிப்பு படித்தவர்களுக்கு தனியார் துறைகளில் நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக விவசாயம் சார்ந்த துறைகளில் எங்கள் மாணவர்கள் நிறைய பரிமளிக்கிறாங்க.
2: இப்போ இந்த பூச்சி மருந்து, இந்த உரம், அந்த மாதிரி தனியாக ஷாப் வைக்கிறாங்க இல்லையா, அதில் கூட இந்த படிப்பு வேணும்
8: அப்படின்னு? அது அந்த மாதிரி மாணவர்கள் இப்போ காரைக்காலில் ஒரு ரெண்டு இடத்துல அவுட்லெட் இருக்குது பூச்சி மருந்து உரம் விற்பனையாகும். நம்ம கல்லூரியில் படித்த மாணவர் தான் வச்சுருக்கார். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக விவசாயிகளை அணுகுவதற்கோ இல்லை வந்து இவ்வளோ பரிந்துரை பண்ணணும்,
2: எதுக்கு எந்த மருந்து அடிச்சா அப்படிங்கிறத
8: அவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல் நிலை சரியில்லைன்னா நீங்கள் சாதாரணமாக டாக்டர்கிட்ட போக மாட்டீங்க, எல்லாம் அலசி பார்த்து இந்த டாக்டர் இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட், இவர்கிட்ட போனால் நமக்கு சிறப்பாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி அந்த விவசாயிகள் எப்போ இந்த இடத்துக்கு போனோம்னா அவர் இஷ்டத்துக்கு மருந்து கொடுக்குறாரு பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு. இவர் வேளாண் பட்டுத்தறியால் நடத்தப்படும் கடை இது, இவர்கிட்ட போனோம்னா நம்ம இந்த இதுக்கு இவ்வளோதான் மருந்து, இவ்வளோ குறைச்சி நமக்கு

0: செலவு கம்மியாகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவங்கக்கிட்ட போய் பரிந்துரை வாங்கி அவர்கிட்ட மருந்து வாங்கி அடிக்கிறதோ இல்லை உரம் அடிக்கிறதோ இந்த வேலைகளை செய்கிறாங்க. ஏன்னா அது ஒரு எக்ஸ்டென்ஷன் விரிவாக்க சென்டராகவும் இருக்குது, மையமாகவும் இருக்குது. விவசாயிகளுக்கு தேவையான விதைகளை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அதை பின் செய் நேர்த்தி என்ன செய்யணும், எப்படி பயிர் வளர்க்கணும், என்ன மாதிரி நோய்கள் வந்தால் என்ன மாதிரி செய்யணும், பூச்சி வந்தால் என்ன செய்யணும் போகிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேளாண் படிப்பு படிக்காமல் கடை வச்சுருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மருந்தை கொடுப்பார், அந்த மாதிரியும் இருக்குது.
1: இப்போ நீங்கள் சொல்கிறது என்னோடய அனுபவத்துலேயுமே வந்து இப்போ வயல்லே வந்து பார்த்து என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியான முறையில் இருக்குது. இப்போ இன்றைய இளைஞர்கள் வந்து ஏன் இந்த படிப்பை தேர்வு செய்யணும் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக சொல்லுங்கள்.
0: இந்த இந்த அதாவது வந்து நம்ம எல்லாருக்கும் உணவு ஒரு ஆதாரம், உணவு இருந்தால் தான் எல்லாமே நம்ம செய்ய முடியுங்க. அப்போ இந்த உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காக மாணவர்கள் பல்வேறு தரப்பட்ட வேலைக்கு படிப்புகள் படிக்கிறாங்க, வேலை வாய்ப்புகள் குறைந்திருக்குது. இந்த படிப்பை எடுத்து செய்யும்போது அவர் ஒரு ஆண்டில் அவரால் படிக்க, ஒரு ஆண்டுக்கு மேலே படிக்க அவருக்கு விருப்பம் இல்லை, நான் உடனடியாக தொழில் செய்யணும் அப்படின்னா ஒரு ஆண்டுக்குள்ளே அவருக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுத்து நாலு விதமான தொழில் முனைவோருக்கான படிப்புகளை சொல்லிக் கொடுத்து ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அது. அந்த நாலு கோர்ஸுமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷராக ஸ்டூடெண்ட் படிப்பார். அப்போ உடனே போய் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். உடனே நான் இந்த அதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு அவர் வெளியே போகும்.
1: அந்த ஒரு வருஷத்துல அவங்க போகும்போது அப்பவே சர்டிபிகேட் கொடுத்துருவீங்களா இல்ல அந்த
0: அப்பவே அந்த ஒரு ஆண்டுலயே அவரு நில நான் இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை, நான் இந்த தொழில கத்துக்கணும் வந்தேன், என்னுடைய ஸ்கில்ல என்ஹான்ஸ் பண்றதுக்காக வந்தேன்.
1: சரி,
0: நான் வந்து மஷ்ரூம் டெக்னாலஜி பயோ பெஸ்டிசைட் தயாரிக்கிறதுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன், நான் போய் ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்குவேன் அப்படின்ட்டு அவர் போலாம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட படித்தவங்க நர்சரி மேனேஜ்மெண்ட், பெரிய அளவில் நர்சரிலாம் வச்சுருக்காங்க, பெரிய அளவில் என்ன சொல்கிறதுங்க இந்த ஏர்போர்ட்லலாம் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, பூச்செடிகள் வைக்கிறது போகிறது, புல்வெளி வைக்கிறது போகிறது, அங்கே எல்லாமே நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்காக வந்து நாலு வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நாலு வருஷம் படிச்சுட்டு இருந்தாங்க, நாலு வருஷம் படிச்சுட்டு போய் தான் அந்த வேலையை அவங்க தொழில் முனைவரானாங்க. இப்போ எனக்கு இதில் இருக்கிற டெக்னிக் தெரியணும், நான் ரெண்டு வருஷத்தில் வெளியே போயிட்டு தொழில் ஆரம்பிக்கணும் போய்க்கலாம், அவருக்கு டிப்ளமா சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரியில் இரண்டு விதமான திட்டங்களில் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறாங்க. ரெகுலர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, மேனேஜ்மெண்ட் சீட்னு இருக்கு. எந்த ஸ்கீமாக இருந்தாலும் நம்ம புதுச்சேரி சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி சென்டாக், மாணவர்கள் படிக்க விரும்புகிறவங்க www.centac.in அப்படின்ட்டு அந்த வலைத்தளத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை கோர்ஸுகளுக்கும் அது பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாத்துக்கும். நம்ம அக்ரிகல்ச்சர் வேளாண் படிப்பை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு என்ன ஸ்கீமில் நீங்கள் சேர போகிறீங்க, ரெகுலர் ஸ்கீமில் சேர போகிறீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட்டில் சேர போகிறீங்களா, உங்களுடைய மார்க் உங்களுடைய மதிப்பெண் அதிகமாக இருந்ததுன்றா நீங்கள் ரெகுலர் ஸ்கீம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்கீமையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டு ஸ்கீமையும் செலக்ட் பண்ணுறதுனால ரெண்டு விதமான கட்டணம் இல்லை, ஒரே கட்டணம். அதனால் செலக்ட் பண்ணும்போதே ரெகுலரும் மேனேஜ்மெண்ட்டும் செலக்ட் பண்ணும் முதல்ல வைக்கும் போதே வாய்ப்புகளை அதிகமாக வச்சுக்கணும். பின்னாடி நம்மளால் பணம் கட்ட முடியலன்னா
1: தேவையான
0: எடுத்துக்கலாம், இப்பவே அந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்காம போயிட்டு பின்னாடி வருந்தக்கூடாது. ஆகையினால ரெண்டு விதமான திட்டங்களின் கீழையும் நான் சேர்வதற்கு எனக்கு அனுமதி அளிக்கணும்னு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டோம்னா போன வருஷம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்கீம், ரெகுலர் ஸ்கீமில் வந்து எப்போதும் பாண்டிச்சேரி அரசாங்கத்தினால் கடைபிடிக்கப்படுகின்ற ரிசர்வேஷன் பாலிசி, ஜென்ரலு ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிடி இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கும். இது எல்லாமே சென்டாக் வெப்சைட்டில் போனீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ சீட் இருக்குது. போன வருஷம் ஜென்ரலுக்கு அக்ரிகல்ச்சருக்கு 72% கட் ஆஃப், ஓபிசி 58, எம்பிசி 61, எஸ்சிக்கு 66.3 கட் ஆஃப். இதில் இதுவே மேனேஜ்மெண்ட், இந்த ரெகுலர் ஸ்கீம் வந்து எல்லாமே வந்து அந்த ரிசர்வேஷன் பாலிசியில் வரும். மேனேஜ்மெண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கிடையாது, யார் வேணாலும் அதுக்கு போகலாம். மேனேஜ்மெண்ட்டில் போன ஆண்டு பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு 56.33, அதர் ஸ்டேட் பசங்களுக்கு 63 இருக்குது. அதர் ஸ்டேட் மாணவர்கள்

0: பாண்டிச்சேரி தவிர்த்த பிற மாநில, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய என்குயரி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறையில் வந்துகிட்டே இருங்க டெய்லி. சார் நான் இந்த மாதிரி வேளாண்மை படிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா 63% மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ரெகுலர் ஸ்கீம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 80,000 ரூபா ஃபீஸ். மேனேஜ்மெண்ட்னா ஒரு 2 மடங்கு, 160,000. ஒரு செமஸ்டருக்கு 40 ரெகுலர் ஸ்கீமு. பிற மாநிலத்தவர்கள் ரெகுலர் ஸ்கீமுக்கு அப்ளிகேஷனை போட முடியாது. வெளி மாநிலத்திற்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திராவில் இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு செமஸ்டருக்கு 80,000, ஒரு வருஷத்துக்கு 160. இது போக ஹாஸ்டல் சார்ஜ் இருக்கு. ஹாஸ்டல் சார்ஜ் ஒரு வருஷத்துக்கு 51,000 ரூபா, சாப்பாடு தங்குமிடம் உட்பட. அது போக அட்மிஷன் அப்போ ஃபீஸ் இருக்குது. காலேஜுக்கு ஒரு டைம், ஒன் டைம் அட்மிஷன் ஃபீஸ் 25,300, ஹாஸ்டலுக்கு 20,000. அதுக்கப்புறம் செமஸ்டருக்கு செமஸ்டர் பணம் கட்டணும்,
1: பிரித்து கட்டிக்கலாம்,
0: பிரித்து கட்டிக்கணும் செமஸ்டருக்கு செமஸ்டர்.
1: ஓகே சார், இப்போ இயற்கை விவசாயம், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா துறைகளில், எதிர்கால வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்?
0: எதிர்கால வாய்ப்புகள் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற நம்ம மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து என்ன சொல்கிறாங்க, உரங்களை குறைத்து விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த மேற்காசிய போர்னால் உரங்கள் தட்டுப்பாடு இருக்குது, ஆகையினால இயற்கை சார்ந்து விவசாயம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களிடையுமே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சாக இருக்கிறது, அதனால் நஞ்சில்லா உணவை நாம் உண்ண வேண்டும். அதற்காக வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கூடுதலாக செலவு செய்வதற்கும் தயாராக இருக்கும். இப்போ ஒரு சாதாரண ஆளுன்னா, இப்போ ஒரு இயற்கை முறையில் விளைந்த ஒரு அரிசின்னு வச்சுன்னா 100 ரூபா இருக்கும். எப்போதும் போல் நம்ம செய்கிற அரிசின்னா 40 ரூபா 45 ரூபா கிலோ இருக்கும். அது சாதாரண ஆளுங்க, அவங்க வேறு வழி இல்லை, அவங்களால வாங்கும் சக்தி அவ்வளோதான் இருக்குது, 45 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்க. வசதி படைத்தவர்கள் 100 ரூபாய் கொடுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வாங்குறாங்க. ஆகையினால அந்த பாடத்திட்டமும் இருக்குது, ஆர்கானிக் ஃபார்மிங். அது ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன், எப்படி இயற்கையில் விவசாயம் செய்கிறது, எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது. வேளாண்மை பொருளாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பற்றியும் சொல்லி கொடுக்குறாங்க. தோட்டக்கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது,
1: விவசாயிகளுக்கும் அதை சொல்றாங்க, அதே மாதிரி மாணவர்களும் அதை படிக்கிறாங்க.
0: அதை படிக்கிறாங்க, அதை படிச்சாதானே அவர் வந்து ஒரு தொழில் முனைவராக ஆக முடியும். அவர் ஒரு வேலைக்கு போனார்னா அந்த இடத்துல அதை போட அவங்க சொல்லி கொடுக்கலாம்.
1: ஓகே ஓகே ஓகே, அப்ப அதுல ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இப்ப இருக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ பெண்களுக்கு ஏற்ற வேளாண் சார்ந்த வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு சார்? ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க, நம்மளே பார்க்குறோம். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு?
0: நீங்கள் வந்து எந்த பாடத்திட்டத்திலையும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு உள்ள கல்வி திட்டம்னே கேட்காதீங்க. ஏன்னா எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நினைச்சு பார்த்துருப்பீங்களா, விண்வெளி பயணத்துக்கு வந்து ஒரு பெண் போக முடியும் அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க. அதனால இந்த பாடத்திட்டம் வந்து இதில் வந்து பெண்கள் செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு, ஆண்கள் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புன்னு கிடையாது. நீங்கள் பெண்கள், ஆண்களை விட பெண்களே அதிகமாக படிக்கிறாங்க, எந்த மாதிரி வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க.
1: ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் இதை சொல்லும்போது கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து வேளாண் துறையில் வந்து டெக்னாலஜி, இப்போ இந்த ஏஐலாம் இருக்குது இல்லையா, அது எல்லா துறைகளையும் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்குது சார்?
0: வேளாண் துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொட்டு நீர் பாசனம்.
1: ஆமாம்,
0: இது வந்து ஒரு அந்த சொட்டு நீர் பாசனத்து சம்பந்தமான பாடத்திட்டமும் அந்த ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸும் இருக்குது. அதை எப்படி பராமரிக்கிறது, எப்படி அது மூலமா உரங்களை கொடுப்பது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி சொட்டு நீர் பாசனம், நம்ம விவசாயி வந்து இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி சொட்டு நீர் பாசனத்து வழியாக மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுவார். இப்போ அப்படி இல்லை, ஏஐ மூலமா சென்சார்லாம் வச்சு தண்ணி பற்றாக்குறை. இப்போ வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம், 3 வேளை காலையில் சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றோம், பசி எடுத்தால் சாப்பிடணும், இருந்தாட்டும் 3 வேளைக்கு சாப்பிடு. அந்த மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு சென்சார்லாம் வச்சு மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, இன்னைக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ

0: ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆன் பண்ணி அதுவே வந்து இன்றைக்கி த ஈரப்பதம் குறைஞ்சி போச்சு. தண்ணி இதுக்கு கீழே தண்ணியினுடைய அளவு ஈரப்பதம் குறைஞ்சிதுறான்னா கடுமையாக பயிர் விளைச்சல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக உடனே தண்ணி பாய்ச்சற அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி இருக்கு. அதே மாதிரி ரிமோட் சென்சிங், செயற்கை நுண்ணறிவு ஆகாயத்திலிருந்து பார்த்து ரிமோட் சென்சிங் மூலமா ஸ்டடி பண்ணி இந்த ஏரியாவில் இவ்வளோ விளைச்சல் கிடைக்கும், இந்த ஏரியா இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு பூச்சினால் இதுக்கு உடனடியாக இவ்வளோ மருந்து தெளிக்கணும் போகணும், இவ்வளோ உரத்தட்டு இந்த இடத்துல டெஃபிஷியன்சி இருக்குது, பற்றாக்குறை இருக்கிறது, இது எல்லாமே மேட்ச் பண்ணி டேட்டா வச்சுருக்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு மூலிமா இதை எல்லாமே சாத்தியப்படுத்த முடியும், செஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
1: சரி, இப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக உள்ள அந்த வேளாண் சார்ந்த ஸ்கில் அப்படின்னு சொல்லணுன்னா எதை சொல்லுவீங்க?
0: பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதப்படுத்தல் துறை இருக்குது இல்லைங்களா, பதப்படுத்தல் துறைக்கு வந்து நிறைய இப்போ உற்பத்தி அதிகமாக இருக்குது, உரிய விலை கிடைக்கல.
1: சரி,
0: அதை பதப்படுத்தி எப்படி விற்கிறது, வேல்யூ ஆட் பண்ணி எப்படி கொடுக்கறது, ஒரு தொழில் முனைவராக வந்தோம்னா அதுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் வந்து அந்த பகுதியில் இந்த படிச்சுட்டு போகிற பிள்ளைகள் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக
1: இருக்குது. ஓகே சார், ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து நாம் பேசலாம்.

0: டெலிலாக்கே ஆப், வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது, தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: நேர்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
5: வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேளாண் படிப்புகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி முதல்வர் அவர்கள் மாணவர்களுக்கான ஆலோசனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வேளாண் படிப்புகள், வேலை வாய்ப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இப்போ வெளிநாடுகளில் வந்து வாய்ப்புகள் இருக்கா நம்ம மாணவர்களுக்கு, வேளாண் கல்லூரி மாணவர்கள்?
9: வேளாண் கல்லூரி படிப்பு படிச்சுட்டு போனோம்னா வெளிநாடுகளில் வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடுகளில் பெரிய பெரிய பண்ணைகள் நிர்வகிக்கப்படுகிறது. அந்த நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவங்க அங்கே போயிட்டு ஒரு மேல் படிப்பு படித்துட்டு அங்கே வேலை வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கிறது. உதாரணம், அவங்க போய் அங்கே என்ன மாதிரி படிப்பு படிக்கிறாங்களோ அதுக்கு தக்கன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பயோ கெமிஸ்ட்ரியும் சொல்லி கொடுக்குறோம், பயோடெக்னாலஜியும் இருக்குது. அந்த சப்ஜெக்டை பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் போயிட்டு பயோடெக் MSc பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் PhD வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு பிளான்ட் பயோடெக்னாலஜிலிருந்து ஹியூமன் பயோடெக்னாலஜிக்கு மாறுறாங்க, இல்லை அனிமல் பயோடெக்னாலஜிக்கு மாறுறாங்க. இந்த பயோடெக்னாலஜி கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கோர்ஸ், உங்களுக்குள்ளே என்ன நடக்குதோ அதே தான் விலங்குகளுக்கிடையும் நடக்குது, தாவரங்களுக்கு அதே தான் நடக்குது. அப்போது

0: இந்த பேஸ் இதை வச்சுக்கிட்டு அவங்க போய் இப்போ உதாரணத்துக்கு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லேயே எங்கள் மாணவர் இருக்கிறாங்க. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், ஹியூமன் கேன்சர் கண்ட்ரோலுக்கான ப்ராஜெக்டில் யூஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய மேற்படிப்பு இப்போ நம்ம வளத்தாமங்கலத்திலேருந்து ஒருத்தர் கனடாவில் இருக்கிறாரு, வீட்டு ரிசர்ச்சில் இருக்கிறாரு, இங்கே படிச்சுட்டு போனது. அதாவது அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி நகர்றாங்களோ அதை பொறுத்து வேலை வாய்ப்புகள். போன உடனே நமக்கு அங்கே வெளிநாட்டில் வேலை கொடுத்துருவாங்களா? அவங்க முயற்சி என்ன, அவங்க தேர்வு செய்து படிக்கிறாங்க, அதுக்கு தக்கன மாதிரி அங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ இந்த வேளாண் படிப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பள்ளியிலேருந்தே நம்ம தயாராகணுமா? பள்ளியில் என்ன குரூப் எடுத்து படித்தா இதுக்கு
0: அவசியம்? இந்த பிளஸ் டூ மாணவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரோ இல்லை ஆர்டிகல்ச்சரோ, விவசாயமோ இல்லை தோட்டக்கலை சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி, பயாலஜி இருக்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம், இந்த பி குரூப்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்ரிகல்ச்சர் இருக்கலாம். ஆனால் மாணவர்கள் சேர்க்கை மூன்று பாடப்பிரிவுகளினுடைய கூட்டு பர்சன்டேஜ் தான், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி. இப்போ ஒரு சில மாணவர் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பார், அவர் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. பயாலஜி பேஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும், இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் ஓகே. இப்போ சிபிஎஸ்சிலாம் அக்ரிகல்ச்சர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பொது பிரிவு மாணவர்கள் 50% மார்க் எடுத்திருந்தா போதும் இந்த மூணு சப்ஜெக்டில், மற்ற பிரிவு மாணவர்கள் அத்தனை பேருமே 40% எடுத்திருந்தா போதும். இது வந்து புதுச்சேரி மாணவர்களுக்கும் பொருந்தும், பிற மாநில மாணவர்களுக்கும் அதர் ஸ்டேட் மாணவர்களுக்கும் இது பொருந்தும். 40% 50% மார்க், 50% மேலே எடுத்திருக்கணும், மற்ற பிரிவினர்கள் 40% மேலே மார்க் எடுத்திருக்கணும். நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 60 வந்து ரெகுலர் சீட்டு அக்ரிகல்ச்சர், மொத்தம் 120.
1: அந்த ரெண்டு பிஎஸ்சி சொன்னீங்க, அந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்தா?
0: இல்லை இல்லை, ஹார்டிகல்ச்சருக்கு தனி, அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட். ஆமாம், அக்ரிகல்ச்சர் பற்றி இப்போ சொல்கிறோம். மொத்தம் 120 சீட்டு, அதில் 60 ரெகுலர். இந்த 60 சீட்டுமே பாண்டிச்சேரி மாணவர்களுக்கான சீட்டு.
1: சரி,
0: அதுக்கப்புறம் 60 சீட்டு இருக்குது பாருங்க, அது மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 10 வந்து என்ஆர்ஐ கோட்டா, நான் ரெசிடென்ட், வெளிநாடு வாழ் இந்தியர் மாணவர்களுக்கான, இல்ல அந்த அவங்களுடைய பிள்ளைகளுக்காக. மீதி 50 சீட்டு இருக்குது. இந்த 50 16 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு, 34 சீட்டு பிற மாநிலத்தவர்களுக்கு சேர்ந்தது. இப்போ திருவாரூர் நாகப்பட்டினம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, இந்த 34 சீட்டில் அவங்க போட்டியிடலாம். இந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பிற மாநில மாணவர்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டில் 34 சீட்டுக்கு 63 தான் கட் ஆஃப். அடுத்து முக்கியமா இங்க ஒன்னு சொல்லணும், நிறைய வேளாண் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை வேளாண்மை கல்லூரிகளும் தரமான கல்வியை கொடுக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. எங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா அத்தனை பேராசிரியர்களும் கிட்டத்தட்ட 25 மேல அனுபவம் உள்ளவர்கள், அரசினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலையில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள். அப்போ எப்போ உங்களுக்கு வந்து சரியான சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ சரியான கல்வி மாணவர்களுக்கு போதிக்கப்படும். நான் மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறேன். எங்களுடைய கல்லூரி அடுத்தது இந்திய வேளாண் அறிவியல் கழகம், ICAR அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க மூலியமாக சான்றளிக்கப்பட்டது, அக்ரிடிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சி அக்ரி அக்ரிடேட்டட் காலேஜில் படித்தாதான் நீங்கள் எம்எஸ்சி அக்ரி படிக்கலாம், இல்லை பிஹெச்டி போகலாம், இல்லை அரசு வேலைவாய்ப்புக்கு போகணுன்னாலே அக்ரிடிட்டேட்டட் காலேஜில் படிச்சிருக்கோம். நாங்கள் அப்போ அந்த ICAR அக்ரிடிட்டேஷன் வாங்கினவங்க, எங்களுக்கு 24-29 ஒரு 5 அதை அப்ளை பண்ணி வாங்கணும். அந்த சான்று அவ்வளோ எளிதாக கிடைக்காது. ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ தரமான பரிசோதனை கூடங்கள் இருக்கிறது, வயல்வெளிகள் இருக்குது, மொத்தம் 225 நிலம் இருக்குது. அதில் 100 வந்து பில்டிங் ரோட்ஸ் போனால் 125 வேளாண் செயல்முறை கல்விக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க வெளியில் வரும்போது அதை எல்லாமே பார்த்து தான் அந்த சான்று கொடுக்கப்படுது இந்திய வேளாண் அறிவியல் கழகத்தினாலே.
1: இப்போ கிராமப்புறத்துலேருந்து வர மாணவர்கள் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் பேஸில் தான் வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குதா?

0: பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீட்டு இருக்குதுங்க விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்குன்ட்டு. விவசாயிகளுடைய பிள்ளைகளுக்கு வேளாண் படிப்பதற்கு இரண்டு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்குது. அவங்க அதை அந்த கோட்டா மூலிமா அவங்க உள்ளே வரலாம்.
1: இதே மாதிரி மார்க் எடுத்துருக்கணுமா இல்லை?
0: மார்க் அவங்க மார்க் எடுத்துருக்கணும். அந்த கோட்டாவில் அந்த விவசாயிகள் பிள்ளைகள் கோட்டாவில் போட்டிங்கன்னா அதில் யார் அதிகமான இருக்காங்களோ அவங்களுக்கு. இப்போ சப்போஸ் அவருக்கு ஜென்ரலில் கிடைக்கல, இதில் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அதில்
1: கிடைக்கும். இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அது எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும்?
0: அவர் வந்து ஒரு தொழில் முனைவராகனா இந்த பிளான்ட் கிளினிக்னு வைக்கலாம், உரக்கடை வைக்கலாம், உரம் பூச்சி மருந்து கடைகள் வைக்கலாம், பதப்படுத்துதல் துறை செய்யலாம்.
1: இந்த ட்ரோன் சொன்னீங்க,
0: அந்த ட்ரோன் ஆபரேட்டரா இருக்கலாம், நடவு நடும் இது பிசினஸ் செய்யலாம். ஒரு நான் வந்து உங்களுக்கு ஆர்ச்சார்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்குறேன், பழத்தோட்டங்களை நிர்வகித்து கொடுக்குறேன், இல்லை உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி கார்டன் இதெல்லாம் அமைச்சு கொடுக்குறேன், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கிறது.
1: இப்போ கிளைமேட் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது சார், மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்காக நீங்கள் விவசாயிகளுக்கு மாணவர்கள் படிப்பு மூலமாக என்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஏதாவது புதிய இது இருக்கா விஷயங்கள் சொல்கிறதுக்கு?
0: அதாவது இந்த கிளைமேட் ரிசலின்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு இருக்குது. கிளைமேட் ரிசல் அந்த சீது பருவநிலைகளை மாறி தாங்கி வளரும் ஒரு சில பயிர் ரகங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் ரிசலன்ட் வெரைட்டிஸ்னால் அதிகமாக பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், அந்த சிறுதானிய பயிர்கள் இருக்குது. இவங்கெல்லாம் எந்த விதமான கிளைமேட்டில் இருந்தாலும் வருவாங்க. இது சம்பந்தமான பாடத்திட்டங்களும் இருக்கிறது. மில்லட் ப்ரொடக்ஷன், சீரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு பாடத்திட்டங்கள் இருக்கிறது.
1: இப்போ வந்து இப்போ பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் மெடிக்கல் இதுதான் வந்து முக்கியமான பாடம், அக்ரிகல்ச்சர் படித்தா வேலை வந்து உடனே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை வந்து கண்டிப்பாக எல்லா பெற்றோருமே கேட்டிருப்பாங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, வேளாண்மை படித்த மாணவர்கள் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோ தூரத்தில் ஷைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் உங்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து வெளிநாடுகள் வரைக்குமே போய் நல்ல வேலை வாய்ப்புகளில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் பெற்றோருக்கும். நீங்கள் மாணவர்களுக்கு இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், ஒரு சிம்பிளாக ஒரு அட்வைஸ் பண்ணிடுங்க சார்.
0: அதாவது எங்கே போனாலும் சரிங்க, இப்போ நீங்கள் வந்து வேளாண் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போகிறேன்றீங்க, இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு இன்ஸ்டியூட்டில் 1000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க, 1000 பேருக்கும் வேலை கிடைக்கிறதில்ல. யார் முதன்மையானவராக இருக்கிறாரோ, யார் நாலெட்ஜபிளாக இருக்காரோ, யார் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாரோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வாரம் வாரம் சந்தை நடக்குது, சந்தைக்கு போகிறீங்க, ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அங்கே 100 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். இந்த 1/2 கிலோ வெண்டைக்காயை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுறீங்க, நுனியை உடச்சி பார்த்து பூச்சி இருக்குதா புழு இருக்கா என்ன இருக்குது பார்த்து எடுக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. ஆகையினால உங்களை எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும், உங்களை அறிவுள்ளவர்களாக இன்டெலிஜென்ட்டாக கொண்டு வந்துக்கணும். வேளாண்மை படிப்பு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அந்த கல்வியிலுமே நீங்கள் வந்து உங்களை ரொம்ப அறிவார்ந்த மாணவர்களாக உருவாக்கிக்கணும், அப்போ தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஜஸ்ட் இந்த கோர்ஸை படிச்சுட்டு போயிட்டால் நமக்கு வேலை கிடைக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. எந்த கோர்ஸாக இருந்தாலும் படிக்கணும், அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்.
1: ஓகே சார், ரொம்ப தெளிவாக அழகாக வேலை வாய்ப்புகள் வந்து வேளாண் படிப்புகளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேளாண் படிப்புகள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஆர் சங்கர் அவர்கள் பங்கேற்றார். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புறவு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டோரிலைடிஸுடன் இணைந்து பேசிய பிரதமர், சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் 2 நாடுகளிடையேயான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனநாயக சட்ட விதிகள் போன்ற மதிப்பீடுகள் 2 நாடுகளின் நட்புறவில் இன்றியமையாததாக திகழ்வதாகவும், பிற நாடுகளின் எல்லைகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இக்கொள்கைகளில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என்று தெரிவித்த பிரதமர், இந்தியாவில் சைப்ரஸ் நாட்டின் முதலீடு கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றார். 2 நாடுகளுக்கு இடையே நம்பகத்தன்மை அதிகரித்து உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி, இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிகோலியிருப்பதாக கூறினார். இதன் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்படுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இச்சந்திப்பின் போது 2 நாடுகளிடையே தீவிரவாத தடுப்பிற்கான கூட்டு பணிக்குழு, தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி, உயர்கல்வி, கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன்படி ஆந்திரா, குஜராத், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா 4 இடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டில் 2 இடங்களும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களும் காலியாக உள்ளன. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு சுனேத்ரா அஜித் பவார் மற்றும் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் ஆகியோர் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த 2 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் இதற்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பின் அவசியம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், சர்வதேச பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான பணியில் இப்படையினர் நாட்டின் பெருமையை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாக பெருமிதம் வெளியிட்டார். பாதுகாப்பு பணிகளில் மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படைகள், உளவு முகமைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூடுதல் ஒருங்கிணைப்பு மிகவும் இன்றியமையாதது என்றார். நாட்டில் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்லுயிர் பெருக்க இழப்பை தடுத்து அதனை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் புதுதில்லியில் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து, வாஷிங்டனில் நடைபெற்ற விவாதங்களின் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்பட உள்ளது. சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன்ராயின் பிறந்தநாளை ஒட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளரான அவரது முற்போக்கு கொள்கைகளும் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அர்ப்பணிப்பும் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு RV அர்லேகர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028 ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தோர் வெற்றியாளர்களாக திகழ உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 29 நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 700 மேற்பட்ட பள்ளி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று தொடங்கிய 49 கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஏற்காடு அண்ணா பூங்காவில் 200,000 மலர்களை கொண்டு மலர்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள், டெடிபேர், தேவதை, பரதநாட்டிய மங்கைகள், இரட்டை இதயம், மான் உருவம், பிறை நிலா, சிறகு கொண்ட இதயம் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: கிருஷ்ண ஜெயந்தி வரும் செப்டம்பர் 4 கொண்டாடப்படுவதை ஒட்டி மதுரை திருப்பரங்குன்றம் விழாச்சேரியில் 200 மேற்பட்டோர் களிமண்ணாலான பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விழாச்சேரியில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் களிமண்ணால் ஆன பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலில் ஆண்டு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இப்பகுதி மக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக வழக்கமாக தயாரிக்கும் கிருஷ்ண சிலைகளுடன் இந்த ஆண்டு ஸ்பெஷலாக கிருஷ்ணர் செட்டுகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 3 உயரம் முதல் 1.5 உயரம் கொண்ட கிருஷ்ண சிலைகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இன்று காலை முதலே தமிழகம் மற்றும் புதுவை, கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். மிதமான நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்து பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காலை முதல் இரவு வரை இடைவிடாது பல்வேறு மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வாரச்சந்தையில் விற்பனை தொடங்கிய 5 நேரத்திற்குள்ளாகவே 3 ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வரும் 30 நடைபெறவுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 முதலீடுகளை 2x திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறவுள்ளது.

0: விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னி அரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமில்லா நிறைஞ்சிருக்க நம்ம காரை கல்பன்மலை 100.3. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

மெலிசை கேட்டீர்கள். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி.

0: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: டிஎம்இ ட்ரிபிள் இசிஇ கம்ப்யூட்டர் சிவில் டிஎம்எல்டி அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
0: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி கொல்லுமாங்குடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: இது லஞ்ச் பிரேக். இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உழவை போற்றுவோம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு உரங்களின் சரியான மற்றும் முறையான பயன்பாடும் பற்றிய விழிப்புணர்வு, இதை பற்றி நம்மகிட்ட பேசுகிறதுக்காக நேர்களுடைய உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம் அவங்கக்கிட்ட. இதுக்காக நம்ம நேரலை ஒளிபரப்பு கொடுத்துருக்கு வந்திருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையம் பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் திலகவதி அவர்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் உரங்களின் சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றி உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த எண்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை அப்பப்போ கேளுங்க. 0436823121 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829948408 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829958508 இந்த எண்களில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நம்ம நேராக இப்போ நிகழ்ச்சிக்குள்ளார போயிடலாம். மேடம் வணக்கம். மேடம்
6: வணக்கம் சார்.
5: பொதுவாக இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு மீறி நிறைய சாப்பிட்டோம்னா உடலுக்கு தீங்கு வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறது உண்டு. அள்ளி போட்டுக்கிட்டு வாங்கி கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உரங்கள் பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் நிலத்தை வந்து ஒரு மோசமான நிலத்தை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
6: கண்டிப்பாக.
5: உங்களுடைய பார்வையில் உரங்களுடைய சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றி முதல்ல சொல்லுங்களேன் மேடம், நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம்.
6: அதாவது உரங்களின் சமச்சீரான மற்றும் முறையான பயன்பாடு, இது குறித்த விழிப்புணர்வு வந்து இந்திய லெவலில் இப்போ வந்து நடைபெற்றுருக்கு. நம்ம திருவாரூர் மாவட்டம் உள்ளிட்ட மற்ற பகுதிகளுக்கு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை தொழில்நுட்ப பயன்பாட்டு ஆராய்ச்சி மையத்தின் அறிவுறுத்தலின்படி கடந்த 24 April இந்த விழிப்புணர்வை நம்ம கொடுத்துட்டு வரோம். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கிராமமாக ஒரு ஒரு நாளும் எங்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரு ஒரு இடங்களாக போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கிட்டு வரோம். ஸோ அதனால் எல்லா விவசாயிகளும் இதை வந்து உணரணும், எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த காரைக்கால் வானொலி நிலையத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம், விவசாயிகளோட பேசுவோம்.
5: சரி மேடம். அது போலவே உரங்கள் அப்படின்னு டக்குன்னு நம்ம கடைகளில் இருக்கக்கூடிய அந்த உரங்கள் தான், சாகுபயில் இருக்கக்கூடிய அந்த உரங்கள் தான் எல்லாருக்குமே பொதுவாக ஞாபகம் வரும். ஆனால் இயற்கை உரம்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் சொல்லுங்களேன்.
6: இப்போது ஏன் இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம மெயினாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தழைச்சத்து உரங்களான யூரியா டிஏபி இது தான் வந்து விவசாயிகளிடையே ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஏன்னா வயலுக்கு போய் வயலை பார்த்து பயிரை பார்த்ததும் அவங்களுக்கு மனசுக்கு வந்து இது சரியாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க முதல்ல செய்கிறது இந்த டிஏபி இல்லை யூரியா, இது ரெண்டும் தான். அப்போ ரெண்டையும் கொடுக்கட்டும், ஆனால் அதை அளவாக கொடுக்குறாங்களா, சரியான முறையில் கொடுக்குறாங்களா, அதை சரி விகிதமாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ

தேவைக்கு அதிகமாக உரங்களை, இந்த யூரியா டிஏபி போன்ற தழைச்சத்து உரங்களை அளவுக்கு அதிகமாக வந்து மண்ணில் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, மண்ணில் போய் தேவையில்லாத அளவுக்கு சேர்ந்து மண்ணோட தன்மையை கெடுத்துருது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, மண்ணின் தன்மை மாறும்பொழுது பயிரால் தேவையான அளவு சத்துக்களையோ மற்ற சத்துக்களையோ எடுத்துக்க முடியாமையோ சரியான அளவில் வளர முடியாமையோ அந்த வளர்ச்சி பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த தழைச்சத்துக்கு உடனே வந்து பாதிக்கக்கூடிய பூச்சி நோய்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விவசாயி வயலில் போய் பார்த்தோம், பார்த்தா ஃபுல்லாக வயல் முழுவதும் வந்து கருணாவாய் பூச்சி தாக்குதல் இருக்குது. அப்போ என்ன பண்ணனிங்க ஐயா அப்படின்னு அவ விவசாயிக்கிட்ட நம்ம பேசும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் தழைச்சத்து அதாவது யூரியாவை நான் அதிகமாக கொடுத்துட்டேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ யூரியாவை வந்து அவர் அளவுக்கு அதிகமாக கொடுத்ததுனால ரொம்ப பசுமையாகி அது வந்து கருணாவாய் பூச்சிகளை கவர்ந்துருச்சு. ஸோ அப்போ கருணாவாய் பூச்சிகள் அந்த வயலை மட்டும் இல்லாமல் அங்கே பாதித்து ஃபுல்லாகவே பழுப்பாகி காஞ்சிருச்சு வயல், கதிர் வந்து மணி பிடிக்கிற டைம்ல இருக்குது. அது என்ன ஆயிடுச்சு, பக்கத்து வயல்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த யூரியா டிஏபியை கண்மூடித்தனமா அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டாம், சரியான முறையில் பயன்படுத்தணும். அதை சரியான முறையை பயன்படுத்தும் போதும் இன்னும் குறைத்து பயன்படுத்துறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு தான் வந்து இந்த பசுந்தாள் உரங்கள், பசுந்தாள் உரங்கள்ல தொழு உரங்கள், மேம்படுத்தப்பட்ட அதாவது நொதிக்கப்பட்ட தொழு உரங்கள், அது அதில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போக இந்த எண்ணெய் அதாவது பின்னாக்குகள், எண்ணெய் பின்னாக்குகள், அது இல்லாமல் நிறைய வந்து ஆர்கானிக் இன்புட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கரைசல்கள் நிறைய, இந்த பஞ்சக்காவியா உட்பட பஞ்சக்காவியா மீன் அமிலம், இந்த வேம்பிலை கரைசல், ஐந்திலை கரைசல், 3G கரைசல், இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கரைசல்களில் வந்து பயன்படுத்தி அதையும் கூட பயன்படுத்தலாம். இதில் வந்து இப்போ நம்ம குறிப்பாக சொல்கிற மற்ற விஷயங்களை காட்டிலும் இந்த பசுந்தாள் உரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இப்போ இடக்கூடிய இந்த தழைச்சத்து அளவை வந்து 50-100 கிலோ வரைக்கும் குறைச்சி இடலாம். அந்த அளவுக்கு இந்த பசுந்தாள் உர பயிர்களை நம்ம வளர்த்து மடக்கி விழணும். இப்போ பசுந்தாள் உர பயிர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது பயிர்கள் அந்த செடி தான், அது பசுமையான செடி. அது அடுத்த அந்த இனப்பெருக்க ஸ்டேஜுக்கு போகாமல், அதாவது பூத்து காய்ச்சி அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது பசுமையாக இருக்கும் பொழுதே அதை மடக்கி உழுது, அந்த மண்ணிலேயே மடக்கி உழுது அதை மக்க வைக்கிறது மூலமாக அளவுக்கு அதிகமான சத்துக்களும், அதாவது இரும்புச்சத்து உட்பட நிறைய சத்துக்களும் அங்க அமிலங்களும் நல்லா மண்ணுக்கு கிடைக்குது. ஸோ அதிலிருந்து கிடைக்கிற ஆற்றல் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்கு சாதகமாக அமைஞ்சது. ஸோ நுண்ணுயிர்கள் பெருகினாவே என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் மண்ணில் கட்டி இருக்கிற அந்த தேவையில்லாத உரங்களை கரைச்சி கொடுக்குற வேலையை அந்த நுண்ணுயிர்கள் செய்யும். ஸோ அதனால எளிதாக வந்து பயிருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்ணோட தன்மையே வந்து மாறும். இந்த பசுந்தாள் உர பயிர்களை வந்து விதைச்சி மடக்கி விடுறது மூலமாக மண்ணோட தன்மை எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா, மண்ணில் நல்லா காற்றோட்டம் கிடைக்குது, தண்ணி ஈரத்தை சேமித்து வச்சுக்குது, அதனால மண் அரிப்பு தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடி மண்ணோட அடிமட்டத்தில் இருக்க சத்துக்களை உறிஞ்சி மேல் மட்டத்துக்கு கொண்டு வர வேலையை செய்யுது. அதோட வேர்களில் வேர் முண்டுகளை உருவாக்கி வளிமண்டலத்தில் இருக்க தழைச்சத்தை கிரகிச்சு மண்ணில் வச்சுருக்கும் போது அதை மடக்கி விழுறதுனால மண்ணுக்கு தேவையான தழைச்சத்தை அந்த காற்றுல இருக்கிறதையும் பிடிச்சி மண்ணுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நோயை, அதாவது இந்த நூற்புழுக்கள்னு சொல்லக்கூடிய புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த மாதிரியான பூச்சிகள் புழுக்கள்லாம் வந்து அழிக்கப்படுது. பயிருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை பூச்சி எதிர்ப்பு சக்தி, வாலிப்பான பயிர் நல்ல வளர்ச்சி, அது சார்ந்த விளைச்சல், அதுக்கான அதுக்கு ஏற்ற மாதிரியான விளைச்சல் நல்லா வந்து வருது. ஸோ இந்த பசுந்தாள் பயிர்கள் வந்து ஒரு பயிர் முடிஞ்சு அடுத்த பயிருக்கு நடுவில் இடைவெளியாக ஒரு 45-50 நாள் இருந்தால் போதும் இந்த விதைகளை விதைக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சணப்பை, தக்கை பூண்டு, கொழுஞ்சி, அப்புறம் அந்த தட்டைப்பயிர், இதெல்லாம் இருக்குது. இப்போ குறிப்பாக அந்த சணப்பை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25-35 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படும் விதைகள். இந்த விதைகளை வாங்கி ஒரு அறுவடைக்கு அப்புறமா விதைச்சி விட்டுடணும். விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு 45-60 நாளுக்குள்ளே அதுக்கப்புறம் போனால் அது பூத்து அந்த நார் சத்து அதிகமாகிடும், அது மக்காது சீக்கிரத்தில்.
ஸோ அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அந்த பசுமையாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் 45-60 நாளில் அதை மடக்கி விழும் பொழுது நம்ம சொன்ன அந்த எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குது. மண்ணில் அங்கக அமிலங்கள் உட்பட தழைச்சத்துலேருந்து

0: இரும்பு சத்து மற்ற நுண்ணுயிருக்கு நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாம் மண்ணில் வந்து சேருது. அப்படிங்கும்போது அந்த ஒரு ஹெக்டேரை மடக்கி விழும்போது எவ்வளோ வந்து பயோமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசுந்தாள் பயிரோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 13-15 டன்னுக்கிட்ட அந்த மடக்கி விழுறதுனால அந்த பயோமாஸ் அதில் டெபாசிட் ஆகுது. ஸோ அப்போ அதுலேருந்து கிடைக்கிற நைட்ரஜன் அந்த தழைச்சத்து இந்த யூரியா டிஏபிலாம் போகிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதில் இந்த மாதிரி மடக்கி விழும்பொழுது இந்த சனப்பையை வச்சு மடக்கி விழும்பொழுது 60-50 கிலோ யூரியாவை நம்ம குறைக்கலாம். அந்த அளவுக்கு நைட்ரஜன் தழைச்சத்து வந்து மண்ணில் வந்து கிடைக்குது. இப்போ விவசாயிகள் வந்து இவங்க வந்து இதை மடக்கி விழாமல் விதை வரைக்கும் போகலாம், விதையாக உற்பத்தி பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு இவங்க சப்ளை பண்ணலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி செய்யும்போது 25-35 கிலோ வந்து நம்ம மடக்கி விடுறதுக்கு சொல்கிறோம், விதையாக போடணும்னா இன்னும் குறைச்சிடலாம், ஒரு 10-15 கிலோவே போதுமானது ஒரு ஹெக்டேருக்கு. அதை விதைச்சி அதுலேருந்து விதைகள் வர்றதுக்கு 130-150 நாள் கிட்ட வரும்.
1: சரி,
0: அதை அறுவடை பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்.
1: கொடுக்கலாம்.
0: ஆமாம்,
1: சரிங்க மேடம். ரொம்பவே டீட்டெயிலாக அந்த இயற்கை உரத்தை பற்றி சொன்னீங்க, நம்ம நேர்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். பொதுவாக வந்து எல்லாருமே அந்த உரம் அப்படின்னோடனே கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பொட்டாஷியம்னு சொல்லக்கூடிய யூரியா அந்த மாதிரியான இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரேடியோ மூலமாக நம்ம நேர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் அடிக்கடி நம்மளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையங்களை போய் சந்தித்து அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட நம்ம கேட்கலாம். சரிங்க மேடம், நேர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல, நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு சொல்லுங்க.
0: இப்போ ரசாயன உரம் அதை தான் சொல்கிறீங்க இல்லையா, செயற்கை உரம்னு. ரசாயன உரத்தில் இப்போ குறிப்பாக நீங்கள் யூரியா வாங்கி போடுறீங்க அப்படின்னா அதில் 46% தழைச்சத்து இருக்குங்கய்யா. இப்போ இதை நீங்கள் மண்ணில் போடும்பொழுது அந்த தழைச்சத்து மட்டும்தான் மண்ணுக்கு போகும், தேவையான அளவு எடுத்துக்கும், தேவையில்லாதது மண்ணில் அப்படியே பிடிச்சிருக்கும். அப்போ நுண்ணுயிர்கள் வந்து தேவையான அளவு மண்ணில் இருந்தால் தான் அந்த தேவையில்லாத இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கிற உரத்தை வந்து கரைச்சி மண்ணில் பயிருக்கு எடுத்துக்கிற மாதிரி செய்யும். இப்போ மண்ணில் வந்து நம்ம செயற்கையாகவே இந்த மாதிரி உரங்களை மட்டும் போட்டுகிட்டே இருக்கும்பொழுது நுண்ணுயிர்களோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்கு தான் இயற்கை உரங்கள் அப்படிங்கிற இந்த பசுந்தாள் உரங்கள் இதெல்லாம் போகிறோம். ஸோ அது போகும்போது என்ன ஆகுதுன்னா மண்ணில் ஆர்கானிக் அங்கக பொருட்கள் நிறைய வந்து மண்ணில் சேருது, அது சார்ந்த நுண்ணுயிர்கள் பெருக்கமடையுது. அப்போ நுண்ணுயிர்கள் பெருக்கமடைஞ்சாவே போதும், மற்ற எல்லா வேலைகளும் சமமாக நடக்கும். அதாவது மண்ணில் அதோட ஆக்டிவிட்டி அதோட செயல்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது பயிருக்கு தேவையான சத்துக்களை மண்ணிலிருந்து கரைச்சு கொடுக்கும், ஏற்கனவே வந்து தேவையில்லாமல் சேமிக்கப்பட்டிருக்க உரங்களையும் கரைச்சு கொடுக்கும், பயிர் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதனால வந்து செயற்கையாக போகும்பொழுது சத்துக்கள் மட்டும் மண்ணில் போகுது, நுண்ணுயிர்கள் மற்ற அது சார்ந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கிறது இல்லை. ஆனால் வந்து நம்ம இயற்கை வழியாக போகும்பொழுது இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா அங்கே அமிலங்கள் வந்து அதிகமாக பரவுது, அதனால நுண்ணுயிர்கள் பெருகுது. அப்புறம் மண்ணோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டமுடையதாகவும் ஈரத்தை தக்க வச்சுக்கிற அதாவது நீர் பிடிப்பு தன்மையுடையதாகவும் இருக்கிறதுனால மண் அரிப்பு தடுக்கப்படுது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்துக்களை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறதுக்கான மண் தன்மை வந்து மேம்படுத்தப்படுது. ஆனால் செயற்கை உரத்தில் அந்த இது இருக்கிறது இல்லைங்க.
1: சரிங்க. உண்மை ஏன்னா மக்கள் தொகை அப்போ நீ கம்மியாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி வேளாண்மையும் கரெக்டாக இருந்தது. மக்கள் தொகை அதிகமாக நமக்கு என்ன மகசூல் வேணுங்கிறதுனால தான் இந்த செயற்கை உரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அதை அளவுக்கு மீறி இன்னைக்கு பயன்படுத்துறதுனால தான் இன்னைக்கு பிரச்சனைகள்
0: அளவுக்கு மீறி போகும்பொழுது தான் அந்த தேவையில்லாத அளவு மண்ணில் படியும்போ மண்ணோட தன்மை மாறிடுது.
1: ஓகே மேடம், நன்றி. அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்
3: மேடம். உங்களுக்கு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
3: மணக்குடி.
1: மணக்குடி ராஜேந்திரன் ஐயா, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க ஐயா.
3: மேடம், என்னோட கேள்வி இரண்டு கேள்விகள் மேடம். இந்த போடை உழுவுறதுனால மேடம் மண்ணின் வளம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த களைக்கொல்லி எந்த அளவுக்கு கட்டுப்படும், இது ஒரு கேள்வி மேடம். இது ரெண்டு கொஞ்சம் விளக்க முடியும். ஏன்னா இந்த போடை உழுவு வந்து நிறைய பேர் செய்யறது இல்லை, நானும் செய்யறது இல்லை, இப்ப சமீப காலமா செய்ய ஆரம்பிச்சு.

கோடை உழவு அப்படிங்கிறது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பயிரிட்டுறதுல பூச்சி தாக்குதல் இருந்திருக்கும், நோய் தாக்குதல் இருந்திருக்கும். இப்போ நோய் தாக்கு

0: அது ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பயிரிட்டுறதுல பூச்சி தாக்குதல் இருந்திருக்கும், நோய் தாக்குதல் இருந்திருக்கும். இப்போ நோய் தாக்குதல் இருந்தால் அதோட அந்த பயிர் கழிவுகளில் அந்த நோயுடைய காரணிகள் தங்கிட்டுருக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்கியிருந்தால் பூச்சியுடைய முட்டைகள், அதோட மற்ற கூண்டு புழு பருவங்கள் இப்படின்ட்டு அதோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் அந்த மண்ணில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து கோடையில் வந்து என்னாகுனா வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நம்ம மண்ணை ஒழுகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புழுக்களாக இருந்தாலும் சரி, நூற்புழுக்கள்லேருந்து இல்லை பூச்சிகளுடைய முட்டைகள், அதோடய கூண்டு புழு பருவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே மண்ணுக்கு வெளியில் கொண்டு வரப்படுது. பயிர் கழிவுகளும் அது மேலே வரும்பொழுது அந்த அளவுக்கு அதிகமான அந்த வெப்பத்தால் அதெல்லாமே வந்து அழிஞ்சிடுது. அப்போ அந்த கோடை உழவு செய்கிறது ரொம்பவே நல்லது, செய்கிறதுனால பலன் தான் இருக்குது. பூச்சி நோய்கள் கட்டுப்படுத்தப்படும், மண்ணுடைய தன்மை அதாவது அந்த அடியில் இருக்க உள்ளுக்குள்ளே இருக்கிறத மேலே கொண்டு வரும்பொழுது உள்ளுக்குள்ளே பதுங்கி இருக்கிற நுண்ணீர்களாக இருந்தாலும் சரி பூச்சிகளாக இருந்தாலும் அழிக்கப்படுகின்றன. அதனால் வந்து கோடை உழவு மிகவும் சிறந்தது, அதை செய்யலாம், நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம்.
1: சரிங்க மேடம். இப்போ வந்து பொதுவாக இப்போ அதுக்கு டெல்டா பகுதிகளில் சிறு சார்ந்த பகுதிகள் அப்படிங்கிறனால முற்போகம் விளையிறாங்க அப்படின்னா இப்போ தண்ணி பாய்ச்சி ஏர் உழவு செய்வாங்க. இப்போ அரியலூர் மாதிரியான பகுதிகள் மணல் பாங்கான பூமிகள்ங்கும் போது கடலீர் எள்ளு உளுந்து மாதிரி போட்டுட்டு இப்போ கோடை காலங்களில் அப்படியே போட்டுறாங்க, அவங்களும் அதே மாதிரி கோடை உழவு செய்யலாமா?
0: கண்டிப்பாக செய்யலாம். மண்ணை வந்து அடுத்து நம்ம பயிர் பண்ண போகிறோம் இல்லை பண்ணலைனாலும் கூட ஒரு கோடை உழவு செய்கிறது ரொம்ப நல்லது.
1: நல்லது. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. நேரில் இன்னைக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் உரங்களின் சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு இதை பற்றி தான் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நேரலை ஒளிபரப்பு கூடுதல் இருக்காங்க திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் திலகவதி அவங்க. தொடர்ந்து உங்களுடைய கேள்விகள்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு வருது, பாட்டு கேட்டுட்டு நாம மீண்டும் இணையலாம். இது நம் காரைக்கால் பண்புலை 100.3, இது முத்தமிழின் மூச்சு காற்று.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சி நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன் சொல் அமது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இணையினை இணைந்து வழங்குகிற பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இணையினை வழங்கவிருப்போர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை யாவும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா. நிகழ்ச்சி இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு உழவை போற்றுவோம். இந்த நிகழ்ச்சியில உரங்களின் சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வை பத்தி பேசுறதுக்காக நம்ம கிட்ட நம்ம ஒளிவர கூடத்துல காத்திருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவரார் திலகவதி அவர்கள் தொடர்ந்து நம்ம மேடத்திட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நிறைய நேர்கள் இணைப்புல வந்துகிட்டே இருக்காங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
5: ஆனந்தன்
0: தென்பிடாகை. சொல்லுங்க மேடத்துல உங்க கேள்வி கேளுங்க.
5: கோடைக்காலம்
0: நீங்க அது உண்மையா அப்படிங்கறது கேக்குறாரு.
6: அதான் அவரு என்ன லிக்விட் அப்படிங்கறது நமக்கு தெரியல, பட் இருந்தாலும் நுண்ணுயிர்கள் இருக்குது.
0: முளைப்பு திறனுக்காக சொல்றாரு லிக்விட்.
6: அதுதான் சார். இப்போ விதை நேர்த்தியா வந்து கெமிக்கல் போறாங்க சிலர். அது இவர் சொல்ற லிக்விட் வந்து மேபி இந்த நுண்ணுயிர்கள் தான். இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து லிக்விடாகவும் இருக்கு, பவுடர்ஸாகவும் இருக்கு. அந்த நுண்ணுயிர் உரங்கள் அதை சொல்றாரா என்னங்கிறது தெரியல. இப்போ குறிப்பா பார்த்தோம்னா இந்த அசோஸ்பைர்லாம், பாஸ்போ பாக்டீரியா, இது ஒன்று ஒன்றும் வந்து 1 கிலோ. இதை வந்து அரிசி கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி, அரிசி கஞ்சியோட கலந்து, விதைகளை அதில் கலந்து, ஒரு ஹெக்டேருக்கான விதைகளை கலந்தும் விதைப்பு செய்யலாம். இல்லை அப்படின்னா வெறுமனே தண்ணியில் கலந்து, இந்த நுண்ணுயிர் உரங்களை தண்ணியில் கரைச்சி அதில் விதைகளை ஊற வச்சு

0: வடிகட்டி முளைப்புக்கட்டியும் விதைக்கலாம். இதெல்லாம் நுண்ணீர் உரங்கள் தான். இதுவும் வந்து முளைப்பு திறனை அதிகப்படுத்தக்கூடியது, ஒரே மாதிரியான முளைப்பு யூனிஃபார்மாக வர்றதுக்கும் உதவி புரியும்.
1: சரிங்க மேடம். அதே மாதிரி பொதுவாக எல்லாரும் ஒரு விஷயம் கேட்குறது தான், நானும் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. இப்போ இந்த உரங்களுடைய பைகளில் பார்த்தீங்கன்னா சில எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும், அந்த என்பிகே அப்படின்னு பொதுவாக சொல்லுவீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன மேடம்?
0: அதாவது மூன்று நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10, 26, 26 அப்படி இருந்ததுன்னா 10 அப்படிங்கிறது 10% அதில் தழைச்சத்து நைட்ரஜன் இருக்குது, 26% பாஸ்பரஸ், 26% பொட்டாசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மூன்றுமே கலவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க.
1: ஓகே ஓகே மேடம். தொடர்ந்து நேயர்கள் இணைப்பில் வந்தமே வந்த வண்ணமே இருக்காங்க, நம்ம அவங்களையும் சந்திக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் 53 பெரிய குத்தகை கிராமத்திலிருந்து பேசுறேன் சார்.
1: பெரிய குத்தகை பேரு ஒரு உங்க பேரு?
2: வேதாரண்யம் வட்டம் 53 பெரிய குத்தகையிலிருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன்.
1: ராதாகிருஷ்ணன் பேரை சொல்ல மறந்துட்டீங்களே, ஓரம் மட்டும் சொல்றீங்க, சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் ஐயா.
2: அதாவது சார், இந்த ஊர் கடற்கரை ஓரம் சார்.
1: சரி.
2: அது வந்து அந்த சுனாமி நேரத்துல கடல் தண்ணி வந்துட்டு உப்பு கசுவா இருக்கு சார். மேலாம்
1: என்னமா இருக்கு?
2: மறுபடியும் என்னாச்சுன்னா இந்த கஜா புயல் அப்பவும் கடல் தண்ணி வந்துட்டு, அதனால அந்த வயல்லாம் அப்படியே உப்பு கசுவா இருக்கு சார். அதுக்கு நாங்க என்ன இந்த ஆட்டு உரம் மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு பாக்குறோம், அப்பவும் இந்த கசிவு போக மாட்டோம் சார். அதனால என்ன எந்த உரம் எப்படி போடலாம், இயற்கை உரமாக போடலாம், ஆனா ரசாயன உரம் கண்டிப்பா போடக்கூடாது,
0: குறைக்கிறதுக்கான வழிகள் சொல்றோம். அதுக்குதான் அந்த பசுந்தாள் பயிர்கள் எல்லாம்
1: சொன்னோம். அவர் ரேடியோ வாலியூம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் வருது. சொல்லுங்க மேடம். அது
0: இப்போ இந்த மாதிரி உப்பு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, தண்ணி வந்து நிறைய நிறுத்தி வடிகட்டணும். இல்லை, இந்த இப்போ வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலை அப்படின்னா தண்ணி, அதாவது மண்ணில் இருக்க ஈரம் காய காய உப்பு வந்து மேலே வந்து படிஞ்சிரும். நீங்கள் விதைக்கிற விதை வந்து முளைப்பு வந்தாலும் திரும்ப அது சுருண்டு சுருண்டு சரியான முளைப்பாக வராது, யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிப்சம் அப்ளை பண்ணலாம். ஜிப்சம் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வந்து தண்ணியை ஃபுல்லாக வயல் புற நிறுத்தி தண்ணி அடியில் இருக்க உள்ளே இருக்க தண்ணி உப்புக்கள்லாம் அதில் கரைஞ்சி அந்த உப்புக்கள் வந்து வெளியேற்றலாம், ட்ரெயின் பண்ணிடலாம், வடித்து விட்டுறலாம். ஸோ அந்த உப்பை வந்து வெளியேற்றுறதுக்கான முதல் வேலை தண்ணியை நிறைய வந்து நிறுத்தி, தண்ணியை வயல் புற நிறுத்தி அந்த தண்ணியை வடித்து விட்றது மூலமாக உப்புக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றலாம். அடுத்தது ஜிப்சம் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நீங்கள் வந்து ஜிப்சம்லாம் போடல அப்படின்னா, நம்ம ரொம்ப ஈஸியான வழினா இந்த இதுதான், இந்த பசுந்தாள் உர பயிர்கள் அதை நீங்கள் வந்து விதைச்சி விட்றது தாங்க ஐயா. அதாவது இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சனப்பை, தக்கை பூண்டு, கொழிஞ்சி இந்த மாதிரி இதுதான், அதாவது தட்டைப்பயிர், இந்த மாதிரி நிறைய வந்து பசுந்தாள் உர பயிர்கள் இருக்குது. இதை வந்து விதைச்சி விட்டு நீங்கள் மடக்கி உழுறீங்க அப்படின்னா மண்ணில் வந்து அந்த உப்புக்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நுண்ணீர்கள் பெருகும், அந்த உப்புக்களை குறைக்கிறதுக்கான செயல்பாடு அங்கே வந்து நடக்கும். அங்கக அமிலங்கள், தழைச்சத்து வந்து நீங்கள் போ, அதாவது ரசாயனமாக கொடுக்க வேண்டான்னு சொல்லலை, கொடுக்கலாம், அதை தேவைக்கு அதிகமாக கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஜிங்க் சல்பேட் கண்டிப்பாக கொடுங்க. ஜிங்க் சல்பேட்டை வந்து அதாவது ஒரு ஹெக்டேருக்கு 37.5 கிலோ சொல்கிறோம், அது கூட மணல் 50 கிலோ கலந்து அதை வந்து போட்டு விடலாம். ஜிங்க் சல்பேட் கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் விதைச்சிட்டு சின்ன சின்ன ரீல்ஸ் மாதிரி, அதாவது கோடு கோடுகளாக போட்டு தண்ணீரை வந்து வடித்து விடலாம் அங்கக்கங்கே. அதாவது வயலில் நீங்கள் விதைச்சிட்டாலும் சரி, நடவு செஞ்சாலும் சரி, குறுகிய சின்ன சின்ன வாய்க்கால்களாக ஏற்படுத்தி தண்ணீரை வந்து வடிகட்டி வெளியில் அனுப்பிடலாம். ஸோ அந்த தண்ணீரை வடிகட்டுறதுனால இந்த உப்புக்கள்லாம் வந்து ஈஸியாக வெளியேற்றிடலாம். நெல்லுங்கும்போது ரொம்ப ஈஸி, நீங்கள் நெல்லில் இடைப்பயிராக கூட இந்த பசுந்தாள் பயிரை விதைச்சி விடலாம்.
1: ஓகே மேடம்.
0: இப்போ ஒரு வரிசை இல்லை ரெண்டு வரிசை நடவு நட்டிருந்தார் அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து இந்த பசுந்தாழ் உர பயிரை வந்து விதைச்சிருந்தார் அப்படின்னா, அந்த கோண வீடர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, களையெடுக்கும் கருவியை வச்சு மண்ணுக்குள்ளே அந்த பூக்குறதுக்கு முன்னாடி அந்த பசுந்தழையாக இருக்கும்போது மடக்கி உள்ளே அழுத்தி விடலாம் மண்ணுக்குள்ளே, அது மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ வந்து

0: சிங் சல்பேட் கண்டிப்பாக கொடுக்கணும்.
1: ம்,
0: ஜிப்சமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து தண்ணீரை வந்து அளவுக்கு அதிகமாக நிறுத்தி வடித்து விடுறது தான் வந்து ஒரு நல்ல வழியாக இருக்கும், உப்புக்களை வெளியேற்ற முடியும்.
1: ஓகே, அப்போ வந்து உப்பு சார்ந்த அந்த பகுதி மாதிரி கடற்கரை பகுதியாக இருந்தால் அதை வடித்து விடுறது ரொம்பவே நல்லது.
0: அது விதைச்சிருந்தாலும் நடவு செஞ்சிருந்தாலும் சின்ன சின்ன வாய்க்கால்களை ஏற்படுத்தி தண்ணி அப்பப்போ வெளியேற்றிகிட்டே இருக்கும்.
1: சரிங்க மேடம், தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட பேசலாம், ஆனால் அவங்க இணைப்பில் வரல. சரி, உங்கள்கிட்ட ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உரங்களை வந்து பொதுவாக எப்போது எப்படி நம்ம இடணுன்ற ஒரு புரிதல் எல்லாமே நிறைய நேரங்களில் வந்து பண்ணுறாங்க, நம்ம முன்னாடியே பேசணும். இப்போ அதை பற்றி சொல்லுங்கள், உரங்களை நம்ம எப்போது எப்படிலாம் இடலாம் மேடம்?
0: இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்து யூரியாவோ இல்லை டிஎப்பியோ ஃபஸ்ட்டே மொத்தமாக போட்டுறது, அடுத்தது வந்து பொட்டாசியம் அதே மாதிரி போட்டுறது, இது மாதிரி வந்து பண்ணக்கூடாது, பிரிச்சிடணும் அப்படிங்கிறது சொல்கிறோம் நெல்லை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து 150 கிலோ தழைச்சத்து சொல்கிறோம், இதை வந்து மொத்தமாகவே அடியிலே போட்டுடுறாமல் அதை பிரித்து நாளாக போட சொல்கிறோம், அதே மாதிரி பொட்டாசியம் நாளாக பிரிக்க சொல்கிறோம். இப்போ ஒரு 1.5 மூட்டை அவர் வந்து அடியில் போட்டிருக்காரு பேசலாக, அடியுரமா யூரியா போட்டிருக்காரு அப்படின்னா திரும்ப வந்து தூர்கட்டுற பருவத்தில் திரும்ப ஒரு 1.5 மூட்டை போடலாம். அதுக்கப்புறம் பூக்கிற சமயத்தில், அப்புறம் மணி பிடிக்கிற சமயத்தில். ஸோ இந்த மாதிரி 4 டைமாக ஒரு 1.5 கிலோ 1.5 மூட்டை 1.5 மூட்டைன்னா 1 மூட்டை சொச்சம், அதாவது எவ்வளோ சொல்லலாம், ஒரு அந்த 70 கிலோ அந்த மாதிரி ஸோ பிரித்து போடணும். அதே மாதிரி பொட்டாசியம் வந்து பிரித்து போட சொல்கிறோம். ஸோ தழைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் நாளாக பிரித்து அடியுரமாக தூர்கட்டுற பருவம் பூக்கும் பருவம் மணி பிடிக்கும் பருவம் இந்த 4 பருவத்துலேயும் பிரித்து போடுறது மூலமாக பயிருக்கு அப்போதைக்கு தேவையானப்போ அது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டு தேவையில்லாமல் அது தண்ணியோடையும் போயிடும், எடுத்துக்காமல் வீணாக மண்ணோட தன்மையும் கெடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் பிரித்து போடுறது மூலமாக அந்தந்த டைமில் அது தேவையாக இருக்கும், தூர்கட்ட பருவத்தில் தேவையாக இருக்கும், அப்போ போடும்போது அது உடனே எடுத்துக்கும், அடுத்ததாக பூக்கிற பருவம், அடுத்ததாக அந்த மணி பிடிக்கிற பருவம். ஸோ இந்த மாதிரி தழைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் வந்து பிரித்து போடணும் அப்படின்னு சொல்லி.
1: ஓகே, இப்போ இதே மாதிரி தான் இந்த இலைவழி ஊட்டமாக சில
0: இலைவழியாகவும்,
1: அதுவும் இதே மாதிரி தான்,
0: அதுவும் இதே மாதிரி தான்,
1: இதே மாதிரி
0: தான். ஜிங்க் சல்பேட்டை பொறுத்த வரைக்கும் அதை மண்ணிலையும் கொடுக்கலாம், இலைவழி தெளிப்பாகவும் கொடுக்கலாம். 45 நாளுக்கு அப்புறமா நெல்லை பொறுத்த வரைக்கும் 25 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு மணலில் கலந்து போட சொல்லுவோம்.
1: இப்போ இந்த தரை வழியா இலை வழியா அப்படிங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்பொழுது எது மூலமாக இருக்கும்பொழுது பயிர் விளைச்சல் விரைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவாக இலைவழி ஊட்டமாக கொடுக்கும்போது இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மையா மேடம்? அது
0: இலைவழியாக கொடுக்கும்போது சீக்கிரம் எடுத்துக்கும், மண் வழியாகவும் கொடுக்கலாம். சிங் சல்பேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பண்ணலாம், மண் வழியாகவும் கொடுக்கலாம், இலைவழியாகவும் கொடுக்கலாம்.
1: சரிங்க மேடம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரில் இன்றைக்கி லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உழவை போற்றும் நிகழ்ச்சியில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உரங்களுடைய சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு பற்றி தான். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவரார் திலகவதி அவங்கள்ட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களும் தெரிஞ்சிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் நேயரே. ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க?
5: வணக்கங்க, மயிலாடுதுறை ரேவதி நகர், ரவிச்சந்திரன்.
1: சொல்லுங்கள் ரவிச்சந்திரன், உங்களுடைய கேள்வி மேடம் இருக்காங்க, கேளுங்க.
5: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
5: இப்போ மாடி தோட்டத்தில் நாங்கள் செடி பூச்செடி காய்கறி இதெல்லாம் வளர்க்குறோம்.
0: சரிங்க.
5: அதில் கத்திரி வந்து செடி வந்து பூ பூக்குது ஆனால் கொட்டி போயிடுது, காய் காய்க்க மாட்டுது. ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்ன, மாடியில் வந்து கீரை விதைக்கலாமா? கீரை விதைக்கிறதா எவ்வளோ ஆழம் மண் தேவைப்படுது அது சொல்லுங்க ஐயா.
1: சரி, உரங்களுடைய சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றி விழிப்புணர்வு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் மேடம் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க ரேடியோவில். நன்றி, சொல்லுங்க மேடம்.
0: இப்போ கத்திரியில் வந்து பூ கொட்டுது அப்படின்னா அதில் எறும்பு இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் சார். சம்டைம்ஸ் எறும்பே வந்து கட் பண்ணி விடும். இலை இலைகளில் பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வெறுமனே பூவில் மட்டும் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பாதிப்பு இருக்குன்னா அது தண்டில் இருக்குமா இருக்கும், இலையில் இருக்குமா இருக்கும், பூவில் அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எறும்பு இருந்தது அப்படின்னா சாதாரண அந்த எறும்பு பிஎஸ்சி இந்த மாதிரி எறும்பு மருந்து போட்டாவே போதும், அடியில் சுற்றி இது போட்டால் போதும்.
1: சரிங்க.
0: இல்லை அது இலை தண்டில் எல்லாத்துலேயுமே வந்து நோய் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பெவிஸ்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கார்பன் டசிம் அப்படிங்கிற மருந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி தெளிக்கலாம்.
1: ஓகே மேடம்.

நேர்களை தொடர்ந்து நாம் பேசுவோம். உங்களுடைய கேள்விகள், அதாவது உரங்களுடைய சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த உரங்களுடைய சரியான மற்றும் முறையான பயன்பாட்டை நம்ம எப்படிலாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது நம் காரைக்கால் FM 100.1.

0: வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது.
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்

0: இக்காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில உரங்களுடைய சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு பற்றி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மேலாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் திலகவதி அவர்கள்ட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிற அதே வேளையில மேடம், நம்ம வந்து பொதுவாக உழவு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த காலத்துக்குள்ளார நம்ம செய்யணும், காலத்தே பயிர் செய்ய அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த உரங்கள் அதிகப்படியான உரங்களால் என்ன பாதிப்புலாம் ஏற்படும் மேடம்?
2: இப்போ அளவுக்கு அதிகமாக உரங்கள் போடுறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாமல் மண்ணில் போய் தங்கிது, மண்ணில் வந்து அது கெட்டியாகி அது கரையாமல் மண்ணோட தன்மை மாறுது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த அதில் சார்ந்த உயிரிகள், இப்போ ஒரு மாடு வந்து அந்த தண்ணியை குடித்தாலும் சரி, இல்லை மனிதர்கள் அந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக, இல்லை அது வந்து மற்ற வயல்களுக்கு போனாலும் சரி, இல்லை சுற்றுச்சூழலை பாதிக்குது. சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுனால மட்டும் இல்லாமல் இது தேவையில்லாமல் மண்ணில் தங்குறது இல்லாமல் இது தேவையில்லாத ஒரு அதிகப்படியான செலவாக விவசாயிகளுக்காக இதை வந்து அவங்க உணரணும். நம்ம தேவையில்லாத செலவையும் நம்ம ஏற்றிக்கிறோம் அப்படின்னு, நம்ம செலவை குறைச்சாவே அதுவே நம்மளுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ அதனால தான் நம்ம வந்து சொல்கிற இந்த பசுந்தாழ் பெயர்கள், தொழு உரங்கள், அப்புறம் அதுலேயே வந்து நொதிக்கப்பட்ட தொழு உரம்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மென்யூர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து கடலூரில் ஒரு கம்பெனியில் நல்ல விதமாக வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த நொதிக்கப்பட்ட அங்கக உரம், இது வந்து தொழு உரத்துலேருந்து அந்த பயோகேஸ் ஸ்லரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து மேம்படுத்தப்பட்டது, அதிக சத்துக்களும் நுண்ணுயிர்களும் நிறைந்தது. இப்போ இதை வந்து மற்ற இப்போ எப்படி யூரியா டிஏபி இதெல்லாம் போட்டதும் பயிர் எடுத்துக்குதோ, அதே மாதிரி இந்த ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மேனியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொதிக்கப்பட்ட அங்கக உரம் இருக்கு இல்லைங்களா, இதையுமே போட்டதுமே பயிர் ஈஸியாக எடுத்துக்கும், மண்ணில் கார்பன் வந்து நல்லா அதிகமாக வந்து டெபாசிட் ஆகும். பயிர் வந்து இப்போ யூஸ்வலாக யூரியா டிஏபி போடும்பொழுது பயிர் வளரும், இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் அந்த தோகையில் வந்து ஒரு மாதிரியான சுனை இருக்கும், அதனால பூச்சிகள் பாதிப்பு குறை வந்து இந்த ரசாயன உரங்களை போடும்பொழுது அந்த சுனை இருக்கிறதுல பூச்சி ஈஸியாக பாதிச்சிடும். அதுவே இந்த மாதிரி அங்கக பொருட்களை நம்ம மண்ணில் கொடுக்கும் பொழுது பயிரோட இயல்பான அந்த சுனைகள் வந்து அந்த பயிரில் இருக்குது. ஸோ அதனால பூச்சிகள் வந்து ஈஸியாக தாக்கிறது இல்லை. அப்போ அது ஒரு பூச்சி எதிர்ப்புக்கான ஒரு பேரியர் மாதிரி இந்த சுனைகள் வந்து உருவாகிறது. அது அங்கக பொருட்களை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது வருது, செயற்கை ரசாயன உரங்களில் அது வர்றது இல்லை. அது மட்டும் இல்லாமல் செயற்கை ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா, இப்போ சிஆர் 1009 இந்த ரகங்கள்லாம் எவ்வளோ தான் நம்ம தழைச்சத்தை கொடுக்க கொடுக்க எடுத்துக்கக்கூடிய ரகங்கள், அது என்ன ஆகிடுன்னா கடைசியாக நெல் கதிர் முத்தி இருக்கிற சமயத்தில் அது வெயிட்டில் நிறைய தழைச்சத்தை வேற இழுத்து வச்சுருக்கோம், அது அப்படியே சாஞ்சிடும். ஆனால் வந்து இந்த மாதிரி அங்கக பொருட்கள் நம்ம போகும் பொழுது பயிர்கள் அந்த மாதிரி சாயறது இல்லை, ஏன்னா தேவையான சத்துக்கள் தேவையான அளவில் சரியான விதத்தில் இருக்கும் பொழுது பயிர் வந்து அந்த மாதிரி சாயறது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டும் இல்லாமல் செலவு அதிகமாகிறது இல்லாமல் பயிரில் இந்த மாதிரி விளைவுகளும் பயிரில் ஏற்படுது.
1: சரிங்க மேடம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த நன்மை செய்கிற பூச்சிகளும் இந்த மாதிரி அதிகப்படியான உரங்கள் மருந்துகள் தெளிக்கும் பொழுது அதுவும் அழிஞ்சு
2: அதுவும் அழிஞ்சிடுது. ஆமாம், அதுக்கு தான் வரப்பு பயிர்கள் வந்து நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். இப்போ நெல் அப்படின்னா வரப்பில் வந்து உளுந்து பயிர், எள், சாமந்திப்பூ, இல்லை சூரியகாந்தி இந்த மாதிரி பயிர்களை வளர்க்கும் பொழுது அது இயற்கை எதிரிகளை கூப்பிடும், வரவழைக்கும். இந்த இயற்கை எதிரிகள் வந்து அதில் வந்து பெருகும் பொழுது பக்கத்தில் வயலில் பரவுற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அந்த பொறிவண்டுகள், சிலந்திகள், தட்டான் வகைகள், இந்த மாதிரி பூச்சிகள், இந்த கிரிக்கெட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து இந்த வரப்பு பயிரில் வந்து தங்கும். அப்போ வந்து பக்கத்தில் நம்ம பயிர்களில் இருக்கிற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த வயலில் பூச்சிகளை வந்து குறைக்கிறதுக்கு இன்னொரு வழி வந்து இந்த பறவை தாங்கிகள் வைக்க சொல்கிறோம், பறவை குடில் அப்படின்னு சொல்லி பறவை தாங்கிகள், அதாவது தென்னை மட்டையுடைய அடிப்பகுதியை வெட்டி வைக்கலாம், இல்ல மூங்கில் குச்சி ஏதோ ஒரு குச்சி குச்சி வகைகளை நம்ம வயல் பூரா உள்ளுக்குள்ள வைக்கும்போது ஒரு ஹெக்டேருக்கு ஒரு 50 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து பறவைகள் உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக உட்காரும். அப்ப பக்கத்துல வந்து பூச்சிகள் இருக்கிறத பார்த்து பிடிச்சிக்கும். இது பூச்சி மட்டும் இல்லாமல் எலி கூட பிடிக்கிறது வாய்ப்பு. ஸோ அந்த எலி தொல்லைகளும் அதுலேருந்து கட்டுப்படுத்தலாம், பூச்சிகள் கட்டுப்படுத்தலாம். ப்ளஸ் வந்து அந்த மீன் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து வரப்பை சுற்றி ஊற்றி விடுறதுனாலையோ இல்லை வயலில் தெளிக்கிறதுனாலையோ இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்குது. இந்த மீன் அமிலம்னு சொல்கிறது வந்து ஒரு சிறந்த தழைச்சத்தை கொடுக்குற ஒரு பொருள் சார், மீன் அமிலம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து விவசாயிகள் ரொம்ப எளிதாக வந்து அவங்களே உற்பத்தி பண்ணலாம், தயாரிக்கலாம். மீன் வெல்லம், வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சம அளவு நல்லா கலந்து ஏர் டைட்டாக மூடி வச்சிட்டாங்க அப்படின்னா 45 நாளில் அவங்களுக்கு ஒரு அழகான சொல்யூஷன் வரும்.

0: ரொம்ப நல்ல தரமான தழைச்சத்து நிறைந்த நூட்டுச்சத்துக்கள் நிறைந்த வளர்ச்சி ஊக்கியாக இருக்கக்கூடிய அந்த மீன் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிற அந்த மீன் அமிலம் ரெடி ஆகிடும். அதையுமே அவங்க வந்து தெளிக்கலாம்.
1: சரிங்க, தொடர்ந்து நேர்கள் இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்டே கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, நம்ம அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: மாவட்டம் தேவாலயத்திலிருந்து கலைவாணம் மினிஸ்டராணி.
1: சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை மேடத்துல கேளுங்க.
2: அதாவது நான் புளிச்சுக்கிற மற்ற கீரை எல்லாம் வாய போட்டிருக்கேன், ஆனா வந்து சிவப்பு நிறத்துல வருதுங்க, அது என்ன காரணம் அப்படிங்கிறது?
1: புளிச்சுக்கிற சிவப்பு நிறத்துல வருதா? தண்டுக்கீரை பார்த்துருக்கோம், புளிச்சுக்கிற அந்த நிறத்துல வருதா?
2: சரி, சிவப்பு நிறத்துல வருது.
1: சொல்லுங்க மேடம்.
0: அது சிவப்பு வந்து அந்த ரகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க நட்ட பயிர் எல்லாமே சிவப்பா இருக்குதா, இல்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு சிவப்பு வருதுங்களா?
2: சரிங்க, சரிங்க மேடம்.
1: அதாவது
0: அந்த ரகத்துடைய தன்மை கூட அப்படி இருக்கலாம். நீங்க வந்து அதை கவனிக்கணும். எல்லா பயிர்லயும் இருந்ததுன்னா அதை நீங்க ஒரி பண்ண தேவையில்லை.
2: சரிங்க, சரிங்க.
1: நன்றி, நன்றி மேடம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். அது போலவே பாத்தீங்க அப்படின்னா, அந்த சரியான உர அளவை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு முன்னாடியே நீங்க சொன்னீங்க, மீண்டும் ஒரு முறை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: சரி, இப்போ வந்து குறிப்பாக அந்த விழிப்புணர்வு வந்து இந்த அளவுக்கு அதிகமாக யூரியா டிஏபி இதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த குறைக்கணும் அப்படின்னா என்ன, வேற என்ன வழிகளை பயன்படுத்தினா இதை குறைக்க முடியும் அப்படின்னா, இந்த பசுந்தழை பயிர்கள், நம்ம ஏற்கனவே பசுந்தாள் உரங்கள் வந்து நம்ம சொன்னோம். குறிப்பாக இப்போ நம்ம ஏற்கனவே சனப்பை சொல்லிட்டோம். இப்போ தக்காய் பூண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹெக்டேருக்கு 50 கிலோ விதைகளை அறுவடைக்கு அப்புறம் வயலில் விதைச்சி விடணும். 15 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறமா 45வது நாள் அதை மடக்கி ஒழுகணும். அதுக்கப்புறம் போச்சுன்னா அதோட நார் சத்து அதிகமாகிடும். ஸோ அதனால் அந்த 45வது நாள் அதை மடக்கி ஒழுகும் பொழுது அதில் 20-25 டன் பயோமாஸ் அந்த மடக்கி உழுறதுல அந்த தக்கை பொண்ணுடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து மண்ணில் மடக்கி உழுறதுனால கிட்டத்தட்ட 90-110 கிலோ யூரியா அந்த மண்ணுக்கு கிடைக்கும். யூரியா அப்ளை பண்ணால் கிடைக்கிற சத்து, அந்த தழைச்சத்து 90-110 கிலோ தழைச்சத்து அந்த மண்ணுக்கு கிடைக்கும். ஸோ இவங்க வந்து இப்போ இல்லை, பசுந்தாள் பயிர்கள்லாம் நாங்கள் போகலை, நாங்கள் அதை வந்து விதை எடுத்து மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுக்கு வந்து இவங்க விதைச்சிட்டு 130 நாளுக்கு மேலே அதை அந்த விதைகளை அவங்க பிரிச்செடுத்து விவசாயிகளுக்கு அதை விற்பனை செய்யலாம். ஸோ இதனால் மற்ற விவசாயிகளும் வந்து பலன் பெறுவாங்க, இவங்களுக்கும் அதில் லாபம் இருக்குது. அடுத்ததாக வந்து தொழு உரங்கள். தொழு உரத்தை பொறுத்த வரைக்கும் 12.5 டன் சொல்கிறோம் ஒரு ஹெக்டேருக்கு. அதே மாதிரி கம்போஸ்ட் மட்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவுமே வந்து கொடுக்கலாம். ஒருவேளை இந்த ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் அதில் பாதியாவது கொடுக்கலாம். ஒரு 4-5 டன் ஆச்சும் தொழு உரமோ இல்லை மட்கோ வந்து கொடுக்கலாம். இல்லைனா வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய மண்புழு உரம் கொடுக்கலாம், அதில் ஒரு 4 டன் ஒரு ஹெக்டேருக்கு அப்படிங்கிற அளவில் கொடுக்கலாம். ஸோ இது இல்லை, இப்போ இந்த தொழு உரத்தை தொழு உரம் இல்லை வந்து தொழு உரம் சார்ந்த இந்த வெர்மி கம்போஸ்ட் சொல்லக்கூடிய மண்புழு உரம், இது எதுவாக இருந்தாலும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நுண்ணூட்ட சத்துக்களை அளிக்கக்கூடியவை. இது இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜிங்க், இந்த மாதிரி அயன், இந்த மாதிரி நிறைய நுண்ணூட்ட சத்துக்களை வந்து அது சப்ளை பண்ணுது. தழைச்சத்தும் சப்ளை பண்ணுது, அது கூடவே நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது மண்ணில் போடுறது மூலமாக மண்ணில் வந்து நல்ல அந்த அங்க அமிலங்கள் வந்து நிறைய வந்து உற்பத்தி ஆகுது, நுண்ணீர்கள் வந்து பெருக்கம் அடையுது. மண்ணுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணில் நுண்ணீர்கள் பெருகிறதுனால கரையாத சத்துக்களை கரைச்சி கொடுக்குற வேலையை மண்ணுண்ணீர்கள் வந்து செய்யுது. ஸோ அதனால் பயிரால் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியுது. அடுத்ததாக வந்து அந்த நம்ம சொன்ன அந்த எண்ணெய் பின்னாக்குகள், ஆமணக்கு பின்னாக்க இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேம்பு, புங்கம், இல்லை பருத்தியிலேருந்து கிடைக்கிறது, இந்த மாதிரி அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த முடியாத அந்த எண்ணெய் கேக்கில் பெரும்பாலும் பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு 60 கிலோ அந்த மாதிரி, இல்லை 150 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு அந்த அளவில், இல்லை நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக இருக்குது கடலை பின்னாக்கு, தேங்காய் பின்னாக்கு, இந்த மாதிரி எக்ஸஸாக வந்து கடலை பின்னாக்கெலாம் இங்கே இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப நல்ல எஃபெக்டாக இருக்கும். அது கடலை பின்னாக்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல மண்ணோட தன்மை நல்லா மாறும், பூச்சி நோய்க்கு வந்து எதிர்ப்பு தன்மை உண்டாகும், மண்ணில் வந்து நுண்ணீர்கள் அதாவது நன்மை செய்கிற நுண்ணீர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக வரும். அது வந்து இந்த எண்ணெய் பிண்ணாக்குகள் பயன்படுத்துறது மூலமாக. அந்த மாதிரி
1: சரிங்க மேடம், சரிங்க. இப்போ அதே போலவே பொதுவாக மனிதர்களில் ரெண்டு வகை பொதுவாக சொல்லுவாங்க.

0: ஒருத்தவங்க வந்து பசி எடுத்தால் தான் சாப்பிடுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து சாப்பிட்றதுக்காகவே இவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ அதே போல் எப்போ தேவையோ அப்போ மட்டும் நிறத்தை தயார் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை நான் எனக்கு இன்னும் ரெண்டு ஒரு மகசூல் நான் ரெண்டு தடவை நான் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பயிர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ அப்போ வந்து ஒரு இரண்டு தடவைக்கு அப்புறமா ரெண்டு போகத்துக்கு அப்புறமா நான் பண்ணிக்கிறேன், இப்போ ரெண்டு போக நான் ஒன்று நிலத்தில் போடலை அப்படிங்கிறவங்களும் நிலத்தை வந்து முன்கூட்டியே தயார் செய்து வச்சுக்கலாமா? இது மாதிரி நீங்கள் பசுந்தால் உரமோ
1: கண்டிப்பாக. இப்போ வயல் வந்து நம்ம சும்மாவே விட்டு வைக்கக்கூடாது. இந்த பசுந்தழை பயிர்களை வச்சு வந்து வச்சு மடக்கி மடக்கி ஒழுகலாம். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ஒரு ரெண்டு சீசன் கிட்டே சும்மாவே இருக்குது அப்படின்னா விதைகளை எடுத்து அவங்க விற்பனை பண்ணலாம். ஸோ ஒரு சீசன் முடிகிறப்போ விதையை எடுத்து கொடுத்து திரும்பவும் அதே இதில் விதைப்பு செய்து திரும்பவும் விதை எடுத்து இந்த மாதிரி வந்து அவங்க சப்ளை பண்ணலாம். அதுவுமே ஒரு நல்ல விஷயமாக தான்
0: இருக்கும். சரிங்க, நேயர்கள் அடுத்த இணைப்பில் வராங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யார் வந்திருக்கீங்க? சரி ஓகே, அவர் எங்கேயோ பேசிட்டு இருக்காரு நமக்கு லைன் போட்டு. வணக்கம், அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் பத்தடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க உங்க கேள்வி விரைவா சுருக்கமா கேளுங்க.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கங்க, சொல்லுங்க.
0: ஹலோ.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா.
0: உங்க கேள்வி
1: கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க உங்களோட கேள்வி
2: என்ன? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த
0: ஹலோ சரி அவங்க அப்பப்போ என்ன யோசிக்க லைன் கிடச்சிச்சு என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்காங்க. சரி நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் மேடம். பொதுவாக இந்த நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவாக இதை சொல்லுங்கள், உரங்களுடைய சரியான மற்றும் முறையான பயன்பாடை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம காரைக்கால் பண்பலை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக நிலத்தை தயார் செய்வதற்கு முன் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. திரும்பி பயிர் வந்து நம்ம அறுவடைக்கு முன்பாகவும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதுக்கப்புறம் இதை இதை ஒன்று செஞ்சு போட்டோம் அது உடனே என்ன ஆகும், எனக்கு வந்து அதிகமாக மகசூலை கொடுத்துருச்சு அப்படின்னு அறுவடைக்கு ஒரு மாதங்களுக்கு முன்பாகவும் சில பேர் தேவையில்லாத உரங்களை பயன்படுத்துகிறாங்க மற்றவர்கள் சொல்லி, அதெல்லாம் தவறா என்ன மேடம்? இதை
1: கண்டிப்பாக, அதனால தான் இந்த விழிப்புணர்வில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மண் பரிசோதனை சார்ந்த உரங்கள் பயன்பாடு அப்படிங்கிறது சார். ஸோ இவங்க அறுவடைக்கு அப்புறமா ஒரு தரிசாக நிலத்தை விட்டுட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு விட்டுட்டு மூணாவது மாதத்தில் இவங்க வந்து மண் பரிசோதனையை எடுக்கணும். அதுக்கு வந்து மண்ணை வந்து வயல்லேருந்து வரப்பு ஒட்டி இல்லாமல் தண்ணீரை ஒட்டி இல்லாமல் நிழல் இல்லாத இடத்து பொதுவான இடங்களில் மண் சேகரிப்பு செய்யணும் சார். இவங்க அதாவது வி வடிவில் மண்ணை வெட்டி அதிலிருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு ரெண்டு சைட்லேயும் மண் எடுக்கணும். இது மாதிரி ஒரு 10 இடத்துல 15 இடத்துல எடுத்து அது வந்து கால் குறைப்பு செய்யணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நாலாக பிரித்து எதிரெதிராக இருக்கிற அந்த பகுதிகளை நீக்கிடணும். மீதம் இருக்கிற ரெண்டை ஒன்று சேர்த்து திரும்பவும் அதை நாளாக பிரிக்கணும். ஸோ இப்படியே வந்து நம்ம சேகரித்து வச்சா அவ்வளோ மண்ணை ஒன்றா மிக்ஸ் பண்ணி நாலு நாளாக பிரிச்சுக்கிட்டே வரணும். எதிரெதிராக இருக்கிறத கழிச்சிக்கிட்டே வரும்போது கடைசியாக ஒரு 1/2 கிலோ வர்ற அளவுக்கு கொண்டு வரணும் சார். அந்த 1/2 கிலோ தான் நம்ம ஆய்வுக்கு அவங்க வந்து அனுப்புனாங்க அப்படின்னா அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அவங்க மண்ணில் என்ன குறைபாடு இருக்கோ அந்த உரங்களை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அதில் அதை வந்து பயன்படுத்தினா போதுமானது.
0: சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நேயர்களும் சரி நானும் சரி கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக விரிவாக எல்லாருக்கும் புரியும்படியும் விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி மேடம்.
1: நன்றி.
0: நேரலை ஒளிபரப்பு கொடுத்ததுக்கு வந்தமைக்கு காரைக்கால் பண்பலையின் சார்பில் நன்றிகளை சொல்லிக்கிறோம்.
1: நன்றி.
0: நன்றி நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். உரங்களின் சரியான மற்றும் முறையான பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு இது குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் திலகவதி அவர்கள் இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. நிறைவு பெறுகிறது இன்றைய லஞ்ச் பிரேக். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே தேவனப்பத்தூர் MM கலை பெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றியும் வணக்கங்களும். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஒரு

0: இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை 5 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஈரோடு மாவட்டம் எலந்தைக்குட்டை மேடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிள்ளை, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, கிருஷ்ணகிரி, தென்பரநாடு, பாம்பாரணை, திருத்தணி, கொடநாடு, ராய்கோட்டை, நெடுங்கல், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, காஞ்சிபுரம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, திருவண்ணாமலை, செங்கம், ஹரூர், கவுந்தப்பாடி, தர்மபுரி, தென்கனிக்கோட்டை, அவலாஞ்சி, எடப்பாடி, கலவரப்பள்ளி அணை, தழுதலை, இரண்யேல், குழித்துறை, ஊத்து, ஆர்கேபெட், சேலம் மாவட்டம் மேட்டூர், கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல், வேலூர் மாவட்டம் அம்முண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 42.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கேரளம் தென் தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மாறும் வாய்ப்புள்ளது. வட தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவானது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1, 4.5 கிலோமீட்டர் தொலைவுகளில் 2 காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 3 மணி.

0: நேர்கள் இனி கேட்கலாம். ஆர்கிஜினை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேர்களே, இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர் வந்திருக்கேன். உங்களுக்கான இன்னைக்கு தலைப்பு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களது ஃபேமஸ் டைலாக் எது, உங்களோட ஃபேமஸ் டைலாக், நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய டைலாக் எது அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களோட கமெண்ட்ஸாக கொடுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது லைக் ஷேர் கமெண்ட்.

லக்ஷாத் கமல் நிகழ்ச்சியில் உங்களோட ஃபேவரட் டைலாக் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, தோல்வி வந்தாலும் துவண்டு போகாதே, முயற்சி தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம். அதுதான் வந்து அவங்க அடிக்கடி சொல்கிற டைலாகாக. அடுத்து இன்றைய உழைப்பு நாளைய வெற்றி அப்படின்னு சொல்லி வீரசுந்தரி திருமூலஸ்தானத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. நிறைய தம்சப்பாகவே வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கமெண்ட்ஸ்கள் உங்ககிட்டேருந்து வரவேற்கப்படுது.

0: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
1: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
0: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: நேகலி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வாக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காரு. ஐநோ ஆணவத்தில் ஆடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி மாலை வணக்கம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, உனக்காக வெற்றி காத்திருக்கிறது, தொடர்ந்து முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு கீழக்குடியிருப்பில் இந்த சிங்கார வேல் அவங்க அனுப்பியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் அனுப்பின டைலாக் என்ன தெரியுமா, வசதி வந்தால் ஆடாதீர்கள், வறுமை வந்தால் வாடாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இணையும் இசையில் இணையும் இதயம் மற்றும் நம்பிக்கை சார்ந்த பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமரன் தானி கோட்டகத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்ததை எண்ணி வருந்தாதே, எழுந்து நின்று போராடு, வெற்றி பெறுவோம், வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் மேல் நோக்கி சில பேர் வாழ்கிறார்கள், கீழ் நோக்கி சில பேர் போகிறார்கள், மேல் நோக்கி செல்லும் பொழுது நான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெரிய டைலாகாக இருக்கு, கொஞ்சம் ஈஸியாக

ஒரு ரெண்டு லைனில் பஞ்ச் லைன் மாதிரி அனுப்புனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா என்ன சொல்கிறது நல்ல மாடுலேஷனோடு படிக்கலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் அனுப்புங்க. பெரிய டைலாக்ஸை விட சின்ன டைலாக்ஸ் தான் ரொம்ப கேச்சிங்காக இருக்கும். அடுத்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர் என்னென்னா ஃபேமஸ் டைலாக் வந்து, காதல் என்பது சாப்பாட்டில் போடுகிற உப்பு மாதிரி, குறைத்து போட்டால் சாப்பிட முடியாது, அதிகமாக போட்டுவிட்டால் சகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி உங்களோட ஃபேமஸ் டைலாக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் அவங்களோட ஃபேமஸ் டைலாக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அடுத்து யார்? அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், எனது ஃபேமஸ் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி படித்தாச்சு, திரும்பவும் அது வந்திருக்கு. ஓகே. அடுத்து, நடப்பதெல்லாம் நன்மைக்கென நடைபோட்டு நடந்து வரும் பாதையிலே நம்பிக்கை விதைப்போடு, நாளை அது மரமாகும், நம் வாழ்வின் நிழலாகும் அப்படின்னு வலங்கை மாலேருந்து துரை அனுப்பியிருக்காங்க. அதம்பா ராமன், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாருங்க. நம்பிக்கை இருந்தால் மூடிய கதவுகளும் திறக்கும். அதாவது, வாழ்க்கையில் சிக்கல்கள் தடைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் முயற்சி இருந்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு மணியன் நகர் சுப்பிரமணியன் நன்னீளத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. தோல்வியை கண்டு பயப்படாதே, அதுவே நாளை வெற்றி நிச்சயம். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி தான் இதை அனுப்பியிருக்காங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சண்முகசுந்தரம் அனுப்பியிருக்காங்க மதுரையிலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் கோத்தானாலூர். லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களோட ஃபேமஸ் டைலாக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க. அடுத்து அயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு ஜோதி அனுப்பியிருக்காங்க அண்ணப்பன்பேட்டையிலேருந்து. பிரதமராபபுரம் பூவை அருள்தாசன், அதாவது வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம், இருந்தாலும் தோல்வியை கண்டு அஞ்சக்கூடாது, வெற்றி நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க, சும்மா ஒரு வெல்கம் சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி போட்டிருக்காங்க. அதம்பார்லேருந்து கலைச்செல்வி, இதுவும் கடந்து போகும், நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிகளுக்கு வணக்கம். மன்னிப்பு, தமிழில் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருபுவனத்துலேருந்து ரவி லக்ஷ்மி அவங்க அனுப்பியிருக்காங்க. விடா முயற்சி, வெற்றி விஸ்வரூப வெற்றி, விழுத்து கொண்டிருக்கும் போதெல்லாம் உழைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் அவங்க அனுப்பியிருக்காங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்கேஜி நெய் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
6: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
7: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: AI, டேட்டா சயின்ஸ், BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறும்.

டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அலைச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
2: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். லேக்ஷர் கவன் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களோட ஃபேமஸ் டைலாக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அம்பல் தேஜன் என்ன சொல்லியிருக்காங்களா, ஃபேமஸ் டைலாக், நண்பனா ஆவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, எனக்கு எதிரியாவதற்கு நிச்சயம் தகுதி தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இன்றைய உழைப்பு நாளைய வெற்றி எனக்கு பிடித்த டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பியிருக்காரு. யாரையும் புண்படுத்தாமல் மதிக்க தெரிந்தால் அதுவே பெரிய வெற்றி தான். நெடுஞ்செழியன் இடங்கண்ணியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. காதல் என்பது சாலையில் உள்ள 500 ரூபாய் நோட்டை போல, தொலைத்தவன் ஃபீல் பண்ணுவான், கிடைச்சவன் என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்றும் அன்புடன் ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடையிலிருந்து. பயணத்தில் பல தோல்விகளை கஷ்டம் கண்டு முயற்சி செய்து

தீமை அல்ல, வெற்றி காண வேண்டும் அப்படின்னு சொல்லி மன வெளி அங்கேருந்து நந்தகுமார் அனுப்பியிருக்காங்க. அடுத்து எல்லாம் நன்மைக்கு அப்படின்ட்டு செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் குத்தாலத்திலிருந்து ஃபேமஸான டைலாக், பாம்பு எத்தனை தடவை படம் எடுத்தாலும் அதெல்லாம் தேட்டர் நான் ஜோக்கு கேட்கலையே, சரி பரவாயில்ல உங்கள் டைலாக் வந்து இது போல் இருக்குது, இதை சொல்லி சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிரிப்பு தான் மிகவும் அழகான மொழி, டைலாகே வேணாங்க, சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு சரண்யா சரவணன் அவங்க சொல்லியிருக்காங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடைய செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் நன்பெண்டா. நேரம் 3:53 ஆகுது. லக்ஷர் கமன் நிகழ்ச்சியோட நிறைவு பாதிக்கு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களோட ஃபேமஸ் டயலாக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட டயலாக்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் கொஞ்சம் லெந்தியாக வேற சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் அதுலேயும் சில பல டைலாக்ஸ்லாம் இருந்துச்சு. தோல்விதான் வெற்றியின் முதல் படி அப்படின்னு பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் அனுப்பியிருக்காங்க. இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை, நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. யார் என்ன அனுப்பியிருக்காங்க, அப்படியே லோட் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து உடனே உடனே வந்து படிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது நிறைய வந்துடுச்சு. யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் கொஞ்சம் மெசேஜஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ரிப்பீட் ஆகும்போது திரும்பவும் நம்ம வந்து படித்ததே படிக்கிற மாதிரி வருது இல்லையா. அதனால தான் நான் கரெக்டான மெசேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன். திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கர் அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. கண்ணன் சிவா முடிக்கொண்டான், சிங்கம்தான் எப்பவும் கூட்டமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை சிங்கம்தானே சிங்கிளாக வரும், ஏன் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் ஒரு முறை சொன்னால் இன்னொரு மாதிரி சொல்ல மாட்டேன், ஏன்னா அது என்னன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றைய அணுகு.

0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
1: நேரம் 4 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஊரும் உறவும் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அருகிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். களத்திலிருந்து ஆர்ஜி எம் கே அன்பழகன், நிலையத்திலிருந்து ஆர்ஜி தீபா சந்திரசேகர்.
2: அழகான இனிய மாலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கக்கூடிய காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய ஊருமுறவு நிகழ்ச்சியானது ஒரு சிறப்பு ஊருமுறவு நிகழ்ச்சியாக உலாவரவிருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம ஒரு மன மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் ஆலயத்தினுடைய அருகிலிருந்து இன்றைய ஊருமுறவு நிகழ்ச்சி இந்த மாலை பொழுதை மகிழ்விக்க மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணை பொறுத்தவரை அப்படின்னா மண்ணை அப்படின்னாலே சுருக்கமா வந்து மன்னார்குடியை சொல்லுவாங்க. இந்த மண்ணையினுடைய மண்ணுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. அதனால மண்ணை தொட்டு விட்டால் என்னை தொட்டு விட்டதற்கு சமம் என்பது நமோ நாராயண பெருமாளுடைய ஐதீகம் அப்படின்றாங்க. அந்த அளவிற்கு மன்னார்குடி அப்படின்னாலே மன்னார்குடி போறோம் அப்படின்னு சொன்னாலே அப்படியே போற நீங்க எம்பெருமான் ராஜகோபால சுவாமி பார்த்துட்டு வாங்க, பார்க்காம வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில நாமும் வந்து காரைக்கால் பண்பலைக்காக நேரலை நிகழ்ச்சிக்கு வரும்போது அப்படியே ஐயனையும் தரிசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வர்ற அந்த நேரத்துல அங்க இருக்கிற பட்டாச்சாரிய ஐயா அவர்களை இப்ப நாம சந்திக்க போறோம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
3: மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலின் அர்ச்சகரான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச தீட்சிதர். இந்த ஊருமுறவும் நிகழ்ச்சிக்காக நம் காரைக்கால் எஃப்எம்மிற்கு இந்த ஊரினுடைய சில சிறப்பு அம்சங்களை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். மன்னார்குடி மதிலழகு என்று போற்றப்படுவதற்கு காரணம், சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பாக சோழர்கள் மன்னர்களாலே இந்த ஊரானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதன்மையான காரணம் இந்த திருக்கோவில். முதன் முதலாக இந்த ஊர் ஏற்படுவதற்கு முன்னதாகவே சோழ மன்னர்களாலே இந்த திருக்கோவிலானது நிர்மாணிக்கப்பட்டு அதை சுற்றி ஊரானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அது மாதிரி சில கோவில்கள்லாம் பார்த்தோம், மேலேந்து ட்ரோன் வியூல பார்த்தோம்னா அந்த கோவிலை சுற்றி சுற்றி சுற்றி அந்த தெருக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப மிகவும் நன்றாக தெரியும். அதுபோல மன்னாருடைய மதுரை

0: மன்னார்குடி மதில் அழகு அப்படின்னு அந்த அழகை சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல வந்து நம்முடைய தொடர்பு அந்த தொலை தொடர்புங்கிறது கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த மன்னார்குடி மதில் அழகுடைய அழகை தொடர்ந்து பிரசன்னா ஐயா வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லுங்க ஐயா.
1: மன்னார்குடி மதில் அழகு அப்படின்னா அந்த கட்டிடக்கிழக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நகரமாகும். இந்த ஊர்ல உள்ள இந்த ராஜகோபால சுவாமி கோவிலை சுற்றிதான் அந்த தெருக்கள் எல்லாம் அமைந்திருப்பது என்று சொல்லியிருந்தேன். அதே போல அது சோழ மன்னர்களாலே முதலிலே செய்யப்பட்டு பின்னாட்களிலே நாயக்க மன்னர்களாலே சுமார் 350 வருடங்களுக்கு முன்பாக இந்த கோவிலானது மிகவும் பெரியதாக கருங்கல் திருப்பணியாக கருங்கல்லிலேயே அந்த கோவிலை நிர்மாணித்தார்கள். பெரிய பெரிய மண்டபங்கள், ஆயிரக்கால் மண்டபம் என்று சிறப்பு வாய்ந்து சொல்லப்படுகிற அந்த மண்டபம். ஏனென்றால் ஆயிரக்கால் மண்டபங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 30,000 கோயில்களில் ரொம்ப ஒரு 6-7 கோயில்களில் மட்டும்தான் இருக்குது. ராமேஸ்வரம், மதுரை, ஸ்ரீரங்கம் இது மாதிரி ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கோயில்களில் அப்பேற்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த மண்டபங்கள் எல்லாம் இந்த ஊர்களில் இந்த ஊரில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த மதில் அழகு அப்படின்னு சொன்னால் வெறும் மதில் மாத்திரம் இல்லை, இந்த ஊரில் உள்ள பூரான கட்டிட கலைக்குமாக அது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல இந்த ஊரும் அதை சுற்றி 9 தீர்த்தங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே பழங்காலங்களிலே மன்னர்களாலே நிறைய குளங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு மக்களுக்கெல்லாம் நீர் வசதி, குடிநீர் வசதி மற்றும் உபயோகப்படுத்துவதற்காக அனைத்து தண்ணீர் வசதி செய்து கொடுக்கணும் என்று அந்த மன்னர்கள் எல்லாம் ஊரை சுற்றி நிறைய குளங்கள் எல்லாம் ஏற்படுத்தினார்கள். அது மாத்திரமில்லை, அந்த குளங்கள்ல 90% குளங்கள்லாம் இன்னும் ஆக்டிவாவே லைவ்ல இவங்களுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் அந்த குளங்கள் எல்லாம் கோயிலுடைய சுவாமியினுடைய சம்பந்தப்பட்ட குளங்களாக இருப்பதால் அந்த சுவாமிக்கு ஒரு பூஜை, ஒரு அபிஷேகம், ஒரு தீர்த்தவாரி இதெல்லாம் அந்த குளங்களிலே நடைபெறுவதால் அந்த குளங்கள் இன்னும் மூடப்படாமல் சுவாமியினுடைய உபயோகத்துக்கு இருப்பதால் மக்களுக்கும் அது பயன்பாட்டு கோவிலோடு இணைந்து அந்த மக்களுக்கெல்லாம் அது நன்மை பயக்கின்றது. அது மாத்திரமில்லை, இந்த கோவிலிலே திருவிழாக்கள் வருடம் முழுவதும் ஸ்ரீரங்கம் நெம்பெருமாள் ரங்கநாதருக்கு நடைபெறுவது போலவே வருடத்திற்கு சுமார் 260 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுகிறது.
0: ஐயா, அப்புறம் நம்ம நான் வருகிற வழியில பார்த்தேன், கிட்டத்தட்ட ஆலயத்தினுடைய அந்த குளம் வந்து அவ்வளவு பெரியதா இருக்குது, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க.
1: கோவிலுடைய முக்கியமான குளம் என்று சொல்லப்படுகிற ஹரித்ரா நதி, ஹரித்ரா நதி, ஹரித்ரா நதி என்றால் ஹரித்ரா என்றால் மஞ்சள், மஞ்சள் எல்லாம் கரைத்து போடப்பட்ட அந்த மஞ்சள் நீராலே நிரம்பிய குளம் என்று பெயர். இதற்கு நதி என்று பெயர் ஏன்னு கேட்டால் குளத்தை விட ரொம்ப பெருசு, நதியை விட கொஞ்சம் தான் சின்னது. நம்ம சுமார் 24 ஏக்கர் பரப்பளவிலே கோவிலும் அமைந்திருக்கிறது, அதே 24 ஏக்கர் அளவிலே குளமும் அமைந்திருக்கிறது. இதற்கு ஒரு சரித்திர நிகழ்வு என்னவென்றால், இந்த கோவில் ஏற்பட்டதற்கு கோபிலர் கோப்ரளயர் என்று 2 முனிவர்கள் கிருஷ்ணாவதாரத்திலே சுவாமி செய்த லீலைகள் எல்லாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று இந்த ஸ்தலத்திலே தவம் செய்கின்றார்கள். அவர் தவத்திற்காக மெச்சி சுவாமி இங்கே அவதாரம் செய்து உங்களுக்கு வரம் வேணும், என்ன வரம் வேணும் என்றெல்லாம் கேட்கிறார். அவர்களுக்கு கிருஷ்ணாவதாரத்தின் லீலைகள் எல்லாம் பார்க்கணும் ஆசைங்கிறதுனாலே கிருஷ்ணாவதாரத்தில் செய்யப்பட்ட லீலைகள் எல்லாம் அவர்களுக்கு 32 தரிசனமாக அருள்கிறார்கள். அதில் 31வது தரிசனம் என்று சொல்லப்படுகிற அதிலே இந்த கோபஸ்ரீகளோட ஜலக்கிரீடை என்று சொல்லப்படுகிற யமுனா நதியிலே கிருஷ்ணாவதார காலத்திலே எப்படி எம்பெருமான் செய்தாரோ அதை இங்கே அந்த மக்க முனிவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இவ்வளவு குளத்தை நிர்மாணித்து அதிலே 32,000 கோபஸ்ரீகளோட அவர்கள் அந்த லீலையை செய்து காட்டினார்கள். அந்த லீலையை செய்து காட்டின அந்த குளம் என்ன, 32,000 பேர் கிருஷ்ணரோட சேர்ந்து குளிக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பெரிய குளம் வேணும். அந்த மாதிரி

0: பெரிய குளம் தமிழ்நாட்டிலேயே இன்னும் ரெண்டு மூணு இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதனால அப்பேற்பட்ட அந்த கோவிலும் குளமும் சுவாமியும் சிறப்பு வாய்ந்த தலம், தீர்த்தம், பகவான் என்று இந்த மூன்று விசேஷங்களிலுமே சிறப்பு வாய்ந்த இந்த ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இந்த ஊருக்கு மிக வரப்பிரசாதமாக, இந்த கோவிலுக்கு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஊருக்கு. அது மாத்திரமல்ல, இங்க இருக்கிற அனைத்து சமய மக்களும் நம்ம பெருமாளை வந்து சேவித்து சுவாமி வீதியிலேயே வரும்போது அவரை தரிசனம் செய்து, எப்படி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை எல்லோரும் தரிசனம் செய்கின்றார்களோ எல்லா விதமான மக்களும் அவர்களுக்கு காணிக்கை செலுத்துகிறார்களோ அதுபோல இங்கேயும் செலுத்தி எம்பெருமானை வழிபடுகிறார்கள். ஆகவே எம்பெருமானை வழிபட்டு அனைத்து நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருப்படி தாமரைகளிலே பிரார்த்தனை செய்கிறோம். நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம்.
1: மிக்க நன்றி ஐயா. பிரசன்ன தீட்சிதர் அவர்கள் ரொம்ப அழகா மன்னார்குடியினுடைய அற்புதமான அந்த சிறப்பை அழகா சொன்னாங்க. இப்ப மன்னார்குடிங்கிற ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படியே ஒரு பாடலை கேட்டுக்கிட்டு மன்னார்குடி உறவை தேடி செல்கிறோம். இணைந்தர்களே,
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: நேர்களுக்கு RKG நெய்யின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: RKG நெய்
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
8: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகை.

0: ரங்கநாதமின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சங்கதம் சொல்லடி.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: ஆர்கே ஜின்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கே ஜின்னை உலகம் விரும்பும் சுவை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
5: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
4: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
6: உறும் நிகழ்ச்சிக்காக நம்ம அறிவிப்பாளர் அன்பழகன் மன்னார்குடியிலிருந்து நேயர்களோட காத்துட்டு இருக்காரு. மீண்டும் செல்வோம் மன்னார்குடிக்கு.
7: தீபா, அழகான இந்த இனிய மாலை பொழுதை இதமாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய ஊர்வலம் நிகழ்ச்சியானது இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜ கோபாலசுவாமி ஆலயத்தினுடைய உள்ளிருந்த பிரசன்ன அதிசர் அவர்கள் நம்ம ஊரினுடைய அந்த மண்ணை மன்னார்குடியினுடைய பகுதியினுடைய சிறப்பை மிக அழகாக எடுத்து சொன்னார். அதன் பிறகு உறவை தேடி வரும் விதமாக இப்போ ஆலயத்தினுடைய முகப்பு வாசல் இருக்கக்கூடிய அந்த 16 கால் மண்டபம் அதற்கு முன்பாக நம்ம நின்றுட்டு இருக்கோம். நிறைய பக்தர்கள் அது மட்டும் இல்லாம நேர்கள் பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்காங்க. அவங்களை சந்திக்க போறோம். ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
8: எனது பேர் வந்து ஜீவ பிரகாஷ்.
7: எந்த ஊருங்க ஐயா?
8: சொந்த ஊர் வந்து கும்பகோணம். வேலை நிமித்தமா மன்னார்குடி வந்தோம். முக்கியமா ராஜகோபாலசாமியை வழிபட வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தோடு வேலையாக நாங்கள் இங்கே வந்து அவரை வழிபட வந்திருக்கிறோம். இங்கே செங்கமல தாயாரும் சேர்ந்து இருப்பதனால இருவரையும் வணங்கி விட்டு சென்றால் நல்லது நடக்கும் என்ற நோக்கத்தோடு இங்க வந்து வழிபட இருக்கின்றோம். எனது குடும்பத்தினரும்
7: நேரத்தில்
8: வந்து அருளினாலும் இந்த பகுதியானது மிகவும் செழிப்பாகவும் நல்ல முறையிலும் மக்கள் அனைவருமே நல்ல ஒரு கனிவோடும் அன்போடும் ஆதரவோடும் எல்லோருமே பழகக்கூடிய மக்களாகவும் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம்.
7: இந்த மாலை நேரத்தை வந்து மகிழ்விக்க விதமா வந்து காரைக்கால் பண்பலையினுடைய நேரலை நிகழ்ச்சியில இப்ப பேசிட்டு இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க?
8: காரைக்கால் பண்பலை மிகவும் நல்ல நிலையில் உணர்கின்றோம். பல காலமாக இந்த பண்பலையினுடைய பிராட்காஸ்டிங் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து வரக்கூடிய பாடல்கள் நம்ம வீட்டுல எத்தனையோ சன் மியூசிக் எல்லாம் இருந்தா கூட அது பட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பட்ல ஏதோ ஒரு சிந்தனையில இருப்போம். இந்த ரேடியோ அலை மூலியமாக காரைக்காலுடைய பண்பலை கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். நம்ம ஒரு இடத்தை தாண்டும் பொழுதோ ஒரு இடத்தில் நிற்கும் பொழுதோ அந்த எஃப்எம்ல இருந்து கேட்கக்கூடிய பாடல்களும் செய்திகளும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். அதற்காக நான் காரைக்கால் பண்பலைக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக்
7: கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கு
8: நன்றி.
7: மிக்க மகிழ்ச்சி. அடுத்து ஒரு அம்மாவை நம்ம சந்திக்க போறோம். அம்மா, உங்க பேர்?
9: பேர் உமா மகேஸ்வரி.
7: உமா மகேஸ்வரி, எங்க இருந்து
9: வரீங்க?
7: வெச்சமாங்குடி. எங்க சாமிய தரிசிக்க வந்தீங்களா?
9: ஆமா.
7: ஓகே. எப்ப பிறந்தீங்க?
9: நாங்க ஒரு 3:45 வந்தோம்.
7: ஓ ஓ, எப்படி இருக்கு?
9: நல்லா இருக்கு.
7: நல்லா இருக்கு. வெயில் கடுமையா இருக்கும்.
9: ஆமா, நாங்க அடிக்கடி வருவோம்.
7: இப்ப காரைக்கால் பண்பலையில இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? இல்லத்துல இருக்கும்போது பண்பலை எல்லாம் கேட்கற வழக்கம் உங்களுக்கு?
9: காலையில எழுந்திருச்சா 6 மணிக்கு போட்டோம்னா நைட்டு 11 மணி இருக்கும்.
7: ஓ, கேட்டுக்கதான் இருப்பீங்க. சரி, உங்களே உங்களுடைய மனதுக்கு இதமான நிகழ்ச்சி அப்படின்னா இதை கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த நிகழ்ச்சி?
9: பழைய பாடல்.
7: பழைய பாடல் இரவு நேரத்துல கேட்காம இருக்க மாட்டேங்க. சரி, அப்படியே முன்முழுக்கிற பாட்டுனா என்ன
9: பாட்டு? அப்படின்னு
7: எல்லா பாடலுமே ரசிச்சீங்க. இப்ப ராஜகோபாலசுவாமியை தரிசிக்கிற நேரத்துல காரைக்கால் பண்பலையும் உங்களோட நேரையில இணைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா. நிச்சயத்துல அடுத்து ஒரு ஐயா நம்ம பேசலாம். அதற்கு முன்பதாக ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும்புறம் முயற்சி அளவு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து அருள்மிகு ராஜகோபால சுவாமி ஆலய திருவாசலிலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்கேன். இங்க வந்திருக்கிற நேயர்கள்லாம் நிறைய வந்து சுவாமியை தரிசிக்கிற அதே நேரத்துல காரைக்கால் பண்பலையிலும் பேசிட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து ஒரு ஐயா நம்ம சந்திக்க போறோம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ, என் பேரு இடமலையூர், மன்னார்குடி பக்கத்துல 10 கிலோமீட்டருங்க இடமலையூர் ஊரு.
0: பேர் என்னங்க?
1: எங்க பேரு ஆடலரசன், கே ஆடலரசன்.
0: ஆஹா, அழகான தமிழ் பேர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் விவசாயம் தாங்க பாக்குறேன்.
0: விவசாயத்துல என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க? விவசாயம் நம்ம சொந்த நிலம் இருக்கு. விவசாயம்
0: எவ்வளவு நிலம் இருக்கும்?
1: நிலம் 7 ஏக்கர்.
0: 7 ஏக்கர். 7 ஏக்கர்லயும் வந்து நெல்லு வேற என்னலாம் பண்ணுவோம்?
1: நெல்லு, எள்ளு போட்டிருக்கு.
0: ஓஹோ,
1: கடலை போட்டிருக்கு.
0: இப்ப இந்த பருவத்துக்கு என்ன போட்டு?
1: வந்து நெல்லு தான் போட்டிருக்கு.
0: ஓஹோ, இப்ப காரைக்கால் பண்பலையில இப்ப பேசிட்டீங்க, இந்த நேரத்துல எப்படி உணர்றீங்க?
1: நல்லா சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு.
0: எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வருவீங்க? ஏன்னா பக்கத்துல இருக்கு ஊரு,
1: பக்கத்துல இருக்கு, அதனால வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வியாழக்கிழமை அன்னைக்கு வருவோம். நேற்று இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் டியூஷன் நேற்று, அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்ப வந்துட்டு டியூஷன் கொண்டு விடணும். வடுவூர் பெருமா கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல. அதனால நாங்க அங்க கிட்டக்க ஒரு 2 கிலோமீட்டர் தானே, அதனால நாங்க அங்க போவோம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இல்லனா இங்க வருவோம். அங்க வந்தா டவுன் வந்தா
0: ஆன்மீகம்னா இந்த பக்கம், பறவைகள் சரணாலயம். ரொம்ப கொடுத்து வச்சு நீங்க,
1: அதனால 2 கிலோமீட்டர் தானே
0: இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஒரு தோழி நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். அவங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் லட்சணா.
0: லட்சணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: என்ன படிக்கிறீங்க?
2: நான் வந்து 7th இருந்து 8th வரேன்.
0: 8ஆம் வகுப்பு போறீங்க. எந்த பள்ளியில படிக்கிறீங்க? யாரு நல்லா முதுகுல வேகமா அடிப்பான் எதிர்காலத்துல ஒரு மருத்துவராக காரைக்கால் பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிமா. அடுத்து ஒரு தம்பிட்ட நம்ம பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: பரதன்.
0: பரதன், என்ன படிக்கிறீங்க?

0: எத்தனை ஃப்ரெண்ட் உங்களுக்கு?
1: அஞ்சு ஃப்ரெண்ட்.
0: அஞ்சு ஃப்ரெண்ட். அஞ்சு ஃப்ரெண்ட் சேர்ந்தாலே கபடி தான். சரி, நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்னு
1: ஆசைப்படுறீங்க?
0: ஆர்மி ஆபீசர். அப்படி போறீங்க, ராணுவத்துல அப்படி நிக்கணும் கம்பீரமா. இப்பயே உடற்பயிற்சி எல்லாம் பண்றீங்களா? சரிங்க, உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு ராணுவத்துல சேரணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு?
1: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குமா? உங்க குடும்பத்துல யாராவது இருக்காங்களா? உங்க குடும்பத்துல யாராவது ராணுவத்துல இருந்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இருக்காங்களா? யார் இருக்காங்க? சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து ஒரு தொழிலை நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் மலர்விழி.
0: மலர்விழி, எங்க இருந்து வரீங்க?
1: மகிழ்ச்சிமா.
0: எப்ப கிளம்பினீங்க ஊர்ல?
1: நாங்க இருக்கிற திருவாரூர், இப்ப நாத்தனார் டெம்பரிக்கு வந்திருக்கோம். அங்க இருந்து இப்பதான் 3 மணிக்கு கிளம்பி வரோம்.
0: கிளம்பி வர்றீங்க? சரி, ஐயா தரிசிக்க போற மகிழ்ச்சியில போயிட்டு இருக்கீங்க.
1: ஆமா ஆமா.
0: இப்ப காரைக்கால் பண்பலையில பேசிட்டீங்க, எப்படி உணர்றீங்கம்மா?
1: சந்தோஷமா இருக்கு. காரைக்கால பேசுறதுனா ரொம்ப அடிக்கடி கேப்பேன். காரைக்கால போம்லாம் நல்லா கேப்பேன். இப்பதான் முதல்ல பேசுறேன்.
0: என்னைக்காவது பேசணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கா?
1: என்ன பண்ணிட்டு இருக்காருங்க பையன் படிக்கிறாப்ல.
0: என்ன படிக்கிறாங்க?
1: 8th படிக்கிறாங்க.
0: 8th வகுப்பு. சரி, அவர் அழைச்சிட்டுங்களா?
1: வல்ல ஊருக்கு போயிருக்காங்க.
0: ஊருக்கு போயிருக்காங்க. அவரு கோட்டை விடுமுறையை அப்படியே அனுபவிக்க வெளில போயிட்டாரோ? சரிங்க சரிங்க. நீங்க யாரு கூட வந்தீங்க இப்போ?
1: நான் எங்க அம்மா, அண்ணி, அண்ணன், பசங்க எல்லாரும்.
0: அண்ணியை ரொம்ப பிடிக்குமா? அண்ணன் ரொம்ப பிடிக்குமா?
1: ரெண்டு பேரையுமே பிடிக்கும்.
0: இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன சார் மம்மளை மாட்டி விடுங்களான்னு
1: கேக்குறீங்களா?
0: நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிமா உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு தம்பி நம்ம பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ரிஷிகேஷன்.
0: எந்த ஊர் உங்களுக்கு?
2: திருவாரூர் தான்.
0: என்ன எதிர்காலத்துல
2: என்ன
0: எதிர்காலத்துல ஒரு காவல்துறை அதிகாரியா வர காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிப்பா. உங்களுக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு
2: அப்படின்னா?
0: கைபேசி அதிகமா பயன்படுத்த கூடாது தானே? குறைச்சிக்கலாமா? ஆனா பயனுள்ளதுக்கு எடுத்துக்கலாம் இல்லையா? பயனுள்ளதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, விளையாட்டு அதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா எதிர்காலத்துல ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க, அந்த இலக்கு அடையணும் அப்படின்னா நீங்க
2: குறைச்சிக்கணும்.
0: மிக மகிழ்ச்சி, நன்றி. நேர்களே, ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்
2: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
1: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ் மயிலாடுதுறை.
3: எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய
4: ஆசை?
3: அதற்கான முயற்சி எல்லாம் என்ன எடுத்துட்டு இருக்கீங்க?
4: ஸ்கூல் தொடர்ந்தா கோர்ஸ் எடுத்து படிக்கணும்.
3: கோர்ஸ் எடுத்து படிக்கணும். இப்போ இது உங்களுடைய அந்த தினசரி பத்திரிகைலாம் படிக்கிற வழக்கம் உண்டுங்களா? இல்ல, ஆனா நிறைய படிக்கணும். அதாவது நிறைய ஆங்கில பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகை எல்லாம் படிங்க, சரிங்களா? எதிர்காலத்துல ஒரு மருத்துவ அல்லது ஒரு அறிவியல் மிகப்பெரிய விஞ்ஞானியாக காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு இளம் அப்துல் கலாம் மாதிரியே நாங்கள் உங்களை நினைச்சுக்கிறோம், சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. சந்தித்த ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: போனீங்க
2: மூணாறு
1: போயிட்டு
2: வரலாம் கேட்டீங்களா? சரி சரி, இப்போ கையில மட்டை பந்தோட போயிட்டு இருக்கீங்க, கிரிக்கெட் மட்டையோட. யார் யார்
1: போறீங்க?
2: எல்லாரும் போறீங்க. எத்தனை நாள் விளையாடுவீங்க? எவ்வளவு மணி நேரம் விளையாடுவீங்க?
1: ரெண்டு மணி நேரம்.
2: ரெண்டு மணி நேரம் விளையாடுவீங்க. நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
1: கிரிக்கெட் விளையாடலாம்.
2: கிரிக்கெட் விளையாடலாம். வேற படிப்புல
1: ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்.
2: எடுக்கணும். சரி, இப்போ கிரிக்கெட்ல யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ரோஹித் சர்மா.
2: ரோஹித் சர்மா ஏன்?
1: அவர் விளையாடுறது எனக்கு பிடிக்கும்,
2: ரொம்ப பிடிக்கும். சரி, எப்படி சிக்ஸர் அடிக்க பிடிக்குமா இல்ல ஃபோர் அடிக்க பிடிக்குமா?
1: சிக்ஸர்
2: அடிக்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அடிப்பீங்களா? சரி, யாரு உங்களுக்கு பந்து போட ரொம்ப பிடிக்கும்? இப்ப நீங்க ரோஹித் சர்மா, உங்களுக்கு யார் பந்து போடலாம் இப்ப இருக்கிற வீரர்கள்ல? பூம்ரா. பாருங்க, பூம்ரா பந்த சமாளிக்க ரெடி ஆயிட்டீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு தம்பி அவன் சந்திக்க போறோம், பேர் சொல்லுங்க.
3: அன்சுல்.
2: அன்சுல் எப்படி இருக்கீங்க?
3: இப்ப எங்கயும் போகல, இந்த ட்ரெயின் அதெல்லாம் வசதி எல்லாம் இல்ல. அந்த மாதிரி எப்பவும் டெல்லி அந்த மாதிரி தான் போவேன். இப்ப தஞ்சாவூர் அந்த மாதிரி சுத்திட்டு இப்ப லீவ்ல சும்மா ஜாலியா
2: உத்தராண்ட்
3: இருக்கும், நிறைய விலங்குலாம் பாத்துருங்க.
2: எதிர்காலத்துல என்ன ஆகணும்?
3: ட்ரெயின் மேனேஜர் ஆனா.
2: ட்ரெயின் மேனேஜர் ஏன் அதுல வந்து ஆசை?
3: ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசு புதுசா ட்ரெயின் எல்லாம் நிறைய வரும், டிராவல் பண்றதும் பிடிக்கும்.
2: பிடிக்கும். உத்தரகாண்டே ரொம்ப பக்கத்து ஊர் மாதிரி சொல்லும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க ட்ரெயின்ல ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு.
3: ஆமா, நிறைய வாட்டி போயிருக்கேன், அதான் பிடிச்சிருக்கு.
2: சரி, கிரிக்கெட்ல உங்களுக்கு யாரு? நீங்க பேட்ஸ்மேனா பவுலரா?
3: நான் பவுலிங் ரொம்ப பிடிக்கும். பேட்ஸ்மேன்ல அந்த கிரிக்கெட்டர் கே எல் ராகுல் ரொம்ப பிடிக்கும்.
2: நீங்க யார் மாதிரி பந்து போடலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?
3: நான் வந்து அன்சுல் கம்போஸ் மாதிரியே
2: போகணும். அன்சுல் பேர் இருக்கிறதுனால அன்சுல் மாதிரியே போகணும்.
3: அவர் நல்லா போடுவாரு.
2: சரி,
3: யங்ஸ்டர் வர.
2: ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு தம்பி நிக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவஹரிநாதன்.
2: எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: நான் 9th படிக்கிறேன்.
2: தர்ணி ஸ்கூல். அங்கேயே தான் படிக்கிறீங்க. நீங்க மூணு பேரும் தான் நண்பர்களா?
1: ஆமா.
2: இன்னும் எத்தனை பேர் விளையாட போறீங்க?
1: ஒரு 6-7 பேர் வருவோம். இப்பதான் கொஞ்சம் எல்லாம் டூர் போயிருக்காங்க, அதனாலதான்
2: இப்ப 4-5 பேர் தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எதிர்கால ஆசை என்னமா?
1: எனக்கு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்
2: ஆகணும். ரொம்ப மகிழ்ச்சி, எதிர்காலத்துல ஒரு இலக்கை வச்சிருக்கீங்க. இப்ப கிரிக்கெட் விளையாடும் போது நீங்க எப்படி, பேட்டரா பவுலரா?
1: நான் பவுலர் தான்.
2: பவுலர். யார் மாதிரி போடுவீங்க பந்து?
1: புவனேஸ்வர் குமார்
2: மாதிரி போடணும். அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஏன் அவரை பிடிக்கும் புவனேஸ்வர் குமார்?
1: அவர் நல்லா ஸ்விங் மேக் பண்ணுவாரு, அவர் ஆக்ஷன் நல்லா எனக்கு பிடிக்கும். ஐபிஎல் கூட அவர் தான் பர்பிள் கேப்டன்.
2: ஆமா ஆமா, அவர் தான் அதிக விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் அவர் தான் கையில வச்சிருக்காரு. சரி, அடுத்தடுத்து விளையாடும் போது நிறைய விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு பாப்போம். அவுட் ஸ்விங் பண்றதுல இப்போதைக்கு இந்தியாவில அவர் ரொம்ப பெஸ்ட் இல்லையா? நீங்க ஸ்விங் பண்ணுவீங்களா? இன் ஸ்விங்கா அவுட் ஸ்விங்கா?
1: நான் இன் ஸ்விங் தான் பண்ணுவேன்.
2: ஆனாலும் அவரை பிடிக்கும் ரொம்ப.

0: ரொம்ப மகிழ்ச்சி. எதிர்காலத்துல ஒரு புவனேஸ்வர் குமாரா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா விளையாடுங்க, வாழ்த்துக்கள். உங்களை எதிர்கால இலக்கும் வெற்றி அடைய வாழ்வு காரைக்கால் பண்புலை சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றிமா. நேர்களை ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காரைக்கால் பண்புலை 100.3 ஊரும் உறவும்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வாக்காங்ஷி.
1: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: AI, Data Science, BCom, BBA இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
3: இதமான மாலை பொழுது இனிமையாக்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 ஊர்முறம் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி ஆலய திருவாசல் இருந்து நேரில் உலா வந்துட்டு இருங்க. நிறைய பக்தர்கள் கூட்டம், அது மட்டும் இல்லாமல் நிறைய காரைக்கால் பண்பலினுடைய நேயர்களும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து ஒரு அம்மா கோபாலனை தரிசிக்கிற நேரத்துல அவங்களை நம்ம இப்ப சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் நிர்மலா, நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன்.
3: ரொம்ப மகிழ்ச்சிமா, வந்து எவ்வளவு நாளாச்சு?
4: நாங்க

0: வந்து ஒரு வாரத்துக்கு மேல கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்ததுனால அதை பாக்கிறதுக்காக வந்தோம். அதுக்கு எங்களை கும்பாபிஷேகம் அப்ப வர முடியல, அதனால இப்ப வந்து பாத்துட்டு போலான்னு
1: வந்தோம். எவ்வளவு நாள் ஆசை இங்க வரணும்
0: அப்படின்னு? இதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் தான், நாங்க ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கோம். சரி, கும்பாபிஷேகம் நடந்ததுனால வரதுக்கு ஒரு வாய்ப்பு
1: அன்னைக்கு முடியல,
0: அதனால திருப்பி வந்திருக்கோம்.
1: சரி, இங்க யார் உறவினர்கள் இருக்காங்களா?
0: இருக்காங்க, எங்க தங்கச்சி எல்லாம் இங்கதான் இருக்காங்க.
1: எந்த ஊருங்க?
0: மன்னார்குடியிலேயே இருக்காங்க. அவங்க இப்ப சென்னைக்கு போயிட்டாங்க, எல்லாரும் வெகேஷனுக்காக.
1: தங்கச்சி அங்க அனுப்பிட்டு அக்கா நீங்க இங்க வந்தீங்களா?
0: அவங்க வந்திருக்காங்க.
1: ஓ, அவங்களும் வந்திருக்காங்க. சரி, இப்ப வந்திருக்கிற இந்த நேரத்துல காரைக்கால் பண்ணுவோடைய நேரலை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க?
0: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: இப்போ இந்த கோடை விடுமுறை எப்படி கழிஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு?
0: கோடை விடுமுறை நல்லா கழிஞ்சு, ஆனா ரொம்ப வெப்பமா இருக்கு, அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கு.
1: இந்த கோடை விடுமுறை எங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கழிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க?
0: நாங்க ஊட்டி அந்த மாதிரி, கேரளா அந்த மாதிரி குளிர் பிரதேசத்துக்கு போல நினைச்சோம், ஆனா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல.
1: வாய்ப்பு கிடைக்கல, ஐயன் தான் இங்க கூப்பிட்டாரு. மன்னார்குடி
0: கிடைக்காரு. சரி, ஓகே. செங்கமல தாயாரையும் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு போலாம்.
1: மன்னார்குடி வந்தாலே தாயாரை சந்திக்கணும். ரொம்ப மகிழ்ச்சிமா, அந்த தாயாரை சந்திச்சு அதே நேரத்துல உங்க தாயார் உங்களையும் நாங்க சந்திச்சு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிமா. அடுத்த ஒரு தொழிலை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: பவித்ரா.
1: பவித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் பி முடிச்சு வேலை தேடிட்டு
1: இருக்கீங்க. முடிச்சாச்சு? மேற்கொண்டு முதுகலை போலயா?
2: ஹையர் ஸ்டடிஸ் இல்ல, இல்ல
1: போகல. சரி, நீங்க இங்க ஊருக்கு வந்து எவ்வளவு நாள்?
2: அம்மா கூட இப்பதான் வந்த, 1 week.
1: 1 week ஆகுது. எப்படி இருக்கு இந்த பகுதி? சென்னைக்கும் மன்னார்குடிக்கும்
2: ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு.
1: இங்கயா? சென்னை விடவா?
2: ஆமா, இங்க அதிகமா இருக்கு.
1: நாங்க அங்க வந்தோம்னா சென்னைதான் வறுத்து எடுக்குதுன்னு சொல்லுவோம்.
2: இங்க ரொம்ப எங்களால தாங்க முடியல வெயில்.
1: அப்படியா? சரி, இப்போ ராஜகோபால சுவாமி ஆலயத்தை தரிசிக்க வந்திருக்கீங்க, எப்படி உணர்றீங்க?
2: மகிழ்ச்சியா
1: இருக்கு, யானை தான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. எதிர்கால இலக்கு என்னவா இருக்கு உங்களுக்கு? உங்களுடைய எதிர்கால டார்கெட் என்ன?
2: நல்ல வேலைக்கு, நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்.
1: சம்பாதிக்கணும்,
2: சொந்த கால்ல.
1: சரி, எல்லாம் அம்மா அம்மா சொன்னதா சொல்லுவீங்களா?
2: இல்ல,
1: ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிமா, உங்களை சந்திச்சல மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, அடுத்து ஒரு நேயரை நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு சந்தோஷப்படணும். வெயில் சார் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால மழை வேண்டி எல்லா கோவிலுக்கு போயிட்டு மக்களுக்கு மழை வந்து மக்கள் மனதையும் குளிர்ச்சிப்படுத்தணும், மக்களையும் குளிர்ச்சிப்படுத்தணும்னு வேண்டிக்கிட்டு எல்லா கோவிலும் போய் வாங்கிட்டு
1: வருவான்.
2: அதனால எனக்கு அவங்க மனசு சந்தோஷமா இருக்கும்.
1: இப்ப காரைக்கால் பண்பலையில் பேசிட்டு இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கு, உள்ள மகிழ்ச்சியா இருக்கு, செவிக்கும் குழுமையா இருக்கு, மனதுக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம். மீனா சுவாமி, கதிராமகம்.
1: அடுத்து ஒரு அம்மா நாங்க சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
3: ஐஸ்வர்யா.
1: ஐஸ்வர்யா, எங்க இருந்து வரீங்க?
3: திருவாரூர்
1: பெண்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களையும் சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
4: சண்முகப்ரியா.
1: சண்முகப்ரியா, என்ன படிக்கிறீங்க?
4: நான் 12th படிக்கிறேன்.
1: 12th வகுப்பு. இந்த வருஷம் போறீங்களா, முடிச்சிட்டீங்களா?
4: இந்த வருஷம் போறேன்.
1: போறீங்க? 11th வகுப்புல இருந்து 12th வகுப்பு. என்ன பிரிவு எடுத்தீங்க?
4: ஃபார்மசிஸ்ட் பிசினஸ்மேன்.
1: ஓஹோ, எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்னு ஆசை?
4: மன்னார்குடிக்கு
1: தொழில் அதிபரா வர்றதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு தொழிலை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
5: ஹரிணி.
1: ஹரிணி, என்ன பண்ணுவீங்க?
5: 11th போக போறேன்.
1: ஓ, 11th வகுப்பு. என்ன பிரிவு எடுத்தீங்க?
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போறேன்.
1: இனிமேல் எடுக்கணும்?

0: ரொம்ப பிடிக்கும்
1: என்ன
0: படிக்கிறீங்க? ஒரு மாசமா இங்க தான் இருக்கீங்க? ஓஹோ, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மாசமா என்ன சுத்தி பாத்தீங்க? மன்னார்குடியில
1: பெரிய கோயில் வந்திருக்கோம். இப்ப நிறைய புதுசு புதுசா எல்லா இடத்துக்கும்
0: போய் எல்லா இடத்தையும் அழிச்சிட்டு போனாங்க. யாரும் அழிச்சிட்டு
1: போனாங்க? உங்களை அம்மா அப்பா.
0: அம்மா அப்பா அழிச்சிட்டு போயிருக்காங்க. இப்ப யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: அம்மாவோட
0: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? இந்த மன்னார்குடியில மறக்க முடியாத இடம்னா எது
1: சொல்லுவீங்க?
0: ஓ, அங்க போயிட்டு இருக்கீங்களோ. பண்டாசிக்கு எப்படி இருந்துச்சு?
1: நல்லா இருந்துச்சு.
0: ஓ, சூப்பரா இருந்துச்சு சார். மகிழ்ச்சி. அடுத்து ஒரு தொழில் நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: எங்க பேர் வாலக்ஷி.
0: மகாலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: நீங்க என்ன படிக்கீங்க?
1: 6th வர.
0: 6ஆம் வகுப்பு. நீங்க மன்னார்குடியில என்னென்ன ஏரியாலாம் சுத்தி பாத்தீங்க?
1: ஃபெட்டாசிக் கோயில், பெரிய கோயில்.
0: பெரிய கோயில். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய கோயிலுக்குள்ள இது எத்தனை முறை வர்றீங்க?
1: 2nd முறை.
0: 2nd முறை வர்றீங்களா? இந்த பெரிய கோயிலுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சது எது?
1: சுவாமி.
0: சுவாமி பிடிக்கும். எவ்வளவு நேரம் சாமி கும்பிடுவீங்க நின்னு? எவ்வளவு நேரம் நின்னு சாமி கும்பிடுவீங்க?
1: சென்னையில
0: படிக்கிறீங்களா? இங்க வந்து ஒரு மாசம் ஆச்சா? இங்க யார் வீட்டுக்கு வந்தீங்க?
1: பாட்டி வீடு.
0: பாட்டி வீடு. பாட்டி ரொம்ப பிடிக்குமா? பாட்டி என்ன
1: சொன்னாங்க? சென்னை
0: போயிட்டு வாழ்த்துக்கள். நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்? வாழ்த்துக்கள்மா. எதிர்காலத்துல ஒரு நல்ல மருத்துவராக காரைக்கால் பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, உங்களை சந்திச்சதுல. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 ஊர்முறை நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி ஆலய திருவாசலிருந்து நேரலையாக உலாந்தது. இந்த ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக மன்னார்குடி சுட்டு வட்டார பகுதியிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வருகைத்திருந்து பண்பலையில் கலந்து கொண்டு நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேர்களுக்கும், இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நன்றி கூறி, பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உள்ள பாடல்களை ஒளிபரப்பி நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த அறிவிப்பாளர் சகோதரி தீபா சந்திரசேகரோடு விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரன். மிக்க அன்பர்கள், மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
2: நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

தென்றலில் மிதந்து வரும் தேனிசை, இனி கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பழனி பாரதி வரிகளில், இளையராஜா இசையில், ஹரிஹரன் பவதாரணி குரல்களில், ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்து.

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லாமுது
7: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 திரை இசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பா விஜயின் வரிகளில் பரணியின் இசையில் உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரல்களில் சார்லி சாப்ளின் படத்திலிருந்து.

0: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: இதுவரை வானிலையில் உலா வந்தது திரை இசை. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5:15.
11: சீர்காழி பரசோதி ஜுவல்லரியில்
12: ஒரு பாட்டு பாட்டு

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% பழகாலம் தங்கும்.
2: இன்னைக்கு சிட்டு கோர்பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம கருவி பகுதியின் மாணவர்களை சந்திக்க போறோம். சிட்டு கோர்பாட்டு நிகழ்ச்சி ரொம்ப சீர்காழி பகுதியில் மாணவ செல்வங்கள் பாப்பா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: அனுஷிகா.
2: அனுஷிகாவா? ரைட், ரொம்ப சந்தோஷம். பாப்பா என்ன படிக்கிறீங்க? 7th. நல்லா படிப்பீங்களா? சரி, படிச்சுட்டு நீங்க எதிர்காலத்துல என்ன வேலைக்கு போக போறீங்க? போலீஸ் ஆகணுமா? நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும்னா எப்படி எல்லாம் படிப்பீங்க?
3: நடத்துவாங்க, அது அப்படியே ஹோம்வொர்க் அதை சொல்லுவாங்க, டெஸ்ட் எழுதுவாங்க.

நன்றிமா.

0: பாட்டு ஒரு பாட்டு ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: பாப்பா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. தமிழினி நல்லா இருக்கீங்களா? ஐட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன
3: சாப்பிட்டீங்க மதியம்? உங்களுக்கு
2: என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? லெமன் சாதம் ரொம்ப பிடிக்குமா? மீன் சாப்பிட
3: மாட்டீங்களா?
2: என்ன படிக்கிறீங்க பாப்பா? யூகேஜியா? சரி சரி சரி சரி. உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு எல்லாம் பிடிக்கும்? ஒரு பாட்டு இல்ல போயம் எதுவும் சொல்லுங்க பாக்கலாம். போயம்
3: இல்லன்னா ஒரு பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாழாட்டு, புல்ல நிறைய தாளாட்டு, சின்ன மயில் மேல போட்டு திங்க குட்டி தலைகட்டு, எல்லாம் இருந்து ஆடிக்கிட்டு ஏழை ஏழை பாடிக்கிட்டு உண்ட அத்தா சேர்ந்துக்கிட்டு ஓடிவாங்க தெளிக்கிட்டு.
2: சரி, உங்களுக்கு சினிமா பாட்டு பிடிக்குமா? என்ன பாட்டு பிடிக்கும்? தாமதுர அன்னக்குடியா அப்படிங்கிற பாட்டா? கொஞ்சம் தான் பாடுவீங்களா? சரி, படிச்சுட்டு நீங்கள் பெரிய பிள்ளை ஆன பிறகு என்ன வேலைக்கு
3: போகிறீங்க?
2: அல்ட்ரானுமா? சரிம்மா, வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. அந்த தாமதுரை அன்னக்குடினு சொன்னீங்களா, பாடுங்க பார்க்கலாம்.
3: தாமதுரை அன்னக்குடி தாமதுனி.
2: நன்றிம்மா.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சக்தி.
2: சக்தி, ரொம்ப சூப்பரா இருக்கீங்க சக்தி.
4: எத்தனை படிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சமான பாடம் அப்படின்னா உங்களுக்கு என்ன படத்தை ரொம்ப சொல்லுவீங்க? என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? காலையில ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு கிளம்பி போவீங்க?
3: ஸ்கூலுக்கா 8 மணி கிளம்பி 9 மணிக்கு
4: போவீங்க. அதே மாதிரி சாயங்காலம் வந்து ஸ்கூல் விட்டு வந்த பிறகு என்னென்ன செய்ய வேலை பண்ணுவீங்க? வீட்டுல என்ன பண்ணுவீங்க?
3: வீட்டுல வந்தா கை கால் முடிஞ்சு சொல்லிட்டு சாப்பிடுவோம்.
4: சரி,
3: சாப்பிட்டு படிப்போம்.
4: வெரி குட், கரெக்ட். ஆனா பாத்தீங்களா, வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தவரு கை காலம் சுத்தம் பண்ணிட்டு படிக்கணும். சரி, படிச்சுட்டு நீங்க எதிர்காலத்துல ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும்னு மனசுல வச்சிருப்பீங்களா? என்ன வேலைக்கு போகணுமா? சரி, ரைட்டு. நீங்க வந்து ஸ்கூல்ல எத்தனை மதிப்பெண் எடுப்பீங்க? செகண்ட் வருவீங்களா? சரி, விளையாட்டுலாம் என்னென்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
3: கபடி, கிரிக்கெட்.
4: அப்பா அம்மா பேர் என்ன தம்பி?
3: ஜெயபிரகாஷ்.
4: ஜெயபிரகாஷா, என்ன வேலை பாக்குறாங்க?
3: அப்பா மீன் வரப்பா.
4: மீன் வியாபாரமா? அம்மா?
3: அம்மா வீட்டுல.
4: சரி, ரைட், ஓகே, நன்றி தம்பி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரியில்.
1: ஒரு பாட்டு பாட்டு.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100% BIS 916 Hallmark Showroom
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 5:30. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: சரி.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: திருச்சி சாரதாஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அருணா சாய்ராம் பாடியது.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், ஆர் கே ஜி நெய், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர் கே ஜி நெய்
4: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
4: டிகிரி டிப்ளமா ITI ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
6: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் கொல்லுமாங்குடி மற்றும்

0: மயிலாடுதுறை.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
5: तुम रिपोर्ट्स लाई हो ना?
6: नहीं, मुझे लगा तुम लाए हो.
5: तुम हो ही भुलक्कड़.
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
4: ली. लड़िए मत, जानिए आभा के बारे में.
7: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
8: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
9: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
10: அதுக்குதான் வசந்த் & கோ.
11: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
12: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
13: இம்பார்ட்டன்ட்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
16: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
17: விலக்கேற்று மேலே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி. சுசீலா பாடியது.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்கு தான் வசந்த் & கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: இம்பார்ட்டன்ட்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
12: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
11: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
13: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
14: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நடராஜ முதலியார் பாடியது.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்குதான் வசந்தன்கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
5: இம்பார்ட்டன்ட்.
6: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
7: DME, Triple E, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
6: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: விலக்கேற்ற மேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஏ ஜெய்னுலாபுதீன் ஃபைசி பாடியது.

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
7: சரி சரி சரி சரி
8: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி
0: இனி கேட்கலாம் பன்னிசை.

0: and 51,000 appointment letters to newly appointed youth in various government departments and organizations at the 19th Rozgar Mela tomorrow morning through video conferencing. Mr. Modi will also address the gathering on the occasion. The 19th Rozgar Mela will be held at 47 locations across the country. Since its inception, around 12 lakh recruitment letters have been issued through 18 Rozgar Melas organized across the country. The Central Board of Secondary Education, CBSE, has extended the last date for obtaining scanned photocopy of answer book of Class 12 board examination by one more day to 24th of this month. Earlier, the last date of obtaining the answer book was till tomorrow. CBSE took the decision after its website faced unprecedented traffic since the past few days and also faced several attempts of unauthorized interference, which has made it prone to disruptions. The government said that India's electricity demand hit a new record high in the last 4 days with soaring temperatures across several parts of the country. The Ministry of Power said that yesterday, daytime peak electricity demand was 270.82 gigawatt, which has broken all previous records. On Wednesday, it was more than 265 gigawatt, while on Monday and Tuesday, the demand was over 257 and 260 gigawatt. It said that the peak daytime demand usually occurs between 2 p.m. and 4 p.m. National Highway Authority of India, NHAI, has signed a memorandum of understanding with the Norwegian Geotechnical Institute in Norway for advanced consultancy support in tunnel engineering, slope stability and capacity building. Ministry of Road Transport and Highways in a statement said that this collaboration reflects NHAI's commitment to develop and maintain India's national highways to global standards by leveraging NGI's internationally recognized expertise. A mobile application, G1 Joint Elderly Empowerment and Virtual Assistance Network, has been launched today to strengthen support systems for senior citizens across the country. Union Social Justice and Empowerment Minister Dr. Virendra Kumar launched this application in New Delhi. And in IPL cricket, Sunrisers Hyderabad will take on Royal Challengers Bengaluru in Hyderabad today at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், உயர்கல்வி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை எட்டியுள்ளன. பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ரோஜ்கார் மேளாவில் நியமன கடிதங்களை வழங்குகிறார். எல்லைப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயில விரும்புவோர் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்ப புதுமையாக்கம், உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை இறுதி செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடில்லஸுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பரஸ்பர அக்கறை உள்ள பல்வேறு பிராந்திய மற்றும் உலக பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவின் சைப்ரஸ் முதலீடுகள் கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வரியில்லா ஒப்பந்தம் காரணமாக இந்தியா சைப்ரஸ் இடையே நம்பிக்கை அதிகரித்து பல்வேறு புதிய வாய்ப்புகளும் உருவாகி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சர்வதேச அமைப்புகளில் உடனடி சீர்திருத்தங்கள் அவசியம் என்பதில் இரு நாடுகளும் ஒத்த கருத்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சைப்ரஸ் பயணத்தை தொடர்ந்து இந்தியா சைப்ரஸ் கூட்டாண்மை உறவுகள் உறுதியான முறையில் விரைந்து மேம்பட்டுள்ளதாக சைப்ரஸ் அதிபர் கூட்டறிக்கையில் குறிப்பிட்டார். முன்னதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் அதிபரை சந்தித்து பேசினார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு கிறிஸ்டோ டூடில்லஸ் இன்று மாலை புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார். இந்தியாவிற்கும் சைப்ரஸ் நாட்டிற்கும் இடையே

0: இடையிலான தூதரக உறவுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 65 ஆண்டுகளை எட்டுவதும் குறிப்பிடத்தக்கது.
1: புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாளைய தினம் நாட்டில் 47 இடங்களில் நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாக்களில் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கவுள்ளனர். நாளைய தினம் நியமன கடிதம் பெறுவோர் ரயில்வே, சுகாதாரம் உள்ளிட்ட மத்திய அமைச்சகங்கள் மற்றும் நிதி சேவை, உயர்கல்வி உள்ளிட்ட மத்திய துறைகளில் பணியில் சேரவுள்ளனர். நாட்டில் வேலைவாய்ப்புகளை பெருக்க முன்னுரிமை அளிப்பதான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை நிஜமாக்குவதில் ரோஜ்கார் மேளாக்கள் முக்கிய இடம் வகிப்பதும், நாடு முழுவதும் இதுவரை நடைபெற்ற 18 ரோஜ்கார் மேளாக்களில் சுமார் 12,00,000 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு வரும் 26 தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான திறந்தநிலை பகுதியாக பராமரிப்பது குறித்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வாஷிங்டனில் இடம்பெற்ற விவாதங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இம்மாநாடு அமையும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவாட் நாடுகளுக்கு இடையில் முன்னுரிமை துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வது குறித்தும், பரஸ்பர அக்கறை உள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் தங்களின் புதுடெல்லி பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்திக்க உள்ளனர். 2 பயணமாக ராஜஸ்தான் சென்றுள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 20 பெட்டிகள் கொண்ட ஜோத்பூர் டெல்லி கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த ரயில் இதுவரை 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வந்தது. ஜெய்சல்மேரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டி பராமரிப்பு வளாகத்தையும் ரயில்வே அமைச்சர் மெய்நிகர் முறையில் திறந்து வைத்தார். அவர் இன்று மாலை ஜலோர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் விழாவில் புதிய பூஜ் பரோலி எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஜெய்ப்பூரில் நாளை நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாவிலும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொள்கிறார். உலக அளவில் பல்லுயிர் சூழல் பாதிக்கப்படும் போக்கை தடுக்க மக்கள் ஒவ்வொருவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். உள்ளூர் செயல்பாடுகள் மூலம் உலக தாக்கம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று சர்வதேச பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுவதை சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கு எதிரான பல்வேறு சவால்களுக்கு ஒரே பதில் வளமான பல்லுயிர் சூழல்தான் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. எல்லைப் பகுதிகளில் ட்ரோன்கள், ரேடார்கள், கேமராக்கள் மற்றும் இதர தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எல்லை பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு விருது வழங்க புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். உள்துறை அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: எல்லை பகுதிகளில் ஊடுருவல், ஆயுத கடத்தல், போதை கடத்தல், கள்ளநோட்டு புழக்கம் போன்ற பிரச்சனைகளால் பாதுகாப்பு நிலவரங்களில் ஏற்படும் பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் எல்லைகளை வலுவாக பராமரித்து வரும் எல்லை பாதுகாப்பு படையினரின் சேவைகள் குறித்து நாடே பெருமிதம் அடைவதாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார். எல்லைகளின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த மத்திய ஆயுதப்படையினர், மாநில காவல்துறையினர், உள்ளூர் நிர்வாகத்தினர் மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு இடையே கூடுதல் ஒருங்கிணைப்பு தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். 1965 ஆண்டு 25 படைப்பிரிவுகளுடன் தொடக்கப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை தற்போது உலகின் மிகப்பெரிய எல்லை காவல் சக்தியாக மேம்பட்டிருப்பதும், எல்லை காவல் படையில் சுமார் 2,70,000 பேர் பணிபுரிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: தமிழகத்தில் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் காலியான மாநிலங்களவை இடத்திற்கு அடுத்த மாதம் 18 தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ஒரு மாநிலங்களவை இடத்திற்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆந்திர பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 10 மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 24 பேர் அடுத்த மாதம் ஓய்வு பெறுவதால் காலியாகும் 24 மாநிலங்களவை இடங்களுக்கும் ஜூன் 18 தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் ஓய்வு பெறும் மாநிலங்களவை உறுப்பினர்களில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா, மத்திய அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் உள்ளிட்டோர் அடங்குவர். ஜூலை 1 முதல் CBSE 9 வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி

கல்விக் கொள்கையை கட்டாயமாக்குவதற்கான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கொள்கையை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை அடுத்த வாரம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் இம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோஹத்கி இன்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்விடம் தெரிவித்தபோது தலைமை நீதிபதி அடுத்த வாரம் மனுவை விசாரிக்க ஒப்புக்கொண்டார். புதுச்சேரியில் அனைத்து 4 பிராந்தியங்களில் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித்தொகையுடன் எலக்ட்ரீஷியன், மோட்டார் மெக்கானிக், ஏசி மெக்கானிக், தையற்கலை, அழகுக்கலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் June 22 வரை தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சென்டாக் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பயிற்சி முடிக்கும் அனைவருக்கும் 100% வேலைவாய்ப்பு உத்தரவாதம்

0: புதுச்சேரியில் அனைத்து 4 பிராந்தியங்களில் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித்தொகையுடன் எலக்ட்ரீஷியன், மோட்டார் மெக்கானிக், ஏசி மெக்கானிக், தையற்கலை, அழகுக்கலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் June 22 வரை தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சென்டாக் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பயிற்சி முடிக்கும் அனைவருக்கும் 100% வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கப்படுவதாகவும் தொழிலாளர் துறை செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஓசூரில் 7.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் பெங்களூரு ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. நேற்றிரவு அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், உயர்கல்வி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை எட்டியுள்ளன. பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ரோஜ்கார் மேளாவில் நியமன கடிதங்களை வழங்குகிறார். எல்லைப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயில விரும்புவோர் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:20.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா February 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
9: வணக்கம். இந்தியமையாத திறன் பேச்சாற்றல், வள்ளுவர் அதனை அமைச்சியலில் விளக்குவதால் பேச்சாற்றலின் இன்றியமையாமை மேலும் தெளிவாகிறது. நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேசினால் நன்மை உண்டாகும், அதற்கு மாறான தீய சொற்களால் தீமைதான் ஏற்படும். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு என்கிறார் வள்ளுவர். மேலும் சொல் வன்மையை நா நலம் என்றும் போற்றுகின்றார். துரியோதனன் எடுத்துரைத்த சொல்லே மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் முதலானவர்களின் அழிவுக்கு காரணமாக அமைந்தது. அதே நேரத்தில் கண்ணபிரான் கர்ணனிடம் நீ செய்த புண்ணியத்தை எனக்கு தாரி பார்த்து கொடு என்று கேட்டபோது

0: செய்புண்ணியம் மட்டுமல்ல, செய்புண்ணியத்தால் வருகின்ற வரும் புண்ணியத்தையும் சேர்த்து தருகின்றேன் என்று சொன்ன சொல்லால் கண்ணபிரான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டி மோட்சம் கொடுத்தார் என்பதை மகாபாரதம் உணர்த்துகிறது. தமிழகத்து அரசியல் வரலாற்றில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச்சாற்றலால் ஒரு துருவ நட்சத்திரம் போல் திகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. ஒருவர் பேசும்போது கேட்பவர்களை பிணித்து கவரக்கூடிய தன்மையை நாட வேண்டும். கேளாதவர்களும் கேட்க வேண்டும் என்ற விரும்பக்கூடியதாக அமைய வேண்டும். அதுதான் சிறந்த நான் நலமிக்க சொல் வன்மையாகும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்கிறது வள்ளுவம். சமய சொற்பொழிவாளர்களின் திலகமாக திகழ்ந்தவர் வாரியார் சுவாமிகள். கருத்துக்களை தம் பேச்சாற்றலால் மக்கள் மனதில் விதைத்து அவர்களிடையே மன தூய்மையை ஏற்படுத்தியவர். சமய இலக்கியங்களில் எடுத்தாளப்பட்ட சமுதாய சிந்தனைகளை ஆற்றொடுக்கான பேச்சாற்றலால் எடுத்துரைத்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் தொன்றக்குடி அடிகளார். மக்கள் மனதில் பகுத்தறிவு கருத்துக்களை தூவி அவர்களையே சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்தவர் தந்தை பெரியார். இத்தகைய சொல்வன்மை உடையவராய் சோர்வு இல்லாதவராய் அவையோர்க்கு அஞ்சாதவராய் இருந்தால் அவரை எவராலும் வெல்ல முடியாது. சொலல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யார்க்கும் அரிது என்பது இப்பண்பு உடையவரை காட்டும் வழி. கற்றவற்றை பிறர் உணருமாறு விரித்துரைக்க முடியாவிட்டால் வாசனையில்லாத மலருக்கு ஒப்பாவர். எனவே கற்றவற்றை சொல்வன்மையால் விரித்துரைத்து நறுமணமிக்க மலராய் நாம் திகழ்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:25, 20 நொடி.
6: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
9: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
13: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
14: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
15: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், பாரம்பரிய நெல் ரகங்களின் மகத்துவம். நன்னிலம்பட்டம் புத்தகலூர் முன்னோடி விவசாயி பி வி உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். 8:00 ஆர்கேஜி நெய்யின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது. 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து

0: வழங்குவோர்க்கு தன்னல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைதானம் நலவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் படைப்பு, சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் மீன் சொல்ல வழங்குபவர் முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கு பெறும் சிறுமி சி பிருந்தா, 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காலை காம்போ, 8:00 துளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: நேயர்களே, இன்றிரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் சந்திரசேகரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோதோலிதீசுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும், இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர்

0: செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு இதனை வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இதுபோன்ற கருத்துகள் தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், இப்பிரச்சினையில் தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றம் மற்றும் நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி மேகதாது அணையை கட்ட கர்நாடகா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்தி காவிரி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் திரு டி கே சிவகுமாரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி புதிய பேருந்து நிலைய முறைகேடு தொடர்பாக உயர்மட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கி தற்போதைய மாவட்ட நிர்வாகம் வரை அனைத்து தரப்பினரும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தென் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருச்சியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை சிறப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வருவாய் அலுவலர் திரு நாராயணன் இன்று வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் பொறுமையாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகளுக்கு இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தைப்பையில் நடைபெற்ற

0: போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பவினா பட்டேல் கொரியாவின் சங்கே மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பவினா பட்டேல் சுபம் வத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயா தீபிகா கங்காபட்னம் அத்யோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோதிஸ்தா சமந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசுஹிரோ யோஷிமுரா ரெய்னா அசோ இணையை வென்றது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் அக்டோபர் 24ஆம் தேதி தொடங்க இருந்த இப்போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:40. இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள்.
7: அந்த காலத்தில் பார்த்தோன்னா ஒரு நடுத்தர வயது இருக்கிறவங்க தான் வந்து இந்த மது போதைக்கு அடிமையாகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடிப்பழக்கத்தையும் தாண்டி வேறு சில பழக்க வழக்கங்கள் கூட ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுறதா சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? அதாவது இவங்க வளர்க்கப்படுற சூழல் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை இந்த சமுதாயம் அதுக்கு பொறுப்பா? இதுக்கு நீங்கள் என்ன டாக்டர் சொல்லுவீங்க?
8: பட்டிமன்றங்கிற அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டுருக்கீங்க. இது என்னென்னா, முதல்ல வந்து அவைலபிலிட்டி தான். அதாவது முன்னாடியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மது போதை பொருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஸ்கேர்சிட்டியாக இருந்தது. அது வந்து யாரோ கொஞ்சம் பேர்கள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லாமல் போனது காரணம் அவைலபிலிட்டி. ஒரு பொருள் நமக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோன்னா அதுக்குரிய அவைலபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இங்கே அவைலபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வந்து என்ன ஆகுதுன்னா ஈஸியாக கிடைக்குது. அதில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா, இவங்க மனநோயால் ஆகிடுவாங்க. டிப்ரெஷன் இல்லாட்டி சுயிசைடல் டெண்டன்சி, ஹோமிசைடல் டெண்டன்சி நிறைய வந்துடும். அது மாதிரிலாம் எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா,

0: மெயினாக மூளையினுடைய பாதிப்பு தான். சின்ன இன்சிடென்ட்ஸ் வரேன். ஒரு பையனை என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த பையன் வந்து 6வது படிக்கிறான். நாங்கள் எப்போதுமே ஒவ்வொரு காலேஜு ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய் இது மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்னென்னா நாங்கள் போய் பார்க்கும்போது முதல்ல போய் நாங்கள் பார்க்கக்கூடியதுன்னா எல்லா டீச்சர்ஸையும் முதல்ல கூப்பிட்ருவோம். கூப்பிட்டு உங்கள் கிளாஸில் எந்த பையன் நல்லா இருந்த பையன் மாறிட்டான் அப்படி கேட்கும்போது ஒரு பையன் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க சார் அப்படின்னாங்க. சரி இதை பார்ப்போம்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு கேட்டோம். அவன் உடனே வந்து என்ன சொன்னான், இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், நான் நல்லா படிக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை சார். சரி ரைட்டு நீ அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதுக்கு பண்ணுவோம். ஏன்னா பெற்றோருடைய சம்மதத்தோடு தான் நாங்கள் இதுக்கு வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். பெற்றோர் சம்மதம் இல்லாமல் நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது எந்த
1: கண்டிப்பாக.
0: அப்போ என்னாச்சுன்னா இந்த பையனை பொறுத்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா என்னன்னா என் பையன் நல்ல பையன், அவங்கள ஏற்றுக்க முடியலை. ஆனால் அவங்ககிட்ட இப்போ ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க, இந்த பையன் அங்கே நிற்கிறான் இங்கே நிற்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சொன்னவங்களையே திட்டிருக்காங்க. இது மொதல் தவறு. வெளியிலேருந்து யாரோ ஒருத்த வந்து சொல்லும்போது நீங்கள் அதை வந்து மறுதளித்து சொல்லிடுங்க. ஆனால் அது உண்மைதானே நீங்கள் வந்து அதை கேர்ஃபுல்லாக டிக்டேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிச்சயமாக வந்து சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, அப்படி சொல்லக்கூடியவங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னு நினைக்கிறவங்களை வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த மாதிரி அந்த பையன் வந்து கேட்டோன்னே என் பையன் அப்படி சார் இப்படி சார் அதெல்லாம் சொல்லாதீங்க சார் என்ன சார்னு கூப்பிட்டு அவங்கள பக்கத்து ரூமில் உட்கார வச்சுருவோம். அந்த இதிலேயே நாங்கள் ஒரு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருவோம். இவன் என்ன பேசுகிறானோ அதெல்லாம் வந்து
1: அங்கே
0: பேரண்ட்ஸ்க்கு. ஆனால் பேரண்ட்ஸ் வந்தது இவனுக்கு
1: தெரியாது.
0: இவனை கூப்பிட்டோம் கேட்டோம், அவன் கடக்கடன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். 2 வருஷமோ 1 வருஷமோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்னா இது எப்படிடா கிடைக்குது? நாங்கள் வந்து அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணோம். இவனுக்கு இந்த சின்ன பையன் 11 வயசு 12 வயசுக்கு அவன் கேட்டாலும் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டான். பணத்தை கொடுத்தா கொடுப்பான், இருந்தாலும் கூட அதை கண்டினியூவாக வாங்க முடியாது. ஏன்னா நாளைக்கு ஒரு போலீஸ் கேஸாக போய் பிரச்சனை வச்சு அவன் வைக்கிறவனையும் யோசனை பண்ணுவான். அதனால் இவனுக்கு ஈஸியாக கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். அப்போ என்ன ஆச்சுன்னா இவனோட படித்த இன்னொரு பையன் அந்த ஸ்கூலில் வந்து சீனியராக இருக்கான். அவன் தான் இவனை இழுத்துட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கான். ஒரு பையன் வந்து 10 ரூபா கேட்குறான், 20 ரூபா கேட்குறானா, நீங்கள் கொடுங்க கொடுக்கவானு சொல்ல. ஆனால் அது சரியான வழியில் செலவழிக்கப்பட்டதான்னு பார்க்க நீங்கள் பையனுக்கு நீங்கள் கொடுத்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பணத்தையும் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஈ கேன் கிட்ட ஆல் டைப் ஆஃப் ட்ரக்ஸ். அதனால தான் அவங்க சொன்னோம். அப்புறமேட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அவனை சௌரியம் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து அவன் நல்லா இருக்கான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே. ஷேக் அலாவுதீன் அவர்கள்.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:46.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: மற்றும் உடல்நலப்பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: இசை தூரிகை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் விவேக் வரிகளில், MM கீரவாணி இசையில், பிரதீப் குமார் அதித்தி பவராஜு குரல்களில், சந்திரமுகி 2 படத்திலிருந்து.

0: நேர்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசு

0: தலிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் நண்பேண்டா. நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், RKG நெய், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: RKG நெய்.
6: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
7: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
6: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
7: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இசைத்துறிகையில் இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். மூளையின் கழிவகற்றும் நானோ மருத்துவம். அல்சைமர் போன்ற நினைவாற்றல் இழப்பு நோய்களால் பாதிக்கப்பட்ட எலிகளின் மூளையில் தேங்கும் தேவையற்ற புரத கழிவுகளை உடலின் இயற்கையான கழிவகற்றம் அமைப்பை தூண்டுவதன் மூலம் அகற்றும் புதிய நானோ டெக்னாலஜி சிகிச்சையை விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக சோதித்துள்ளனர். மழை துளியிலிருந்து மின்சாரம். விழும் மழை துளிகளின் இயக்க ஆற்றலை, அதாவது கைனெட்டிக் எனர்ஜி, செங்குத்தான குழாய்கள் மூலம் மின்சாரமாக மாற்றும் புதிய முறையை பொறியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இது மழை நீரின் ஆற்றலிலிருந்து 10% மேல் மின்சாரமாக மாற்றி LED விளக்குகளை எரிய வைத்து காட்டியுள்ளது. கேட்டது அறிவியல் நேரம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இசைத்துறிகையில் வரும் நிறைவான பாடல் விவேக் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், ஹரிச்சரண் ஸ்வேதா மோகன் குரல்களில், வீர தீரசூரன் படத்திலிருந்து.

0: கேட்டது இசை தொரிகை காரைக்கால் பண்பலை 100.3
1: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி திடீரென நிறுத்தியதால் ஏற்பட்ட பின்னடைவை ஆயுத போராளிகளான இளைஞர்கள் தங்கள் போராட்டங்களால் சரி செய்தார்கள் என்று புரிந்து கொண்டேன். அதன் பிறகு காந்திஜி என்ன செய்தார் தாயே?
1: மகனே, காந்தி அதன் பிறகு சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுத்தான். அந்த நேரம் இங்கிலாந்தில் புதியதாக பதவிக்கு வந்தது தொழிற்கட்சி. அந்த அரசும் இந்திய பிரச்சினைக்கு தீர்வு அளிக்கும் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஏற்படவில்லை. அப்போது விலைவாசி கடுமையாக உயர்ந்திருந்தது. அதனால் விவசாயிகளும் தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். காந்தியின் கட்டளை இல்லாமலேயே விவசாயிகள் வரிகுடா இயக்கத்தை தொடங்கும் சூழ்நிலை நிலவியது. அமைதி வழி போராட்டத்தில் நம்பிக்கை இழந்திருந்த இளைஞர்

இளைஞர்கள் பொறுமையிழந்து வன்முறை செயல்களில் ஈடுபடத் தொடங்கினார்கள். வங்காளம், புனே, அகமதாபாத், பஞ்சாப், மத்திய மாகாணம், மதராஸ் ஆகிய இடங்களில் தீவிர இளைஞர் சங்கங்கள் தோன்றலாயின. தொழிலாளர் இயக்கமும் வலுவடையத் தொடங்கியது. 1929 கூடிய லாகூர் காங்கிரஸ் பூரண சுயராஜ்யத்துக்காக போராடுவது என்று முடிவு செய்தது. அதன்படி 1930 ஜனவரி 26 நாள் நாடு முழுவதும் பூரண சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது. அதனால் ஊக்கம் பெற்ற காந்தி தனது 11 அம்ச கொள்கையை வெளியிட்டான். அரசின் பொருளாதார கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றான். ஆனால் அவன் கோரிக்கைக்கு வைஸ்ராய் எர்வின் பிரபு செவிமடுக்கவில்லை. அதனால் இறுதி வரை போராட முடிவு செய்தான். அப்போது அவன் கையில் எடுத்ததுதான் சட்ட மறுப்பு இயக்கம். அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றை தொட்ட உப்பு வரி எதிர்ப்பை ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேய அரசுடன் மோத எண்ணினான் காந்தி. இதை முதன்மையாக கொண்டு உப்பு சட்டத்தை மீறி சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்தப் போவதாக அறிவித்தான். ஆனால் இந்த அறிவிப்புக்காக காந்தியை பலரும் கேலி செய்தார்கள். உண்ணாவிரதம், சர்க்கா போன்று இதுவும் காந்திக்கு ஒரு ஓய்வு நேர விளையாட்டு என்றான் மோதிலால் நேரு. காங்கிரஸ் தலைவர்களில் பலரும் கூட உப்புக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி எழுப்பினார்கள். ஒரு கோப்பையில் கடல் நீரை காய்ச்சுவதால் பிரிட்டிஷ் பேரரசை பதவி இறக்கம் செய்ய முடியாது என்று கேலி பேசினார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் காந்தி அப்படி நினைக்கவில்லை. உப்பு சத்தியாகிரகத்தை மிகவும் வலிமை வாய்ந்த ஓர் அறப்போர் ஆயுதம் என்றே கருதினான். 1930 மார்ச் 12 தன் ஆசிரம சீடர்கள் 78 பேருடன் சாபர்மதியில் இருந்து 385 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த டாண்டி நோக்கி பாத யாத்திரையாக புறப்பட்டான் காந்தி. அவன் பாதம் பட்ட இடத்தில் எல்லாம் போராட்ட தீப்பொறி கிளம்பியது. காந்தி மேற்கொண்டது வெறும் பாத யாத்திரை அல்ல, அது ஒரு பெரும் போராட்ட பயணம் என்பது போக போக தெரிய வந்தது. தம்புராவே போர் முரசாக ஒலித்தது. பக்தி பாடலே யுத்தகீதமாக மாறியது. காந்தி கடந்து போன கிராமங்களிலெல்லாம் உற்சாக வரவேற்பு கொடுத்தார். பெரும் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகியது. 24 நாட்கள் நடைப்பயணத்துக்கு பிறகு ஏப்ரல் 5 தேதி காலை காந்தி டாண்டி கடற்கரையை அடைந்தான். அடுத்த நாள் காலை பிரார்த்தனைக்கு பிறகு உப்பை அள்ளி உப்பு சட்டத்தை மீறினான். அதன் மூலம் சட்ட மறுப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினான். அப்போது அவன் வெளியிட்ட அறிக்கையில் ஏப்ரல் 13 தேதி வரை உள்ள 1 வார காலத்தை தேசிய வாரமாக கொண்டாட வேண்டும், அப்போது உப்பு சத்தியாகிரகத்தை மக்கள் மேற்கொள்ள வேண்டும், அதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் விதேசி துணி புறக்கணிப்பு, கதர் பயன்படுத்துதல் குறித்த பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். டாண்டி யாத்திரை மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. உப்பு வரி சட்டத்தை மீறுதல், அரசாங்க பணிகளில் இருந்தும் கல்வி கூடங்களில் இருந்தும் விலகல், மதுக்கடை மறியல், விதேசி துணி புறக்கணிப்பு, கதர் பிரச்சாரம், வரி கொடாமை என பல்வேறு முறைகளில் சட்ட மறுப்பு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டது.

பம்பாய் மக்கள் உப்பு காய்ச்சி அத்துடன் உப்பை வரியின்றி விற்றார்கள். உப்பு கிடங்குகளை தாக்கினார்கள். பீகாரில் வனச்சட்டங்கள் மீறப்பட்டன. விதேசி துணி புறக்கணிக்கப்பட்டது. கள்ளுக்கடை மறியல் மேற்கொள்ளப்பட்டது. வங்கத்திலும் குஜராத்திலும் வரிகொடா இயக்கம் தொடங்கப்பட்டது. மதராஸ் மாகாணத்தில் சி ராஜகோபாலாச்சாரியும் 100 தொண்டர்களும் திருச்சியிலிருந்து வேதாரண்யத்திற்கு பாத யாத்திரையாக சென்றார்கள். 2 நாள் முகாமிட்டு உப்பு வரி சட்டத்தை மீறினார்கள். சி ராஜகோபாலாச்சாரி கைது செய்யப்பட்டார். அதே நேரம் மெரினா கடற்கரையில் டி பிரகாசமும் கே நாகேஸ்வரராவும் உப்பு காய்ச்சினார்கள். அவர்கள் இருவருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. அதை கட்ட மறுத்ததால் அவர்களுடைய கார்கள் அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டன. அரசாங்கத்தின் இந்த அராஜக செயலை பத்திரிகைகள் பலமாக கண்டித்தன. ஏப்ரல் 22 வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இப்படி உப்பு சத்தியாகிரகம் மாபெரும் மக்கள் இயக்கமாக விரிவடைந்தது.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். உலக வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவற்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் தாம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களை தடுப்பதில் எல்லை பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய

சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். பல்லுயிர் பெருக்க தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பல்லுயிர் பாதுகாப்பில் உள்ளூர்வாசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்லுயிர் பெருக்க திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் இணைந்து ஏற்றுமதியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான

0: இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று 270 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் மேற்குவங்க முதலமைச்சர் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து தம்மோடு அவர் விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் மேற்குவங்கம் வளர்ச்சிப் பாதையில் புதிய உயரத்தை எட்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ராஜ்கிரில் 40,000 இருக்கை வசதிகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கஞ்சாம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் கூறியுள்ளார். கடப்பா மாவட்டத்தில் 600 MW சூரிய மின் உற்பத்தி பிரிவினை திறந்து வைத்து அவர் பேசினார். தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லோகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பணிகள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 100,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பணிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சொக்கலிங்கம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 6 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். கந்தஹார், ஹீரத், கோர் மற்றும் தகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மழை பாதிப்பு தொடர்பான சம்பவங்கள் காரணமாக 250 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 344 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவினா பட்டேல் கொரியாவின் சன்கி மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவினா பட்டேல் சுப்னம் வாத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயதீபிகா கங்கபத்னம் இந்தோனேஷியாவின் அடியோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்சர் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்திய

0: இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோதிஷா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசிகோரா யோஷிமோரா ரெய்னா ஆசோ இணையை வென்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீதி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இத்விஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:25.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டூரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: பூங்கொடி, இந்த சுபா எந்த நேரமும் இங்கதானே இருப்பா, அதனாலதான் தேடி வந்தேன். எங்க இருக்காளா?
10: அட, நம்ம சுபாவோட அக்கா. எப்பக்கா ஊர்ல இருந்து வந்தீங்க நீங்க?
9: இப்பதான் பஸ்ஸ விட்டு இறங்கி வர வந்து வீட்டை பார்த்தா பூட்டி இருந்தது. ஏதாச்சும் குடிக்க தாய?
10: அக்கா வீட்டு உள்ளர வாங்கக்கா நீங்க. சரி, என்ன விஷயமா இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க?
9: இல்ல, அவகிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தேன்.
10: அப்படி என்னக்கா விஷயம்?
9: ஒன்னும் இல்லம்மா, அவதான் விவசாயம் பத்திலாம் ரொம்ப ஆர்வமா இருப்பா இல்லையா?
10: ஆமா, அதுக்காக ஊர்ல இருந்து பஸ் புடிச்சா வந்தீங்க இந்த நேரத்துக்கு?
9: சரி, என் பையன் இத குடுத்தான். சரி, அவகிட்ட கொண்டு போய் குடுத்துட்டு வர, பயன்படுத்திக்குவான்னு சொல்லிட்டுதான் வந்தேன்.
10: அப்ப சொல்லுங்கக்கா, ஏதோ முக்கியமான செய்தி சொல்றதுக்கு வந்திருக்கீங்க, என்கிட்டயே சொல்லிடுங்க, நான் சுபாக்கா வந்தவனே சொல்றேன்.
9: நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க இல்லையா?
10: ஆமா,
9: அவங்க விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கோ, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது.

0: அதையெல்லாம் பாராட்டுற விதமா அவருக்கு இப்ப ஒரு விருது கொடுத்திருக்காங்க.
1: ஆமாக்கா, கடந்த 19 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரோம் நகரத்துல உணவு மற்றும் விவசாய தலைமை மையத்துல நடைபெற்ற விழாவில நம்ம பாரத பிரதமருக்கு உயரிய விருதான உணவு மற்றும் விவசாய அமைப்போட அக்ரிகோல மெடல் விருத தந்திருக்காங்களாம்.
0: அட பாருடா, நான் சொல்ல வந்தது நீயே சொல்லிட்டியே. ஆமாமா, இந்த விருது வேளாண் உணவு அமைப்புகள் முன்னேற்றம், கிராமப்புற வளர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பை மேம்படுத்தினதற்காகவும், பசி மற்றும் வறுமையை ஒழிக்கும் FAO அதாவது உணவு மற்றும் விவசாய அமைப்பு அந்த நோக்கங்களுக்கும், நிலைத்த வளர்ச்சி இலக்குகளை முன்னேற்றுவதற்குமான நமது பாரத பிரதமர் அவர்களுடைய பங்களிப்பை பாராட்டும் வகையில வழங்கப்பட்டிருக்கு.
1: இந்த விருதை வழங்கின உணவு மற்றும் விவசாய அமைப்போட தலைமை இயக்குனர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வேளாண் உற்பத்திய உயர்த்த போறாங்களாம், உணவு பாதுகாப்ப வலுப்படுத்தி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்களாம். இது மட்டும் இல்லாம இந்த அமைப்போட இணைஞ்சு கடந்த 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டாக முன்னெடுத்து ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களை உலக அளவுல பிரபலப்படுத்திய நம்ம நாட்டை இந்த தலைமை இயக்குனர் பாராட்டினாங்களாம்.
0: ஆமாமா, இந்த COVID-19 தொற்றுநோய் காலத்திலிருந்தே 80 கோடி மக்களுக்கு உணவு தள அடிப்படையிலான சமூக பாதுகாப்பு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதையும், 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நேரடி வருமான ஆதரவு வழங்கியதையும், இயற்கை மற்றும் புதுப்பிக்கும் வேளாண்மையை ஊக்குவிக்கும் முயற்சிகளையும் இந்த தலைமை இயக்குனர் சிறப்பித்து பேசினாராம்.
1: நிறைவா இந்த விருதை பெற்ற நம்ம பாரத பிரதமர் அவங்க, இந்த அங்கீகாரமே இந்தியாவில இருக்கிற கோடிக்கணக்கான சிறுநில விவசாயிகளுக்கும் நாட்டில் உள்ள அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி சமூகத்துக்கும் சொந்தமானதுன்னு தெரிவிச்சிருக்காங்க.
0: அதோட இல்லாம உலகம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பிற்கு இந்த உணவு மற்றும் விவசாய அமைப்பானது உலகம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பிற்கு செய்த பங்களிப்பையும் அவர் பாராட்டியிருக்காரு. அதோட இந்த அமைப்புடன் இந்தியாவின் கூட்டாண்மையை நமது பாரத பிரதமர் அவங்க மீண்டும் உறுதிப்படுத்தியதோட, உலக அளவுல பசி மற்றும் வறுமையை ஒழிக்க அந்த அமைப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் பாராட்டியிருக்காரு. விவசாயிகள் நம்ம நாட்டுல இவ்வளவு நல்லது செஞ்ச பாரத பிரதமர் மோடிக்கு இந்த விருது கிடைச்சிருக்கிறது கண்டிப்பா வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான், இல்லையா பூங்கொடி?
1: அக்கா, நல்ல நேரத்துல நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. இந்தாங்க ஸ்வீட்.
0: சரி, நான் ஸ்வீட்ட சாப்பிட்டுட்டு கிளம்புற, சுபா வந்தா சொல்லிடு.
1: கண்டிப்பாக்கா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
7: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம்.

0: கண்மாய் இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்ப ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: ராமண்ண, எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க?
4: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதாம பஸ் விட்டு இறங்கி வந்தேன். வந்தோடனே உன்னை பாக்கணும்னு தான் ஓடி வரேன்.
3: என்ன விஷயம்?
4: இல்ல, இன்னைக்கு நிகழ்ச்சி குறிப்ப கேட்டேன். இந்த பாரம்பரிய நெல் ரகங்களோட மகத்துவத்தை பத்தி பேசுறாங்கன்ட்டு நம்ம வீட்டு ரேடியோ கூட ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன். சரி, உங்க வீட்டுல கேட்கலாமே அப்படின்ட்டு வந்தேன்.
3: சரி, இன்னைக்கு யாரு எங்க இருந்து பேச இருக்கிறாங்க?
4: நன்னிலம் வட்டம் புத்தகலூர் முன்னோடி விவசாயி PV உதயகுமார் அவங்க தான் பேச இருக்காங்களாம்.
3: அப்ப ராமண்ண, வீட்டுல வந்து உட்காருங்க. நான் கருப்பு கவுனில கொழுக்கட்டை பண்ணிருக்கேன்.
4: அப்படியா? ரெண்டு எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வா, ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல. நிகழ்ச்சியே கேட்டுக்கிட்டே சாப்பிட்டு இருக்கலாம்.
5: உலகிற்கும் உணவளிக்கும் உன்னத உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நாம வந்து ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி தான் பேச இருக்கிறோம். மகத்துவம், பாரம்பரிய நெல் ரகங்களின் மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பு தான் பேச இருக்கிறோம். மகத்துவம் அப்படிங்கிற ஒரு சொல்லுங்கிறது வந்து மேன்மைப்பட்ட ஒரு சொல்லாக தான் சொல்லிட்டு இருந்திருக்கோம். மகத்துவம் அப்படிங்கிறதுனா ஒரு மிகப்பெரிய இலக்கு அடைந்து விட்ட ஒன்றாக தான் நம்ம வந்து கருத இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நன்னிலம் வட்டம் புத்தகலூர் PV உதயகுமார் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை வேளாண் பண்ணை பயிற்றுனர். அவரு இயற்கை விவசாயத்து மேல மிகப்பெரிய அளவு கடந்த அளப்பெரிய காதல் கொண்டவர்னே சொல்லலாம். அவர் தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. பாரம்பரிய நெல் ரகங்களின் மகத்துவம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பேச இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
6: வணக்கம் ஐயா.
5: சொல்லுங்க ஐயா, பாரம்பரிய நெல் ரகங்களின் மகத்துவம் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கோம். இந்த மகத்துவம் அப்படிங்கிற ஒரு சொல் எந்த அளவுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள்ல பொருந்தது?
6: பாரம்பரிய நெல் ரகங்களை பொறுத்த மட்டும் பார்த்தாக்கா ஒவ்வொரு நெல் ரகமுமே வந்து அதனுடைய மருத்துவ குணங்களை அடிப்படையா வச்சுதான் அதோட பேரே அமைஞ்சிருக்கும். அதனாலதான் நம்மாழ்வாரை அவங்க வந்து மா மருந்தாகும் பாரம்பரிய நெல் அப்படின்ட்டு ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. ஒரு அவ்வளவு ஒரு மருத்துவ குணங்கள் வாய்ந்தது பாரம்பரிய நெல். ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு சிறப்பு அம்சமா உள்ளதுதான் நம்மளுடைய பாரம்பரிய ரகங்கள். இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து நம்மாழ்வாரும் நெல் ஜெயராமன் அவங்களும் வந்து மீட்டெடுத்து இந்த தமிழகத்துக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது.
5: நிறைய நெல் வகைகள் இல்லையா?
6: இதுல நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பொறுத்த மட்டும் பார்த்தாக்கா இன்னைக்கு ஒவ்வொரு ரகமுமே ஒரு சிறப்பு அம்சம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி வந்து பெண்கள் பேருந்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடவர் பூவையர்னு எழுதியிருக்கும். அது மாதிரி எழுதியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா பெண்களை குறிக்கிறத சொல் தான் வந்து பூவையர். பூவையர்ங்கிற அந்த சொல்ல அடிப்படையா வச்சுதான் பாத்தீங்கன்னாக்கா பூங்கார் அப்படின்னு ஒரு நெல் ரகம் வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகத்துல இருக்குது. இந்த பூங்கார்ங்கிற அந்த நெல் ரகம் வந்து பார்த்தாக்கா பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகம் இந்த ரகம். இந்த ரகத்துல மேலும் சொல்லணும்னாக்கா எல்லா பருவ காலகட்டத்திலையும் இது விளையக்கூடியது. எந்த பருவத்துல போட்டாலும் இந்த நெல் ரகம் விளையக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த ரகம் பாரம்பரிய நெல் ரகத்திலேயே எல்லா பருவ காலத்திலயும் விளையக்கூடியது. சம்பாவா இருந்தாலும் தாளடியா இருந்தாலும் குருவையா இருந்தாலும் எல்லா எல்லா காலங்களிலும் வந்து இதை பயிரிடலாம். அது மட்டும் இல்லாத பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அரிசி அப்படிதான் சொல்லலாம். அது போல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதை வந்து கொடுத்து நாங்க வந்து நிரூபிச்சிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து சுகப்பிரசவமும் ஆயிருக்கு. ஒன்னு ரெண்டு பேர் எல்லாம் கிடையாது. நான் அரிசி கொடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல வந்து சுகப்பிரசவம் ஆயிருக்கு, எங்க வீட்டுக்காரமா உள்பட. அப்படி ஒரு அற்புதமான ரகம் இது. சுகப்பிரசவத்துக்கு மட்டும் கிடையாது, பெண்கள் சம்பந்தப்பட்ட மாதவிடாய் பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, கை கால் மூட்டு வலி, இது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்க்க வல்லது இந்த பூங்கார்ங்கிற ரகம். இது வந்து சிவப்பரிசி. இது விளையக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தாக்க 75 நாள்ல இருந்து 100 நாள் வரைக்கும். அதேதான் 75 நாள்ல இருந்து 100 நாள் அப்படின்னு பார்த்தாக்க ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் தகுந்த மாரி அது மாறி அதோட வயசு வந்து மாறுபடும்.
5: அதாவது குளிர் காலங்கள்ல இத்தனை நாள்ல கதிர் வந்து சொடிஞ்சு வந்துடும், வெயில் காலம் மழை காலம் மற்ற காலங்கள்ல காலங்களுக்கு தகுந்த மாதிரி அறுவடைக்கு வந்துடும் அப்படிதானே?
6: கோடை காலமா இருந்தாக்கா நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த 75 நாள்லயே அறுவடைக்கு வந்துடும். அது சம்பா பட்டத்திலேயே அதோ தாளடி பட்டத்திலேயே அது வர்றப்ப வந்து பார்த்தாக்க நாள் கொஞ்சம் கூடுதலா வரும்.
5: அதுவே மாத்திக்கும்.
6: அதுவே மாத்திக்கும். அப்படி ஒரு சிறப்பு அம்சமான நெல். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா இதோட அரிசி வந்து சிவப்பு கலர்ல தான் இருக்கும். அதே போல இனிப்பு சுவையோட இருக்கும். எல்லா வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அரிசி நெல்லாகும்
5: பூங்கார்.
6: பூங்கார் அடுத்து வந்து பார்த்தாக்கா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பேரோடயே சேர்ந்துதான் வரும் அப்படின்ட்டு. இதுக்கு பேரே வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு பேரு. இது ஆண்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நெல். ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்குது, இல்ல ஒரு மூட்டு வலி இருக்குது, இல்ல ஒரு பலகீனமா இருக்கிறாங்க, அப்புறம் வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்க பக்கத்துல வந்து மிஸ்டேக்கா இருக்குது அப்படின்னாக்கா அதை கூட சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த மாப்பிள்ளை சம்பாவுக்கு உண்டு. இந்த பேரே

0: வந்து மாப்பிள்ள சம்பான்னு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இளவட்ட கல்ல தூக்கி போடணும், அப்படி இல்லைன்னாக்கா காலை அடக்கணும், ரெண்டையும் செஞ்சாதான் வந்து அந்த காலத்துல நம்ம ஆண்களுக்கு வந்து கல்யாணமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தாக்கா அந்த கல்லை வந்து பாதி தூரம் தூக்கி தூக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் வந்து தொடர்ந்து வந்து மாப்பிள்ள சம்பாவோட நீராகாரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டாரு அப்படின்னாக்கா அந்த கல்லை வந்து அசால்ட்டா தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு அவருக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மாப்பிள்ள சம்பாவுக்கு உண்டு. அதனாலதான் இந்த நெல்லுக்கு பேரே மாப்பிள்ள சம்பா அப்படின்னு பேரு. இது வந்து பார்த்தா வயசு வந்து 164, அதே சமயத்தில் 6 அடி வரைக்கும் இது உயரம் வளரக்கூடியது, நல்ல பெரிய அரிசியா இருக்கும், அதே சமயத்தில் வந்து சிவப்பு அரிசியா இருக்கும். நீராகாரம் சாப்பிட்டோம்னாக்கா இது அடிச்சுக்கிறதுக்கு நீராகாரம் வேற எந்த ரகமுமே கிடையாது, அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். பொதுவாக சொன்னோம்னாக்கா என்னோட வயலுக்கு கோடை காலங்களில் நான் வந்து நீராகாரம் எடுத்துட்டு போனோம்னாக்கா பக்கத்து வயகாரங்கெல்லாம் வந்து எனக்கு அந்த நீராகாரம் கொடுங்க அப்படின்னு விரும்பி சாப்பிடுற அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நெல் ரகம் இந்த மாப்பிள்ளை சம்பா.
1: மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கறது வந்து ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னீங்க, பூங்கார் அப்படிங்கறது பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
0: ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் தவிர, ஆனா இருசாராரும் சாப்பிடலாம். பலம் வந்து அதிக பலன் வந்து ஆண்களுக்கு உள்ளது ஆண்களுக்கு, பெண்களுக்கு உள்ளது பெண்களுக்கு. அதனால வந்து பூங்கார வந்து ஆண்கள் சாப்பிடக்கூடாதுன்னா இல்ல மாப்பிள்ளை சம்பா பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு வந்து எல்லாம் கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம்.
1: அரிசிகளை பொறுத்தளவுக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா சிகப்பரிசி, பழுப்பரிசி, கருப்பு அரிசி, வெள்ளரிசி அப்படிங்கிற பல நிறங்கள்ல இருக்கு இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க பூங்கார் வந்து சிகப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா சிகப்பரிசின்னு சொன்னீங்க இல்லையா? அடுத்தடுத்து என்னென்ன நெல் ரகங்கள் என்னென்ன நிறங்கள்ல இருக்குது, அதோடைய மகத்துவம் என்னங்கறத அப்படியே சொல்லிட்டு வாங்களேன்.
0: பொதுவா வந்து பாத்தாக்கா நீங்க இப்ப சொன்ன மாதிரி பல வண்ணங்கள்ல வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசிகள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னாக்கா கருப்பு அரிசி தான் வந்து உலகத்திலேயே வந்து அதிக சத்துள்ள அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு கவுனியை சொல்லுவோம். அந்த கருப்பு கவுனி வந்து அந்த காலத்துல மன்னர்கள் மட்டுமே உணவா உட்கொண்டுகிட்டு இருந்த அரிசி. அது இன்னைக்கு வந்து நெல் ஜெயராமன் அவங்களால மீட்டெடுக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க பரவலா பட்டித்தொட்டி உள்பட இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து நீரழிவு நோய், சக்கரை வியாதி உள்ளவங்க வந்து இன்னைக்கு பெரிய உணவா எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டு இருக்காங்க. அதே போல அவங்களுக்கு அந்த நோயும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அற்புதமான அரிசி. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தோம்னாக்கா சிவப்பரிசி. நான் இப்ப சொன்ன சிவப்பரிசில வந்து கிட்டத்தட்ட 150 ரகங்களுக்கு மேல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா பழுப்பரிசி, அதுக்கடுத்ததுதான் வந்து வெள்ளை அரிசி. இதெல்லாம் இல்லாத ஒரு அரிசி இருக்கு அப்படின்னாக்கா வந்து பச்சை கலர்ல ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா இலுப்பப்பூ சம்பா அப்படின்ட்டு ஒரு ரகம் வந்து பச்சை கலர்ல இருக்கக்கூடிய அரிசி.
1: அதாவது இலுப்பப்பூ சம்பா அப்படின்னு பேசும்பொழுது இந்த இலுப்பப்பூ சம்பாவை மீட்டெடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா பரவலாக்குன பெருமை உங்களுக்கு உண்டு அப்படிங்கறது நாங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தின செய்திகளை சொல்லுங்களேன்.
0: இலுப்பப்பூ சம்பா அப்படின்ட்டு ஒரு ரகம் இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதை மீட்டெடுக்கிறதுக்காக பல ஊர்களுக்கு அலைஞ்சு பாக்குறப்ப கிடைக்கல. கடைசியா இங்க காரைக்கால் பக்கத்துல இருக்கக்கூடிய திருமல்ராஜபட்டினத்துல வந்து பரமசிவம் அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர் வந்து அந்த இலுப்பப்பூ சம்பா நெல் ரகம் வச்சிருந்தாங்க. அவங்க வச்சிருக்கிறப்ப வந்து சுத்தமா அது வந்து இலுப்பப்பூ சம்பாவா அவங்க வச்சிருக்கல, 4-5 ரகங்களோட கலந்து அதுவும் ஒரு ரகமா இருந்துச்சு. அந்த ரகத்தை எடுத்துட்டு வந்து பிரிச்சு எடுத்து தனியா இலுப்பப்பூ சம்பாவை மட்டும் அதை வந்து பயிரிட்டு அந்த நெல்லை வந்து நம்மாழ்வார் கையில கொண்டு போய் இதுதாங்கய்யா இலுப்பப்பூ சம்பா நம்மளோட பாரம்பரிய ரகம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் திருவிழாவில் கொடுத்த அது அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க பரவலாச்சு. இந்த ரகத்தோட சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பச்சை கலர்ல அரிசி இருக்குன்னு சொன்ன, அதாவது இலுப்பப்பூ சம்பாவோட ஒட்டுமொத்த பாகமும், அதாவது வேர்ல இருந்து நெல்லு அரிசி வரைக்கும் எல்லா பாகமுமே வந்து அந்த இலுப்பப்பூவோட வாசம் அடிக்கும். அதுதான் இந்த ரகத்தோட சிறப்பம்சம். இப்ப அந்த வைக்கோலை வந்து மட்டுமே நம்ம மாட்டுக்கு போட்டு பால் கறந்தோம்னாக்கா அந்த பால் கூட இலுப்பப்பூ சம்பா வாசம் தான் அடிக்கும். இது வந்து என்னத்துக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்பதான் வந்து பக்கவாதத்தால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த அரிசியை வந்து நம்ம உணவா கொடுத்தோம் அப்படின்னாக்கா எந்த விதத்துல வேணாலும் சாதமா சமைச்சு சாப்பிடலாம். சமைக்கிறப்ப வந்து வேகறதுக்கெல்லாம் மற்ற ரகங்கள் மாரிலாம் லேட்டெல்லாம் ஆகாது, நார்மல் அரிசி மாரியே சாதாரணமா வெந்துடும். சாதமா சமைச்சு கொடுக்கலாம், இல்ல பலகாரமா செஞ்சு கொடுக்கலாம், இடியாப்பம், புட்டு, கொல்கட்டை அப்படின்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடியெல்லாம் நம்ம வடிவமைச்சோம்னா எல்லாத்துக்குமே இது ஒத்து வரும். அப்படி ஒரு அற்புதமான ரகம். இதை நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த பக்கவாதம் வந்து நான் கொடுத்து ஒரு 2 பேருக்கு வந்து அது கிளியர் ஆயிருக்கு. அப்படி ஒரு அற்புதமான அரிசி. இது பக்கவாதத்துக்கு மட்டும் கிடையாது, சக்கரை நோயை கட்டுப்படுத்தும், மூட்டு வலிக்கு குணமாகும், அப்புறம் மொத்தம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்துச்சுனாக்கா அரிப்பு, லேசான தேமல் இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து இது பயனளிக்கும். அதுக்கு மேல வந்து பார்த்தாக்கா சளியை வந்து வேரோட இருக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு உண்டு. எனக்கே வந்து 30 வயசு வரைக்கும் சளி பிரச்சனையில தான் இருந்தேன். இந்த அரிசியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சளி பிரச்சனை சுத்தமா தீர்வாகி நான் இப்ப எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் குளிக்கலாம், எந்த தண்ணி வேணாலும் குடிக்கலாம், எனக்கு எதுவும் ஆகாது. சளியை வந்து வேரோட இருக்கக்கூடிய சக்தி உண்டு. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வந்து சளி பிரச்சனை இருக்கும். அது மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இதை வாங்கி கொடுத்தாங்கன்னாக்கா 1 இயர்லயே வந்து அவங்களுக்கு அந்த சளி பிரச்சனை வந்து சுத்தமா சரியாயிடும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: ராமண்ணா, நல்ல நேரத்துக்கு வந்துட்டு நல்ல தகவலை சொன்னீங்க. இன்னைக்கு நன்னில வட்டம் புத்தகலூர் PV உதயகுமார் அவங்க சொன்னதுல பூங்காரசி பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்து மாப்பிள்ள சம்பாரசி ஆண்களுக்கு என்னென்ன பயன்லாம் தருதுன்னு தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க.
3: ஆமாமா, பாரம்பரிய நெல் ரகங்களுடைய மகத்துவத்தை பத்தி பேசும்பொழுது ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. அதையும் அவர் வந்து செயல்படுத்தி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நெல் ரகங்களுடைய வயது என்ன, அது எப்ப அறுவடைக்கு வரும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னார் இல்லையா
2: அண்ணா? இழுப்பு பூ சம்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இழுப்பு பூ சம்பா நெல் ரகங்களை மீட்டெடுத்ததே இவங்க தானா?
3: ஆமாமா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னார் இல்லையா. அது இல்லாம நவர அப்படிங்கிற ஒரு நெல் ரகத்தை பத்தியும் நிறைய சொன்னாரு. சரி சரி, இன்னும் என்னென்ன சொல்ல இருக்கிறாரு அடுத்த பகுதியில அப்படிங்கறத கேட்கலாம்.
2: சரி வாங்கண்ண.
4: இழுப்பப்பூ சம்பாவை வந்து நம்ம சமைக்கிற முறை எப்படி இருக்குது? உடச்சி நொய்யா வச்சுக்கலாமா, இல்ல வந்து மாவா வச்சுக்கலாமா, இல்ல வந்து சமைக்கலாமா, அதை பத்தின விவரங்களை சொல்லுங்களேன்.
5: இப்ப சாதாரணமா இந்த புழுங்கல் அரிசியா நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நார்மல் அரிசி மாதிரியே நம்மளுக்கு வந்துடும், வேகறதுக்கு எல்லாம் டைமே எடுக்காது, அதே டைம் தான். ஆனா அதே சமயத்துல வீட்டுல சமைக்கிறப்ப வீடு முழுக்க இல்ல, பக்கத்து வீடு வரைக்கும் அந்த இழுப்பு வாசம் வரும். அதே வந்து நம்ம பலகாரமா வந்து இடியப்பமாவோ இல்ல புட்டாவோ அது மாதிரி செய்யணும்னாக்கா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரிசியை வந்து அரைச்சிக்க வேண்டியதுதான். உப்புமாவுக்குன்னா லைட்டா குறைன்னு உடச்சுக்கணும், இடியப்பத்துக்குன்னா நைஸா உடச்சுக்கணும். நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அரிசியை வந்து நம்ம வடிவமைச்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது பயன்படும். அடுத்தது வந்து கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி ரகம் வந்து பாத்தாக்க எல்லா மக்களுக்கும் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய எந்த நபரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த செய்தி வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு பரவலாயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க வந்து இன்னைக்கு அந்த செய்தி போயிருக்கு. அதே போல வானொலி ரொம்ப பெரும்பங்கு. வானொலியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு 20 வருஷமா இதை வந்து இப்ப காரை வானொலியில வந்து நான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வானொலி மூலியமாவும் வந்து பார்த்தாக்கா மக்களுக்கு நிறைய இடத்துல போய் சேர்ந்து வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த அரிசியை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்ப ஊடகங்கள் வந்து இதை பரவலாக்குறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து இந்த அரிசியை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி என்ன மற்ற எல்லா அரிசியுமே வந்து இயற்கை விவசாயத்துல வந்து சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்தும், அது கருப்பு கவுனிதானு கிடையாது, எல்லா ரகமுமே குணப்படுத்தும். இது வந்து கொஞ்சம் துரிதமா குணப்படுத்தும். துரிதமானாக்கா சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 40 நாள் 45 நாள்ல வந்து பார்த்தாக்க டாக்டர் வந்து இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு வந்து நீங்க இன்சுலின் ஊசி போட வேண்டாம், நம்ம மாத்திரையிலேயே சரி பண்ணிக்கலாம்ங்கிற அளவுக்கு வந்து சீக்கிரமா வந்து அதை வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. அதே போல வந்து பார்த்தாக்க கருப்பு கவுனி அரிசியில வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அல்வா என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இந்த கருப்பு கவுனி சக்கரை பொங்கல் வந்து இருக்கும். அதே போல வந்து நம்ம உட்கொள்றப்ப நம்மளுக்கு அந்த வித்தியாசமே தெரியாது. தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு போயிருந்தா கல்யாணத்துல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுதான் அல்வாவை வச்சிருந்தாங்க. அதே அரிசி வந்து
4: விவசாய அனுபவங்கள்ல என்னென்ன பாரம்பரிய நெல் ரகங்களை நீங்க வந்து பயிரிட்டு இருக்கீங்க?
5: என்னோட விவசாய அனுபவங்கள்ல வந்து நான் ஒரு 10-15 ரகங்களுக்கு மேல நான் வந்து பயிரிட்டு இருந்திருக்கேன். இப்ப வந்து இழுப்பப்பூ சம்பா என்னால மீட்டெடுக்கப்பட்ட ரகம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நவரானு ஒரு ரகம். இந்த ரகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம திருவண்ணாமலையில வந்து ஒரு விதை திருவிழான்ட்டு ஒரு திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழாவில வந்து நம்மாழ்வாரையா கலந்துகிட்டாங்க. அந்த கலந்துக்கிறப்ப வந்து இது வந்து கர்நாடகாவோட பாரம்பரிய ரகம். அங்கிருந்து வந்து 1 கிலோ தான் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க அந்த விதையை. அப்ப ஐயா அவங்க யோசிச்சு பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாக்க, அது ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அது வந்து விளையாம போச்சுனாக்கா அந்த விதையை காணா போயிடும் அப்படிங்கறதுக்காக வந்து அது 5 பாகமா பிரிச்சு அதுல ஒரு 200 கிராம் வந்து ஐயா என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த 200 கிராம் விதையை எடுத்துட்டு வந்து நான் வந்து பயிரிடுறதுக்காக நாத்தாங்கல்ல விதைச்சிருந்தேன். ஆனா வந்து அந்த வருஷம் வந்து என்னால வந்து அதை நட முடியல, எங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அது நடாமலே நாத்தாங்கல்ல தங்கிடுச்சு. அதை வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அறுவடை பண்ணி அந்த விதையா எடுத்து அதை வச்சிருந்து அடுத்த வருஷம் அதை வந்து ஒரு 1/2 ஏக்கர் வந்து நவராங்கிற அரிசி நெல்லை வந்து பயிரிட்டேன். அந்த நவராங்கிற நெல் வந்து தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல நான் தான் பயிரிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து அந்த விதை யாருகிட்டுமே கிடையாது. அதை விதைய வந்து பார்த்தாக்கா 1 கிலோ விதை வந்து 350 ரூபான்ட்டு வித்தேன். அதாவது என்னோட வாழ்நாளிலேயே வந்து அதிக வருமானத்தை ஈட்டி கொடுத்த ரகம் அதுதான். கிட்டத்தட்ட எனக்கு அந்த 1/2 ஏக்கர்ல 1.5 லட்சம் ரூபாய் வந்து சம்பாரிச்சு கொடுத்துச்சு அந்த ரகம். அப்படி ஒரு அற்புதமான ரகம். அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு

0: மத்த எல்லா ரகமுமே வந்து பார்த்தாக்கா நெல்லோட ஓட்டுல இருந்து உரிச்சு எடுத்துட்டோம்னாக்கா அரிசி வந்து முளைக்காது. இதை ஓட்டை உரிச்சு எடுத்தா கூட அந்த அரிசியும் முளைக்கும். அப்படி ஒரு ஆற்றல் பெற்ற ரகம் இது. அப்படி ஒரு அற்புதமான ரகம், எல்லா விதமான நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது.
1: அரிசியை விதைச்சாலும் அது முளைச்சு வந்துடும்.
0: அரிசியை உரிச்சு விதைச்சா அதுவும் முளைச்சிடும். இது ஒரு ஆற்றல் பெற்ற ரகம் இது. இது வந்து முதல்ல சொன்ன இல்லைங்களா, பெண்களுக்கு வந்து பூங்காறு, ஆண்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பான்ட்டு. இது ரெண்டு பாலரும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ரகம். இது வந்து சிவப்பும் இல்லாத கருப்பும் இல்லாத ஒரு கலர்ல இருக்கும். அதே போல மகசூல் வந்து நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு ஏக்கருக்கு நல்ல விளைவிக்க கூடியவங்களா தான் ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை கூட இதை மகசூல் எடுக்க முடியும். இது வந்து 130 நாள் அதோட வயசு. எல்லா ரகமுமே நேரடி விதைக்குள்ள வர்றப்ப வந்து பார்த்தாக்கா 10 நாள் கம்மியாகும்.
1: ஏன் அது கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்க?
0: அந்த நாத்தாங்கால எடுத்து திரும்பி நடுறப்ப என்ன ஆகும், அது புது வேர் விடும். அந்த புது வேர் விடுறப்ப அது 10 நாள் எக்ஸ்டன் ஆகும். இப்ப நேரடி விதைப்புனா இருக்கிற வேர்லயே அப்படியே சைட்ல வேர் வெடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துடும்.
1: இப்ப சங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விதைப்பது அறுப்பது அப்படிங்கிற ஒரு கொள்கை இருந்தது இல்லையா? இப்போ அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கான நிறைய நம்ம சத்து கொடுக்க வேண்டி இருக்குது, உரம் கொடுக்க வேண்டி இருக்குது. அது போல பாரம்பரிய நெல் ரகங்களை பொறுத்தளவு இந்த அளவுக்கு எல்லாம் புற மேலாண்மை, நீர் மேலாண்மை எல்லாம் இப்பவும் அந்த பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதா?
0: அதாவது என்னோட வயல்லே வந்து மாப்பிள்ளை சம்பான்ட்டு ஒரு ரகத்தை வந்து ஒரு வருஷம் நடவு நட்டேன். அடுத்த வருஷம் அறுவடை பண்றப்ப அந்த கதிர் முதிர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள 1-2 நெல் எல்லாம் வயல்லே விழும்ல, அந்த நெல் வந்து அடுத்த வருஷம் அதாவது ஒரு கோடை காலம் ஃபுல்லா போய் ஒரு 6 மாசம் போய் மறுபடியும் இடையில அதுல வந்து வெயில் நிறைய அடிச்சிருக்கும், மழை நிறைய பெஞ்சிருக்கு, அப்ப எல்லாம் முளைக்காம அந்த நெல் அப்படியே வயல்ல கிடந்து மறுபோக 6 மாசம் வர்றப்ப வந்து முளைச்சு வந்து அதை வந்து அடுத்த வருஷமும் அறுவடை பண்ணிருக்கேன். அப்ப வந்து நான் அந்த வயலுக்கு உழவு செய்யல, நடவு நடல, எந்த வேலையும் பாக்கல, களை மட்டும் எடுக்கிற வேலை தான். அது ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த வருஷம் விளைஞ்சிச்சு. அதே போல அதுக்கு அடுத்த வருஷமும் விழுந்து முளைச்சு அதுக்கு அடுத்த வருஷமும் அதை வந்து நான் அறுவடை பண்ணிருக்கேன்.
1: தொடர்ந்து 3 வருடங்கள்
0: 3 வருடங்கள் அதுக்கு அடுத்த வருஷமும் முளைச்சது. நான் வேற ரகம் பயிரிடணுங்கிறதுக்குனால அதை வந்து இது பண்ணிட்டு காட்டியானங்கிற ஒரு ரகத்தை நடுறதுக்காக அதை சரி பண்ணினேன். 6 மாசம் இருந்து நம்மளுக்கு முளைப்பு திறனை கொடுத்து நம்மளுக்கு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து பாரம்பரிய ரகங்களுக்கு உண்டு. அது மட்டும் வந்து இல்லாம வந்து பார்த்தாக்கா இந்த ரகங்கள் வந்து பார்த்தாக்கா 6 அடி 7 அடி 8 அடி வளரக்கூடிய ரகங்கள். அதனால வந்து களை வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதாவது ஒரு களை எடுத்து விட்டு விட்டுட்டோம்னா போதும், அடுத்து வர முளைச்சு வரக்கூடிய ரகங்களை வந்து அந்த களைகளை வந்து இது டாமினேட் பண்ணி இது மேல வந்துடும். பயிர் களை வந்து பயிருக்கு கீழே இருந்து அப்படியே சொடிஞ்சு போயிடும். அதுக்கு வந்து பாரம்பரிய ரகங்கள் ரொம்ப உன்னதமா இருக்கும். மாப்பிள்ளை சம்பா வந்து உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு அற்புதமான ரகம். அதே போல காட்டியானமும் 145 நாளுக்கு மேல உள்ள வயசு உள்ள எந்த ரகமா இருந்தாலும் நம்ம மறு வருஷத்துக்கும் நம்ம வந்து அதுல உள்ள விதையா அதாவது தானா விழுந்து முளைச்சு அடுத்த வருஷமும் நம்மளுக்கு பலனை கொடுக்கும். அதுக்கடுத்தது காட்டியானம் அப்படிங்கறத பத்தி ஒரு ரகத்தை சொன்னேன். இந்த ரகம் வந்து பார்த்தாக்கா காட்டுல உள்ள யானை அந்த நெல் பயிருக்குள்ள போனா மறைஞ்சிடும். அதனாலதான் அந்த ரகத்துக்கு பேரே காட்டியானம்னு பேரு. இதோட வயசு வந்து 170 நாள். பாரம்பரிய நெல்ல அதிக வயசு உள்ள ரகங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதெல்லாம் வந்து விதைச்சிட்டு நம்ம அறுத்துக்கிட்டா போதும், வேற ஒண்ணு பெருசாலாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. காட்டியானம் இதுவும் வந்து மாப்பிள்ளை சம்பா மாதிரியே பெரிய அரிசியா இருக்கும், சிவப்பரிசியா இருக்கும். மாப்பிள்ளை சம்பா விட இன்னும் கொஞ்சம் கடினமாவும் இருக்கும் அரிசி. அப்ப அரிசியை வந்து உடைச்சிட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னாக்கா சீக்கிரமா வெந்துடும். ஏன் அரிசியை உடைச்சா வேகுது அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லுக்கும் அரிசிக்கும் இடையில உள்ள ஒரு கண்டென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா சத்துகளும் புதைஞ்சி இருக்கக்கூடிய இடம். அதை வந்து நம்ம பட்டை தீட்டி சாப்பிடறதுனால அந்த சத்தெல்லாம் போயிடுது. அதே சமயத்துல பட்டை தீட்டினதுக்கு அப்புறம் அதில இருக்கக்கூடிய மாவு சத்து மட்டுமே இருக்கிறதுனால சீக்கிரமா அரிசி வந்துடுது. இப்ப அந்த சத்தோட அது இருக்கிறதுனால வந்து மேல அந்த சத்துகளை தொலைச்சிக்கிட்டு நம்ம கொதிக்கக்கூடிய நீரானது உள்ள போறதுக்கு அதிக நேரம் எடுக்குது. அரிசியை உடைச்சிட்டோம்னாக்கா அந்த உடைச்ச பாகத்துல வந்து அந்த கண்டென்ட் இருக்காது இல்ல, ரெண்டு சைட்லயும் அது வழியா உள்ள போது சீக்கிரமா வந்துடும்.
1: சரி, அடுத்து கருப்பு நிறத்துல உள்ள அரிசியை பத்தி சொல்லிட்டீங்க, பழுப்பு நிறத்துல உள்ள அரிசியை பத்தி சொல்லிட்டீங்க இல்லையா. பாரம்பரிய நெல் ரகங்கள்ல வெள்ளை நிறத்திலையும் அரிசிகள் இருக்குது, அதோடைய மகத்துவத்தை அப்படியே சொல்லுங்களேன்.
0: அரிசினாலே வெள்ளை அரிசி தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு மக்களோட மனசுல வந்து ஒரு பதிஞ்சிருச்சு. அப்படியும் பாரம்பரிய ரகத்துல இருக்கானா நிறைய இருக்குது. ஆத்தூர் கிச்சலி சம்பா, தூயமல்லி, ஜீரக சம்பா, இது மாதிரி நிறைய ரகங்கள் வந்து வெள்ளை கலர்ல இருக்குது. இதுல ஜீரக சம்பா பத்தி பேசணும் அப்படின்னாக்கா இது வந்து 130 நாள் வந்து இதோட வயசு. இது வந்து தண்டு பாகமும் வந்து ரொம்ப மெலிசா தான் இருக்கும், பெரிய ஊதுபத்தி அளவுக்கு தான் இருக்கும்னு வச்சுங்களேன். அதனால வந்து இது மேட்டு பாகங்கான பகுதியில மட்டும்தான் பயிரிடணும். பள்ளக்கால பயிரிட்டாக்கா தண்ணி நின்றுச்சுனாக்கா அழுகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது வந்து வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் முதல் உணவா கொடுக்கறாங்கல்ல 6 மாசம் கழிச்சு, அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த உணவு அரிசி இது. இந்த அரிசியை வச்சு நம்ம பயன்படுத்துறப்ப வந்து பார்த்தா சீரண சக்தி அற்புதமா நம்மளுக்கு ஈஸியா நடக்கும். அதனாலதான் ஜீரக சம்பானு இதுக்கு பேரு. தூயமல்லி, அப்புறம் வந்து ஆத்தூர் கிச்சடி சம்பா, ஆற்காடு கிச்சடி சம்பா மாதிரியான ரகங்களை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க, இப்ப இயற்கை வேளாண்

0: என்னை பயிற்றுனராக இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா.
0: இப்ப வந்து ஒரு இடத்த வந்து எனக்கு வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடுவதற்கு தகுந்தார் போல அந்த இடத்த எனக்கு மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு உங்களை யாராவது அணுகுனாங்கன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னவா இருக்கு?
1: நம்ம கோமல் பக்கத்துல நச்சினார்குடியில ஒரு 4 ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் இப்ப பண்ண போறாங்க. அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல பாத்துட்டு என்னோட எண்ணெய் எடுத்து கூப்பிட்டு பேசினாங்க. இப்ப போய் அவங்களுக்கு வந்து கைடு பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப மைசூர் மல்லி அப்படிங்கிற ரகத்தை வந்து அவங்களுக்கு வித விட போறாங்க. இப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் எங்க கூப்பிடுறாங்களோ அங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்களோட நிலத்தை பாப்பேன். நிலத்தோட தன்மையை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பேன். நிலம் வந்து பார்த்தாக்கா சில இடத்துல களிமண்ணா இருக்கும், சில இடத்துல மணலா இருக்கும், ரெண்டு மண்ணும் கலந்து இருக்கும். அப்ப அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனைகள் தர முடியும். மண்ணில வந்து கெட்ட மண்ணுன்னு எந்த மண்ணுமே கிடையாது. நம்ம தான் வந்து அதை வந்து நல்ல மண்ணா இருக்கிறதும் கெட்ட மண்ணா இருக்கிறதும் விவசாயியோட கையில தான் இருக்குது.
0: எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும்
1: வழிமுறைகள் இருக்கு. ஒரு லேபுக்கு போகாம எப்படி பரிசோதனை பண்ணலாம்னாக்கா நம்ம வந்து பலதானிய விதைப்பு இல்லாட்டினா தேஞ்சா இல்லாட்டினா தக்க பூண்டு இது மாதிரியான உர செடிகளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து விதைப்போம். விதைக்கிறப்ப நம்ம முதல் சொல்ற ஆலோசனையும் அதுதான், உர செடிகளை வந்து நீங்க விதைங்க அப்படி, பலதானிய விதைப்பு விதைங்க இல்லாட்டினா உர செடிகள் உங்களுக்கு எது வருமோ அதை வந்து விதைங்க அப்படின்னு சொல்லுவோம். அது விதைச்சு ஒரு சந்தா வளருது, அதுக்கு மேல அது வளரல அப்படின்னாக்கா அந்த நிலம் வந்து சத்து கம்மியா உள்ள நிலம். 1.5 அடி வளருது அப்படின்னாக்கா ஒரு 25% அந்த வயல் வந்து சத்தோட இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து ஒரு இடுப்பு அளவுக்கு வளருது அப்படின்னாக்கா ஒரு 50% அது சத்தோட இருக்குன்னு அர்த்தம். நெஞ்ச அளவுக்கு வளருது அப்படின்னாக்கா ஒரு 75% சத்தோட இருக்குன்னு அர்த்தம். அதே வயல்ல வந்து நம்ம 4 உயரத்துக்கு மேலையும் வளருது அப்படின்னாக்கா அவங்க என்னதான் வந்து ரசாயன உரம் போட்டிருந்தாலும் பயன்படுத்தி இருந்தாலும் அந்த வயல் இன்னும் கெடாமல் தான் இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கறதுக்கு அது உதாரணம்.
0: அதை மாத்துவதற்கு என்ன வழிகள்?
1: ஃபர்ஸ்ட் வந்து சரியா முளைக்காம உரிச்சாந்தா முளைச்சிருக்கு இல்லீங்களா, அதை மடக்கி உழுதுட்டு அடுத்த ட்ரிப் விதைச்சோம்னாக்கா அது வந்து 1.5 அடி வளரும். அதை மடக்கி உழுதுட்டு திருப்பி அடிச்சோம்னாக்கா இடுப்பு அளவுக்கு வளரும். அதை மடக்கி உழுதுட்டு திருப்பி அடிச்சோம்னாக்கா 4 உயரத்துக்கு வளரும். அதே மாதிரி 3 டைம் வந்து நாங்க வந்து சரியில்லாத வயல்களுக்கு வந்து பலதானிய விதைப்பை விதைச்சு மடக்கி உழுகணும் அப்படின்னு தான் ஆலோசனை சொல்லுவோம்.
0: அதாவது மண்புழுவும் நண்டுகளும் நிறைய இருந்ததுன்னா அந்த மண்ணு வந்து நல்ல மண்ணு அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: உழவர்களோட நண்பன் இப்ப பொதுவா கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்றது வந்து மண்புழுவ சொல்லுவோம், நண்டை சொல்லுவோம், நத்தைய சொல்லுவோம், இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வைரஸ்கள்லாம் வந்து நம்ம வயல்ல இருக்கு, அதுவும் வந்து உழவர்களோட நண்பர்கள் தான். நம்ம வந்து இயற்கை விவசாய இடுபொருள்கள் ஒரு அமிர்த கரசலா இருக்கட்டும், பஞ்சகவியாவா இருக்கட்டும், மீனமிலமா இருக்கட்டும், ஜீவாமிரதம் இப்படின்னு ஏதோ ஒண்ணு வந்து நிலத்துல நம்ம விடுறப்ப மண்புழு வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்தா கூட வந்துடும் நம்ம வயலுக்கு. அது ஒரு 3 மாசத்துல டிராவல் ஆகி வந்துச்சுன்னா நம்ம வயலை விட்டு வெளியில போகவே போவாது. ஒரு மண்புழு வந்து அதோட வாழ்நாள்ல 68,000 முறை வந்து கீழையும் மேலையும் போயிட்டு வரும். அப்படி கீழே மேலையும் போயிட்டு வர்றது கொஞ்சம் தூரம் எல்லாம் போகாது, கிட்டத்தட்ட 8 அடி ஆழத்துக்கு அந்த மண்புழு வந்து துவாரம் விட்டு போயிட்டு வரும். வயல்ல லட்சக்கணக்கில் மண்புழு இருந்துச்சுன்னா அந்த வயல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க, மழை பெஞ்சதுனாக்க அந்த மழை தண்ணி நேரடியா உள்ள போயிடும். மழை நீர் தான் நம்ம உயிர் நீர் அப்படின்னு சொல்றோம். அப்ப மழை நீர்ல எல்லா சத்துக்களுமே இருக்கு. அப்ப அந்த தண்ணியை வந்து அந்த பூமி வந்து கிரகிச்சு வச்சுக்கும். தாவர கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் நம்ம வயலுக்கு கொடுக்கறப்ப 100 கிலோ மக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம வயலுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு 5 கிலோ 6 கிலோ தான் வந்து மக்கி போய் அது வந்து கார்பனா நிக்கும். கரியா நிக்கிறப்ப என்னன்னு கேட்டாக்கா அந்த 1 கிலோ கார்பன் வந்து மழை பெய்யறப்ப 6 லிட்டர் தண்ணியை வந்து சேமிச்சு வச்சுக்கூடிய சக்தி இருக்குண்டு. அப்ப 1 கிலோ நம்மள்கிட்ட கார்பன் வயல்ல இருந்துச்சுன்னா 6 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம வயலுக்கு சேமிச்சு வச்சுக்கும்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அதாவது பாரம்பரிய நெல் ரகங்களுடைய மகத்துவத்தை பத்தியும் சொன்னீங்க, உங்களுடைய விவசாய அனுபவங்களை பத்தியும் சொன்னீங்க. அதாவது ஒரு ரசாயனம் உரத்தையே போட்டு பயிரிட்ட ஒரு இடத்த வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள்ல பயிரிடுவதற்கான மாற்று முறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் நிறைய சொன்னீங்க. நிறைய விவசாயிகள் வந்து உங்கள்ட்ட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க, அதுக்காக உங்களுடைய அலைபேசி என்ன கொடுத்துடலாம். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, நன்னிலம் மட்டம் புத்தகலூர் முன்னோடி விவசாயி இயற்கை வேளாண் பயிற்றுனர் PV உதயகுமார் அவர்களுடைய அலைபேசி எண்
1: 81 10 99 47 58. மீண்டும் ஒரு முறை 81 10 99 47 58. இன்னைக்கு வந்து நான் இந்த அளவுக்கு இந்த சமூகத்துல வந்து உயர்ந்திருக்கேனாக்கா அதுக்கு காரை பண்பலையும் ஒரு முக்கியமான காரணம். ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறதே வந்து பாதி திக்கி திக்கி தான் பேசுவேன், அந்த அளவுக்கு தான் வந்து முதல் முதல்ல என்ன பேட்டி எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சரளமா பேசுறதுக்கும் இன்னைக்கு வந்து நிறைய விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் விவசாய ஆலோசனை சொல்றதுக்கும் காரை பண்பலையே காரணம் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: உங்களுடைய பாரம்பரிய

0: நெல் ரகங்களை பத்தி நன்னிலம் வட்டம் புத்தகலூர் பி வி உதயகுமார் என்னென்ன செய்திகளாம் சொல்லியிருக்காரு பாத்தியா? அதாவது இவருடைய வயல்ல என்னென்ன ரகங்களை போட்டாரு, அது எந்த மாதிரியான விளைச்சலை கொடுத்தது, அவர் வயல்ல விதைப்பது அறுப்பது அப்படிங்கறத பத்தி சொன்னாரு. இன்னொரு தகவலும் சொன்னாரு, மண்புழு இருக்கிறதுனால நம்மளுடைய மண்ணுக்கு என்னென்ன வகையில பலன் கொடுக்குது அப்படிங்கறத பத்தி சொன்னாரு. அது எங்கிருந்து எவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்னாரு.
1: அண்ணா, உங்க வீட்டு வயல்லையும் தான் ரசாயன உரம் போட்டிருக்கீங்களே?
0: ஆமா.
1: இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்க நிலத்தை ரசாயன முறையில இருந்து இயற்கை முறையில மாத்துறதுக்கு உங்களுக்கு வழியும் தந்திருக்காங்க.
0: ஆமாமா, நவதானியத்தை விதைச்சு ஒரு அடி வளர்ந்தா என்ன இருக்குது, ரெண்டு அடி மூணு அடி வளர்ந்தா அந்த மண்ணோட வளம் எப்படி இருக்கு, அஞ்சு அடி வளர்ந்தா அந்த மண்ணோட வளம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்னாரு. நம்மளோட நிலம் வளமா இருக்கு அப்படின்னு நம்மளே கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகளை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க.
1: அண்ணா, நிறைவா இவங்க சொன்னதுல ஒண்ணு நல்லாவே தெரிஞ்சுகிட்ட, வானொலி தான் இவங்க விவசாயத்துக்கு நல்ல பயனளிச்சிருக்கான்.
0: ஆமாமா, நம்மளும் வானொலி கேப்போம், விவசாயத்தை நல்ல முறையில பண்ணுவோம்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8 மணி.

0: ஆர்கேஜி நெய்யின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்
3: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
7: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
8: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்கள் மனம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994 அல்லது 2995 இந்த எண்களில். காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். சமையல் அறையில் அதிகம் ரகளை செய்வது தினமும் சமைக்கும் பெண்களா, வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெஷல் சமைக்கும் ஆண்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் வந்து காரை பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்ட்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினை முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
5: உங்கள் சகோதரிக்கு இனிய இரவு வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: நாகராஜன்.
4: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: காலமெல்லாம் காதல் வழங்கப்பட்டதுல இருந்து ஒரு மணி அடித்தாள்.
4: சரி, பாடல் கேட்கலாமா?
5: நன்றி, வணக்கம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இசையின் சரளாய் திசையெங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினை மடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்
2: அனைவருக்கும், இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்யம் மாவட்டம் கத்திரிக்குளத்திலிருந்து பாக்கியராஜ்.
1: பாக்கியராஜ், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: சின்ன தம்பி படத்துல இருந்து அவருக்கு சந்தனம் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி. நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நன்பேண்டா. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
1: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில கத்திரி புலம் பாக்கியராஜ் கேட்ட பாடல் சின்ன தம்பி படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: AI, Data Science, BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
7: நேச உள்ளங்களுக்கு, நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு ஆண்டனி.
6: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
7: கொக்கரக்க திரைப்படம் சரி, அதுல சந்தோஷமா பாடுவாங்க. எஸ்பிபிஐயா அந்த எஸ்பி சைலஜா கொடுத்துருப்பாங்க கீதம் சங்கீதம் என்ற பாடலுக்கு. நன்றி சார், தேங்க்யூ.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராஜலட்சுமி.
0: ராஜலட்சுமி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து சிகப்பு மல்லி, பாடல் வந்து ரெண்டு கணம் சந்தன கணம், அந்த பாடல். நன்றி மேடம்.
0: நன்றி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலா வரும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்கேஜி நெய்யின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சி நீ பகுதி நெய் வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்,
0: ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி தொடர்ந்து கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், சமையல் அறையில் அதிகம் ரகளை செய்வது தினமும் சமைக்கும் பெண்களா, வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெஷல் சமைக்கும் ஆண்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுவரையில ஒரு 20 கமெண்ட் வந்திருக்கு. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். யார் அனுப்பியிருக்காங்க? ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அனுப்பியிருக்காங்க, சமையல் அறையில் அதிகம் ரகளை செய்வது பெண்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, சமையல் அறையில் அதிக ரகளை சமையல் செய்வது பெண்கள் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேலவடுதுறை சேப்பு விஜயராகவன், குடும்பத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பது பெண்கள் மட்டுமே, சமையல் அறையில் அதிகமாக தினமும் ரகளை செய்வது பெண்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க, வேறு யார், பெண்கள் தான். அவங்க சமையல் செய்யும்போது ஆண்கள் நாங்கள் சமையல் கட்டு பக்கம் போனால் அவங்க கத்துற கத்தில் போன வேகத்துக்கு திரும்ப ஓடி வந்துடுவோம், ஏன்டா அந்த பக்கம் போகணுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை சோமசுந்தரம், நிச்சயம் பெண்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அமிர்தராயன் கோட்டையிலேருந்து ஜெயகாந்தி அனுப்பியிருக்காங்க, இதில் என்ன சந்தேகம், அலப்பறை கொடுப்பது ஆண்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இடங்கனிலேருந்து நெடுஞ்செழியன், சமையலறையில் அதிகம் ரகளை செய்வது பெண்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார், உங்களுக்கு இட்லியும் சாம்பாரும் வச்சு தரேன் என்று என் மனைவி இப்போ சொல்லியிருக்காங்க இரவுக்கு. நான் ஏதாவது இதில் கமெண்ட் போட்டேன்னா வெறும் சாம்பார் மட்டும்தான் ராத்திரி குடிச்சிட்டு படுக்கிற மாதிரி ஆகிடும் போல இருக்குது. என்னை ஆளை விடுங்கடா சாமி, இந்த கல்லாட்டத்துக்கு நான் வரலை, என்ன ஒரு வில்லத்தனம், முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காட்டூர் சிவக்குமார், ஓன்லி கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மின்சாரக்கண்ணன், இஞ்சிக்குடியிலேருந்து, பெண்கள் தான், சாப்பிட மட்டும் வாயை திறக்க சொல்லுவாங்க, மற்றபடி வாயை திறந்தால் ரகளை, கிச்சனில் முடிந்து ஹாலில் ரகளை நடக்கும். ஆனால் ஒன்று மேடம், இடியாப்பம் பிழிவது சப்பாத்தி தேய்ப்பது மட்டும் என்கிட்ட வேலை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, எனக்கு சாப்பிட மட்டுமே தெரியும், சமையல் அறையில் உங்களுக்கு என்ன வேலை என என் மனைவி விடவே மாட்டாங்க, பின் எங்கே சமைப்பது அதுவும் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி, கொஞ்சம் கோபமே வந்துருச்சு நினைக்கிறேன் அவங்களுக்கு ரகளை அப்படின்னு கேட்டதுனால, சமையல் அறையில் அதிகம் ரகளை செய்வது பெண்கள் தான், என்னுடைய கணவர் சமையல் அறை பக்கம் வரமாட்டார், நான் ரகளை எல்லாம் பண்ண மாட்டேன், என்னுடைய வேலை அது தானே, அதனால் நான் அதை அமைதியாக அந்த சமையலை செஞ்சு முடிப்பேன், இதில் ரகளை பண்ண என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து யார், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், தினமும் சமையல் அறையில் ரகளை செய்வது ஆண்களை பொறுமையை சோதிப்பது பெண்கள் மட்டும்தான், பல நேரங்களில் ஆண்கள் அவர்களுக்கு அடங்கி போக வேண்டியுள்ளது என்பது தான் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஓப்பனாக சொல்லலாமா? அடுத்து புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் எல்லா வித சமையலும் செய்வேன், எங்கள் வீட்டில் மீன் குழம்பு பிரியாணி நான் செய்வேன், தோசையை முருகலாக செய்வேன், பிறகு ஆனியன் தோசை செய்வேன், அம்மா அப்பா அக்கா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, நன்னிலம் அம்பலவாணன் அனுப்பியிருக்காங்க, சமையல் என்பது ஒரு கலை, ஒரே நேரத்தில் பல வேலைகளை, அதாவது சமையல், காய்கறி,

பெருக்குதல், சுத்தம் செய்தல் இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதால் சமையலறை ஒரு பரபரப்பான களமாக மாறுது. இருப்பினும் பெண்கள் தான் ரகளை செய்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து சமையல் செய்யும் ஒரு நாள் சமையல் செய்யும் ஆண்கள் தான் அலப்பறை தாங்க முடியலைன்னு முல்லக்காடு பாபு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன், சமையலில் அதிகம் ரகளை செய்வது பெண்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, அது என்னமோ நாங்கள் தான் நாங்கள் செய்கிறது தான் சமையல்னு சொல்லி அதை நம்ப வைத்து மற்றவங்க சாப்பிடாமல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மை எப்படிலாம் கூறலாமா புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, உங்ககிட்ட கேட்குறேன். தொடர்ந்து நம்ம யார் யாரெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவரையில் வந்த கமெண்ட் எல்லாமே படிச்சுட்டோம், ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இசை தென்றலாய் உலாவரும் இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: அன்பறிவு பாடல். வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
5: மயிலாடுதுறை மாவட்டம் பனையூர்ல இருந்து கார்த்தி பேசுறேன்.
4: கார்த்தி
5: மேடம்
4: நலமா இருக்கும்? கார்த்தி நீங்க நலமா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
4: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
5: எனக்கு பார்வதி என்னை பாரடி படத்துல இருந்து சின்ன பூங்கிலி அந்த பாடல் கொடுங்க மேடம்.
4: பாடல் கேட்கலாமா?
5: கேட்கலாம் மேடம். நன்றி
4: நன்றி.

0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாக்கம்பருத்தி சுமதி பேசுறேன்.
0: சுமதி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு சிப்பிக்குள் முத்து படத்திலிருந்து துள்ளி துள்ளி நீ பாடமாங்கிற பாடல் கொடுங்க.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளா வரும். நன்றி.
1: நன்றி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
11: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
12: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது.
13: வீட்டு உபயோகப் பொருட்கள்
14: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
15: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
16: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
17: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
18: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில பாக்கம் பருத்தியூர் சுமதி கேட்ட பாடல் சிப்பிக்குள் முத்து படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: தோளில்லை நான் பூப்போட
1: துள்ளி துள்ளி துள்ளி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
7: DME, EEE, ECE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT.

0: அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா யார் யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சமையல் அறையில் அதிகம் ரகளை செய்வது தினமும் சமைக்கும் பெண்களா, வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெஷல் சமைக்கும் ஆண்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் என்னென்ன கமெண்ட்லாம் வந்துச்சோ அதெல்லாம் படித்தாச்சு. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, எரவஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன், பெண்கள் தான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் எப்போதாவது தான் என் கணவர் சமையலறை பக்கம் வருவாங்க. ஒவ்வொரு பொருளையும் எங்கிருக்கு எடுத்துக்கொடு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு டிஷ் செய்வதற்கு 10 முறை கூப்பிடுவாங்க. அதற்கு நாமே செஞ்சிடலாம் என்று தோன்றும். நான் ஊரில் இல்லாத சமயம் சமையலறையே தலைகீழாக மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து. அடுத்து கும்பகோணம் சோமசுந்தரம் மல்லிகா, பெண்கள் தான்னு சொல்லியிருக்காங்க. இது வழி வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நாம் படிச்சிட்டோம். 24 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, 26 லைக்ஸ் வந்திருக்குது ஃபேஸ்புக் பக்கத்தில். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு 5 நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க, 6 நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடல்களும் சூப்பராக போச்சு. நிறைவாக அனைத்து நேயர்களுக்காகவும் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: In Odisha, India dispatches 20 tons of critical vaccine material to Afghanistan to strengthen child immunization program. Quad foreign ministers meeting to be held in New Delhi on 26th of this month. And in IPL cricket, match between Sunrisers Hyderabad and Royal Challengers Bengaluru underway. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

பதினான்கு லோகத்தின் அதிபதி.

மதுராந்தகத் தேவரின் பரம்பரையை குறித்து நேயர்களுக்கு நாம் சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தரச் சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்டகாலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்மபத்னியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறிக் கடந்த தேவார திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆயினும் சில பாடல்களை சேகரித்தார். தேவாரப் பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களை பாடினார். அவற்றில் சிதம்பரத்தை பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது. கண்டராதித்தர் தமது அரும்பெரும் தந்தையாகிய பராந்தக சக்கரவர்த்தி தில்லை அம்பலத்துக்கு பொன்வேய்ந்தது பற்றி தாம் பாடிய பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரல் செங்கோர் சோழன் கோழிவேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடியாடும் மணி தில்லையம்பலத்துள் எங்கோல் ஈசன் எம்பிறையை என்றுகொல் எய்துவதே என்ற பாடலில் தம் தந்தை பாண்டிய நாடும் ஈழமும் வென்றவர் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். பதிகத்தின் கடைசி பாடலில் தமது பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் தம்முடைய காலத்தில் சோழரின் தலைநகரம் தஞ்சையானதையும் குறிப்பிட்டிருக்கிறார். சீரான் மல்கு தில்லை செம் பொன்னம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆராவின் சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகிற் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. கண்டராதித்தருக்கு போர் செய்து ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் நம்பிக்கை இருக்கவில்லை. போர்களினால் மனிதர்கள் அடையும் துன்பங்களைக் கண்டு வருந்தியவரானபடியால் கூடிய வரையில் சண்டைகளை விலக்க முயன்றார். சமாதானத்தையே நாடினார். இதன் காரணமாக இவர் ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிகவும் சுருங்கலாயிற்று. கண்டராதித்தர் தம் முதிர்ந்த வயதில் மழவரையர் மகளை மணந்து கொண்டார். அவர்களுடைய புதல்வன் மதுராந்தகன். கண்டராதித்தரின் அந்திம காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தை. ராஜ்யத்தைச் சுற்றிலும் எதிரிகள் தலையெடுத்து கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் கண்டராதித்தரின் தம்பி அரிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அரிஞ்சயனுடைய குமாரன் சுந்தர சோழன் அதற்குள் காளை பருவத்தை கடந்து பல போர்களிலே வெற்றி முரசு கொட்டி மகாவீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். ஆதலின் கண்டராதித்தர் தமக்கு பின்னர் சுந்தர சோழனே பட்டத்துக்கு உரியவன் என்று முடிவுகட்டி குடிமக்களுக்கும் அறிவித்துவிட்டார். தன்னால் சிம்மாதனம் சம்பந்தமான குடும்பச் சண்டைகள் உண்டாகாதிருக்கும் பொருட்டு சுந்தர சோழருடைய சந்ததிகளே பட்டத்துக்கு உரியவர்கள் என்றும் சொல்லிவிட்டார். தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவ கைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தன் மனைவியிடமும் அவர் சொல்லியிருந்தார். இவையெல்லாம் அந்நாளில் நாடறிந்த விஷயங்களாயிருந்தன. செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி வந்தாள். மதுராந்தகனுடைய சிறுபிராயத்திலேயே அவன் உள்ளத்தில் சிவபக்தியையும் உலக வாழ்வில் வைராக்கியத்தையும் உண்டாக்கி வளர்த்து வந்தாள்.

ஏறக்குறைய 20 பிராயம் வரையில் மதுராந்தகன் அன்னையின் வாக்கையே வேதவாக்காக கொண்டு நடந்து வந்தான். ராஜ்ய விவகாரங்களில் அவனுக்கு சிறிதும் பற்று ஏற்படவில்லை. சோழ சிங்காதனம் தனக்கு உரியது என்ற எண்ணமே அவன் உள்ளத்தில் உதயமாகாமல் இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன்னால் சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்ததிலிருந்து அவன் மனம் மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் லேசாக தலைகாட்டிய ஆசிக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம்

மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் லேசாக தலை காட்டிய ஆசிக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு பெரிதாக்கி வந்தாள். சிறிய தீப்பொறி அதிவிரைவில் பெரிய காட்டுத்தீ ஆகிவிட்டது. பல்வேறு காரணங்களினால் சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் பெருந்தர அதிகாரிகளும் மதுராந்தகனை ஆதரித்து சதி செய்ய முற்பட்டதையும் பார்த்தோம். மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு சுந்தர சோழர் கண்மூடும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். ஆனால் மதுராந்தகனோ அவ்வளவு காலம் காத்திருப்பதற்கே விரும்பவில்லை. சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்தில் பாத்தியதை இல்லை என்றும் தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணத் தொடங்கினான். அதிலும் இப்போது சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி ராஜ்யத்தை கவனிக்க முடியாத நிலைமையில் இருந்தாரல்லவா? ஆதலின் ஏன் தான் உடனடியாக தஞ்சாவூர் சிங்காசனமேறி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இவ்விதம் மதுராந்தகனுக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள் அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டரையர்களின் பொறுப்பாயிருந்தது. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிட அவர்கள் விரும்பவில்லை. சுந்தர சோழரின் இரு புதல்வர்களும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீரச் செயல்களினாலும் பிற குணாதிசயங்களினாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர்கள் இடம் பெற்றிருந்தார்கள். கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலூர் மலையமான் என்னும் இருவரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்து நின்றார்கள். சைன்யத்திலேயும் ஒரு பெரும்பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புத்திரர்களையே விரும்பினார்கள். ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேட்டரையர்கள் பொறுமையுடன் இருக்க தீர்மானித்தார்கள். இதற்கிடையில் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறியிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தமக்கு பிறகு இளவரசர் மதுராந்தகருக்குத்தான் பட்டம் என்று சுந்தர சோழரே சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இல்லை. இதற்கு குறுக்கே நின்று தடை செய்யக்கூடியவர்கள் இளைய பிராட்டியும் செம்பியன் மாதேவியும் தான். இளைய பிராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளினால் வென்றுவிடலாம். ஆனால் தமிழ்நாடெங்கும் தெய்வாம்சம் பெற்றவராக போற்றப்பட்டு வரும் செம்பியன் மாதேவி தடுத்து நின்றால் அந்த தடையை கடப்பது எளிதன்று. அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை என்பது எங்கும் பரவியிருந்தது. அன்னையின் வார்த்தையை மீறி மகன் சிம்மாதனம் ஏறுவதை குடிமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஒன்று, அந்த அம்மாளும் தமது கணவரை பின்பற்றி கைலாச பதவிக்கு செல்ல வேண்டும், அல்லது அவருடைய மனம் மாறச் செய்ய வேண்டும். தாயின் மனத்தை மாற்றக்கூடிய சக்தி பெற்ற பிள்ளையைத் தவிர வேறு யாருக்கு இருக்கக்கூடும்? ஆதலின் அன்னையிடம் சொல்லி அவர் மனத்தை மாற்றும்படி மதுராந்தகத்தேவரை அடிக்கடி பழுவேட்டரையர்கள் தூண்டிக் கொண்டிருந்தார்கள். மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டும் உற்சாகம் காட்டவில்லை. ராஜ்யமாளும் ஆசை அவர் உள்ளத்தில் வெறியாக மூண்டிருந்தது. ஆனால் அன்னையிடம் அதை பற்றி பேச மட்டும் அவர் தயங்கினார். ஏன், அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கே அவர் அவ்வளவாக விரும்பவில்லை. இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். தமது கணவருடைய விருப்பங்களில் முக்கியமானதொரு விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தம் குமாரன் தம்முடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தியிருந்தார். அதன்படியே சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படி கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் தஞ்சை சிங்காதனத்துக்கு தமக்குள்ள உரிமையை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனத்தை மாற்ற முயலும்படியும் சொல்லி அனுப்பினார். மதுராந்தகத்தேவர் தமது பரிவாரங்களுடன் வந்தியத்தேவனுடன் பழையாறை நகருக்குள் பிரவேசித்தார். ஆரிய படை வீடு, பம்பை படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு முதலான வீரர்கள் வாழும் பகுதிகளின் வழியாக ஊர்வலம் சென்றது. பிறகு கடை வீதிகள், குடிமக்கள் வாழும் பகுதிகள், ஆலயங்கள், ஆலயங்களைச் சூழ்ந்திருந்த சந்நிதி தெருக்கள் முதலியவற்றின் வழியாகச் சென்றது. ஆங்காங்கு ஒரு சிலர் வீட்டு வாசல்களில் நின்று பார்த்தார்கள். ஆனால் மக்களிடையே எந்தவித உற்சாகமும் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டான். முதன்முறை அவன் இந்நகருக்குள் வந்திருந்தபோது நகரம் கோலாகலத்தில் மூழ்கியிருந்தது. இப்போது வீதிகள் ஜன சூன்யமாயிருந்தன. பழையாறை பாழடைந்த நகரமோ என்று சொல்லும்படி இருந்தது. மதுராந்தகத்தேவர் மீது பழையாறை மக்கள் அவ்வளவாக விசுவாசம் கொண்டிருக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. வந்தியத்தேவனுக்கு இது ஒரு விதத்தில் சௌகரியமாயிருந்தது. தன் முகம் தெரிந்தவர்கள் யாரேனும் தன்னை பார்க்கும்படி நேரவும் அதனால் தொல்லை ஏற்படவும் இடமில்லையல்லவா?

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: நேயர்களே, பல பெயர்கள் காரண பெயர்களாக இருப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டா மதுராந்தகர், மதுரைக்கு, அதாவது மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டியர்களுக்கு அந்தகர், காலனை போன்றவர். பாண்டியனும் தம் பங்குக்கு பகைமை காட்டினான். சோழாந்தகன், சோழனுக்கு யமனை போன்றவர். இதுதான் சோழ வந்தான் ஆகி ஒரு ஊரின் பெயராக விளங்குது. இந்த நெடுங்கதையில வந்தியத்தேவனின் துணிச்சலையும் திருமலையப்பனின் தந்திரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு கண்டராதித்த சோழர் மகனான மதுராந்தக தேவரிடம் சிறப்பா எதையும் காணல. ஆனா கதை ஓட்டத்துல அவர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் ரொம்ப பெருசு. ஆசிரியர் கல்கியே பழையாறையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்க முறையா அறிமுகம் செஞ்சு வைக்க. மதுராந்தகரின் யோகம் எப்படி? குழந்தை சோதரிடரிடம் வந்தியத்தேவன் கேட்டது நினைவிருக்கும். விசித்திரமான ஜாதகம், பெண்களின் ஜாதகத்தை போன்றது. போதும் பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பது. இந்த சிறு குறிப்பு போதுமே வந்தியத்தேவனுக்கு. பக்தி நெறியில ஈடுபட்டிருந்த மதுராந்தகனுக்கு ராஜ்ய ஆசையை மூட்டி அடியோடு மாத்திட்ட நந்தினிய எப்படிலாம் பாராட்டினார் தனாதிகாரி. சரி, மதுராந்தக தேவர் அறிமுகம் வாய்ப்பை பயன்படுத்தி ஒருவித முன்கதை சுருக்கத்தை வழங்கியிருக்கிறார் ஆசிரியர். அவர் குறிப்பிட்டிருக்கிற திரு இசைப்பா தொகுதியை பத்தி நாம் பார்ப்போம். திரு இசைப்பா என்கிற தொடர் இறைமை பொருந்தின இசைப்பாட்டுன்னு பொருள்படும். அருளாசிரியர் 9 பேர் பாடின 29 திருப்பதிகங்கள் கொண்டது 9 திருமுறை. இவற்றில 28 திருவிசைப்பானும் சேந்தனார் பாடின பல்லாண்ட திருப்பல்லாண்டுன்னு வழங்கி இத்தொகுதியை திருவிசைப்பா மாலைன்னு குறிப்பிடுறது மரபு. இத்திருப்பதிகங்களை பாடினவங்க இந்த நெடுங்கதை நடந்த காலத்துக்கு முன்னும் பின்னும் வாழ்ந்தவங்க. திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி காட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர். மதுராந்தகரின் தந்தை கண்டராதித்தர் பதிகத்தை பஞ்சமம்ங்கிற பண்ணில் பாடுவாங்க. இதற்கு இணையான ராகம் ஆகிரி. இந்த பகுதியில் இடம்பெற்ற தூபம்ங்கிற சொல்ல ஆராய்வோம். சாம்பிராணி, குங்கிலியம், இப்படி நறுமணம் கொண்ட பொருள்களை தணல்ல இட்டா வெளிப்படுற புகையும் நறுமணத்தோடு எழும். வழிபாட்டு முறைகளில் ஒன்று தூபம். தூபம் போடுவதுன்னு நகைச்சுவா சொல்வது உண்டு. அதாவது ஏற்கனவே ஆசையாலேயோ குரோதத்தாலேயோ ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டிருந்தா அவரை தூண்டி விடுறது. வந்தியத்தேவன் என்ன செய்ய போறான்?
0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்,
2: ஆகாஷ்வாணி, காரைக்கால்.

0: மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
1: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
2: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய இசை ஊஞ்சலில் கங்கை அமரனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், கரகாட்ட

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கங்கை அமரனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம், உமா ரமணன் குரல்களில் கும்பக்கரை தங்கையா.

நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை

0: 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தற்பாய்கள் ஹோஸ்டல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், RKG நெய், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: RKG நெய்.
11: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
14: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
9: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
10: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கங்கை அமரனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில், KJ யேசுதாஸ், P சுசீலா குரல்களில், பூந்தோட்ட காவல்காரன்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: வானலையில் தேனலையாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கங்கை அமரனின் வரிகளில் ஒழித்த பாடல்கள். இளையராஜா இசையில் மனோ சித்ரா குரல்களில் கவிதை பாடும் அலைகள்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் கங்கை அமரனின் வரிகளில் ஒலித்த பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் இளையராஜா இசையில் கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் அம்மன் கோவில் கிழக்காலே.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: கேட்டது மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: AI, டேட்டா சயின்ஸ், BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும் ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
5: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
4: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
7: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: सुनो सुनो, एक परिवार की कहानी. डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
10: तुम रिपोर्ट्स लाई हो ना?
11: नहीं, मुझे लगा तुम लाए हो.
12: चिक, चिक, चिक, चिक.
10: तुम हो ही भुलक्कड़.
11: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
9: लड़िए मत, जानिए आभा के बारे में.
13: आभा?
9: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
14: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
15: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
16: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
17: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனை.

0: இவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: வணக்கம். இன்றியமையாத திறன் பேச்சாற்றல். வள்ளுவர் அதனை அமைச்சியலில் விளக்குவதால் பேச்சாற்றலின் இன்றியமையாமை மேலும் தெளிவாகிறது. நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேசினால் நன்மை உண்டாகும், அதற்கு மாறான தீய சொற்களால் தீமைதான் ஏற்படும். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு என்கிறார் வள்ளுவர். மேலும் சொல் வன்மையை நா நலம் என்றும் போற்றுகின்றார். துரியோதனன் எடுத்துரைத்த சொல்லே மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் முதலானவர்களின் அழிவுக்கு காரணமாக அமைந்தது. அதே நேரத்தில் கண்ணபிரான் கர்ணனிடம் நீ செய்த புண்ணியத்தை எனக்கு தாரி பார்த்து கொடு என்று கேட்டபோது, செய்புண்ணியம் மட்டுமல்ல செய்புண்ணியத்தால் வருகின்ற வரும் புண்ணியத்தையும் சேர்த்து தருகின்றேன் என்று சொன்ன சொல்லால் கண்ணபிரான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டி மோட்சம் கொடுத்தார் என்பதை மகாபாரதம் உணர்த்துகிறது. தமிழகத்து அரசியல் வரலாற்றில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச்சாற்றலால் ஒரு துருவ நட்சத்திரம் போல் திகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. ஒருவர் பேசும்போது கேட்பவர்களை பிணித்து கவரக்கூடிய தன்மையை நாட வேண்டும். கேளாதவர்களும் கேட்க வேண்டும் என்ற விரும்பக்கூடியதாக அமைய வேண்டும். அதுதான் சிறந்த நாண்நலமிக்க சொல் உண்மையாகும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்கிறது வள்ளுவம். சமய சொற்பொழிவாளர்களின் திலகமாக திகழ்ந்தவர் வாரியார் சுவாமிகள். கருத்துக்களை தம் பேச்சாற்றலால் மக்கள் மனதில் விதைத்து அவர்கள் இடையே மன தூய்மையை ஏற்படுத்தியவர். சமய இலக்கியங்கள் எடுத்தாளப்பட்ட சமுதாய சிந்தனைகளை ஆற்றொடுக்கான பேச்சாற்றலால் எடுத்துரைத்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் குன்றக்குடி அடிகளார். மக்கள் மனதில் பகுத்தறிவு கருத்துக்களை தூவி அவர்களிடையே சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்தவர் தந்தை பெரியார். இத்தகைய சொல்வன்மை உடையவராய் சோர்வு இல்லாதவராய் அவையோர்க்கு அஞ்சாதவராய் இருந்தால் அவரை எவராலும் வெல்ல முடியாது. சொலல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது என்பது இப்பண்பு உடையவரை காட்டும்படி. கற்றவற்றை பிறர் உணருமாறு விரித்துரைக்க முடியாவிட்டால் வாசனையில்லாத மலருக்கு ஒப்பாவர். எனவே கற்றவற்றை சொல்வன்மையால் விரித்துரைத்து நறுமணமிக்க மலராய் நாம் திகழ்வோம். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: இரவும் மலரும் காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஏ எம் ராஜா பி சுசீலா குரல்களில் கல்யாண பரிசு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எங்கள் தங்கராஜா படத்திலிருந்து. TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், KV மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில்.

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ, செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழுவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
12: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
14: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
15: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
16: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
15: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
16: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
17: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
18: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
17: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
13: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் காதலிக்க நேரமில்லை.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் ஆனந்த ஜோதி.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் அன்பேவா.

நிலவு ஒளியில் இசை கேட்டு மயங்கும் நேரம் இது. இரவும் மலரும் பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் வெண்ணிற ஆடை.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின்

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட் ஹோஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், தஞ்சை உழவஞ்செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வேதாவின் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், 4 கில்லாடிகள்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
5: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றைய

0: அணுகுவீர்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், ஆர்கேஜி நெய், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்.
5: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி. சுசீலா குரலில் பஞ்சவர்ண கிளி படத்திலிருந்து.

0: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன், P சுசீலா குரல்களில், படகோட்டி.

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: இரவின் நாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி சுசீலா குரலில், சொர்க்கம்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் TM சவுந்தரராஜன் P சுசீலா குரல்களில் வல்லவனுக்கு வல்லவன் படத்திலிருந்து.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமது வழங்கும்.

பவர் முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சர்வதேச ஆப்ஸ்டெட்டிக் பிஸ்டுலா ஒழிப்பு நாள் குறித்து காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 10:00 சொல்லரங்கம் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சொல்லரங்கத்தில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொற்கள். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீரூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர். 12:55 பன்னீசை. 1:00 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் ஒன்றியம் மல்லபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி. 3:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி. 4:00 மனம் விழையுதே. பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் ஆர் ஜீவா ரத்ன சபாபதி அவர்கள். 4:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நன்பேண்டா. மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம். 5:30 விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 கிசான் வாணி. 8:00 இளைய பாரதம். வானொலிக்கு 90 சிறப்பிக்கும் வகையில் காரைக்கால் பண்பலையும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அப்பல்கலைக்கழக வளாகத்தில் இம்மாதம் 11 இணைந்து நடத்திய இளையோர் முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற உடனடி பேச்சு போட்டியின் தொகுப்பு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. வழங்குபவர் முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள். 10:00 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயின் இரவும் மலரும். 10:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

கவனித்து கண்டறியுங்கள். ரமண மகரிஷியின் சிந்தனை. நேர்களையத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 ஆரம்பமாகும். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் நான் RJA புஷ்பா செல்வா. மீண்டும் சந்திப்போம் நேர்களை. ஜெய் ஹிந்த்.